0: காலுக்கு வெற்றி,
1: நெய் அபிஷேகம்
0: சுவாமிக்கே,
1: கற்பூர தீபம்
0: சுவாமிக்கே,
1: ஏகபலம்
0: தான்
1: தூக்கிவிடையா
0: ஏற்றிவிடையா
1: சுவாமியே.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷவாணி காரைக்கால் பண்பலை 100.3. இன்று சக ஆண்டு 1948, அஸ்வின் மாதம் 21 நாள், 2026 ஆண்டு அக்டோபர் மாதம் 13 நாள் செவ்வாய்க்கிழமை. நேரம் 5:56. 100.3 MHz பண்பலை வரிசையில் நமது நிலையத்தின் இன்றைய ஒளிபரப்பில் நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே தொடங்குகின்றன.

ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 6 மணி. குரலோசை. அதிகாரம் 12, குரல் எண் 119. சொற்கோட்டம் இல்லது செப்பம், ஒருதலைய உள்கோட்டம் இன்மை பெறின். நடுவு நிலைமை என்ற அதிகாரத்தில் அமர்ந்த இக்குற்றாவிற்கான பொருள் மு. வரதராசனார் அவர்களின் உரையிலிருந்து. உள்ளத்தில் கோணுதல் இல்லாத தன்மையை உறுதியாக பெற்றால் சொல்லிலும் கோணுதல் இல்லாதிருந்தல் நடுவு நிலைமையாம். சொற்கோட்டம் இல்லாத செப்பம், ஒருதலையா உள்கோட்டம் இன்மை பெறின். குரலோசை கேட்டீர்கள். நிகழ்ச்சி குறிப்புகள். இன்று நமது நிலையம் ஒளிபரப்புள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகை, விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. இன்று காலை 7:30 மயிலாடுதுறை உங்கள் கடை, தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் மனமே நலமா உலக மனநல நாளையொட்டிய சிறப்பு தொடர் வழங்குகிறார் காரைக்கால் மனநல ஆலோசகர் எம். ருமிலா அவர்கள். இன்று மாலை 6:45 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், திருவாரூர் ஜெயந்தி மோட்டார்ஸ், ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் நலம் தரும் நவராத்திரி சிறப்பு தொடர் இன்று இடம்பெறும் கோவில் திருவாரூர் அருள்மிகு கவலாம்பாள் திருக்கோவில். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் ச. அனிதா சோஃபியட் மார்க்ரீட் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் வெடங்களூர் எண்ணெய் வழங்கும் என் சொல்லமுது வழங்குபவர் காரைக்கால் முனைவர் வாசுகி ஜெயராமன் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலணி குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் வழங்கும் பசுந்தளிர், பங்கேற்கும் தளிர் பி. தர்ஷினி. காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம், 7:35 புதுப்பொழுது, 8:05 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் பாட்டு பட்டாசு, 8:30 வைக்கிங் பணியன்கள் பிரீஃப்ஸ் வழங்கும் பாட்டு பட்டாசு, 9:00 உங்கள் பதிவு எங்கள் குரல் நிகழ்ச்சியின் தொடக்கமாக காரைக்கால் ரத்னா ஜுவல்லரி, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ, மூட்டுவாதம் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி எலும்பியல் துறை உதவி பேராசிரியர் மற்றும் எலும்பியல் அறுவை சிகிச்சை வல்லுநர் டாக்டர் என். அருள்குமார் அவர்கள். 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகை வழங்கும் உங்கள் பதிவு எங்கள் குரல், 9:30 நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும், 9:35 உங்கள் பதிவு எங்கள் குரல், 10:05 இது எங்க ஏரியா திருவாரூர் மாவட்ட நேயர்கள் பங்கு பெற்று விருப்ப பாடல்கள் கேட்கும் நிகழ்ச்சி, 11:00 வணக்கம் தொழில் மகளிர் நேயர்கள் பங்கு பெறும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி, 12:00 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர், பங்கேற்கும் தளிர் பி. தர்ஷினி, 12:10 பரிமாற்றம் அருகி வரும் குருவிகள் என்ற தலைப்பில் நேயர்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம், 12:50 ரெட்ரோ ரிதம்ஸ், 1:00 திருச்சி மற்றும் சில மங்களன் மங்கள் தங்க மாளிகை வழங்கும் ரெட்ரோ ரிதம்ஸ், 1:55 பாட்டு பிட்டி, 2:05 மெலோடி மெட்டுகள், 3:00 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கும் லைக் ஷேர் கமெண்ட், 4:00 ஹேஷ்டாக் 100.3, 4:30 வைக்கிங் பணியன்கள் பிரீஃப்ஸ் வழங்கும் ஹேஷ்டாக் 100.3, மாலை 5:15 அலையோசை, 5:30 திருச்சி மற்றும் சில மங்களன் மங்கள் தங்க மாளிகை வழங்கும் விளக்கேற்றும் வேளை, 6:00

காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. மூட்டுவாதம் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி எலும்பியல் துறை உதவி பேராசிரியர் மற்றும் எலும்பியல் அறுவை சிகிச்சை வல்லுநர் டாக்டர் என் அருள்குமார் அவர்கள். 6:05 லைட் ஹவுஸ் நேயர்கள் இதுவரை கேட்டது நிகழ்ச்சி குறிப்புகள். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ச. அனிதா சோஃபியா மார்கரேட் அவர்கள்.
2: 15 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றான நாலடியார் சமண முனிவர்கள் பாடிய ஒரு அற்புதமான தனித்துவம் பெற்ற நூல். திருக்குறளுக்கு இணையாக பேசப்படும் சிறப்பு இதற்குண்டு. ஆளும் வேலும் பள்ளுக்குருதி, நாளும் ரெண்டும் சொல்லுக்குருதி என்பது இதன் பெருமைக்குச் சான்று. சொல்லாய்ந்த 4:400 நன்கு இனிது என்ற வரிகளாலும், பழகு தமிழ் சொல்லருமை 4:2 என்ற பாடலினாலும் நாலடியாரின் பெருமையை அறியலாம். தன்மானமும் உயர்ந்த பண்பும் உடைய சான்றோர்கள் தமக்கு எதிரியாகவே இருந்தாலும் அவர் எளிய நிலையை அடைந்திருக்கும் போது துன்புறுத்த மாட்டார்கள் என்ற உயரிய அறத்தை கூறும் நாலடியார் பாடல் இது. பகைவர் பணிவிடம் நோக்கித் தகவுடையார், தாமேயும் நாணி தலைமைச் செல்லார்கானாய், இளம்பிறை ஆயக்காள் திங்களைச் சேரா, தனங்கு அருந்துப்பின் அரா. அதாவது, இயற்கையில் ஒரு வியப்பான உண்மை உண்டு. வானில் உலாவரும் ராகு கேது என்ற பாம்புகள் வானில் முழுநிலவாக, அதாவது பௌர்ணமியாக சந்திரன் ஒளிவீசும் போதுதான் அதை விழுங்கச் செல்லுமாம். அதே சந்திரன் தேய்ந்து மிக மெலிதான இளம்பிறையாக இருக்கும்போது அந்த பாம்பு சந்திரனை தொடக்கூட செய்யாதாம். அதைப்போல உலகத்தில் சிறந்த பண்புகள் உடைய சான்றோர்கள் தங்களுக்கு பகைவர்களாக இருப்பவர்கள் ஏதேனும் ஒரு காரணத்தால் நலிவடைந்து பலமிழந்து பணிந்து போகும் சூழலில் இருந்தால் இதுதான் சமயம் என்று அவர்கள் மீது பாய்ந்து போர் செய்ய மாட்டார்கள். அப்படி செய்ய அவர்களது நற்பண்பே வெட்கப்பட்டு அவர்களை தடுத்து நிறுத்திவிடுமாம். இந்த உன்னதமான வாழ்வியல் நெறிக்கு நம் தமிழ் இலக்கியத்தில் கம்பநாடன் காட்டிய ஒரு நெஞ்சை அள்ளும் போர்க்களக் காட்சி மிகச்சிறந்த ஒப்புமையாகும். இலங்கை போர்க்களத்திலே ராமபிரானும் ராவணனும் நேருக்கு நேர் மோதிக்கொள்கிறார்கள். ராவணன் சாதாரண மனிதரல்ல, 20 தோள்களும் 10 தலைகளும் கொண்ட பேராற்றல் மிக்க வீரன், திசையானைகளை வென்றவர். ஆனால் அன்றைய போரில் ராமபிரானின் கணைகள் ராவணனின் மகுடங்களை சிதறடித்தன. அவரது கையில் இருந்த வில் முறிந்து கீழே விழுகிறது. அவரது தேரும் தகர்க்கப்படுகிறது. பகைவர்களுக்கெல்லாம் நடுக்கத்தை தந்த ராவணன் இப்போது ஆயுதம் ஏதும் இன்றி தேரும் இன்றி வெறும் தரையில் தலை குனிந்து கவசங்களும் அற்று பலமிழந்து நிற்கிறார். ராமர் நினைத்திருந்தால் அன்றே அந்த வினாடியே தன் அம்பை செலுத்தி ராவணனை கொன்றிருக்க முடியும். ஏனெனில் சீதையை சிறையெடுத்த பெரும் பகைவன் போர் என்று வந்துவிட்டால் பகைவனை அழிப்பதுதானே உலக நீதி. ஆனால் அங்கேதான் ராமபிரான் என்ற பண்பாளரின் அறநெறியை நாலடியார் சொன்ன தகவுடையார் என்ற சொல்லுக்கு இலக்கணமாக ராமர் அங்கே நிமிர்ந்து நிற்கிறார். கையில் ஆயுதம் இல்லாமல் பலமிழந்து நிற்கும் எதிரியை தாக்குவது வீரமல்ல, அது அறமும் அல்ல என்று ராமபிரானின் நற்பண்பு அவரை தடுக்கிறது. கம்பன் அந்த இடத்தை அழகாக பாடுகிறார். ஆழ்வகை உற்ற போர்க்களத்து அமரர் வென்றவனை வாழ்வகை உற்ற வில்லியும் நோக்கி வாடினைப் போலும் என்கிறார். ராவணனே, நீ களைத்துப் போய்விட்டாய்ப் போலும் என்று பரிவோடு பார்க்கிறார் ராமபிரான். பார்த்துவிட்டு உலகப் புகழ்பெற்ற அந்த அறவார்த்தையைச் சொல்கிறார். இன்று போய் நாளை போருக்கு வா, ஆயுதமின்றி நிற்கும் உன்னோடு நான் போர் செய்ய மாட்டேன். இன்று உன்னுடைய அரண்மனைக்குச் செல், நன்றாக ஓய்வெடுத்துக்கொள், புதிய ஆயுதங்களையும் தேரையும் எடுத்துக்கொண்டு நாளை போர்க்களத்திற்கு வா என்று அனுப்பி வைக்கிறார். இப்போது நாலடியார் பாடலையும் இந்த இராமாயணக் கதையையும் ஒப்பிட்டு பார்த்தோமேயானால், ராவணன் இளம்பிறை போல பலமிழந்து நின்றபோது ராமபிரான் என்ற பண்பாளர் ராவணனை கொல்லத்தன் கைகளால் தாக்க முற்படாமல் பின்வாங்கினார். சான்றோர்கள் எப்போதும் பலசாலியோடுதான் மோதுவார்களே தவிர பலவீனமானவர்களை வீழ்த்தி தன் வீரத்தை காட்டமாட்டார்கள் என்பதை எவ்வளவு அழகாக பொருத்துகிறது பாருங்கள் நம் தமிழிலக்கியம். இந்த பாடல் நமக்கு கற்றுத்தரும் பாடம் என்னவென்றால், நம் வாழ்வில் நமக்கு தீமை

0: செய்தவர்களோ அல்லது நம் எதிரிகளோ பலமிழந்து சிரமத்தில் இருக்கும்போது அவர்களை பழிவாங்க இதுதான் சமயம் என்று நாம் நினைக்கக்கூடாது. அவர்களுக்கு உதவ முடியாவிட்டாலும் அவர்களின் பலவீனத்தை பயன்படுத்தி அவர்களை துன்புறுத்தக்கூடாது. அதுவே உண்மையான அறிவுடைமை. இத்தகைய உயரிய பண்பை நாமும் நம் வாழ்வில் கடைபிடிப்போமே.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் முனைவர் ச. அனிதா சோஃபியா மார்கரேட் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 6:15. பக்தி மாலை.

இன்று மாலை மணி 6:45 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவலர்ஸ், ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை, திருவாரூர் ஜெயந்தி மோட்டார்ஸ் வழங்கும் நலம் தரும் நவராத்திரி சிறப்பு தொடர் இன்று இடம்பெறும் திருக்கோவில் திருவாரூர் அருள்மிகு கமலாம்பாள் திருக்கோவில். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, நமது காரைக்கால் பண்பலை 100.3 நலம் தரும் நவராத்திரி சிறப்பு தொடர் இன்று மாலை மணி 6:45.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: ஒரே தீர்வு
3: களைகளின் மூன்று இலை பருவத்திலிருந்து ஐந்து இலை பருவத்தில் தெளிக்க வேண்டும்.
2: ஒரு ஏக்கருக்கு 500 மில்லி மருந்தை 150 லிட்டர் தண்ணீரில் பயன்படுத்த வேண்டும்.
3: தெளித்த மறுநாளிலிருந்து தண்ணீர் விட்டு 7 நாளில் இருந்து 10 நாள் வரை பராமரிக்க வேண்டும்.
2: நவ்லெக்ட் தெளித்து 1 மணி நேரம் கழித்து மழை பெய்தாலும் மருந்தின் செயல்திறன் குறைவதில்லை.
3: பாட்டிலில் பனைமரம் படம் உள்ளதா என பார்த்து வாங்குங்கள்.
2: கோர்டிவா அக்ரி சயின்ஸின் புதிய படைப்பு நவ்லெக்ட்.
4: அன்பார்ந்த விவசாயிகளே, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைக் கட்டுப்படுத்த
2: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
4: ரைசாக்ட் இது கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலைக்கொல்லி.
5: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
6: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
7: இன்றைய சேமிப்பு, நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இ-பாண்ட்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீபேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 860-820-7777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
8: நிகழ்ச்சியின் நிறைவாக நாகூர் E.M். ஹனிஃபா பாடியது

0: பக்தி மாலை கேட்டீர்கள். ஆகாஷவாணி காரைக்கால் பண்பலை 100.3 நேயர்கள் கேட்கவிருப்பது காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட்.
1: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
2: ஓஎன்ஜிசி நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
3: பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
4: அப்போ ஓஎன்ஜிசி நல்லதும் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
1: ஓஎன்ஜிசி என்றும் மக்கள் பணியில்.
0: மேலும் இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் ஆர் நியூ சேகர்ஸ்.
5: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
6: ஒரு கிலோ தங்கம் வழங்கிய கைராசியான நிறுவனம் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் சேகர்ஸ், பாரதியார் ரோட் காரைக்கால். சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, இன்று பராபவ வருடம், புரட்டாசி மாதம் 26 நாள், செவ்வாய்க்கிழமை.
7: உழவர்களுக்கு
8: அட ரேவதியக்கா, பூங்குடி ரெண்டு பேரும் ஒரே இடத்துல தான் இருக்கீங்களா? ரொம்பவே நல்லதா போச்சு. சரி, உங்க ரெண்டு பேர்கிட்ட யாருக்கிட்ட கடுக்காய் பொடி இருக்கு?
9: எங்க வீட்டுல இருக்கோம், ஆனா வீட்டுக்கு போய் எடுத்துட்டு வரணும். வேணா நீங்க ரேவதியா கிட்ட கேளுங்க.
10: நான் கடுக்காய் பொடி தர்றது இருக்கட்டும், எதுக்கு இப்ப கடுக்காய் பொடி உனக்கு? அத சொல்லு முதல்ல.
8: அந்த ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன், யாருகிட்டயும் சொல்லாதீங்க. ஆனா அப்படி சொன்னா எனக்கு ஒரு காஃபி நீங்க தர மாதிரி இருக்கும்.
10: கடுக்காய் பொடியோட சேர்த்து காஃபியும் குடுக்கற அளவுக்கு அப்படி என்ன முக்கியமான விஷயமா இருக்கும்?
9: சுபாக்கா, எனக்கும் சேர்த்தே காஃபி கேக்குற மாதிரி முக்கியமான விஷயமா இருக்குமா?
8: நான் சொல்றேன், சொன்ன பிறகுதான் தெரியும். நான் சொன்ன விஷயத்துக்கு காஃபி எனக்கு மட்டும் வருதா இல்ல உனக்கும் சேர்த்தே வருதான்னு.
10: சுபா, ரொம்ப புதிர் போடாம கொஞ்சம் சீக்கிரம் தான் சொல்ல.
8: அக்கா, நான் தொல்லுயிர் கரைசல் ஒண்ணு தயாரிக்க போறேன்.
9: நான் நுண்ணுயிர் கரைசல் கேள்விப்பட்டிருக்கேன், இது என்ன புதுசா தொல்லுயிர் கரைசல்?
8: கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே மாதிரி தான் பூங்கொடி, ஆனா இது தயாரிக்கிறதுக்கு உண்டான பொருள்லாம் வேற.
10: அப்படி என்ன பொருள் சுபா?
8: அக்கா, இந்த தொல்லுயிர் கரைசல் தயாரிக்கிறதுக்கு சாணம், வெல்லம், இப்ப நான் கேட்டேனே கடுக்காய் பொடி, அதிமதுர பொடி, பப்பாளி பழம், தண்ணி, இதெல்லாம் தேவை.
9: இதெல்லாம் வச்சு
10: எப்படி தயாரிப்ப?
8: முதல்ல மாட்டு சாணத்தை தண்ணியில கலந்துக்கணுக்கா. அது கூட வெல்லம், கடுக்காய் பொடி, அதிமதுர பொடி, இந்த மூணையும் தண்ணியோட கலந்து ஒரு பெரிய

0: பிளாஸ்டிக் ட்ரம்ல கலந்து வச்சுக்கணும். அந்த ட்ரம்முக்கு மூடி இருக்கிற மாதிரி இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஏன்னா 10 நாள் வரைக்கும் நம்ம அந்த கரைசலை நொதிக்க விடணும்.
1: அப்புறம்
0: மொத 2 நாள்லயே அந்த ட்ரம்ல மீத்தேன் வாயு உற்பத்தி ஆகிடும், அதனால ட்ரம் லேசா உப்புன மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நிலையில அந்த ட்ரம்மோட மூடியே நம்ம திறந்து வைக்கணும்.
1: திறந்து வச்சா
0: முழுசா திறந்துடக்கூடாதுக்கா, லேசா அந்த மீத்தேன் வாயு வெளியேற மாதிரி திறந்து வைக்கணும். ஒரு 10 நாளைக்கு அப்படியே இருக்கணும்க்கா. 10ஆம் நாள் இந்த கரைசலே ரெடி ஆயிடும்னா பாத்துக்கோங்களேன்.
1: அது சரி, இதை எப்படி பயன்படுத்தணும்?
0: எல்லா வகை பயிருக்கும் பயன்படுத்தலாம். மாசத்துக்கு 1 முறை, அப்படி இல்லைன்னா 2 முறை பாசன தண்ணியில கலந்து விடலாம். 1 ஏக்கருக்கு 200 லிட்டர் வரைக்கும் பயன்படுத்தலாம். பாசன தண்ணியில தான் விடணும்னு இல்ல, இதை எல்லா வகை பயிருக்குமே தெளிக்கவும் செய்யலாம். அது எப்படின்னா, 10 லிட்டர் தண்ணியில 1 லிட்டர் இந்த தொல்லுயிர் கரைசலை கலந்து தெளிச்சோம்னா சாகுபடி சிறப்பா இருக்கும்.
2: எல்லாம் சரி சுபா, அதனால பயன் என்ன? அது ரொம்ப முக்கியம்ல.
1: அதுதான்க்கா நான் கேட்கணும்னு நினைச்சேன், நீங்களே கேட்டுட்டீங்க.
0: உங்க ரெண்டு பேருக்கான பதில சொல்றேன் பாருங்க. மண்ணுல நுண்ணுயிர்கள் அதிகமாகும், பயிரோட வேர் மண்டலம் பெருகும், பயிர்களோட இலை பரப்பு அதிகமாகும். மொத்தத்துல இத பயன்படுத்துறதுனால பயிரும் நல்லா இருக்கும், மண் வளமும் கூடும்.
2: பரவாயில்லையே, நல்ல ஒரு கரைசல தான் சொல்லியிருக்க.
1: அக்கா அந்த 2 கப்பு காஃபி.
0: நீ முதல்ல போய் உங்க வீட்டுல கடுக்காய் பொடி இருக்குன்னு சொன்னீல, அதை எடுத்துட்டு வா.
3: கேட்டது உழவர்களுக்கு.

0: இன்று இரவு மணி 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவுநல அமைச்சகம் வழங்கும் கிசான்வாணி நிகழ்ச்சியில் நெல் விவசாயம் நாகப்பட்டினம் மாவட்டம் திருமருகல் என் மணிவேல் அவர்களுடன் நேர்முகம். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, இன்று இரவு மணி 7:30. நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் ஒஎன்ஜிசி காவிரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூசேகர்ஸ் வழங்கிய உழவர்களுக்கு. இந்த நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் ஒஎன்ஜிசி காவிரி அசட்.
1: ஒஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஒஎன்ஜிசி.
0: மேலும் இந்த நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூசேகர்ஸ்.
2: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: சிந்தனை துளி, உறுப்பு தானம் செய்வோம், உயிர்களை காப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேயர்கள் கேட்கவிருப்பது ஸ்ரீ லலிதாம்பாள் சீதா பார்மாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கும் என் சொல் அமுது. இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சீதா பார்மாவின் விடங்களூர் எண்ணெய்.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
4: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்களூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்களூர் எண்ணெய்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: விடங்களூர் எண்ணெய்.
0: இந்த நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் பூமக்ஸ். உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கக்கூடியது பூமக்ஸ்.
5: எங்கும் என்றும் நம்பர் ஒன் பூமக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் ஒன் பூமக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் ஒன்
6: பூமக்ஸ் பெஸ்ட் அண்ட் பிரேவ்ஸ்.
7: இன்சொல் அமுது வழங்குகிறார் காரைக்கால் முனைவர் வாசுகி ஜெயராமன் அவர்கள்.
8: அன்பான நேயர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையிலும் அவர்களுக்கென ஒரு குறிக்கோள், அதாவது ஒரு லட்சியம் இருக்க வேண்டும். அந்த லட்சியம் தான் ஒரு மனிதனை நிறைவுடைய மனிதனாக இருக்கும். மாவீரன் நெப்போலியன் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து ஒரு படையினுடைய போர் வீரனாக இணைந்து தன்னுடைய தன்னிகரில்லாத உழைப்பால், முயற்சியால் படிப்படியாக தன்னை முன்னேற்றி உலக வீரர்களில் ஒருவனாக, உலகையே வியக்க வைக்கும் ஒரு மன்னனாக மாறியிருக்கிறார் என்றால் அவருடைய லட்சியம்தான் அதற்கு காரணம். ஒருவன் ஒரு செயலில் மனதை வைத்து அந்த மனதில் இருக்கின்ற லட்சியத்தை அடைவதற்காக தொடர்ந்து முயற்சி செய்தால் எண்ணியர் எண்ணியாங்கு எய்துவர், எண்ணியர் திண்ணியராக பெறின் என்கின்ற படி ஒருவனால் நிச்சயமாக அந்த இலக்கை அடைய முடியும். நமது

0: வாழ்க்கை லட்சியத்தை அடைவதற்கு நம் வாழ்நாள் முழுவதும் முயல முடியாது. சில நாள் நாம் குழந்தை பருவத்திலே இருக்கின்றோம், பாலனாக இருக்கின்றோம். காலை பருவத்திலே நமது கடமைகள் நமக்கு குறுக்கிடுகிறது. முதுமை பருவத்திலே முதுமை வந்து நம்மை தடுக்கிறது. அதனால் லட்சியத்தோடு வாழ்வதற்கு சில காலங்களே நமக்கு உதவுகிறது என்பதை, பாலனாய் கழிந்த நாளும் பனிமலர் கோதை மார்தம் மேலனாய் கழிந்த நாளும் மெலி ஒரு மூப்பு வந்து கோலனாய் கழிந்த நாளும் குறிக்கோள் இல்லாது கெட்டேன் என்று கூறுகின்றனர். அப்பாறு குறிக்கோள் அடைவதற்கு பல தடைகள் இருந்தாலும் அந்த தடைகளை நீக்கி முயன்றவர்களே குறிக்கோளை அடைந்து வெற்றியாளர்களாக உலகில் பவனி வந்திருக்கின்றார்கள். நேயர்களே, நாமும் நல்ல குறிக்கோளுடன் நாளும் முயன்று நல்லதொரு வாழ்க்கையை பெறுவோம். நன்றி, வணக்கம்.
1: இன்சொல் அமுது வழங்கினார் காரைக்கால் முனைவர் வாசுகி ஜெயராமன் அவர்கள்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ லலிதாம்பாள் சீதா பார்மாவின் விடங்களூர் எண்ணை வழங்கிய என் சொல்லமுது. இந்த நிகழ்ச்சியினை வழங்கியோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சீதா பார்மாவின் விடங்களூர் எண்ணை.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணை.
4: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்களூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்களூர் எண்ணெய்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: விடங்களூர் எண்ணெய்.
2: இந்த நிகழ்ச்சியினை இணைந்து வழங்கிய ஒரு பூமக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கக்கூடியது பூமக்ஸ்.
5: எங்கும் என்றும் நம்பர் ஒன் பூமக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் ஒன் பூமக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் ஒன்
6: பூமக்ஸ் வெஸ்ட் அண்ட் பிரீஃப்ஸ்.
5: பூமக்ஸ்
7: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.

இன்று காலை 10 மணிக்கு இது எங்க ஏரியா. திருவாரூர் மாவட்ட நேயர்கள் பங்கு பெற்று விருப்ப பாடல்களை கேட்கும் நிகழ்ச்சி இது எங்க ஏரியா.

0: உழவர்களே, இதோ உங்களுக்காக விவசாயம் செழிக்க, நாடு வளம் பெற, வானிலை நிலவரம், சாகுபடி முறைகள், அரசு வழங்கும் திட்டங்கள், மானியங்கள், பயிற்சிகள், வேளாண் உதவிகள், முக்கிய அறிவிப்புகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கும் நிகழ்ச்சி உழவர்களுக்கான அறிவிப்புகள். நமது காரைக்கால் பண்பலையில் தினந்தோறும் காலை 6:35 இரவு 7:25.
1: இன்று காலை 7:30 மனமே நலமா உலக மனநல நாளையொட்டிய சிறப்பு தொடர் வழங்குகிறார் காரைக்கால் மனநல ஆலோசகர் எம் ருமிலா அவர்கள். இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் மயிலாடுதுறை உங்கள் கடை, தஞ்சாவூர் அணு மருத்துவமனை.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் புளும்பர்க் பொருளாதார மன்றக் கூட்டத்தில் இன்று உரையாற்றுகிறார். தமிழகத்தின் பொறுப்பு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் மாநிலத்தின் முழுநேர ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். மருத்துவ பணியாளர்களின் கோரிக்கைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். தஞ்சாவூர், கன்னியாகுமரி உள்ளிட்ட 9 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் நடைபெறும் புளும்பர்க் பொருளாதார மன்றக் கூட்டத்தில் இன்று உரையாற்றுகிறார். 3 நாட்கள் நடைபெறும் இந்த கூட்டத்தில் சர்வதேச பொருளாதார மற்றும் வர்த்தக சூழல்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்படவுள்ளது. இந்த மாநாட்டின் பல்வேறு அமர்வுகளில் 9 நாடுகளைச் சேர்ந்த அரசு பிரதிநிதிகள், மூத்த மத்திய அமைச்சர்கள் 6 பேர் மற்றும் முன்னணி தொழில்துறை பிரதிநிதிகள் உரையாற்றவுள்ளனர். உலகின் முன்னணி நிறுவனங்களைச் சேர்ந்த 500 மேற்பட்ட தலைமைச் செயல் அதிகாரிகள் இதில் கலந்து கொள்கின்றனர். 6 மாநிலங்களுக்கு ஆளுநர்களை நியமித்து குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார். இதன்படி கேரள மாநில ஆளுநரும் தமிழகத்தின் பொறுப்பு ஆளுநருமான திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தமிழகத்தின் முழுநேர ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். சிக்கிம் மாநில ஆளுநர் திரு ஓம் பிரகாஷ் மாத்தூர் கேரள மாநில ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். இதேபோன்று திரு பிரஜ்மோகன் ராம் ஒடிசா ஆளுநராகவும் டாக்டர் சுதா யாதவ் கர்நாடக மாநில ஆளுநராகவும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். உத்தராகண்ட் ஆளுநராக திரு தால்சிங் பெசேனும் சிக்கிம் ஆளுநராக திரு துஷ்யந்த் கௌதமும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். இதனிடையே தமிழக ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ள திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கருக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் இன்று ஆந்திரா செல்கிறார். விஜயவாடாவில் அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவை அவர் சந்தித்து பேசவுள்ளார். தென்மாநில நதிகள் இணைப்பு, கிருஷ்ணா நதிநீர் விவகாரம் உள்ளிட்டவை குறித்து இருவரும் ஆலோசனை நடத்தவுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆந்திர துணை முதலமைச்சர் திரு பவன் கல்யாணையும் திரு விஜய் சந்தித்து பேச உள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. மத்திய மாநில அரசுகள் இணக்கமாக செயல்பட வேண்டும் என்பதே தமிழக அரசின் நிலைப்பாடு என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் நலனை காக்கவும் வளர்ச்சித் திட்டங்களை விரைந்து செயல்படுத்தவும் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே ஒத்துழைப்பு அவசியம் என்று கூறினார். தமிழகத்தில் மக்களுக்கு தேவையான திட்டங்களை வாக்குறுதிகளாக தேர்தல் அறிக்கையில் அளித்து அதனை தாவேக அரசு படிப்படியாக நிறைவேற்றி வருவதாக திரு செங்கோட்டையன் தெரிவித்தார். சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்ட மருத்துவ பணியாளர்களின் கோரிக்கைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண மாநில அரசு முன்வர வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உண்ணாவிரதத்தில் ஈடுபடவிருந்த பணியாளர்கள் கைது செய்யப்பட்டது கடும் கண்டனத்திற்கு உரியது என்று தெரிவித்துள்ளார். 5 ஆண்டுகளுக்கு மேலாக மருத்துவ பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்யாமல் இருப்பது ஏற்புடையதல்ல என்றும் திரு சண்முகம் கூறியுள்ளார். மருத்துவ பணியாளர்களின் கோரிக்கைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். சென்னையில் மருத்துவ பணியாளர்கள் சங்க பிரதிநிதிகளை சந்தித்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நவம்பர் மாதம் 10ஆம் தேதி பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்றார்.
1: பேச்சுவார்த்தையின் மூலமாக அவர்கள் கோரிக்கைகளை சொல்லியிருக்காங்க. நாங்கள் அமைச்சர் குழுவிட்ட எடுத்துகிட்டு போய் இந்த நம்ம அரசோட நிதி நிலையை அதையும் நாங்கள் அந்த அவருடைய தோழர்கிட்ட நம்ம சொல்லியிருக்கிறோம். நவம்பர் 10ஆம் தேதி பேச்சுவார்த்தை இருக்க போது நாங்கள் கண்டிப்பாக பேசுவோம். போராட்டம் தேவையில்லை. இதன் மூலமாக என்ன சொல்கிறோன்னா, அனைத்து ஊழியர்கள் நலனுக்காக தான் இந்த அரசு இருக்கு, மக்களுக்காக தான் இந்த அரசு இருக்கு. போராட்டம் பண்ண வேண்டிய சூழல் ஏற்பட தேவையில்லை.
0: தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தில் குற்றச்சம்பவங்களும் போதைப்பொருள் புழக்கமும் அதிகரித்து வருவதாக கூறினார். தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற தாவேக அரசு தவறிவிட்டதாகவும் அவர் தெரிவித்தார். தலைமைச் செயலகத்திலேயே மின்வெட்டு ஏற்படும் அளவுக்கு நிர்வாகம் சீர்குலைந்துள்ளதாக திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. வடலூர் வள்ளலார் சத்தியஞான சபையின் நிலத்தை ஆக்கிரமித்துள்ள 269 பேருக்கு நோட்டீஸ் அனுப்பும் நடைமுறை தொடங்கியுள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை தெரிவித்துள்ளது. 30 ஏக்கர் நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டதாக தொடரப்பட்ட வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதிகள் திரு ஜெயச்சந்திரன், திரு மனோகரன் ஆகியோர்

அடங்கிய அமர்வு முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தபோது அரசு சார்பில் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டது. தமிழகத்தில் அரிசி, பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் விலை உயர்வால் ஏழை எளிய மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். உரிய நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டிய உணவு அமைச்சர், இது பண்டிகை காலங்களில் ஏற்படும் வழக்கமான விலை உயர்வு என்று கூறுவது கண்டனத்திற்கு உரியது என அவர் கூறியுள்ளார். இதுபோன்ற திசை திருப்பும் கருத்துக்களை தவிர்த்து உரிய நடவடிக்கையை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு டி டி வி தினகரன் கேட்டுக் கொண்டுள்ளார். அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்துவது குறித்து மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தலைமையில் நேற்று ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. சென்னையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் அத்தியாவசியப் பொருட்களின் விலையை தினசரி அடிப்படையில் கண்காணிப்பது குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. விலை உயர்வு ஏற்படும்போது அதனை கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கையை எடுப்பது குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தஞ்சாவூர், புதுக்கோட்டை, கன்னியாகுமரி உள்ளிட்ட 9 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளின் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வட உள் தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பள்ளிக்கரணை சதுப்பு நில சுற்றுச்சுவர் திட்டத்தை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வெள்ளப்பெருக்கு ஏற்படும் காலங்களில் இந்த தடுப்புச் சுவரால் சென்னை நகருக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் என்று கூறினார். இப்பகுதியில் 3 கிலோமீட்டர் தொலைவுக்கு 6 அடி உயர சுற்றுச்சுவரும் 2 கிலோமீட்டர் நீளத்திற்கு நடைபாதையும் அமைக்கும் பணி முந்தைய திமுக ஆட்சிக்காலத்தில் தொடங்கப்பட்டதை சுட்டிக்காட்டிய அவர், அதே தவறை தொடராமல் இந்த திட்டத்தை தாவேக அரசு கைவிட வேண்டும் என்று டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தினார். இருவரிச் செய்திகள். எஸ்தோனியா நாட்டின் புதிய அதிபராக திருமதி உல்லே மடிஸ் நேற்று பதவியேற்றுக் கொண்டார். இந்தியா ரஷ்யா இடையேயான கூட்டு கடல்சார் பயிற்சி ரஷ்யாவின் விளாடிவோஸ்டோக்கில் இன்று தொடங்கி வரும் 18ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. சர்வதேச புலிகள் கூட்டமைப்புக்கான புதிய அலுவலக கட்டடத்தை மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் நேற்று புதுதில்லியில் திறந்து வைத்தார். ஈரான் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் செயலர் திரு மொஹ்சன் ரெசாய், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவலுடன் நேற்று தொலைபேசி வாயிலாக ஆலோசனை நடத்தினார். கோவாவில் நவம்பர் மாதம் 20ஆம் தேதி தொடங்கும் இந்திய சர்வதேச திரைப்பட விழாவில் பங்கேற்கும் ஊடகவியலாளர்கள் அங்கீகார அட்டையை பெற வரும் 15ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. சென்னை புரசைவாக்கம் பகுதியில் நடைபெற்ற சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சிக்கு மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் தலைமை வகித்தார். அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் வழங்கினார். தஞ்சாவூர் மாவட்டம் ஆடுதுறையில் மேம்படுத்தப்பட்ட நாகக்குளம் நடைபாதை மற்றும் பூங்காவை மாநில அமைச்சர்கள் திரு ஷாஜகான் மற்றும் திரு வினோத் திறந்து வைத்தனர். சென்னை பெருங்குடி மற்றும் சோழிங்கநல்லூர் மண்டலங்களில் மேற்கொள்ளப்பட்டுள்ள வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை பணிகள் தொடர்பாக மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. தசரா திருவிழாவை முன்னிட்டு குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோயிலில் வரும் 21ஆம் தேதி வரை கட்டண தரிசனம் ரத்து செய்யப்படுவதாக இந்து சமய அறநிலையத்துறை அறிவித்துள்ளது. சென்னையில் நேற்று நடைபெற்ற விலங்குகளை கையாளுபவர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் நாய் கட்டுப்பாட்டு மைய பணியாளர்கள் 168 பேருக்கு ரேபிஸ் தடுப்பூசி செலுத்தப்பட்டதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. வரும் 18ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து, தன்வி ஷர்மா, லக்ஷயா சென் உள்ளிட்ட முன்னணி வீரர்கள் பங்கேற்கின்றனர். ISL கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி 1-0 என்ற கோல் கணக்கில் மோகன் பகான் அணியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் புளும்பெர்க் பொருளாதார மன்ற கூட்டத்தில் இன்று உரையாற்றுகிறார். தமிழகத்தின் பொறுப்பு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் மாநிலத்தின் முழு நேர ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். மருத்துவ பணியாளர்களின் கோரிக்கைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். தஞ்சாவூர், கன்னியாகுமரி உள்ளிட்ட 9 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 6:55.
1: புதுச்சேரி மக்களின் கனிவான கவனத்திற்கு, உங்கள் வீட்டில் மின் கட்டணம் பற்றி கவலையா?
2: இனி அந்த கவலை உங்களுக்கு இல்லை. பிரதம மந்திரி சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் 3 கிலோவாட்டிற்கு சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைத்து மத்திய அரசின் ₹78,000, புதுச்சேரி அரசின் ₹30,000 சேர்த்து மானியமாக பெறுங்கள்.
1: மேலும் 25 வருட மின் உற்பத்தி, 5 வருட இலவச பராமரிப்பு என பல பயன்களை பெற இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள்.
0: நேயர்கள் கேட்கவிருப்பது காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ். மேலனிக்குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா டிரேடிங் வழங்கும் பசுந்தளிர். இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல பாருங்கள், கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால்.
3: எங்க வேணாலும் கம்பேர் பண்ணுங்க, விலையும் தரமும் உங்களுக்கு பிடிக்கும். அப்புறம் சொல்லுங்க, கமர்ஷியல் டிரேடர்ஸ், லீலா தெற்கு வீதி, நாகப்பட்டினம், தர்கா மார்க்கெட், நாகூர் மார்க்கெட் வீதி, காரைக்கால், கமர்ஷியல் டிரேடர்ஸ்.
0: மேலும் இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் மேலனிக்குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா டிரேடிங்.
4: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா டிரேடிங், மேலணி குழி, குடிகாடு, அரியலூர் மாவட்டம்.
5: சூப்பர் ஃபென்சிங் எங்க தம்பி வாங்கின?
4: மேலணி குழி அபிநயா டிரேடிங்ஸ்லனே மைக்கான் கம்பி, SAT ஃபென்சிங் உற்பத்தி விலைக்கே தர்றாங்க. ஸ்ரீ அபிநயா டிரேடிங், மேலணி குழி, குடிகாடு, அரியலூர் மாவட்டம்.
6: மழை செல்வங்களின் மழை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தல, இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே. அழகான மழை செல்வங்களின் கல்லமிலா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசுந்தல நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
7: வணக்கம்.
8: வணக்கம்.
7: உங்க பேர் என்ன?
8: பிரதர்ஷினி.
7: என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
8: ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்.
7: சரி பாப்பா, இன்னைக்கு நேர்களுக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
8: ரைம் சொல்றதா இருக்கேன்.
7: எங்க சொல்லுங்களேன்?

0: சூப்பரா பாட்டு பாடுனீங்களே, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்கட்டுமா? காமராஜர் ஐயா பத்தி பாடல் பாடுனீங்களே, யார் அவங்க?
1: நம்ம தமிழ்நாட்டோட முன்னாள் முதலமைச்சரும் மதிய திட்டத்தை கொண்டு வந்தாங்க.
0: சரிங்க பாப்பா, நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்களா, படிச்சு பெரிய ஆள் ஆகி என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
1: டீச்சர்.
0: சரிங்க பாப்பா, நீங்க வருங்காலத்துல படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சிறந்த ஆசிரியர் ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பலை சார்பாக வாழ்த்துக்க.
1: தேங்க்யூ.
2: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழலை செல்வங்களின் மழலை மொழியில் நினைந்தோம்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ், மேலடி குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா டிரேடிங் வழங்கிய பசந்தளிர். இந்த நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல பாருங்கள், கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால்.
4: காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ், மளிகை பொருட்கள், ஷாப் பொருட்கள் அத்தனைக்கும் குடும்ப தலைவிகளின் ஒரே சாய்ஸ், கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால். இப்பொழுது திருநள்ளாற்றிலும்.
3: மேலும் இந்த நிகழ்ச்சியை வழங்கியோர் மேலணி குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா டிரேடிங்.
5: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா டிரேடிங், மேலணி குழி குடிகாடு, அரியலூர் மாவட்டம். உற்பத்தி விலைக்கே வாங்கிட ஸ்ரீ அபிநயா டிரேடிங். தொடர்புக்கு 9698328636.

0: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 7 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம் புதுப்பொழுது. நிகழ்ச்சியின் தொடக்கமாக
1: இளங்காலையில் பனிச்சாரலோடு உங்கள் நெஞ்சை வருட வருகிறது காரைக்கால் பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார்க்கின் தங்கமான நேரம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார்க் ஜான்சன் டைல்ஸின் மொத்த விற்பனையாளர் பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார்க் அம்மாச்சத்திரம் பழைய பேருந்து நிலையம் காரைக்கால்.
2: காரைக்காலில் பிரம்மாண்டமான ஜான்சன் டைல்ஸ் ஷோரூம், வால் டைல், ஃப்ளோர் டைல்ஸ், எலிவேஷன் டைல், பார்க்கிங் டைல், சம்மருக்கான கூல் ரூஃப் டைல், சானிட்டரி வேர் அண்ட் பாத் ஃபிட்டிங்ஸ் என அனைத்தும் தரமாக குறைந்த விலையில் கிடைக்கும்.
3: பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார்க், இது நம்ம ஹவுஸ் ஆஃப் ஜான்சன் ஷோரூம் காரைக்கால்.
4: வணக்கம் நேயர்களே, அதிகாலை புதுமலர் ஒன்று மென்மையாக புன்னகைத்து விழிகளில் இனிதே காட்சியானது. புன்னகையுடன் தொடங்கிய தினம் புதுமைகளுடன் வரவேற்க இனிதே தொடங்கட்டும் என்று கூறி தங்கமான நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உன் நினைவுடன் வாழும் நான் பல நொடிகளில் உன் பிரிவை எண்ணி வாழுகிறேன்.

0: தங்கமான நேரம்
1: PSR Tiles and Granite Johnson's Tiles நிறுவனத்தின் மொத்த நேரடி விற்பனையாளர் Wall Tiles, Floor Tiles, Granite, Bathroom Fittings என குறைந்த விலையில் வாங்க PSR Tiles Park காரைக்கால் மற்றும் புதிய பேருந்து நிலையம் தஞ்சை.

0: தங்கமான நேரம்
1: PSR Tiles and Granite Johnson Styles நிறுவனத்தின் மொத்த நேரடி விற்பனையாளர் Wall Tiles, Floor Tiles, Granite, Bathroom Fittings என குறைந்த விலையில் வாங்க PSR Tiles Park, காரைக்கால் மற்றும் புதிய பேருந்து நிலையம் தஞ்சாவூர்.
0: சொல்ல முடியாத ஆனந்தம் இங்கே பாடல் வரிகளாய்

0: தங்கமான நேரம்
1: ஜான்சன் ஸ்டைல்ஸ் நிறுவனத்தின் மொத்த நேரடி விற்பனையாளர். குறைந்த விலையில் வாங்க PSR டைல்ஸ் பார் காரைக்கால்.

சரி நண்பர்களே, இந்த நாள் இனிதே அமைய வாழ்த்துக்களோடு மற்றும் ஒரு தங்கமான நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கிருத்திகா பன்னீர்செல்வம். நன்றி.

நீங்கள் இதுவரை கேட்டு ரசித்தது காரைக்கால் பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார்க்கின் தங்கமான நேரம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார்க் ஜான்சன் டைல்ஸின் மொத்த விற்பனையாளர் பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார்க் அம்மா சத்திரம் பழைய பெருந்தலையம் காரைக்கால்.

0: PSR டைம்ஸ் அண்ட் கிரானைட் அம்மா சத்திரம் காரைக்கால் பழைய பேருந்து நிலையம் காரைக்கால் நிகழ்ச்சி தயாரிப்பு எல்ஜி ராசையன் படைப்பு வெங்கடேசா மீடியா விஷன்
1: இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்

செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிம்ஸ்டெக் நாடுகளின் உள்துறை அமைச்சர்கள் மாநாடு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. வேளாண் வளர்ச்சியை விரைவுபடுத்த மாவட்ட அளவிலான திட்டமிடல் அவசியம் என மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிப்பதுடன் இளையோருக்கு வேலைவாய்ப்பை அதிகரிக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். விண்வெளி அணுசக்தி உள்ளிட்ட துறைகளில் இங்கிலாந்துடனான ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். தேசிய சீனியர் ஹாக்கி போட்டியில் பீகார், ராஜஸ்தான், மிசோரம் அணிகள் வெற்றி பெற்றன. இனி விரிவான செய்திகள். பிம்ஸ்டெக் நாடுகளின் உள்துறை அமைச்சர்கள் மாநாடு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. வங்கக்கடல் பகுதியில் உள்ள தெற்காசிய நாடுகளின் பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்புக்கான பிம்ஸ்டெக் கூட்டமைப்பின் உள்துறை அமைச்சர்கள் இதில் பங்கேற்கின்றனர். முதல் முறையாக நடைபெறும் இந்த மாநாட்டில் தீவிரவாத ஒழிப்பு, குற்றங்களை தடுத்தல், போதைப்பொருள் ஒழிப்பு உள்ளிட்டவற்றில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து விவாதிக்கப்படவுள்ளது. இதுகுறித்து திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சட்டவிரோத நடவடிக்கைகளை தடுப்பதில் ஒருங்கிணைந்து செயல்படும் இந்தியாவின் உறுதிப்பாட்டை இந்த மாநாடு பிரதிபலிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்பான வலிமையான பிம்ஸ்டெக் மண்டலத்தை உருவாக்க இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். வேளாண் வளர்ச்சியை விரைவுபடுத்த மாவட்ட அளவிலான திட்டமிடல் அவசியம் என மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். வேளாண் வளர்ச்சியில் பின்தங்கிய 100 மாவட்டங்களில் வளர்ச்சியை அதிகரிப்பதற்கான திட்டத்தில் சிறப்பாக செயல்பட்ட மாவட்டங்களுக்கு விருது வழங்கும் நிகழ்ச்சி மற்றும் மாநாடு புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. இதில் பேசிய அமைச்சர், அரசு திட்டங்களை ஒருங்கிணைந்து செயல்படுத்தி வேளாண் வளர்ச்சியை விரைவுபடுத்துவதில் மாவட்ட ஆட்சியர்களின் பங்கு முக்கியமானது என்று தெரிவித்தார். நீர் சேமிப்பு, இயற்கை விவசாயம் ஆகியவற்றில் புதுமையான நடைமுறைகளை ஊக்குவிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். உறுதியுடன் செயல்பட்டால் எந்தவொரு இலக்கையும் எளிதில் எட்ட முடியும் என்று அவர் குறிப்பிட்டார். வேளாண் ஆராய்ச்சி முடிவுகளை களத்தில் செயல்படுத்தி விவசாயிகள் பயனடைய வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களில் கரும்பு விவசாயிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது குறித்து உயர்நிலைக்குழு அமைக்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அம்மாநிலங்களின் விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் மத்திய அமைச்சர்கள் திரு சிவராஜ் சிங் சௌஹான் மற்றும் திரு பிரலாத் ஜோஷி புதுதில்லியில் நேற்று பேச்சு நடத்தினர். அப்போது பேசிய திரு பிரலாத் ஜோஷி, ஒருவார காலத்திற்குள் இந்த குழு அமைக்கப்படும் என்று தெரிவித்தார். இக்குழுவில் மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடக மாநிலங்களைச் சேர்ந்த சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் இடம்பெறுவார்கள் என்று அவர் கூறினார். விவசாயிகளின் நலன்களை காக்க மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாகவும் திரு பிரலாத் ஜோஷி தெரிவித்தார். வடகிழக்கு மாநிலங்களின் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து செயல்பட்டு வருவதாக வடகிழக்கு மாநிலங்கள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். மிசோரமில் 331 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்களை நேற்று அவர் தொடங்கி வைத்தார். பின்னர் மிசோரம் பல்கலைக்கழகத்தில் மாணவர்களுடன் கலந்துரையாடிய அவர், நடப்பு நிதியாண்டில் வடகிழக்கு மாநிலங்களின் மேம்பாட்டிற்காக 6812 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். மிசோரமில் உட்கட்டமைப்புகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். மாநிலத்தில் தொழில் மற்றும் சுற்றுலா வளர்ச்சி அதிகரித்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். இந்த ஆண்டின் முதல் 6 மாதங்களில் இம்மாநிலத்திற்கு 500,000 அதிகமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதாகவும், இது முன் எப்போதும் இல்லாத சாதனை என்றும் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்தார். தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிப்பதுடன் இளையோருக்கு வேலைவாய்ப்பை அதிகரிக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தில்லியில் நடைபெற்ற வர்த்தக மாநாட்டில் பேசிய அவர், உலகளாவிய பொருளாதார சவால்களுக்கு இடையேயும் இந்திய பொருளாதாரம் வலுவான நிலையில் உள்ளது என்று கூறினார். 2047 ஆண்டுக்குள் நாட்டின் பொருளாதாரம் 30 டிரில்லியன் டாலர் என்ற அளவை எட்டும் என்றும் அவர் தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், சுற்றுலா, வாகன உற்பத்தி உள்ளிட்ட துறைகளில் இந்தியாவில் வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். உலகளாவிய வாகன உற்பத்தி மையமாக இந்தியா மாறி வருவதாக திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். விண்வெளி அணுசக்தி உள்ளிட்ட துறைகளில் இங்கிலாந்துடனான ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இந்தியா வந்துள்ள இங்கிலாந்து வர்த்தகத்துறை அமைச்சர் திரு ஜோனதன் ரெனால்ட்ஸுடன் இணைந்து இரு நாடுகளுக்கும் இடையேயான

8வது அறிவியல் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு கவுன்சில் கூட்டத்தில் அவர் பங்கேற்றார். அப்போது பேசிய டாக்டர் ஜிதேந்திர சிங், வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களில் இரு நாடுகளும் இணைந்து செயல்பட அதிக வாய்ப்புகள் உள்ளதாக கூறினார். பருவநிலை மாற்றம், வேளாண்மை, சுகாதாரம், செயற்கை நுண்ணறிவு, உயிரி தொழில்நுட்பம், தொலைத்தொடர்பு உள்ளிட்டவற்றில் இரு நாடுகளும் ஏற்கனவே இணைந்து செயல்பட்டு வருவதாகவும், இதனை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதி பூண்டுள்ளதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே கலாச்சார பரிவர்த்தனையை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கையை இந்தியா மேற்கொண்டுள்ளதாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். இந்த கூட்டமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகள் பங்கேற்கும் நாடக திருவிழாவை புதுதில்லியில் நேற்று அவர் தொடங்கி வைத்தார். 3 நாட்கள் நடைபெறும் இந்த விழா நாடகக் கலையை ஊக்குவிக்க வகை செய்யும் என்று அவர் தெரிவித்தார். எல்லைகளை கடந்து இதுபோன்ற விழாக்கள் நடைபெறுவது கலாச்சாரத்தை ஒருங்கிணைப்பதாக அவர் கூறினார். வரலாறு, மொழி மற்றும் மரபுகள் வெவ்வேறாக இருந்தாலும் நாடகம் உள்ளிட்ட கலைகள் அனைவரையும் ஒருங்கிணைப்பதாக திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்தார். மலைப்பகுதிகள் மற்றும் தொலைதூர பகுதிகளில் மருத்துவ கட்டமைப்புகளை மேம்படுத்த மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து செயல்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda கூறியுள்ளார். ஹிமாச்சல் பிரதேசத்தின் கிலாங் மலைப்பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள மருத்துவ ஆராய்ச்சி நிலையத்தை அவர் நேற்று தொடங்கி வைத்தார். பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் நோய்கள் மற்றும் மலைப்பகுதிகளில் மக்களுக்கு ஏற்படும் நோய்கள் குறித்து தனித்துவமான ஆராய்ச்சிகளை இந்த மையம் மேற்கொள்ளும் என்று அவர் கூறினார். உள்ளூர் மக்கள் மற்றும் பாதுகாப்பு படையினரின் நலவாழ்வை உறுதி செய்வதில் இந்த மையம் முக்கிய பங்காற்றும் என்று அவர் தெரிவித்தார். ஹிமாச்சல் பிரதேசம், ஜம்மு காஷ்மீர், லடாக், உத்தராகண்ட், சிக்கிம் மற்றும் அருணாச்சல பிரதேசத்தின் இமயமலை பகுதிகளில் வசிக்கும் மக்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் நோக்கில் இந்த மையம் அமைக்கப்பட்டுள்ளதாக திரு J.P. Nadda கூறினார். மீன்வளம் மற்றும் கால்நடை துறையில் இங்கிலாந்து உடனான ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் கூறியுள்ளார். இந்தியா வந்துள்ள இங்கிலாந்து உணவு மற்றும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் ஏஞ்சலா ஏகலுடன் நேற்று அவர் பேச்சு நடத்தினார். கால்நடை மருத்துவம், ஆராய்ச்சி, மரபணு மற்றும் மேம்பட்ட இனப்பெருக்க தொழில்நுட்பங்களில் இரு நாடுகளும் சிறந்த நடைமுறைகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் அப்போது தெரிவித்தார். கனடா வெளியுறவு அமைச்சர் அனிதா ஆனந்த் இன்று இந்தியா வருகிறார். தமது பயணத்தின் போது அவர் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருடன் இருதரப்பு உறவுகள் குறித்து விரிவான ஆலோசனை நடத்தவுள்ளார். பல்வேறு சர்வதேச விவகாரங்கள் குறித்தும், வர்த்தகம், எரிசக்தி, பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்தும் அனிதா ஆனந்த் அமைச்சருடன் பேச்சு நடத்தவுள்ளார். பீகாரில் கல்வி, சுகாதாரம், மகளிர் மேம்பாடு உள்ளிட்டவை தொடர்பாக 23 திட்டங்களை செயல்படுத்த மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பாட்னாவில் முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர், மாநிலத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு உறுதுணையாக இருந்து வருவதாக கூறினார். மாநிலத்தில் கடந்த 2014 13 மருத்துவக் கல்லூரிகள் மட்டுமே இருந்ததாகவும், தற்போது அது 31 அதிகரித்துள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். அரசு நிர்வாக தலைமை பொறுப்பில் 25 ஆண்டுகளை கடந்து பிரதமர் திரு நரேந்திர மோடி பணியாற்றி வருவதற்கு அமைச்சரவைக் கூட்டத்தில் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டதாக திரு சாம்ராஜ் சௌத்ரி கூறினார். ஆந்திர மாநிலம் திருப்பதியில் வசதிகளை மேலும் மேம்படுத்த மாநில அரசு உறுதி பூண்டுள்ளதாக முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். திருப்பதியில் 3,200 கோடி ரூபாய் மதிப்பிலான மேம்பாட்டுத் திட்டங்களுக்கு காணொலி வாயிலாக நேற்று அவர் அடிக்கல் நாட்டினார். இந்த திட்டங்கள் யாத்ரீகர்களுக்கான தங்குமிடம், போக்குவரத்து மற்றும் மருத்துவ சேவைகளை மேலும் எளிதாக்கும் என்று அவர் கூறினார். நவீன தொழில்நுட்பம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, சுற்றுலா ஆகியவற்றை ஒருங்கிணைக்கும் உலகத்தரம் வாய்ந்த ஆன்மீக தலமாக திருப்பதி மேம்படுத்தப்படும் என்று திரு சந்திரபாபு நாயுடு தெரிவித்தார். தேசிய சீனியர் ஹாக்கி போட்டியில் பீகார், ராஜஸ்தான், மிசோரம் அணிகள் வெற்றி பெற்றன. ஜான்சியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 3வது நாளான நேற்று பீகார் அணி 4-3 என்ற கோல் கணக்கில் ஆந்திராவை வென்றது. ராஜஸ்தான் 6-2 என்ற கோல் கணக்கில் குஜராத்தை வென்றது. மிசோரம் அணி 2-1 என்ற கோல் கணக்கில் ஜம்மு காஷ்மீரை வென்றது. கேரளா, சத்தீஸ்கர் மற்றும் ஜார்க்கண்ட், தெலங்கானா அணிகளுக்கு இடையேயான ஆட்டங்கள் டிராவில் முடிவடைந்தன. போர்ச்சுக்கல் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிம்ஸ்டெக் நாடுகளின் உள்துறை அமைச்சர்கள் மாநாடு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. வேளாண் வளர்ச்சியை விரைவுபடுத்த மாவட்ட அளவிலான திட்டமிடல் அவசியம் என மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிப்பதுடன்
இளையோருக்கு வேலைவாய்ப்பை அதிகரிக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார்.

0: விண்வெளி அணுசக்தி உள்ளிட்ட துறைகளில் இங்கிலாந்துடனான ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். தேசிய சீனியர் ஹாக்கி போட்டியில் பீகார், ராஜஸ்தான், மிசோரம் அணிகள் வெற்றி பெற்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை கண்டன் மெட்டல் ஸ்டோர். நேரம் 7:25.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
3: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்தும் உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
4: கும்பகோணம் எம்எஸ் பல்லோக்கு மருத்துவமனை தேசிய தர சான்றிதழ் பெற்றது.
5: வெளி மற்றும் உள் நோயாளி பிரிவு, அவசர சிகிச்சை, அறுவை சிகிச்சை, எலும்பு, மூளை நரம்பியல், ENT, சக்கர நோய், கால்புண் சிகிச்சை, டயாலிசிஸ் என
4: அத்தனையும் நவீன தொழில்நுட்பத்தோடு எம்எஸ் பல்லோக்கு மருத்துவமனை கும்பகோணம்.
6: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை
7: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
6: மீனாட்சி கண் மருத்துவமனை மாதா கோவில் வீதி IOB எதிரில் காரைக்கால் மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
8: ஸ்ரீ தைலா சில்க்ஸ்ல இந்த தீபாவளி வைப்ஸ் வேற லெவல்.
9: ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ், வேற லெவல் டிசைன்ஸ்.
8: ₹1500 மேல் ஷாப்பிங் செய்வோருக்கு பரிசு நிச்சயம். ஸ்ரீ தைலா சில்க்ஸ், திருச்சி மற்றும் கும்பகோணம்.
10: நாகை மூரா சென்ஸின் வேற லெவல் தீபாவளி கலெக்ஷன். கெட் ரெடி ஃபார் எ கிராண்ட் செலிபிரேஷன். ரிச்சா எடுங்க, ரீல்ஸ் போடுங்க. பட்டு மில் ஜவுளி, ரெடிமேட் ஆடைகள், பட்டாசு கிளப்பும் தீபாவளி அறிமுகம். மூரா சென்ஸ், நாகப்பட்டினம்.
11: கும்பகோணத்தில் யாரை கேட்டாலும் ஸ்ரீ பாலாஜி படக்கடை பெயரைத்தான் சொல்கிறார்கள்.
12: ஆள் உயர படங்கள், அரை மணி நேரத்தில் படம் போட நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
10: காரைக்கால் சுந்தரம் பவர் டூல்ஸ் எங்களிடம் வாஷ், மகிட்டா, டிவால்ட், ஆர்கேடைல்ஸ் கட்டர், வெல்டிங் மிஷின், செயின்சா அனைத்தும் குறைந்த விலையில் கிடைக்கும். ஆத்தரைஸ்ட் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டர், சுந்தரம் பவர் டூல்ஸ், ஏழை மாரியம்மன் ஆலயம் எதிரில் காரைக்கால். தொடர்புக்கு 9842599297.
13: மோகன் பாட்டு ஜவுளி ரெடிமேட்ஸில் தீபாவளி திருவிழா. தீபாவளியை முன்னிட்டு பிரமிக்க வைக்கும் டிசைன்கள். ₹2000 மேல் ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் நிச்சய பரிசு. மோகன் பாட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், நாகப்பட்டினம். நிறைவான ஆடைகள் என்றும் உங்கள் மனதில்.
1: நேயர்கள் கேட்க இருப்பது சைபால் வழங்கும் தகவல் நேரம். இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் சைபால். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும், உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
14: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிலங்கா சைபால், இதையில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்
1: சைபால். மேலும் இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் திருத்துறைப்பூண்டி ABC கோல்டு பேலஸ்.
15: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
16: ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி. திருத்துறைப்பூண்டி ABC கோல்டு பேலஸ்
15: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ABC மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
16: ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
1: மேலும் இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் உங்கள் கடை. தரமான தார்பைகள், கொசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
17: உங்கள் கடை காரைக்கால்.
18: தரமான தார்பைகள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
19: ஒரு ஊரில் ஒரு பெரிய ஞானி இருந்தார். அவர் படுக்கையில் இருந்தார். இன்னும் கொஞ்ச நேரம்தான் அவர் இந்த உலகத்தில் இருக்க போகிறார். அவரை சுற்றி ஏகப்பட்ட கூட்டம். ஏற்கனவே அவருடைய உபதேசங்களை கேட்டவங்க பல பேர் வந்து அவரை சுற்றி நிற்கிறாங்க. அந்த ஞானி மெதுவாக கண்ணை திறந்து பார்க்குறார். எல்லாரும் அவருடைய கடைசி வார்த்தையை கேட்குறதுக்காக அவளோட காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஞானி மெதுவாக பேச ஆரம்பித்தார். நான் என்னுடைய வாழ்நாள் பூராவும் உங்களுக்கு நிறைய போதனைகள் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். பேரானந்தம், மகிழ்ச்சி, தியானத்தன்மை, இதை பற்றியெல்லாம் சொல்லியிருக்கிறேன். இப்போ நான் வேறு ஒரு கரைக்கு போயிட்டுருக்கிறேன். நான் இனிமேல் இந்த கரையில் இருக்க மாட்டேன். நீங்கள் நான் சொன்னதையெல்லாம் கேட்டீங்க, ஆனால் எதையும் நீங்கள் வந்து நடைமுறைப்படுத்தி பார்க்கலை. எல்லாம் கேட்டதோடு சரி, அதோடு விட்டுட்டீங்க. அப்புறம் அதை தள்ளி போட்டுக்கிட்டே வந்துட்டீங்க. மேலும் அதை தள்ளி போடுறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. இப்போ நான் போய்கிட்டுருக்கிறேன், உங்களில் யாராவது என்னோட வர்றதுக்கு தயாரா அப்படின்னு கேட்டார். அவ்வளவுதான், யாரும் வாயை திறக்கலை. ஒரே மௌனம், சத்தமே இல்லை. ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க. அந்த கூட்டத்தில் ஒரு ஆள், அந்த ஞானி கூடவே 40 வருஷத்துக்கு மேலே இருந்திருக்கிறான். அவனும் வாயை திறக்காமல் இன்னொருத்தன் முகத்தை பார்த்துக்கிட்டே நிற்கிறான். இந்த சமயத்தில் பின்னாடி நின்றுக்கிட்டு இருந்த ஒருத்தன் கையை தூக்கினான். ஞானி அவனை பார்த்தார். சரி, ஒருத்தனுக்காவது நம்மோட வர்றதுக்கு தைரியம் இருக்குது அப்படின்னு நினச்சார். ஆனால் அந்த ஆள் என்ன சொன்னான் தெரியுமா? ஐயா, நீங்கள் கேட்குறப்போ நான் உடனே எழுந்திருக்கல, கையை மட்டும்தான் தூக்கினேன். என்ன காரணம்னா, நான் எப்படி அடுத்த கரைக்கு வந்து சேர்றதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான். அந்த விவரத்தை மட்டும் இப்போ உங்ககிட்டேருந்து நான் தெரிஞ்சுக்க

ஆசைப்படுறேன். ஏன்னா இப்போ நான் உங்கள் கூட வர்றதுக்கு தயாராக இல்லை. எவ்வளவோ காரியங்களை நான் இன்னும் இங்கே முடிக்க வேண்டி இருக்குது. வீட்டுக்கு ஒரு விருந்தினர் வந்திருக்கிறார். என்னுடைய இளைய மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதனால் இன்றைக்கி உங்கள் கூட வர முடியாது. அது மட்டும் இல்லை, இப்போ உங்கள் கூட அடுத்த கரைக்கு வந்தால் திரும்பி வர முடியாதுன்னு வேறு சொல்கிறீங்க. அதனால் இப்போ நான் வரலை. இன்னொரு நாள் நிச்சயமாக நான் வர்றேங்க, வந்து உங்களை சந்திக்கிறேன். அதனால் இப்போ நீங்கள் இன்னொரு தடவை எங்களுக்கு விளக்கமாக சொல்லணும். ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கிறீங்க, தயவு பண்ணி இப்போ ஒரு தடவை சொன்னீங்கன்னா சௌகரியமாக இருக்கும். அந்த அடுத்த கரையை அடையிறது எப்படி, இப்போ ஒரு தடவை அதை விளக்கமாக சொல்லிட்டிங்கன்னா நல்லா ஞாபகப்படுத்திக்குவேன். அது சரியான சமயம் வர்றப்போ இது எனக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு நானா. ஆனால் உண்மை என்ன தெரியுமா, அந்த சரியான சமயம் வரவே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. இப்படி அந்த கதை முடியும். இந்த கதை வந்து அந்த ஒரு ஆளுக்கு மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட எல்லாருக்குமே அது பொருந்தும் அப்படிங்கிறாங்க விவரம் தெரிஞ்சவங்க. எல்லாருமே அந்த சரியான தருணத்துக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கிறாங்களாம். அதுக்காக ஜோசியம் பார்க்குறாங்க, கைரேகை பார்க்குறாங்க,

0: வரவே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. இப்படி அந்த கதை முடியும். இந்த கதை வந்து அந்த ஒரு ஆளுக்கு மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட எல்லாருக்குமே அது பொருந்தும் அப்படிங்கிறாங்க விவரம் தெரிஞ்சவங்க. எல்லாருமே அந்த சரியான தருணத்துக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கிறாங்களாம். அதுக்காக ஜோசியம் பார்க்குறாங்க, கைரேகை பார்க்குறாங்க, நாளைக்கு என்ன நடக்குங்கிற ஆவலில் எல்லோரும் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த ஒரு நாள் ஒருபோதும் வரப்போகிறதில்ல. நீங்கள் தள்ளி போடுறதுக்காக பல அர்த்தமில்லாத காரணங்களை தேடுறீங்க அப்படிங்கிறார் ஒரு ஞானி. காத்திருக்கிறதுலேயே நம்ம காலம் ஓடி போயிடுது. ஏன்னா இன்றைக்கி நாம் சிந்திக்கிறது நாளைக்கு நாம் சிந்திக்கிறதில்ல, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி போயிடுது. நாளைக்கு நாளைக்கு மறுநாளை பற்றியே சிந்திக்கிறோம், இப்படியே அது பாட்டுக்கு போயிடும். கரையை தொட்டு பார்க்குறது எப்போ, இதுதான் கேள்வி. நமக்கு வேண்டியப்பட்ட ஒருத்தர் ஒரு ரயில்வே பிளாட்ஃபாரத்தில் நின்றுக்கிட்டு இருக்கிறார். அங்கே இருக்கிறவங்கக்கிட்ட கேட்குறாராம், விசாரிக்கிறார், ஏங்க கிழக்க போகிற ரயில் போயிட்டுதுங்களான்னாராம். போயிட்டுதுன்னு இருக்கிறாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து, ஏங்க மேற்க போகிற ரயில் போயிட்டுதுங்களான்னு கேட்டிருக்கார். போயிட்டுதுங்களான்ட்ருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து மறுபடியும், ஏங்க 10:30 வண்டி போயிட்டுதான்னு கேட்டிருக்கார். தொடர்ந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இப்படி ஒரே இடத்துல நின்றுட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறார். இதை பார்த்துக்கிட்டு இருந்த ஒருத்தர் அவர்கிட்ட வந்து, ஏங்க நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னு கேட்டாராம். இவர் மெதுவாக சொன்னாராம், இந்த ரயில்வே லைனை தாண்டி அந்த பக்கம் போகணும் அப்படின்னாராம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சைபாலின் தகவல் நேரம். தகவல் வழங்கி இருந்தவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். நிகழ்ச்சி நமது நிலைய ஒளிக்களஞ்சியத்தில் இருந்து. இந்த நிகழ்ச்சியினை வழங்கியோர் சைபால். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: மேலும் இந்த நிகழ்ச்சியினை வழங்கியோர் திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ்.
5: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
6: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி. திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ்.
5: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ஏபிசி மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
6: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
1: மேலும் இந்த நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் உங்கள் கடை. தரமான தார்ப்பாய்கள் கொசுக்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
7: உங்கள் கடை காரைக்கால்
8: தரமான தார்ப்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
1: திசையங்கு மூலிக்கும் இது நமது காரைக்கால் பண்பலை 100.3. நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை உங்கள் கடை. தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் மனமே நலமா உலக மனநல நாளையொட்டிய சிறப்பு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் மயிலாடுதுறை உங்கள் கடை.
7: உங்கள் கடை காரைக்கால்
8: தரமான தார்ப்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
1: மேலும் இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் தஞ்சாவூர் அணு மருத்துவமனை.
9: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
10: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
11: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
12: மனமே நலமா உலக மன நல நாளையொட்டிய சிறப்பு நிகழ்ச்சி வழங்குகிறார் காரைக்கால் மனநல ஆலோசகர் எம் ருமிலா அவர்கள்.
13: ஃபஸ்ட்டு 2 நாளும் நம்ம நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கணும், நம்மளை பற்றி பேசியிருந்தேன். 3வது நாளாக இன்னைக்கு வந்து நம்மளுடைய சுற்றுச்சூழல், அதாவது சுற்றுச்சூழல் சொல்லும்போது நாம் அதிகம் பேசக்கூடிய நபர்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள தான் நம்ம குறிப்பிடுவோம். இதில் உளவியல் படி எல்லாரோடவும் நம்ம வந்து நண்பர்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தன்னுடைய சொந்த விஷயங்களை எல்லாரோடவும் பகிர்ந்து கொள்வாங்க. இதெல்லாம் சரியா சரியில்லையா அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கும். ஏன்னா இதுவும் நம்மளுடைய மனநலத்தை பாதுகாத்துக்கொள்ள நமக்கு உதவும். நட்பு வட்டாரம் அப்படி அப்படின்னு சொல்லும்போது இதை வந்து நாலு வட்டாரமாக நாங்கள் பிரிக்கிறோம். முதலாவது நெருக்கமான நண்பர்கள் அல்லது உறவுகள். இதில் ஒரு நபருக்கு மூணு பேர் தான் வந்து நெருக்கமாக இருக்கணும். அதாவது என்னை பற்றி எல்லா விஷயங்களும் இவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லி நம்பக்கூடிய மூணு நபர்கள். இன்னொன்று, அந்த மூணு நபர்களோடு இருக்கும்போது நம்ம நல்லா குரோத்துக்குள்ளே போகிறதா இருக்கணும். உதாரணத்துக்கு உலகத்தில் சொல்லுவாங்க, நம்ம நாலு வெற்றிகரமான நபர்களோட சேர்ந்து சுற்றிட்டே இருந்தோம்னா அஞ்சாவது வெற்றிகரமான நபர்

0: நம்ம தான் இருப்போம். நாலு சோம்பேறியான நபர்களோட சுற்றிட்டு இருந்தோன்னா அஞ்சாவது சோம்பேறியான நபர் நம்மளாக தான் இருக்க முடியும். ஏன்னா அவங்களோட பேசுகிற பேச்சுக்கள் நம்மளுடைய வாழ்க்கையும் வடிவமைச்சிட்ருக்கு. அதனால் மூணே மூணு நெருங்கிய நண்பர்கள் நீங்கள் வளர உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறது நல்லது. அதுக்கடுத்து நண்பர்கள், அதாவது இவங்க உங்கள் கூட தான் இருப்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு காலேஜே படிக்கிறீங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டா அங்கே வந்து ஒரு கேங் இருக்கும், ஒரு கேங்கில் அஞ்சாறு பேர் இருப்பாங்க, ஆனால் கிளாஸில் 40 பேர் கூட படிச்சுட்டு இருப்பாங்க. அவங்கள தான் நம்ம நண்பர்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதில் குறிப்பிட்டு உங்களோட உங்களோட கஷ்ட நஷ்டங்கள் எல்லா சோர்வுகளையும் உங்கள் கூட துணை வரவங்க உங்களுடைய உற்ற நண்பர்கள். இந்த நண்பர்களில் உங்களை பற்றி சில விஷயங்கள் தெரியும், உங்களுடைய விருப்பு வெறுப்புகள் என்னென்னு அவங்களுக்கு தெரியும். ஆனால் உங்களுடைய மொத்த பர்சனல் விஷயங்களோ உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள் எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. சும்மா இவங்களுக்கு வந்து இங்கே சாப்பிட்டா பிடிக்கும், இந்த விஷயங்கள் செஞ்சால் பிடிக்கும் அப்படிங்கிற விஷயத்தோடு நின்றுடும். அதுக்கடுத்து உங்கள் காலேஜில் உள்ள எல்லாருமே, கிளாஸில் உள்ள எல்லாருமே உங்களுக்கு தெரியும். ஆனால் எல்லாரோடவும் நீங்கள் ரொம்ப நெருக்கமாக இருக்க மாட்டீங்க. காரணம், அவங்க எல்லாருமே உங்களுக்கு வந்து ஐ பை ஃப்ரெண்ட்ஸ், நான் சும்மா நாங்கள் பார்ப்போம் சிரிப்போம் அவ்வளோதான் அப்படிங்கிற இதுல இருக்கும். ஏன் நண்பர்களுக்கு வந்துட்டு இடம் வந்து ஒதுக்கி இப்படி தான் நேரத்தை செலவழிக்கணும் அப்படின்னு ஏதாவது அவசியம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா நான் முன்ன சொன்ன மாதிரி நம்மளை பற்றி நம்மை தெரிந்து கொள்ளுதல்ங்கிறதுக்கு ஒரு தனிப்பட்ட நேரம் தேவைப்படுது. நம்மளுடைய வீட்டில் உள்ள குடும்பத்தினர்களோட நேரம் செலவழிக்க ஒரு தனிப்பட்ட நேரம் தேவைப்படுது. இப்போது இந்த நண்பர்கள், நான் 10 பேருக்குமே என்னை பற்றி நான் எல்லா விஷயங்களும் சொல்லுவேன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டு சுற்றிட்டு இருந்தால் உங்களுக்கு தேவையில்லாத மன உளைச்சல்கள் அதிகமாகும், அதே சமயம் உங்களுக்கு நேரமின்மை வரும். அது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் உண்மையெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஐயோ, இவங்க நமக்கு எதிராக இதை பயன்படுத்திடுவாங்களோ அப்படிங்கிற தேவையற்ற மன உணர்ச்சிகளும் வரும். அதனால உங்களுடைய நட்பு வட்டாரத்தை பாதுகாத்துக் கொள்வது உங்களுடைய மனநலத்தை பாதுகாத்துக் கொள்ள உதவும்.
1: மனமே நலமா, உலக மனநல நாளையொட்டிய சிறப்பு நிகழ்ச்சி வழங்கினார் காரைக்கால் மனநல ஆலோசகர் எம் ருமிலா அவர்கள்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை உங்கள் கடை தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கிய மனமே நலமா உலக மனநல நாளையொட்டிய சிறப்பு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியினை வழங்கியோர் மயிலாடுதுறை உங்கள் கடை,
3: உங்கள் கடை காரைக்கால்,
4: தரமான தார்ப்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட
5: உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர், விரைவில் மயிலாடுதுறை.
2: மேலும் இந்த நிகழ்ச்சியினை வழங்கியோர் தஞ்சாவூர் அணு மருத்துவமனை,
6: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: சிந்தனை துளி, ஆறுகளையும் குளங்களையும் தூய்மையாக்குவோம், அடுத்த தலைமுறைக்கு தாகம் தீர்ப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3.

புது பொழுது. இனிய மொழி பேசுவதால் எல்லோரும் நம்மிடம் வளர்ச்சியாக இருக்கிறார்கள், நாமும் வளர்ச்சியாக இருக்கிறோம். சொன்னவர் கபீர்தாசன்.

திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அறிவிப்பு. 2024-2025 ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் நிறுவன விவகாரங்கள் அமைச்சகத்தின் கீழ் பிரதமரின் தொழிற்பயிற்சி திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் மூலம் முன்னணி நிறுவனங்களின் இளைஞர்களுக்கு பயிற்சி வாய்ப்புகள் இன்டர்ன்ஷிப் வழங்கப்படுகின்றன. இதன் வாயிலாக பல்வேறு தொழில்கள் மற்றும் துறைகளை சார்ந்த நிஜமான வணிக சூழலை அவர்கள் நேரடியாக அறிந்து கொள்ளும் வாய்ப்பை பெறுவார்கள். இப்பயிற்சி திட்டத்தின் மூலம் அடுத்த 5 ஆண்டுகளில் 500 முன்னணி நிறுவனங்களில் ஒரு

0: குடி நபர்களுக்கு நிறுவனங்களின் சூழ்நிலையில் பயிற்சி அளிக்கப்பட திட்டமிடப்பட்டுள்ளது. இப்பயிற்சி திட்டத்தில் சேர்வதற்கான வயது வரம்பு 18 முதல் 25 ஆகும். இப்பயிற்சி 6 மாதம் முதல் 9 மாதம் வரை வழங்கப்படுகின்றன. இப்பயிற்சியில் சேர 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, ITI, டிப்ளமோ, பாலிடெக்னிக், இளநிலை பட்டப்படிப்பு மற்றும் முதுநிலை பட்டப்படிப்பு முடித்தவர்கள் தகுதியுடையவர்கள் ஆவார்கள். மேலும் இப்பயிற்சி காலத்தில் மாதந்தோறும் 900 ரூபாய் ஊக்கத்தொகையாக வழங்கப்படுகின்றன. இதில் அரசு 8100 ரூபாயும் நிறுவனங்கள் 900 ரூபாயும் வழங்குகின்றன. இவை மட்டுமின்றி நிறுவனங்கள் தங்கள் சொந்த நிதியில் இருந்து தங்குமிடம் மற்றும் பயணம் உள்ளிட்ட கூடுதல் உதவிகளை வழங்கலாம். மேலும் பயிற்சி காலத்தில் ஒருமுறை மட்டும் வழங்கப்படும் கூடுதல் உதவித்தொகை ₹6000 2 தவணைகளாக வழங்கப்படுகின்றன. முதல் தவணை பயிற்சியில் சேர்ந்த 1 மாதத்திற்குள், அடுத்த தவணை 3 மாதங்களுக்கு பிறகும் வழங்கப்படுகின்றன. பயிற்சி முடிவில் சான்றிதழ் வழங்கப்படும். குடும்ப ஆண்டு வருமானம் 12 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். இப்பயிற்சியில் சேர முழு நேரம் பணிபுரிபவராக அல்லது கல்வி பயில்பவராக இருத்தல் கூடாது. மத்திய மாநில அரசின் கீழ் ஏதேனும் திறன் மேம்பாட்டு தொழில் பயிற்சி பணி அல்லது பயிற்சி திட்டத்தில் ஈடுபட்டு உள்ளவராக இருத்தல் கூடாது. குடும்ப உறுப்பினர்கள் எவரும் அரசு ஊழியராக இருக்கக்கூடாது. மேலும் இப்பயிற்சியில் சேர விரும்பும் தகுதியான இளைஞர்கள் http://pminternship.mca.gov.in லாகின் என்ற இணையதளத்தில் பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவர்கள் இப்பயிற்சியில் பதிவு செய்வது தொடர்பான சந்தேகங்களுக்கு திருவாரூர் மாவட்ட திறன் அலுவலரை 9944186027 என்ற தொலைபேசி எண்ணிலோ அல்லது திருவாரூர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் இயங்கும் மாவட்ட திறன் மையத்தை நேரில் அணுகுமாறு திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ப மோகனச்சந்திரன் அவர்கள் கேட்டுக்கொள்கிறார். தொலைபேசி எண் மீண்டும் ஒருமுறை 9944186027.
1: என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
6: அன்பார்ந்த விவசாயிகளை, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
7: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
6: கிறிஸ்டலின் சிகோசா
7: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களைக்கொல்லியாகும்.
8: புதுச்சேரி மக்களின் கனிவான கவனத்திற்கு, உங்கள் வீட்டில் மின் கட்டணம் பற்றி கவலையா?
9: இனி அந்த கவலை உங்களுக்கு இல்லை. பிரதம மந்திரி சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் 3 கிலோவாட்டிற்கு சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைத்து மத்திய அரசின் ₹78,000, புதுச்சேரி அரசின் ₹30,000 சேர்த்து மானியமாக பெறுங்கள்.
8: மேலும் 25 வருட மின் உற்பத்தி, 5 வருட இலவச பராமரிப்பு என பல பயன்களை பெற இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள். www.pmsuryagar.gov.in.
1: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
5: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
10: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
11: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்
10: ஃப்ரீ, ஃப்ரீ க ஃப்ரீ.
0: நமது காரைக்கால் வானொலியில் பாட்டு பட்டாசு நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ 2016ஆம் ஆண்டுக்கு பிறகு வந்த பாடல்களை பாட்டு பட்டாசு குரூப்பில் உங்கள் குரல் பதிவை இப்போதே பதிவிடுங்கள்.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி.
3: இன்றைய சேமிப்பு, நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இ-பாண்ட்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீபேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608200777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
4: HIV பரவும் வழிகளை தெரிந்து கொள்ளுங்கள். பலருடன் பாதுகாப்பற்ற உடலுறவு, பரிசோதிக்கப்படாத ரத்தத்தை செலுத்துதல், சுத்திகரிக்கப்படாத ஊசியை பயன்படுத்துதல், HIV பாதிக்கப்பட்ட கருவுற்ற தாயிடமிருந்து குழந்தைக்கு பரவுதல்.
5: மேலும் விவரங்களுக்கு 1097 என்ற இலவச தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வெளியிடுவோர் பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம், சுகாதாரத்துறை, புதுச்சேரி.
6: நௌலெக்ட், உங்கள் நெல் வயல்களில் தோன்றும் அனைத்து வகை களைகளுக்குமான ஒரே தீர்வு.
7: களைகளின் 3 இலை பருவத்திலிருந்து 5 இலை பருவத்தில் தெளிக்க வேண்டும்.
6: ஒரு ஏக்கருக்கு 500 மில்லி மருந்தை 150 லிட்டர் தண்ணீரில் பயன்படுத்த வேண்டும்.
7: தெளித்த மறுநாளிலிருந்து தண்ணீர் விட்டு 7 நாளிலிருந்து 10 நாள் வரை பராமரிக்க வேண்டும்.
6: நௌலெக்ட் தெளித்து 1 மணி நேரம் கழித்து மழை பெய்தாலும் மருந்தின் செயல்திறன் குறைவதில்லை.
7: பாட்டிலில் பனைமரம் படம் உள்ளதா என பார்த்து வாங்குங்கள்.
6: கோர்டிவா அக்ரி சயின்ஸின் புதிய படைப்பு நௌலெக்ட்.
8: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
9: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
10: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, விருத்தாச்சலம்.
11: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி

0: நேரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
1: தீபாவளி ஆரா சிமாட்டியில் ஜோரா. சிமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சிமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் விடுத்துள்ள மற்றொரு அறிவிப்பு, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் தேர்வு குரூப் 4. இளநிலை உதவியாளர், தட்டச்சு சுருக்கெழுத்து தட்டச்சர், கிராம நிர்வாக அலுவலர், வரி வசூலிப்பவர் உள்ளிட்ட 46 வகை பதவிகளில் 6574 காலி பணியிடங்களை நிரப்ப அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. 10 வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் www.tnpcexam.in என்ற இணையதளம் வழியாக 5/11/2026 வரை விண்ணப்பிக்கலாம். எழுத்து தேர்வு 10/1/2027 அன்று நடைபெறும். திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் இத்தேர்வுக்கு அதிக எண்ணிக்கையில் விண்ணப்பித்து வெற்றி பெறும் வகையில் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தின் சார்பில் வழிகாட்டுதல் நிகழ்ச்சியும், இலவச பயிற்சி வகுப்புகள் அறிமுக நிகழ்ச்சியும் குறிப்பிடப்படும் இடங்களில் காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரை நடைபெற உள்ளன. 14/10/2024 புதன்கிழமை நன்னிலம் வட்டாட்சியர் அலுவலகம், குடவாசல் வட்டார வளர்ச்சி அலுவலகம், வலங்கை மான்பேரூராட்சி அலுவலகம். 15/10/2026 வியாழக்கிழமை முத்துப்பேட்டை வட்டார வளர்ச்சி அலுவலகம், திருத்துறைப்பூண்டி வட்டார வளர்ச்சி அலுவலகம், கோட்டூர் வட்டார வளர்ச்சி அலுவலகம், மன்னார்குடி நகராட்சி அலுவலகம். 16/10/2026 வெள்ளிக்கிழமை நீடாமங்கலம் வட்டார வளர்ச்சி அலுவலகம், கொரடாச்சேரி வட்டார வளர்ச்சி அலுவலகம், திருவாரூர் வட்டார வளர்ச்சி அலுவலகம். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் தன்னார்வ பயிலும் வட்டார பயிற்றுநர்கள் தேர்வு முறை, பாடத்திட்டம், தகுதி, விண்ணப்பிக்கும் முறை குறித்து விளக்குவார்கள். குரூப் 4 தேர்வில் அண்மையில் தேர்ச்சி பெற்ற அரசு பணியில் உள்ளவர்கள் தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து ஊக்கமளிப்பார்கள். மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் திங்கள் முதல் வெள்ளி வரை இலவச பயிற்சி வகுப்புகள் நடைபெற்று வருகின்றன. இவற்றில் தினசரி மாதிரி தீர்வுகள், வாராந்திர திருப்புதல் தீர்வுகள், முழு பாட மாதிரி தீர்வுகள், தினசரி பாட குறிப்புகள் வழங்கப்படுகின்றன. மேலும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 4/1-7 இலவச பயிற்சி வகுப்புகள் நடைபெற உள்ளன. இவை குறித்த விவரங்களும் நிகழ்ச்சியில் வழங்கப்படும். எனவே திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த தகுதியுடைய படித்த வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களும் கல்லூரி மாணவ மாணவிகளும் தங்கள் பகுதியில் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அனுமதி இலவசம். மேலும் விவரங்களுக்கு பயிற்சி வகுப்பு முன்பதிவு, மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம், RVL நகர், விளமல், மன்னார்குடி சாலை, திருவாரூர். வாட்ஸ்அப் எண் 9499055915. இவ்வாறு திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மோகனச்சந்திரன் அவர்கள் தெரிவித்துள்ளார்.

0: எதுவரை மலர்ந்தது புது பொழுது. அகிலமெங்கும் இசைமீட்டம். இது ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி. நேரம் 8 மணி.
1: சுப முகூர்த்தத்திற்கான திருமாங்கல் 9 1 6 ஹால்மார்க் அங்க நகைகள்
2: அனைத்தையும் வாங்கிட
1: மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ், அண்ணா சாலை, திருவாரூர்.

0: நேயர்கள் இனி கேட்கலாம் பாட்டு பட்டாசு. நிகழ்ச்சியின் தொடக்கமாக
1: நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஈஆர்சி நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஈஆர்சி நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஈஆர்சி நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.

0: அல்லது கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: வணக்கம் நேயர்களே, நம் அனைவருக்கும் பயன்படக்கூடிய பல்வேறு செய்திகளை இந்த தகவல் சுரங்கம் நிகழ்ச்சி வழியா கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைய தகவல் சுரங்கம் நிகழ்ச்சியில தகவல் தர வராங்க மல்லியம் வி ராமன் அவர்கள்.
2: நேயர்களுக்கு வணக்கம். அதாவது நட்புக்கு மட்டும் எப்பயுமே துரோகம் பண்ணக்கூடாது. நல்ல நண்பர்களுக்கு போய் துரோகம் பண்றோம் அப்படின்னா அது வந்து நட்பே கிடையாது. ஒரு நல்ல காடு, அந்த காட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நரி ஒரு கழுதை ரெண்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டு ரெண்டு பேருக்குள்ள ஒரு உடன்படிக்கை, எங்க போனாலும் சரி ஒன்னாதான் இறை தேட போகணும், ஒன்னாதான் வரணும், எந்த ஆபத்தா இருந்தாலும் சரி ஒருத்தவங்க ஒருத்தவங்களும் சேர்ந்து போராடி நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு ஒப்பந்தம் பண்ணிட்டுங்க. சரி, அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒப்பந்தம் பண்ண மாதிரியே போயிட்டு இருக்கு. ஒரு நாள் நரி என்ன பண்ணுது, கழுதைய இறை தேடுறதுக்கு அழைச்சிட்டு போயிட்டு இருக்கு. கழுதையோட இருப்பிடம் நோக்கி அது போயிட்டு இருக்கும் போது கொஞ்ச தூரத்துல பாத்தீங்கன்னா சிங்கம் ஒண்ணு வந்துருச்சு. அது நரிய வழிமறைச்சிருச்சு. சிங்கத்தை பார்த்தோன்னா நரி அப்படியே நடுங்கி போய் நிக்குது, எப்படியாவது உயிர் தப்பிச்சு ஆகணும் அப்படின்னு நினைக்குது. உடனே நரி வந்து சொல்லுது சிங்கத்தை பார்த்து, மன்னாதி மன்னா, நான் ஒரு அற்ப பிராணி, என்ன நீங்க கடிச்சிட்டீங்கனால உங்க பசி கொஞ்ச நேரம் தான் தாங்கும், உங்களுக்கு நான் ஒரு மாற்று ஏற்பாடு பண்றேன். என் நண்பன் ஒருத்தன் இருக்கான், கொழுத்த கழுத, ரொம்ப நல்லா இருப்பான், அவனை நீ வந்து ரெண்டு நாளைக்கு வச்சு நீங்க சாப்பிடற அளவுக்கு அவனுக்கு கறி இருக்கு அவன்கிட்ட அப்படின்னு சொன்னோட, அதுக்கு சிங்கம் ஒத்துக்கிட்டு சரி வா அப்படின்னு சொல்லிட்டு சிங்கத்தை அழைச்சிக்கிட்டு நிறைய போயிட்டு இருக்கு. ஒரு இடத்துல ஓரமா சிங்கத்தை இருக்க சொல்லிட்டு நான் போய் கழுதைய போய் கூப்பிடுறேன், வெளில வரும், வந்தோடனே நீ அடிச்சு சாப்பிட்டுன்னு சொன்னோட சரின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணுது, கழுதைய போய் கூப்பிடுது. சரி நம்ம நண்பன் நரிதானா வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கழுதையும் வெளில வருது. வெளில வந்த வேத்து சிங்கம் கழுதைய வந்து வேகமா வந்து அட்டாக் பண்ணுது. அந்த நரி என்ன பண்ணுது, இந்த பக்கம் திரும்பி பாக்குது. அப்ப வேகமா வந்து நரிய ஒரு அட்டாக் பண்ணுது. மகாராஜா, எனக்கு பதிலாக தானே உங்களுக்கு கழுதையை காமிச்சேன், நீங்க என்ன வந்து கொல்ல வரீங்களேன்னு கேட்டோன்னே, அப்ப ரொம்ப அழகா அந்த சிங்கம் சொன்னிச்சான், நெருக்கமான நண்பனையே நீ காட்டி கொடுக்க தயங்காத உனக்கு நாளைக்கு உன் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக என்னை விட பலம் பொருந்திய ஒரு மிருகம் வந்ததுன்னா நீ ஏன் என்னை காட்டி கொடுக்க மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அட்டாக் பண்ணிச்சு. அது சாப்பிட்டது. ஏன் அதை சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, கெட்ட நண்பர்கள் இருக்காங்க பாருங்க, அவங்க கூட சவகாசம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அவங்களால உங்களுக்கு எப்பயுமே தீமை தான் கிடைக்கும். நம்ம யார் கூட பழகிறோமோ அந்த பழகக்கூடிய நண்பர்கள் வந்து நல்ல நண்பர்களா கெட்ட நண்பர்களாங்கிறது தெரியணும். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க தப்பிக்கிறதுக்காக நம்மளை கொண்டு போய் பலிகடாவா ஆக்கிட்டு போடுவாங்க. அப்படி பலிகடாவா மாறாம நம்ம வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணி நல்ல நண்பர்களோட இருக்கணும். என்னைக்குமே நண்பர்களுக்கு வந்து துரோகம் பண்ணக்கூடாது. நட்புக்கு போய் துரோகம் பண்ணோம் அப்படின்னா அது மிகப்பெரிய கொடுமை. சில பேர் என்ன பண்றாங்கன்னா, இவர் நம்மளோட நல்ல பொசிஷன்ல இருக்காரு, அந்த கம்பெனியில நம்ம ஏதாவது சொல்லிவிடணும், இவங்களை பத்தி தவறாத செய்தியை சொல்லி எல்லாத்தையும் ஒரு ரூமர் பரப்பி அந்த நட்புக்கு துரோகம் பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. நீங்க வந்து சில நாடுகள்ல பார்க்கும் பொழுது இங்கேருந்து வெளிநாட்டுக்கு வேலைக்காக போயிருப்பாங்க, போகும்போது எல்லாரும் ஒன்னாதான் போயிருந்திருப்பாங்க. அங்க போய் ஒருத்தவங்க ஒருத்தவங்க பொசிஷன் மாறும் பொழுது அப்ப நட்புக்கு துரோகம் பண்ணக்கூடிய ஆட்கள் கூட அங்க இருக்காங்க. அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, நட்பு அப்படின்னா அதுக்கு ஈக்குவலான இன்னொரு வேர்டு என்னன்னு கேட்டீங்கன்னா அது நட்பு தான். அப்ப அந்த நட்புக்கு துரோகம் பண்ணக்கூடிய நண்பர்களை தள்ளி வைங்க, நட்புக்கு உதவக்கூடிய நண்பர்களை கூட வச்சுக்கோங்க. நட்பு தான் கடைசி வரைக்கும் உங்களுக்கு இன்னைக்கு உறவினர்களை விட நண்பர்கள் வந்து ஆபத்துல உதவி பண்ணுவாங்க அப்படிங்கிறது உண்மையான உண்மை. சோ நட்புக்கு நம்ம நேசக்கரம் கொடுப்போம், நட்புக்கு துரோகம் பண்ணக்கூடாதுங்கிறத ஒரு முடிவா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்கூடயுமே நட்பா இருக்கலாம். வாழ்த்துக்கள், நன்றி.

0: மல்லியம் வி ராமன் அவர்கள் தந்த தகவலை கேட்டோம். உங்க கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க. பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9715167282 97 15 16 72 82. சரி நேயர்களே, மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு வேறு ஒரு தகவலுடன் சந்திப்போம்.
1: இதுவரை கேட்டது மயிலாடுதுறை நடேச செட்டியாரன் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் நடேச செட்டியாரன் ஜுவல்லர்ஸ்.

0: விருது நேயர்கள் கொண்டாடலாம், குதூகலிக்கலாம். விருதச்சரம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் பாட்டு பட்டாசு.
1: அங்கே புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருதச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: மோகன் பாட்டு ஜவுளி ரெடிமேட்ஸில் தீபாவளி திருவிழா. தீபாவளியை முன்னிட்டு பிரமிக்க வைக்கும் டிசைன்கள். ரூபாய் 2000 மேல் ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் நிச்சய பரிசு. மோகன் பாட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் நாகப்பட்டினம். நிறைவான ஆடைகள் என்றும் உங்கள் மனதில்.
4: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேர்களே, பாட்டு பட்டாசு நிகழ்ச்சியில நீங்க பங்கெடுத்து உங்களுக்கு பிடிச்ச இடைக்கால, அதாவது 2016 பிறகு உள்ள பாடல்களை, உற்சாகமான பாடல்களை நீங்க கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க உங்க குரல் பதிவை அனுப்பலாம். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் மீண்டும் ஒரு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறோம். உங்களோட வாட்ஸ்அப் இதில் உங்களுடைய பேர், ஊர் இதை குறிப்பிட்டு உங்களுக்கு பிடிச்ச 2016 பிறகு உள்ள பாடல்களை நீங்கள் அனுப்பலாம். இது பாட்டு பட்டாசு. பாட்டு பட்டாசு நிகழ்ச்சியில அந்த மாதிரி வாட்ஸ்அப் பதிவு அனுப்பிச்சிருக்கிறாங்க, யாருன்னு கேட்டுடலாமா?
7: வணக்கம், பிரதாபராமபுரம் கவியரசன், சண்டைக்கோழி 2 படத்திலிருந்து எனிசாங். நன்றி, வணக்கம்.
0: அவங்களுக்கான பாடல் இப்பொழுது காற்றலையில்.

0: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிரலாம்ல?
1: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
0: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
2: பாட்டு பட்டாசு அப்படின்னு சொன்னோடனே கொண்டாட்டம் குதுகலம் தன்னால ஓடி வந்துருது இல்ல. நம்ம நேயர்களும் அதே உற்சாகத்தோட தன்னோட வாய்ஸ் பதிவுகளை நம்மக்கிட்ட நிறைய கொடுத்துக்கிட்டே வராங்க. நல்ல பாடல்களை கேட்குறாங்களா அப்படின்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எப்படிங்க நம்ம நேயர்கள்லாம் நல்ல பாடலா, உற்சாகமான பாடலா, 2016 மேற்பட்ட பாடல்களாக கேட்காம இருந்துருவாங்களா என்ன? அடுத்த பாடலை யார் கேட்டிருக்கா தெரிஞ்சுக்கலாமா?
3: கொஞ்சி தமிழ் வேசும் அறிவிப்பாளர் அவர்களுக்கும், நெஞ்சம் மகிழ்ந்திருக்கும் அன்பான நேயர்களுக்கும் உற்சாகமான இனிய நற்காலை வணக்கம். வேதாரண்யம், பயத்தவரன்காடு, மருத வடுகநாதன். பாட்டு பட்டாசு நிகழ்ச்சியில் எனக்கு விடுதலை திரைப்படத்திலிருந்து வழி நீடு

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: இன்றைய சேமிப்பு, நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இ பாண்ட்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீ பேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608200777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
3: அன்பார்ந்த விவசாயிகளை, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளை கட்டுப்படுத்த
4: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
3: கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலைக்கொல்லி.
4: உங்கள் நெல் வயல்களில் தோன்றும் அனைத்து வகை களைகளுக்குமான ஒரே தீர்வு.
5: களைகளின் 3 இலை பருவத்திலிருந்து 5 இலை பருவத்தில் தெளிக்க வேண்டும்.
4: ஒரு ஏக்கருக்கு 500 மில்லி மருந்தை 150 லிட்டர் தண்ணீரில் பயன்படுத்த வேண்டும்.
5: தெளித்த மறுநாளிலிருந்து தண்ணீர் விட்டு 7 நாளில் இருந்து 10 நாள் வரை பராமரிக்க வேண்டும்.
4: நவ்லெக்ட் தெளித்து 1 மணி நேரம் கழித்து மழை பெய்தாலும் மருந்தின் செயல்திறன் குறைவதில்லை.
5: பாட்டிலில் பனை

0: படம் உள்ளதா என பார்த்து வாங்குங்கள்.
1: கோர்த்திவா அக்ரி சயின்ஸின் புதிய படைப்பு நௌலெட்.
2: நேர்கள் பாட்டு பட்டாசு நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கிற நேரம் என்ன நேரம் நம்ம செக் பண்ணிக்கணும் இல்லையா? இது அபிபெருட்சை நேரம், 8:20. அபிபெருட்சை ஒரு இயற்கை உணவு, ஆரோக்கியம் காக்கும் அபிபெருட்சை அனைவருக்கும் ஏற்றது. கேட்டு வாங்குங்கள் அபிபெருட்சை.
3: மற்றும் திருவாரூர்
4: HIV பரவும் வழிகளை தெரிந்து கொள்ளுங்கள். பலருடன் பாதுகாப்பற்ற உடலுறவு, பரிசோதிக்கப்படாத ரத்தத்தை செலுத்துதல், சுத்திகரிக்கப்படாத ஊசியை பயன்படுத்துதல், HIV பாதிக்கப்பட்ட கருவுற்ற தாயிடமிருந்து குழந்தைக்கு பரவுதல்.
5: மேலும் விவரங்களுக்கு 1097 என்ற இலவச தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வெளியிடுவோர் பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம், சுகாதாரத்துறை, புதுச்சேரி.
3: மற்றும் திருவாரூர்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: கடலோரம் எழும் பாட்டலை, இது காரைக்கால் 100.3 பண்பலை. பாட்டு பட்டாசு நிகழ்ச்சியில காத்திருக்கும் அடுத்த நேயர் பாட்டுக்காக யாருன்னு கேட்டுலாமா?
8: வந்தி பேசுறேன். பாட்டு பட்டாசு நிகழ்ச்சியில் எனக்காக கோட் படத்திலிருந்து சின்ன சின்ன கண்கள் என்ற பாடல் ஒளிபரப்புமாய் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.

0: பாட்டு பட்டாசு நிகழ்ச்சியில அடுத்து வரும் நேயர்.
1: வணக்கம். அகரக்கொந்தகையிலிருந்து கார்த்திகேசன். பாட்டு பட்டாசு நிகழ்ச்சியில் நம்ம வீட்டு பிள்ளை என்ற படத்திலிருந்து மயிலாஞ்சி என தொடங்கும் பாடலை ஒளிபரப்ப வேண்டுகிறேன். நன்றி.

0: நேயர்கள் இந்த உற்சாகமான பொழுதில் பாடலை கேட்டிருக்கிற இந்த வேலை ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி திருவாரூர். நேரம் 8:30. 916 கேடியம் ஹால்மார்க், தங்கம் பூக்கும் நந்தவனம், மிக குறைந்த சேதாரம். தங்க நகைகள் வாங்க ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி திருவாரூர். நேர்கள் இதுவரை உற்சாகமாக கேட்டு ரசித்தது ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் பாட்டு பட்டாசு. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: தொடர்ந்து கேட்கலாம், ரசிக்கலாம், குதூகலிக்கலாம். இது வைக்கிங் பணியம் பிரீஃப்ஸ் வழங்கும் பாட்டு பட்டாசு. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் வைக்கிங் பனியன் பிரீஃப்ஸ்.

0: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
1: மோகன் பாட்டு ஜவுளி ரெடிமேட்ஸில் தீபாவளி திருவிழா. தீபாவளியை முன்னிட்டு பிரமிக்க வைக்கும் டிசைன்கள். ரூபாய் 2000 மேல் ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் நிச்சய பரிசு. மோகன் பாட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் நாகப்பட்டினம். நிறைவான ஆடைகள் என்றும் உங்கள் மனதில்.
2: காரை பண்பலை புத்தம்புது நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தரம் உயர்த்தி கொடுத்துட்டு இருக்குதுங்க. நேர்கள் செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், புது பாட்டு கேட்கிற நேரத்துல புது பாட்டையே கேளுங்க. அதுக்கும் நம்ம ஒரு காலகட்டம் வச்சிருக்கோம் இல்லையா, 2016 இருந்து பாட்டு கேளுங்க அப்படின்னு. சில நேயர்கள் வந்து பழைய பாடல்களே திரும்பி கேக்குறீங்க. திரும்ப திரும்ப ஒரே பாடலை கேட்காதீங்க, அதுவும் 2016 மேல உள்ள உற்சாகமான பாடலை கேளுங்க. எல்லாரும் ரசிக்கும்படியான பாடலை நீங்க கேட்டு ரசிச்சா நாங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவோங்க. சரி, அடுத்த நேயர் காத்திருக்கிறாங்க. வாட்ஸ்அப் பதிவு அனுப்பினமே என்ன ஆச்சு, பாடல் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களான்னு எப்படி கொடுக்காம போயிடுவோம்.
3: காரைக்கால் புதுத்துறை செல்வகுமார், அன்பான காலை வணக்கம். படம் தெரி, பாடல் ஜித்து ஜில்லாடி, இந்த பாடலை ஒளிபரப்புங்கள். நன்றி, வணக்கம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். அன்பான விவசாயிகளே, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
1: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிருஷ்ணல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
0: கிருஷ்ணலின் சிகோசா
1: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களைக்கொல்லியாகும்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நேர்களே, நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி எஸ் ஷேக டெக்ஸ்ட் நியூ ஷேகஸ் வழங்கும் உழவர்களுக்கு
2: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
3: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
1: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்களூர் எண்ணெய் வழங்கும் என் சொல் அமுது.
4: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
1: இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேல்நி குடிக்காடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடர்ஸ் வழங்கும் பசுந்தளிர்.
5: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் மேலணி குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
1: மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். உற்சாகம் ஊற்றெடுக்கும் காற்றலை இது காரைக்கால் 100.3 பண்பலை. பாட்டு பட்டாசு நிகழ்ச்சியில அடுத்து வரும் நேயர் யாரு, என்ன பாட்டு கேட்க

0: போகிறாங்க, கேட்டுடலாமா?
1: ஹலோ, காரைக்கால் பண்மலைக்கு வணக்கம். பூவத்துலேருந்து உஷாராணி பேசுகிறேன். அமரன் திரைப்படத்திலிருந்து வெண்ணிலவு சாரல் நீ அழிங்க.

0: பாட்டு பட்டாசில் இந்த பாடல் வந்த அந்த நேரம் திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ் நேரம். 8:45.
1: கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி,
2: இன்னும்
1: ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
3: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
4: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
3: ஃப்ரீ ஃப்ரீக்கு ஃப்ரீ.
5: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
6: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: தீபாவளி ஆரா சிமாட்டியில் ஜோரா. சிமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சிமாட்டி கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
1: நௌலெக் உங்கள் நெல் வயல்களில் தோன்றும் அனைத்து வகை களைகளுக்குமான ஒரே தீர்வு.
2: களைகளின் 3 இலை பருவத்திலிருந்து 5 இலை பருவத்தில் தெளிக்க வேண்டும்.
1: ஒரு ஏக்கருக்கு 500 மில்லி மருந்தை 150 லிட்டர் தண்ணீரில் பயன்படுத்த வேண்டும்.
2: தெளித்த மறுநாளிலிருந்து தண்ணீர் விட்டு 7 நாளில் இருந்து 10 நாள் வரை பராமரிக்க வேண்டும்.
1: நௌலெக் தெளித்து 1 மணி நேரம் கழித்து மழை பெய்தாலும் மருந்தின் செயல்திறன் குறைவதில்லை.
2: பாட்டிலில் பனைமரம் படம் உள்ளதா என பார்த்து வாங்குங்கள்.
1: கோர்டிவா அக்ரி சயின்ஸின் புதிய படைப்பு நௌலெக்.
3: நேர்களின் நினைவிற்காக இன்று நண்பகல் 12:10 பரிமாற்ற நிகழ்ச்சி இருக்குங்க. எந்த தலைப்புல இருக்கு தெரியுமா? அருகி வரும் குருவிகள். இந்த தலைப்புல உங்களுக்கு தேவையான விஷயங்கள் இருக்கு இல்லையா? கண்டிப்பா இருக்கும். உலகத்துக்கு தேவையான விஷயங்கள் கூட இதுல அடங்கியிருக்கு. இது பத்திலாம் பேசலாம் நேர்களோட. கடலோர பாட்டலை, இது காரைக்கால் பண்பலையின் 100.3. பாட்டு பட்டாசு நிகழ்ச்சியில அடுத்து வரும் நேயர் யார் பதிவு அனுப்பியிருக்கிறாங்க, என்ன பாட்டு கேட்க போறாங்க, கேட்டுடலாமா?
4: வணக்கம், நான் காரைக்கால் தலத்தெரு பத்மாவதி ஸ்ரீதர். எனக்கு வெந்து தணிந்தது காடு படத்துல இருந்து மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுவே அந்த பாட்டு போடுங்க. நன்றி, வணக்கம்.

0: அப்பா,
1: ஆ
0: 3000 கொடுங்களே.
1: எதுக்குப்பா?
0: என்னோட பாக்கெட் மணி.
1: அடடா, இப்ப என்கிட்ட 2000 தான் கேஷ் இருக்கு.
0: என்னப்பா, புல்லட் ட்ரெயின் காலத்துல மாட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க? டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணுங்க. ஹே, இல்ல, ஆ நேரா யுபிஐ மூலமா பேமெண்ட் பண்ணுங்க. இட்ஸ் ஈஸி.
1: அடடா, எனக்கும் சொல்லிக் கொடு. உன்னோட 1000 எடுத்துட்டு போ.
0: உங்க மொபைலை கொடுங்க.
1: எடுத்துட்டு போ.
2: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
3: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது. கிங் என்

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்டது சைபால். இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்திரைப்பூண்டி, உங்கள் கடை கும்பகோணம். தரமான தற்பைகள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
2: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
3: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்திரைப்பூண்டி.
1: நேர்களை நாளை மாலை 5 மணிக்கு திருவாரூர் மைதீன் கோவிந்தரஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் காணமும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடேஷ் செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 8:30 வைக்கிங் பணியம் பிரீஃப்ஸ் வழங்கும் பாட்டு பட்டாசு.

0: நேர்களுக்கு உளம் கடித்த நல்வாழ்த்துக்களை சொல்வோர். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்
1: மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
0: நேர்களுக்கு உளம் கடித்த நல்வாழ்த்துக்களை சொல்வோர். விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
2: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: உற்சாகம் ஊற்றெடுக்கும் காற்றலை இது காரைக்கால் 100.3 பண்பலை. பாட்டு பட்டாசோட நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நெருங்கிட்டோங்க. அடுத்த பாட்டை யார் கேக்குறாங்க கேட்டுடலாமா?
3: உற்சாகம் நிறைந்த காலை வணக்கத்துடன் நிகழ்ச்சியில் இணைவது ஆண்டிமனம் கார்த்திகேயன். பட்டாசு பாட்டு நிகழ்ச்சியில் படம் உரியடி, பாடல் மானே மானே. இந்த பாடலை கொடுங்க. நன்றி.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: பாட்டு பட்டாசு நிகழ்ச்சிக்காக இன்னும் கூடவே நிறைய நேயர்கள் தன்னோட வாட்ஸ்அப் பதிவுகளை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லா பாடல்களையும் கொடுக்க முடியாது இல்லையா, அட்லீஸ்ட் அவங்களோட பெயர்களையாவது படிச்சிடலாம் அப்படின்ற திருப்தியோடு நாங்கள் கிளம்புவோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நாகூர் ஜெகபிரசாதி, சிங்கர்வேலு அரியலூர், மேலவாஞ்சூர் சம்சுதீன், எரவஞ்சேரி கலாவதி ராஜ்மோகன், பில்லூர் சதா கோதமன், இளங்கோவன், இவங்கெல்லாம் அனுப்பிச்சிட்டே இருக்காங்க, இவங்களுக்கும் நன்றி. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன் பிரீஃப்ஸ்.
3: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
2: பாட்டு பட்டாசு நிகழ்ச்சியோட இப்பகுதியை வழங்கியோர் வைக்கிங் பனியன் பிரீஃப்ஸ்.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். அகிலமெங்கும் இசை மீட்டு வித ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பு.

0: 100.3 நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர். நேரம் 9:01.
1: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
2: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
1: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
0: உங்கள் பதிவு, எங்கள் குரல். தொடக்கமாக
3: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
4: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
3: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி IOB எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை, நீலா தெற்கு வீதி, நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
5: மோகன் பாட்டு ஜவுளி ரெடிமேட்ஸில் தீபாவளி திருவிழா. தீபாவளியை முன்னிட்டு பிரமிக்க வைக்கும் டிசைன்கள். ரூபாய் 2000 மேல் ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் நிச்சய பரிசு. மோகன் பாட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், நாகப்பட்டினம். நிறைவான ஆடைகள் என்றும் உங்கள் மனதில்.
6: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இளையம்மன் சன்னதி கடை, திருவாரூர்.
7: அசத்தலான தள்ளுபடியுடன் உங்கள் எண்ணத்திற்கு ஏற்ற விதமான தங்கடகைகள், தங்கம் பூக்கும் நந்தவனம்.
6: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இளையம்மன் சன்னதி கடை, திருவாரூர்.
8: நந்தினி, நீ கேட்ட சாமி படம் மார்க்கெட்ல எங்கேயுமே இல்ல.
9: உங்களை கும்பகோணம் பாலாஜி படக்கடைக்கு போக சொன்ன.
8: அத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே?
9: சொல்றத காது கொடுத்து கேட்டாதானே?
10: என்னமா அங்க சத்தம்?
9: சமைச்சுகிட்டு இருக்க மாமா.
8: பாலாஜி படக்கடை, நாகேஸ்வரன், திருமஞ்சன வீதி, கும்பகோணம்.
11: நாகை மூராசன்ஸின் வேற லெவல் தீபாவளி கலெக்ஷன். கெட் ரெடி ஃபார் எ கிராண்ட் செலிபிரேஷன். ரிச்சா எடுங்க, ரீல்ஸ் போடுங்க. பட்டு மில் ஜவுளி ரெடிமேட் ஆடைகள், பட்டாசு கிளப்பும் தீபாவளி அறிமுகம். மூராசன்ஸ், நாகப்பட்டினம்.
0: நேயர்கள் கேட்கவிருப்பது காரைக்கால் ரத்னா ஜுவல்லரி, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ. இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் ரத்னா ஜுவல்லரி.
12: உள்ளங்களில் மகிழ்ச்சி பொங்க, உங்கள் இல்லங்களில் மங்களம் தங்க.
13: ஸ்ரீ ரத்னா ஜுவல்ஸ், திருவாரூர்.
14: ரத்னா ஜுவல்லரி காரைக்காலின் பாரம்பரியம் வைர விழா கண்டது.
15: 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வைரம், வெள்ளி நகைகளின் கலைப்பகிஷம்.
14: ரத்னா ஜுவல்லரி, திருநள்ளார் ரோட், காரைக்கால்.
0: மேலும் இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ். செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பைகள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் ஜூப்ளி மார்க்கெட், திருவாரூர்.
16: திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், புதுசாய் பெருசாய்.
17: அடுத்த தார்பாய், நாத்துப்பாய், நெல் சாக்கு, பேக்கரி, ஃபாஸ்ட் ஃபுட், மிட்டாய் கம்பெனிகளுக்கு தேவையான மூலப்பொருட்கள் சலுசாய் வாங்க
16: அருண் என்டர்பிரைசஸ், எல்ஐஎம்என் கோயில், தெற்கு தெரு, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அருகில், திருவாரூர்.
17: தரமான தார்பாய்னா அருண் என்டர்பிரைசஸ், திருவாரூர்.
18: நேயர்கள் கேட்க இருப்பது நாளும் நம் நலம் போற்றும் நலமாய் வாழ. மூட்டு வாதம் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் ஜிப்மர் மருத்துவ கல்லூரி எலும்பியல் துறை உதவி பேராசிரியர் மற்றும் எலும்பியல் அறுவை சிகிச்சை வல்லுநர் டாக்டர் என் அருள்குமார் அவர்கள்.
19: அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மூட்டு வலி எதனால் ஏற்படுது, யாருக்கெல்லாம் இந்த மாதிரி மூட்டு வலி அதாவது ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்கிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். மூட்டு வலி அப்படின்றது கண்டிப்பாக நம்ம சொல்லுவோம், அன்றாடம் நம்மளுடைய வாழ்க்கையை பாதிக்கும். நம்ம வீட்டில் போனோம்னா தாத்தா பாட்டி இருப்பாங்க, நம்ம ஸ்கூல் முடிச்சுட்டு விளையாட போய் குழந்தைங்க கேட்குறாங்கன்னா அவங்களால எந்திரிக்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இப்போ தாத்தா பாட்டி அளவுக்கு போக தேவையில்லை, வீட்டில் இருக்கக்கூடிய அப்பா அம்மாவை போய் நீங்கள் விளையாட கூப்பிட்டிங்கன்னா கூட எனக்கு கால் வலிக்குதுப்பா, எனக்கு கை வலிக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து வரமாட்டாங்க. ஸோ வயது அப்படின்றது ஒரு முக்கியமான காரணமாக நம்ம சொன்னாலும் மூட்டு வலிக்கும். வயதையும் தாண்டி நிறைய காரணங்கள் இருக்குது. சின்ன வயசுலேயும், யங் ஏஜில் ஸ்பெசிஃபிக்காக நடுத்தர மகளிர்களுக்கு இந்த மாதிரி மூட்டு வலிகள் ரொம்ப அதிகமாக வர்றதுக்கு. ஸோ இப்படி இந்த மூட்டு வலி ஏன் இருக்கக்கூடிய நூற்றாண்டில் வந்து யங்கர் பீப்புளுக்கு ஏன் இந்த மாதிரியான மூட்டு வலிகள்லாம் அதிகமாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா, மெயின் ரீசன் உடல் பருமன். உடல் பருமன் அதிகமாக வர்றதுனால நம்மளுடைய முழு உடலையும் அந்த மூட்டில் இருக்கக்கூடிய ஜவுகளாக இருக்கட்டும், எலும்புகளாக இருக்கட்டும், இது எல்லாமே அந்த வெயிட்டை வந்து ரொம்ப நாள் வந்து தாக்கு பிடிக்க முடியறதில்ல. ஸோ நாளடைவில் அதில் வேற தேய்மானங்கள் ஏற்பட ஆரம்பிக்குது. தேய்மானம் ஏற்படுறதுனால அதனுடைய விளைவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக முட்டியில் நீர் கோக்கிறது, முட்டியில் வலி ஏற்படுறது, வீக்கம் ஏற்படுறது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பெரிய தொந்தரவு கொடுக்குது. இது வயசானவங்களுக்கு வரணுன்றது அவசியம் கிடையாது, சின்ன வயசுலேயும் வரலாம். ஸோ இதையும் தாண்டி வேறு என்னென்ன காரணங்கள் நம்ம சொல்லப்படுது அப்படின்னா, ஸ்பெசிஃபிக்காக வந்து விளையாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் மிக கவனமாக இருக்கணும். நம்ம விளையாண்டு முடிச்சிட்டோம் அப்படின்றதோட நம்ம வந்து விட்டுறக்கூடாது. அதுக்கப்புறமேட்டு ஸ்பெசிஃபிக்காக அந்த விளையாட்டில் என்னென்ன மாதிரியான இன்ஜுரி ஆகும், நமக்கு அந்த இன்ஜுரி ஆகிறத எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நமக்கு கால்பந்து விளையாட்டு வீரர்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்குலாம் வந்து காலில் இருக்கக்கூடிய லிகமெண்ட் வந்து சீக்கிரமாக அடிபட்டுரும். அதை நம்ம கரெக்டான முறையில் வந்து அந்த

0: லிகமெண்ட்டுக்கு, லிகமெண்ட்டுன்றது மூட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஜவ்வு, அதை நம்ம கரெக்டான முறையில் வந்து அதுக்குண்டான இன்ஜுரி ஆனதுக்கப்புறம் பண்ணக்கூடிய ரீஹாபிலிட்டேஷன் செய்முறைகள் அதை கரெக்டாக செய்யலை, இல்லை வந்து அறுவை சிகிச்சை தேவைப்பட்டுச்சுன்னா அதை கரெக்டாக பண்ணலை அப்படின்னா அந்த லிகமெண்ட் இன்ஜுரி ஆன நபர்கள் நாளடைவில் ஒரு 60-70 வயசு ஆனால் எலும்பு தேய்மானம் ஆகும் அப்படின்றது, இவங்களுக்கெல்லாம் 35 வயசு 40 வயசுலேயே எலும்பு தேய்மானம் ஏற்பட்டு தொந்தரவு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம தமிழ்நாட்டிலேயே இருக்கட்டும், பாண்டிச்சேரிலேயே இருக்கட்டும், நிறைய மக்கள் வந்து கட்டுமானத்தில் ப்ளஸ் வந்து தொழிற்சாலையில் விவசாயம் இது போன்ற தொழில்கள் தான் இருக்காங்க. ஸோ அதீத அளவில் நம்ம காலுக்கு ஓய்வு கொடுக்காமல், நம்மளுடைய தசைகளை வலு பெறாமல் அதீத லோடை நம்ம அதில் கொடுக்கும்போது ரொம்ப விரைவாகவே சிறு வயது இந்த சென்ஸ் 40-50 வயசுலேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எலும்பு தேய்மானம் ஏற்பட்டு ஆர்த்ரைட்டிஸ்க்கு உண்டான தொந்தரவு வர ஆரம்பிக்குது.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. மூட்டு வாதம் குறித்து விளக்கினார் காரைக்கால் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி எலும்பியல் துறை உதவி பேராசிரியர் மற்றும் எலும்பியல் அறுவை சிகிச்சை வல்லுநர் டாக்டர் என் அருள்குமார் அவர்கள்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் ரத்னா ஜுவல்லரி, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கிய நலமாய் வாழ. இந்த நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் ரத்னா ஜுவல்லரி.
3: உள்ளங்களில் மகிழ்ச்சி பொங்க, உங்கள் இல்லங்களில் மங்களம் தங்க.
4: ஸ்ரீ ரத்னா ஜுவல் திருவாரூர்.
5: ரத்னா ஜுவல்லரி காரைக்காலின் பாரம்பரியம் வைரவிழா கண்டது.
6: 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வைரம் வெள்ளி நகைகளின் கலைப்பொக்கிஷம்.
5: ரத்னா ஜுவல்லரி திருநள்ளார் ரோட் காரைக்கால்.
2: மேலும் இந்த நிகழ்ச்சியினை வழங்கியோர் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், செங்கல் சூளம் மற்றும் விதைநீர் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் ஜூப்ளி மார்க்கெட் திருவாரூர். திசையங்கு முலிக்கும் இது நமது காரைக்கால் பண்பலை 100.3.

0: நேயர்கள் கேட்டு இருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களம்பங்கள் தங்க மாளிகை வழங்க உங்கள் பதிவு எங்கள் கூறல். இந்த நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்குவோர் இந்திய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களம்பங்கள் தங்க மாளிகை.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களம்பங்கள் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
2: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
3: அன்பார்ந்த விவசாயிகளை, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
4: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம், நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
3: ரைசாக்ட் இது கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலைக்கொல்லி.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: உங்கள் பதிவு எங்கள் குரல் நிகழ்ச்சியில் இன்று நேயர்களிடம் நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு, செல்போன் சார்ஜ் போட்டு சுவிட்ச் ஆன் பண்ணாம இருந்த அனுபவம் எத்தனை முறை. முகநூல் பக்கத்தில் காரைக்கால் பண்பலை 100 என்ற ஃபேஸ்புக் ஐடியில் பதிவிடப்பட்டு உங்களுடைய கருத்துக்களை இப்பொழுது படிப்போம் நேயர்களே. தொடர்ந்து இணைந்திருப்போம் காரைக்கால் பண்பலை 100.3 உங்கள் பதிவு எங்கள் குரல்.

0: உங்கள் பதிவு எங்கள் குரல் நிகழ்ச்சியில் நான் உங்கள் ஆர்ஜி கே பரந்தாமன்,
1: நான் லதா ராஜ்.
0: நிகழ்ச்சியில நம்ம கேட்டிருந்தோம்
1: செல்போன் சார்ஜ் போட்டு சுவிட்ச் ஆன் பண்ணாம இருந்த அனுபவம் எத்தனை முறை அப்படின்னு.
0: கும்பகோணம் செந்தில்நாதன் ஜெயா விவேகானந்தன் அனுப்பியிருக்காங்க. மருந்துங்கிற பேர்ல பல முறை இந்த அனுபவம் நிறைய உண்டு சார், உங்கள் இருவருக்கும் இந்த அனுபவம் உள்ளதா அப்படின்னு கேட்டிருக்காங்க.
1: அப்படி அனுபவம் இல்லைன்னா இந்த கேள்வியே கேட்டிருக்க மாட்டோம்ல. இங்க பாருங்களேன், திருவாரூர் கொடிக்கால்பாளையம் ஷாகுல் ஹமீத் ராஜா இருவருக்கும் காலை வணக்கம் சொல்லிருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு வணக்கத்தை சொல்லிடுறேன்.
0: வணக்கம்.
1: அடடா, இந்த அனுபவம் பலருக்கும் ஏற்பட்டிருக்கும். செல்போன் சார்ஜ் போட்டு சுவிட்ச் ஆன் செய்யாம மறந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா சார்ஜ் ஏறி இருக்காது. அப்போதுதான் தெரியும் நம்முடைய கவனக்குறைவு. இப்படிப்பட்ட அனுபவம் எனக்கு நிறைய முறை உண்டுங்க. எத்தனை முறைன்னு சொல்றதுக்கே இல்லைன்ற லெவல்ல ஒரு பெரிய சிரிப்பை வேற போட்டிருக்கிறாங்க.
0: ரவிக்குமார்.

0: தானி கோட்டகம் தெற்கில் இருந்தா நினைச்சிருக்காங்க. நிறைய முறை நடந்திருக்கிறது. சில சமயம் போனில் சார்ஜ் போட்டு விட்டு பக்கத்து பட்டனை போட்டு வந்து விடுவேன், சில சமயம் வேறு எனது மனைவி போனுக்கு சார்ஜ் போட்டு ஆன் செய்து விட்டு வந்து விடுவேன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க.
1: இருவருக்கும் வணக்கம் சொல்லியிருக்கிறாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா, நல்லம்பல் ஷேக் அலாவுதீன். இது போல நான் இருமுறை செய்து விட்டேன். பரவாயில்ல, ரொம்ப சமத்து தாங்க, ரெண்டே முறை தான் நடந்திருக்கு அவங்க வீட்டுல சம்பவம்.
0: கருணாநிதி வீரவநல்லூர்ல இருந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க. அடுத்து ஜோதி அன்னப்பன்பேட்டையில இருந்து, நிறைய உண்டு அவசரத்தில் சார்ஜ் போட்டு பஸ்ஸுக்காக வெளியில் போகும்போது செல்லில் சார்ஜ் இருக்காது, டென்ஷனாக இருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க.
1: கச்சமங்கலம் ராஜேஷ் வந்து வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்லியிருக்காங்க தஞ்சாவூர்ல இருந்து.
0: திருமணஸ்தானம் வீரசுந்தரி, இந்த அனுபவம் இதுவரையில் இருந்ததில்லை, ரொம்ப எச்சரிக்கையா இருந்திருக்காங்க. அடுத்து திருவாரூர் கேக்கரை கே குமார், பலமுறை நடந்திருக்கிறது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க.
1: ஜோதி அண்ணம்பேட்டையிலேருந்து
0: அவங்க சொல்லியாச்சு. அடுத்து இரவாஞ்சேரி ஷாகுல் கமிதி, நிறைய முறை அனுபவம் உண்டு அந்த நேரத்தில் நம் மீது நமக்கு வரும் கோபம் பாருங்க, அதை எப்படி சொல்றது.
1: ஆண்டவன் கார்த்திகேயன் சொல்லியிருக்காங்க பாருங்க, செல்போர் சார்ஜ் போட்டு பல முறை சுவிச் ஆன் பண்ணாம விட்டது எனக்கு பல முறை நடந்திருக்கு அப்படின்னு நடக்கிறதான் ஆச்சரியம் இல்ல.
0: தோழி தோழர் இருவருக்கும் காலை வணக்கம். பி இளவரசி, திருவாரூர். அதை ஏன் கேட்குறீங்க, நிறைய டைம் நடந்திருக்கு. 20 பாயிண்ட் இருக்குன்னா சார்ஜ் போட்டு 2 ஹவர்ஸ் கழித்து வந்து பார்த்தா அதே 20 பாயிண்ட் தாங்க இருக்கும். என்ன நாடேன்னு வந்துக்கிட்டு அதை என்னப்போ இப்படி செஞ்சிட்டோமேன்னு நினைப்பேன்.
1: 20 பாயிண்ட்ல இருந்து 20 பாயிண்ட் இருந்தா கூட தப்பிச்சுக்கலாம். அதாவது சுவிட்சே ஆஃப் ஆகி அதை நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணாம விட்டுருந்தா எவ்வளோ பெரிய விஷயம்.
0: சுரேஷ் ராஜேந்திரன் கண்டாரப்பாளையத்தில் இருந்து அடிச்சிருக்காங்க. செல்போன் சார்ஜ் போட்ட ஞாபகமாக சுவிட்செல்லாம் ஆன் பண்ணி விடுவேன், ஆனால் அது வேற சுவிட்சா இருக்கும்.
1: நன்னில சுப்பிரமணியன் சொல்லியிருக்கிறாங்க, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. இதுவரை இது போல நடந்ததே இல்ல, ரொம்ப சமத்தா இருப்பாங்க போல இருக்கு, ஞாபகம் மறதின்றதே இருக்காது போல இருக்கு.
0: உண்மைக்கு பாராட்ட தானே வேணும். காரைக்கால் பொதுத்துறை செல்வகுமார் அனுப்பியிருக்காங்க. அன்பை தோழி தோழர் இருவருக்கும் நன்றி. ஹீரோவுக்கு என்னங்க இப்படி கேட்டீங்க, யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க, உங்ககிட்ட மட்டும் சொல்கிறேன். 1 தடவை 2 தடவை வெளியூர் போகணும்னு சார்ஜ் போடாமல் மனைவி கிட்ட சொல்லுவேன். கைபேசியை கொடுத்து அவங்க சுவிட்சை ஆன் பண்ணி இருப்பாங்க, நான் மறந்து ஆஃப் பண்ணிடுவேன், பார்த்துக்கங்களேன்.
1: இது எல்லாத்துக்கும் மேலே அப்படின்னு சொல்லலாம். இங்கே பாருங்களேன், 1-2 முறை அப்படின்னா கணக்கு சொல்லலாங்க, கணக்கு சொல்ல முடியாத அளவுக்கு செய்திருக்கிறேன். சார்ஜ் போட்டு விட்டு கொஞ்ச நேரம் சென்று ஆஃப் செய்து தூங்கலாம் அப்படின்னு நினைப்பேன், மறந்து தூங்கியே விடுவேன். இது சொல்லியிருக்கிறாங்க குழந்தையப்பன் காட்டுமன்னர்கள்.
0: நேர்களை, இது திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள் தங்கமாளிகை வழங்கிக் கொண்டிருக்கும் உங்கள் பதிவு எங்கள் குரல்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களில் மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தர சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் கட் நேச்சுரல் வைர நகைகளுக்கு செய்கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. வெள்ளி நகைகள் வெள்ளி பாத்திரங்களுக்கு செய்கூலியில் 10% தள்ளுபடி. வெள்ளி கொலுசுகள் மெட்டுகள் அரிஞான் கைகளுக்கு செய்கூலியும் இல்லை, சேதாரமும் இல்லை. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இ பாண்ட்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீ பேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608200777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
4: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
5: நௌலெக்ட், உங்கள் நெல் வயல்களில் தோன்றும் அனைத்து வகை களைகளுக்குமான ஒரே தீர்வு.
6: களைகளின் 3 இலை பருவத்திலிருந்து 5 இலை பருவத்தில் தெளிக்க வேண்டும்.
5: 1 ஏக்கருக்கு 500 மில்லி மருந்தை 150 லிட்டர் தண்ணீரில் பயன்படுத்த வேண்டும்.
6: தெளித்த மறுநாளிலிருந்து தண்ணீர் விட்டு 7 நாளிலிருந்து 10 நாள் வரை பராமரிக்க வேண்டும்.
5: நௌலெக்ட் தெளித்து 1 மணி நேரம் கழித்து மழை பெய்தாலும் மருந்தின் செயல்திறன் குறைவதில்லை.
6: பாட்டிலில் பனைமரம் படம் உள்ளதா என பார்த்து வாங்குங்கள்.
5: கோட்டிவா அக்ரி சயின்ஸின் புதிய படைப்பு நௌலெக்ட்.
7: HIV பரவும் வழிகளை தெரிந்து கொள்ளுங்கள். பலருடன் பாதுகாப்பற்ற உடலுறவு, பரிசோதிக்கப்படாத ரத்தத்தை செலுத்துதல், சுத்திகரிக்கப்படாத ஊசியை பயன்படுத்த

0: பாதிக்கப்பட்ட கருவுற்ற தாயிடமிருந்து குழந்தைக்கு பரவுதல்.
1: மேலும் விவரங்களுக்கு 1097 என்ற இலவச தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வெளியிடுவோர் பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம், சுகாதாரத்துறை, புதுச்சேரி.
2: அன்பார்ந்த விவசாயிகளை, நிரம்பு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலை தலைகளை கட்டுப்படுத்த
3: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
2: ரைசாக்ட் கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன தலைகொல்லி.
4: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
5: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
6: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
8: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
9: உங்கள் பதிவு, எங்கள் குரல்.
10: செல்போன் சார்ஜ் போட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணாம இருந்த அனுபவம் எத்தனை முறை, இதுதான் நம்ம கேள்வியா இன்னைக்கு இருக்கு.
9: அதெல்லாம் பல முறை நடந்திருக்கு. கணக்க வைத்து என்ன பண்ண போறோம், வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம் ஐயா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செம்பனார் கோயில் என் குணசேகரன்.
10: எதெல்லாம் கணக்கு கேட்பீங்க அப்படின்னு இங்க பாருங்களேன். இந்த அனுபவம் அதிக முறை நடந்திருக்கு. அவசரத்தில் குளிக்க செல்லும் போது செல்போனை சார்ஜ் போட்டு விட்டு சுவிட்ச் போடாம மறந்தது உண்டு. இதை சொல்லியிருக்கிறாங்க பெருஞ்சேரி ஜார்ஜ்.
9: நாகூர் யூசுப் மாலி மன்னிச்சிருக்காங்க. பல முறை செய்து உள்ளேன், ஒரு முறை அவசரமாக ஃபோன் பேச முடியவில்லை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து நிரவி ராஜவேல், எனக்கு நிறைய அனுபவம் இருக்குங்க. இப்போ காலையில் கூட அந்த சம்பவம் தான் நடந்தது. என்ன பண்ணுறது அட கடவுளே என்று சொல்லிட்டு போக வேண்டியது தான்.
10: சொல்லியிருக்கிறத பார்த்தா சுட சுடந்த கேள்வியை கேட்டிருக்காங்களே அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கு. குத்தாலம் தோப்பு தெரு சிவசுப்ரமணியம் சொல்லியிருக்காங்க, செல்போன் சார்ஜ் போட்டு சுவிட்ச் ஆன் பண்ணாமல் இருந்த அனுபவம் பல முறை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
9: காரைக்கால் நளினி, அருள், ஷாலினி, ரியா, நிறைய தடவை இரவு நேரத்தில் போட்டால் மறந்துடுவேன், நிறைய தடவை நான் நிறுத்திட்டேன், பகலில் மட்டும் போட்டுக்கிறது அதான் சிறப்பு. உங்களுக்கும் அந்த அனுபவம் இருக்குன்னு சொல்லுங்க. அடுத்து அரியலூர் மாவட்டம் கீழே குடியிருப்பு சிங்காரவேல் அனுப்பிச்சிருக்காங்க. அப்படி ஒரு அனுபவம் எனக்கு இருந்ததில்லை, ரொம்ப எச்சரிக்கையா இருந்திருக்கீங்க சார் நீங்க. இளங்கோவன் வைத்தியலிங்கம், அந்த அனுபவம் எனக்கு நிறைய உண்டு. செல் சார்ஜ் போட்டு 1 மணி நேரத்திற்கு பிறகு எவ்வளவு சார்ஜ் உள்ளது என்று பார்ப்பேன், அதற்கு பிறகுதான் தெரியும் சுவிட்சே போடல. இதை யார் சொல்லியிருக்காங்கன்னா குவாகம் இளங்கோவன்.
10: நடந்திருக்கு
9: அதை எப்படி கணக்கு வச்சிருப்பாங்க?
10: ரெண்டே முறை நடந்திருந்ததுனா கணக்கு வச்சிருப்பாங்க. நம்ம ஏகப்பட்ட முறை இல்ல, அதான் கணக்கு இல்லாம இருக்கும்.
9: ஓ, அப்படி சொல்றீங்களா? சரி, ஐயாவடி அசோக்ராஜ் கரிமொழி, அறிவிப்பாளர் இருவருக்கும் வணக்கம். ஒரே ஒரு முறை எனக்கு அந்த மாதிரி நடந்திருக்கு. கரெக்டா குறிப்பிட்டிருக்காங்க அசோக்ராஜ்.
10: அவருக்கு அந்த கை சுபரி செந்தில்வேல் பல முறைங்க, இதுக்கெல்லாம் கணக்கா இருக்கு அப்படின்ற லெவல்ல.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களர் மங்கள் தங்கமாளிகை வழங்கிக் கொண்டிருக்கும் உங்கள் பதிவு எங்கள் குரல். இந்த நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்கியவர் இந்திய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களர் மங்கள் தங்க மாளிகை.
1: மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேசுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேசுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
0: நேரம் 9:30. இது ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3.
3: ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
4: டெய்லி கோபால் பல்பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
5: கோபால் பல்பொடி.
6: நேயர்கள் இனி கேட்கலாம், நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.

0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை.
1: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு,
1: விபிஎன் கண் மருத்துவமனை.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
1: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை ஊசி இல்லா வழி இல்லா தையல் இல்லா நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு,
1: ஊசி இல்லா வழி இல்லா தையல் இல்லா நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
2: விபிஎன் கண் மருத்துவமனை நீலா மேற்கு வீதி நாகப்பட்டினம்.
3: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
3: ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி 121 பழைய நாகை சாலை திருவாரூர். 23 ஆண்டு கால சேவையில் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
5: தேதியும் சேதியும்

0: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
1: தேதியும் சேதியும் இன்று அக்டோபர் 13 வரலாற்றில் இன்று சர்வதேச பேரிடர் இடர் குறைப்பு தினம் என்று. பேரிடரை தாக்கும் திறன் கொண்ட சமூகங்களையும் நாடுகளையும் உருவாக்குவதில் ஊக்குவிக்கும் ஒரு சர்வதேச தினம் இன்று. ஐக்கிய நாடுகள் பொது சபை இயற்கை பேரிடர் குறைப்புக்கான சர்வதேச தசாப்தம் என்ற தனது பிரகடனத்தின் ஒரு பகுதியாக அக்டோபர் 13 தேதியை சர்வதேச இயற்கை பேரிடர் குறைப்பு தினமாக அறிவித்துள்ளது. 2020 ஆண்டுக்கான கருப்பொருள் மீள்திறன் வீட்டிலிருந்தே தொடங்குகிறது என்பது இந்நாளில் நோக்கம் இயற்கை மற்றும் மனிதனால் உருவாகும் பேரழிவுகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் பாதுகாப்பான கட்டமைப்புகளை உருவாக்கவும் இத்தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இன்று சர்வதேச பேரிடர் இடர் குறைப்பு தினம்.
2: இதே தினத்தில்தான் 1821 மெக்சிகோ நாடானது தனது அதிகாரப்பூர்வ சுதந்திர தினத்தை பிரகடனம் செய்தது.
1: இன்று இந்திய விடுதலை போராட்ட வீரர் தியாகி சங்கரலிங்கனார் அவர்களின் நினைவு நாள். மெட்ராஸ் மாநிலத்தின் பெயரை தமிழ்நாடு என மாற்றுவதற்கு உண்ணாவிரதம் இருந்து உயர்நீர்த்த தியாகி சங்கரலிங்கனார் அவர்களின் விருதுநகர் அருகேயுள்ள மண்மலை மேட்டில் 1826 ஆண்டு ஜனவரி 26 நாளில் பிறந்தார். 1930 ஆண்டு தேசபிதா மகாத்மா காந்தியடிகள் நடத்திய தண்டி யாத்திரையில் கலந்து கொண்டவர். 1956 ஜூலை 27 மெட்ராஸ் மாநிலத்தை தமிழ்நாடு என பெயர் மாற்றவும் இந்தியாவில் மதுவிலக்கு உள்ளிட்ட 12 கோரிக்கைகளை விருதுநகரில் இருந்து உண்ணாவிரதம் இருந்தவர். 76 நாட்கள் தொடர்ந்து உண்ணாவிரதம் இருந்ததால் அவர் உடல்நிலை மோசமாகி மதுரை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு 1956 அக்டோபர் 13 இதே நாளில் காலமானார். இந்திய விடுதலை போராட்ட வீரர் தியாகி சங்கரலிங்கனார் அவர்களின் 70th நினைவு நாள் இன்று.
2: இதே நாளில்தான் 1972 அமெரிக்க அதிபரின் அதிகாரப்பூர்வ இல்லமான வாஷிங்டன் டிசியில் உள்ள வெள்ளை மாளிகைக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது.
1: இந்திய திரைப்பட பின்னணி பாடகர் கிஷோர்குமார் அவர்களின் நினைவு நாள் இன்று. இந்திய இசை வரலாற்றில் ஆற்றல் மிக்க திரைப்பட பாடல்களில் ஒருவராக வலம் வந்தவர். இந்தி, பெங்காலி, மராத்தி, அசாமி, குஜராத்தி, கன்னடம், மலையாளம், போஜ்புரி, உருதி உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் பாடல்கள் பாடியுள்ளார். பின்னணி பாடகர், நடிகர், இசையமைப்பாளர், பாடலாசிரியர், திரைக்கதை எழுத்தாளர், தயாரிப்பாளர், இயக்குநர் என பன்முகம் கொண்டவர். இந்திய திரைப்படத்துறையில் அவரின் பங்களிப்பு பாராட்டி மத்திய பிரதேச மாநிலத்தின் பல விருதுகளை பெற்றவர். 1987 இதே நாளில் பம்பாயில் காலமானார். இன்று இந்திய திரைப்பட பின்னணி பாடகர் கிஷோர்குமார் அவர்களின் 39th நினைவு நாள்.
2: இதே நாளில்தான் 2010 சிலி நாட்டில் உள்ள ஜான் ஜோஸ் சுரங்க விபத்தில் 700 மீட்டர் ஆழத்தில் 69 நாட்களாக சிக்கியிருந்த 33 தொழிலாளர்களை பத்திரமாக உயிரோடு மீட்கப்பட்ட நாள். நேயர்கள் இதுவரை கேட்டது தேதியும் சேதியும். நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கிய தேதியும் சேதியும். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை.
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு, விபிஎன் கண் மருத்துவமனை.
2: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
0: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
1: காரைக்கால் பண்பலை 100.3 தொடர்கிறது. உங்கள் பதிவு எங்கள் குரல்.

0: காரைக்கால் பண்பலை 100.3 உங்கள் பதிவு எங்கள் குரல்.
1: நம்ம கேட்ட கேள்வி, செல்போன் சார்ஜ் போட்டு சுவிட்ச் ஆன் பண்ணாம இருந்த அனுபவம் எத்தனை முறை? அதுக்கு சொல்லி இருக்கிறாங்க பல நேயர் பல முறை அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது பாத்தீங்கன்னா மயிலாடுதுறை ரேவதி நகர் 5 ரவிச்சந்திரன் சொல்லிருக்காங்க, ஒரு தடவை ரெண்டு தடவை அப்படின்னு இல்ல, ரெண்டு தடவை பாயிண்ட் தான் இருந்துச்சு சார்ஜ்.

0: வைப்பேன். அதாவது செல்போன்ல ரெண்டு பாயிண்ட் தான் இருந்திருக்கு, அவங்க இந்த பாயிண்ட் சொல்லியிருக்காங்க, சார்ஜ் போட்டுருக்காங்களா, போட்டுட்டு இந்த மாதிரி சில சமயத்துல மறதி ஏற்படுது சகஜம்தான் அப்படின்னு அவங்களுக்கு அவங்களே ஆறுதல் வேற.
1: ஆண்டிமடம் சுதிட் சுபிதா, சுவிட்ச் ஆன் பண்ணாம சார்ஜ் போட்டது உண்டு, அத ஒத்துக்கிறாங்க
0: பெருமையா.
1: கடலூர் துறைமுகம் சுரேஷ், எனக்கு அப்படியெல்லாம் ஒரு அனுபவம் இல்லை, எண்ணம் சரியா இருந்தா செயலும் சரியா இருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இது நம்ம மறக்கிறது சில நேரங்களில் இயல்பு தானே. சரி,
0: அடுத்து சார்ஜ் போட்டு சுவிட்ச் ஆன் பண்ணாம நிறைய தடவை நடந்திருக்கு. எங்கேயாவது அவசரத்துக்கு போகும்போது தான் பார்த்தா போன் சார்ஜ் இருக்காது, டென்ஷன் ஆகும். சத்யா மணக்குடியில் சொல்லியிருக்காங்க,
1: கோவி கார்த்திகேயன் குடவாசலில் இருந்து அந்த கொடுமையை வேற ஞாபகப்படுத்திட்டீங்களே. எவ்வளவோ முறை செல்போனை சார்ஜை போட்டு சுவிட்ச் ஆன் பண்ணாமல் இருந்திருக்கேன், அதை அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும்.
0: ஐயாவடி அசோக்ராஜ் கனிமொழி சொல்லியிருக்கிறாங்க, ஒரே ஒரு முறை எனக்கு அந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: அரியலூர் மாவட்டம் கீழக்குடியிருப்பு ஜான்சி கவிராஜ், அந்த அனுபவம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்கூர் மடப்புடம் நாச்சியா மன்சூர் அவங்க அனுப்பிச்சிருக்காங்க, எப்போதும் இதே வேலை தான், காலையில் எழுந்து பார்த்தா சார்ஜ் ஏறி இருக்காது, சுவிட்சை அடித்து விடாமல் வந்து விடுவது ஞாபகம் மறதி, என்ன செய்வது, வயாயிடுச்சு இல்லை அப்படித்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: குவைத்திலிருந்து திட்டச்சேரி நிஷான் ஹலீம் சொல்லியிருக்கிறாங்க, கணக்கே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சார்ஜ் போட்டுட்டோம்னு நம்பி ஒரு மணி நேரம் கழிச்சு போனை எடுத்து பார்த்தா அது அப்பவும் 8% இருக்குமா, அந்த ஃபீலிங் இருக்கே அது ஒரு தனி சோகம் சோகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவசரமா வெளியில் கிளம்பும்போதுதான் இது மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: திருக்கண்டபுரம் ஆனந்த், பெரும்பாலான நேரங்களில் நடந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: ஜெகபசாதிக் நாகூர்லேருந்து பலமுறை நடந்ததா சொல்லியிருக்கிறாங்க. பூத்துறை சித்ரா தேவி ரெண்டு பேருக்கும் வணக்கம் சொல்லியிருக்கிறாங்க, அவங்களுக்கு அந்த வணக்கத்தை கொடுத்துடலாம். ஏன் கேட்குறீங்க, அதனால வீட்டில் சண்டையே வரும்.
1: அடுத்து பாருங்க, கோமல் சரவணன், சில சமயங்களில் அது போல் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: இங்க பாத்தீங்கன்னா பூங்கோதை கடலங்குடியிலிருந்து சொல்லியிருக்கிறாங்க, இருவருக்கும் வாழ்த்துக்கள், நிகழ்ச்சிக்கு வரவேற்பதா சொல்லியிருக்கிறாங்க.
1: திட்டச்சேரி மாஸ்டர் பாபு, இந்த விஷயத்தில் நானும் இருக்கேன், அடிக்கடி நடக்கும், செல்போனை சார்ஜ் இல்லாம போட்டுட்டு ஆன் பண்ணாம என்னடா என்ன ஒரு போன் கூட நம்மளுக்கு வரலையே அப்படின்னு பலமுறை விழிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க.
0: மதுரை சூர்யா சொல்லியிருக்காங்க பாருங்க, அது ஏன் கேக்குறீங்க, பிளக் பாயிண்ட்ல செல்போன் சார்ஜ் போட்டு பின் போட்டுட்டு வச்சு ஆன் பண்ணிட்டு நான் வந்தேன், வந்து பார்த்தா ஒரு மணி நேரம் கழிச்சு, ஒரு மணி நேரம் கழிச்சு பிறகுதான் தெரிஞ்சுதா இன்னைக்கு ஷட் டவுன். பாருங்க கரண்டே இல்லாம நான் சார்ஜ் போட்டு இருக்கேன், இது இது என்ன.
1: அடுத்து காரைக்கால் தல திரு பத்மாவதி ஸ்ரீதர், எப்போதாவது நான் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: காட்டுமன்னர் கோயிலிருந்து மடப்புறம் வேல்முருகன், இருவருக்கும் காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. வணக்கங்க, நான் செல்போன் சார்ஜ் போடும்போது சில சமயங்களில் செல்போனில் பின்னை போட்டுவிட்டு சுவிட்ச் போர்டில் சார்ஜரை போடாமலே வந்திருக்கிறேன். அன்று காலையும் வெளியூர் போக வேண்டிய சூழ்நிலை, சிரமப்பட்டேன். இது ஒரு சிறிய கேள்வி, பயனுள்ள அனுபவங்களை அனைவரிடமிருந்து வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு.
1: மணிகண்டன் தெக்கருப்புள்ளி இருந்து அனுப்பிச்சிருக்க வணக்கம் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து, இந்த அனுபவம் பலமுறை நடந்துள்ளது, இதனால் இன்றைய தினம் அதே போல் தான் நடந்து விட்டது, செல்போனை சார்ஜ் போட்டு சுவிட்ச் ஆன் பண்ணாம விட்டுட்டேன், தற்சமயம் 20 பாயிண்ட் தான் சார்ஜ் உள்ளது. இதை யார் சொல்லியிருக்காங்க பாருங்க, பிரதாபராமபுரம் கவியரசன்.
0: அடுத்தவங்களை வாசிக்கலாம் அப்படின்ற போதுதான் பேர் சொன்னீங்க. ஆட்டோ கார்த்திகேயன் பூந்தோட்டத்துல இருந்து சொல்லிருக்காங்க, டெய்லி எங்க வீட்டுல இந்த சண்டை தாங்க வருது, செல்போன் சார்ஜ் போட்டா பட்டனை போடாம இருக்கிறது எங்க வீட்டுல. ஆமா, இன்னைக்கு கூட அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: திருவாரூர் மேட்டுப்பாளையம் ரவி அவங்க சொல்லியிருக்காங்க, பலமுறை சார்ஜ் போட்டிருக்கேன், சில சமயங்களில் பக்கத்து சிகிச்சை போட்டுட்டு வந்து விடுவது உண்டு, சில சமயங்களில் சுற்று போடாமல் சார்ஜ் போட்டுட்டு வீட்டில் உள்ளவர்களின் நிப்பாட்டி விட்டார்கள் என்று கவனித்துக் கொள்கிறேன், சில சமயங்களில் நடக்கக்கூடிய அன்றாட விஷயம்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அடுத்தது பாத்தீங்கன்னா, இந்த அனுபவம் பலமுறை நடந்துள்ளது, ஆனால் இன்றைய தினம் அதே போல் நடந்து விட்டது, செல்போனை சார்ஜ் போட்டு சுவிட்ச் ஆன் பண்ணாம விட்டுட்டேன்,

0: தற்போது ஓ இப்பதான் நீங்க இதை படிச்சீங்க இல்லையா? அதையே தான் நான் திரும்பி படிச்சுட்டேன்.
1: காரைக்கால் மேலமூட்டுத்துறை எஸ் சேப்பு விஜயராகவன் இருவருக்கும் வாழ்த்துக்கள், நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க.
0: திருச்சேரி வைஜூர் ரஹ்மான் சொல்லியிருக்காங்க, நான் செல்போன் சார்ஜ் கொஞ்சம் இருக்கும் போதே சார்ஜ் போடுவதால் இது போன்ற சம்பவங்கள் நடந்ததில்லை. இவங்க ரொம்ப உஷார் பாட்டி போல இருக்கு.
1: நன்னிலம் அம்பலவான நிறைய முறை அவசரத்தில் போட்டு சுவிட்ச் ஆன் பண்ணாமலே இருந்திருக்கிறேன், அவ்வளவு தாங்க.
0: நாகூர் முகமது ஜலீல், எனக்கு செல்போன் சார்ஜ் செய்ய சுவிட்ச் போடணுங்கிற வேலையே இல்லை, ஏனென்றால் டைரக்டா கனெக்ஷன் சுவிட்ச் கிடையாது.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
4: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
2: நம்ம தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
5: புதுச்சேரி மக்களின் கனிவான கவனத்திற்கு, உங்கள் வீட்டில் மின் கட்டணம் பற்றி கவலையா?
6: இனி அந்த கவலை உங்களுக்கு இல்லை. பிரதம மந்திரி சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் 3 கிலோவாட்டிற்கு சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைத்து மத்திய அரசின் ₹78,000, புதுச்சேரி அரசின் ₹30,000 சேர்த்து மானியமாக பெறுங்கள்.
5: மேலும் 25 வருட மின் உற்பத்தி, 5 வருட இலவச பராமரிப்பு என பல பயன்களை பெற இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள். www.pmsuryagar.gov.in.
7: அன்பார்ந்த விவசாயிகளை, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளை கட்டுப்படுத்த
8: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம், நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
7: ரைசாக்ட் கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலைக்கொல்லி.
9: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாம்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், எலக்ட்ரானிக் பொருட்களுக்கு தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக 10,000 ரூபாய் பர்ச்சேஸிற்கும் ஒரு வெள்ளி நாணயமும், 20,000 ரூபாய் பர்ச்சேஸிற்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம்.
2: செல்போன் சார்ஜ் போட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணாம இருந்த அனுபவம் எத்தனை முறை அப்படின்னு கேட்டிருக்கோம். அதுக்கு நிறைய நேர்கள் நிறைய முறை பதில் சொல்லியிருக்காங்க.
3: ஆமா,
2: எங்க பாத்தீங்கன்னா இருவருக்கும் காலை வணக்கம் சொல்லிருக்காங்க, அவங்களுக்கும் வணக்கம். யார் இது சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கோவி இளவரசன் குளத்திலிருந்து,
3: கடலங்குடி பூங்கோதையும் வணக்கம் சொல்லியிருக்காங்க.
2: இல்ல, இவங்க விஷயத்தையும் சொல்லிருக்காங்க, அதுக்குள்ள நீங்க குறுக்கிட்டு வணக்கத்தை சொல்லிட்டீங்க. என்னங்க இப்படி கேட்டீங்க? இந்த மாதிரி அனுபவம் பல முறை நடந்திருக்கு, அனுபவம் உண்டுங்க. இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கலைன்னா நமது வாழ்க்கையில் சுவாரஸ்யமா இருக்காது. இது எல்லா இடங்களிலும் நடக்கிறது தான். இந்த நினைவுகள் கொண்டு வந்த காரைக்கால் பண்பலை உங்கள் இருவருக்கும் மனமார்ந்த நன்றி அப்படின்னு சொல்லிருக்காங்க. நிறைய நன்றிகளை வேற பரிசாக்கி இருக்கிறாங்க.
3: உங்களுக்கும் நன்றி. இன்பா இலக்கியா அவங்க சொல்லிருக்காங்க, அப்படி இல்ல அப்படின்னு ஒரே வார்த்தையில குறிப்பிட்டாங்க.
2: இந்த அனுபவம் அதிக முறை சார், அவசரத்தில் குளிக்க செல்லும் போது செல்போன் சார்ஜ் போட்டு விட்டு சுவிட்ச் போடாம இருந்த அனுபவம் எல்லாம் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
3: அடுத்து மதுரை சூர்யா அனுப்பியிருக்காங்க. அதை ஏன் கேக்குறீங்க? பிளக் பாயிண்ட்ல செல்போன் சார்ஜ் பின்னு போட்டு வச்சுட்டு ஆன் பண்ணிட்டு வந்தேன். வந்துட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு தான் தெரிஞ்சது இன்னைக்கு ஷட் டவுன் என்று.
2: எனக்கு பல முறை இது போல சம்பவம் நடந்து முடிஞ்சிருக்கு. சார்ஜ் முழுவதும் ஏறிய பிறகு கூட ஆஃப் பண்ண மறந்து விடுவேன். இந்த மறதி ஒவ்வொரு மனிதருக்கும் வருவது ஏன் என்று தெரியவில்லை. கொஞ்சம் நீங்க சொல்லுங்க இருவரும் அப்படின்னு சொல்றாங்க. அது தெரிஞ்ச நாம இந்த டாபிக்கை கொடுத்துருப்போமா?
3: காட்டுமன்னார் கோயில் டி மடப்புறம் வேல்முருகன் அவங்க அனுப்பியிருக்காங்க. நான் செல்போன் சார்ஜ் போடும்போது சில சமயங்களில் செல்போனில் பின்னை போட்டுவிட்டு சுவிட்ச் போர்டில் சார்ஜரை போடாமல் இருந்திருக்கேன். அன்று காலையில் வெளியூர் போக வேண்டிய சூழ்நிலை சிரமப்பட்டேன். இது ஒரு சிறிய கேள்வி, பயனுள்ள அனுபவங்கள் அனைவரிடமும் இருந்து வருகிறது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க.
2: தேவனூர் ஜோதிலட்சுமி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிறைய முறை இந்த மாதிரி அனுபவம் நடந்திருக்கு.

0: காலில் எழுந்ததும் அலைபேசிக்கு சார்ஜ் தான் முதல்ல போடுவேன். அந்த நேரத்துல தான் எனக்கு மறதி ரொம்ப அதிகமாயிடுது. எல்லா வேலையும் முடித்து விட்டு போன கையில எடுக்கும் போதுதான் தெரியும் சுவிட்சே போடல. அந்த மீண்டும் சுவிட்ச் அழுத்தி சார்ஜ் போடுவேன். மறதின்னா தெரியுது இல்ல அது போட்டிருக்காங்கல்ல.
1: ஆட்டோ கார்த்திகேயன் பூந்தோட்டத்தில் இருந்து. டெய்லி எங்க வீட்டில் இந்த சண்டை தான் வருது. செல்போன் சார்ஜ் போட்டால் பட்டனை போடாமல் இருக்கிறது எங்க வீட்டு அம்மா இன்னைக்கு கூட.
0: ஒரு முறை இல்ல ரெண்டு முறை இல்ல பல முறை நடந்திருக்கு. இரவு நேரத்துல தொலைதூர பயணத்துல இருக்கும் போது செல்போனை சார்ஜ் போட்டு சுவிட்ச் போடாம அசந்து தூங்கிருவேன். காலையில எழுந்து பார்த்தா செல்போன் சார்ஜ் இல்லாம சுவிட்ச் ஆஃப் ஆகி இருக்கும். இதை சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு தொழில் ரீதியா பல முறை இது போன்ற தர்ம சங்கடங்கள் ஏற்பட்டு இருக்கிறது. இதை சொல்லியிருக்காங்க மயிலாடுதுறை வேந்தன்.
1: இந்த அனுபவம் எங்கேயாவது வெளியூர் செல்லும் போது மொபைல் சார்ஜ் போடும்போது அவசரத்தில் போடாமல் இருந்தது உண்டு. பிரதாபராமபுரம் ராதாகிருஷ்ணன் அனுப்பியிருக்காங்க.
0: பூம்புகான் மேலையூர் கோவை செம்பியன். இந்த அனுபவம் எனக்கு நிறைய உண்டு. ஆனால் அதை விட செல்போனில் சார்ஜ் எடுத்துவிட்டு சுவிட்சை ஆஃப் பண்ணாமலே போவது தான் பல தடவை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு வழக்கமான வேலை, அதனால நம்ம இதை டாபிக்காக வைக்கல.
1: காமேஸ்வரம் செல்வி. நிறைய தடவை நடந்திருக்கு, என்னத்த சொல்ல போங்க.
0: பல முறை இந்த அனுபவம் உள்ளது. நேற்று காலையில கூட இதே மாதிரி ஒரு சம்பவம். மறந்து போயிட்டு வெளியில சென்ற பிறகுதான் 30% சார்ஜ் இருந்தது கவனிச்சிருக்கிறாங்க. நல்ல விதம் 30% வச்சிருந்திருக்கிறாங்க. சிவகுமார் கணேசன் வேதாரண்யம் வாய்மேடில இருந்து.
1: திருமணம் ஜெரிய அனிதா தமிழாளன் சொல்லியிருக்காங்க. அந்த வேதனை இருக்க
0: பிள்ளை திருவாசல் ஆரோக்கியதா செல்வமாரி. ஆனா உங்களுக்கு எவ்வளவு அவசரம் பாருங்க, அது யாரும் தெரிஞ்சுக்கிறது இல்ல.
1: சென்னை பழைய வண்டாரப்பேட்டை சோமசுந்தரம் பிரபு. பல முறை அவ்வாறு நடந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: புறவச்சேரி பிரியா கண்ணன். நான் பல முறை ரூமில் தான் சார்ஜ் போடுவேன். செல்போனை பிளக்கில் சொருவி விட்டு சுற்றிற்கு பதில் பக்கத்தில் உள்ள இரவு ஓஹோ அந்த சுவிட்சுக்கு பதிலா பக்கத்தில் உள்ள இரவு விளக்கு சுவிட்சை போட்டுடுவேன். காலையில் செல்போன் சார்ஜ் இருக்காது, அவசரத்தில் எடுத்து விடுவேன். தப்பா அப்பதான் தெரியும் அந்த தப்பு அப்படின்னு. ஆனால் தொடர்ந்து இதே போல் தப்பை தான் செய்து கொண்டே இருக்கிறேன். சூழ்நிலை இதே மாதிரி தப்பை செஞ்சுட்டே இருக்கிற ஒரு அவசர கால சூழ்நிலை வந்திருக்கிறதா அவங்க சொல்றாங்க. இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு.
1: ஆமா ஆமா. காரைக்கால் பண்பலை 100.3 உங்கள் பதிவு எங்கள் குரல். நேயர்களின் பதிவுகளை இதுவரையில் படித்து மகிழ்ந்தோம். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற நேயர்கள் அனைவருக்கும் நன்றி.

0: நிறைவு பெறுகிறது உங்கள் பதிவு எங்கள் குரல். ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 10 மணி. இது எங்க ஏரியா? நிகழ்ச்சியின் தொடக்கமாக
1: நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும் நிகழ்ச்சியில் உங்களோடு எலும்பு மற்றும் மூட்டு மாற்று சிகிச்சை நிபுணர் மருத்துவர் மதன் குமார் பெரியசாமி அவர்கள்.
2: வணக்கம் நேயர்களே, நாமக்கல் இமயம் மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் நிகழ்ச்சியில மருத்துவர் மதன்குமார் பெரியசாமி அவர்கள் எலும்பு மற்றும் எலும்பு சார்ந்த பிரச்சனைகளுக்கு பல்வேறு தகவல்களை கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இன்னைக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, நிறைய பேர்த்தோட பாதம் வந்து ஒருத்தருக்கு ஒரு விதமாக இருக்கும், இன்னொருத்தருக்கு ரொம்ப ஃபிளாட்டா இருக்கும், சிலருக்கு ரொம்ப வலியோடயே இருக்கும், அவங்களுக்கு நார்மலா நடக்க முடியாது, ஓட முடியாது. அந்த பாதத்தினுடைய வடிவம் தான் காரணமா? அப்படி அது காரணமா இருந்தா அது சரி செய்ய என்ன பண்ணலாம்?
3: இது என்னன்னா, இது காமனா நிறைய பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களை நிறைய பேரண்ட்ஸ் வந்து தூக்கிட்டு வருது. என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த குழந்தைங்களோட கால் வந்து தட்டையா இருக்கு, உள்ளார பாத்தீங்கன்னா எப்பயுமே காலோட உள் பக்கத்துல ஒரு ஆர்ச் மாதிரி இருக்கும். ஸோ அது எதுக்கு அமைக்கப்பட்டதா, நம்ம காலோட ஒரு சப்போர்ட்காக அதான் அமைக்கப்பட்டிருக்கு அது. ஸோ அந்த காண்டாக்ட் அந்த கிரவுண்டில் விழும் போது அந்த 3 பாயிண்ட்ல நமக்கு வெயிட் கரெக்டாக போகும், ஸோ பேலன்ஸ் கரெக்டாக இருக்கணுங்கிறதுக்கு தான் அந்த ஆர்ச்சுங்கிறது அமைக்கப்பட்டது. ஸோ இது என்ன குழந்தைங்களுக்கு, இது வந்து இந்த ஃபிளாட் ஃபுட்டுங்கிறது ரொம்ப காமனாக இருக்கும். ஸோ அது வந்து சைல்டு க்ரோத் ஆக தான் அந்த ஆர்ச் வந்து ரீகெயின் ஆகும். இதில் மெயினாக வந்து 2 டைப் சொல்லுவோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் ஃபிளாட் ஃபுட், இன்னொன்று வந்து கரெக்டபிள் ஃபிளாட் ஃபுட், ஃப்ளெக்சிபிள் ஃபிளாட் ஃபுட். ஸோ ஃப்ளெக்சிபிள் ஃபிளாட் ஃபுட்டில் என்ன ஆகும்னா, நீங்கள் உட்காந்துருக்கும் போதோ படுத்திருக்கும் போது படுத்திருக்கும் போது தரையில் கால் இல்லாதப்ப அந்த ஆர்ச் மெயின்டைன் ஆகும்.

0: நீங்கள் எந்திரிச்சு நடக்கும் போது பார்த்தீங்கன்னா ஆர்ச் இருக்காது. இது வந்து ஃப்ளெக்சிபிள், இது நமக்கு எதுவும் ட்ரீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இது அப்படியே விட்டாலே தானாகவே சரியாயிடும். மோஸ்ட் ஆஃப் த ஒரு 90% ஆஃப் த ஃப்ளாட் ஃபுட் வந்து இந்த இந்த கண்டிஷனில் தான் இருக்கும். இதுவே வந்து சப்போஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரிஜிட் ஃப்ளாட் ஃபுட் சொல்லுவோம், அதாவது அவங்க உட்காந்துருந்தாலும் இது பண்ணாலும் அதே பொசிஷனாக இருக்கும், நான் கையை வச்சு அந்த ஆர்ச்சை நான் அமுத்தணும்னு நினைச்சாலும் வராது, அது வந்து ஃபிக்ஸடாக இருக்கும். இந்த ஃபிக்ஸடாக இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்னால் ஒன்ஸ் அந்த குழந்தையோட இதெல்லாமே செட்டில் ஆகுது, ஏஜ் க்ரோத் எல்லாமே செட்டில் ஆகுது அப்படின்னா தான் அதுக்கு நாங்கள் ஆர்ச் ரீகெயின் பண்ணுறதுக்கு தனி சர்ஜரி இருக்குது, அந்த மாதிரி சர்ஜரிஸ் பண்ணுவோம் இந்த இதில். ஸோ எல்லா குழந்தைங்களும் ட்ரீட் பண்ணோம்னா தேவையில்லை, ஒன்று ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி இது பெயின் இருக்குது, இது ஏதாவது பெயின் வந்துக்கிட்டே இருக்குது, க்ரானிக்காக அந்த பெயின் அந்த குழந்தை இப்போ ஃபுட்பால் ஆடும் போது பெயின் இருக்குது இதெல்லாம் வருதுன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா, எடுத்தோடனே எல்லாத்துக்கும் நாங்கள் சர்ஜரி போக மாட்டோம், அது அந்த எலும்பு வளர்ச்சி வர வரைக்கும் உங்களுக்கு ஆர்ச் உள்ளர ஆர்ச் மாதிரி சப்போர்ட் கொடுப்போம், உள் பக்கத்தில் தனியாகவே மீடியல் ஆர்ச் சப்போர்ட்னே தனியாக இருக்குது. ஸோ அது வந்து நம்ம ஷூலேயே நம்மளால் ஒட்டிக்க முடியும், இல்லை நார்மல் வர இன்பில்டு செருப்புலேயே நிறைய இதில் வருது, பர்டிகுலர் ஆர்டர் கொடுத்து நம்ம வாங்க முடியும். அந்த மாதிரி இருக்கிறதுல அந்த இடத்துல ஒட்டினோம் அப்படின்னா அந்த ஆர்ச் நமக்கு நல்லா மெயின்டைன் ஆகும், ஸோ பெயினுமே நமக்கு வந்து அதில் கம்மி ஆகும். ஸோ இனிஷியல் ஃபேஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வந்து அதுதான் இருக்கும். ப்ளஸ் வந்து நாங்கள் அதுக்கான எக்ஸசைஸ் பண்ண இருக்கணும், அந்த ஆர்ச்சுக்கான ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸு இதெல்லாம் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸு இந்த மாதிரிலாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது டெஃபினட்டாக அதில் வந்து நிறைய பேர்த்துக்கு பெயின் குறையுது. சர்ஜரிக்குன்னு போகிற பேஷண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான, ரொம்ப ரொம்ப கம்மியான பேஷண்ட்ஸ் தான். அதனால வந்து ஃப்ளாட் ஃபுட் எல்லாமே பயப்பட தேவையில்ல. நான் சொன்ன மாதிரி இந்த பிரச்சனைகள் இருக்குது, இந்த மாதிரி இருக்குன்னா மட்டும்தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவல் ட்ரீட்மெண்ட் பற்றியே நம்ம யோசிக்கணும்.
1: மேலும் நம் நாமக்கல் இமய மருத்துவமனையில் ரோபோட்டிக் மூலம் மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை, மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலன், அலர்ஜி, ஆஸ்துமா, குடல் சார்ந்த பிரச்சனைகள், நாள்பட்ட ஆறாத புண்கள், சர்க்கரை பிரச்சனை மற்றும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை இங்கு அளிக்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, 95 85 95 55 88. இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் வசதியும் உண்டு, உங்க ரிப்போர்ட்டை வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சு சந்தேகங்களும் நீங்க கேட்டுக்கலாம்.
2: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும்.
3: திசையெங்கும் ஒலிக்கும் இது நமது காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 10:05.

0: இது எங்க ஏரியா? திருவாரூர் மாவட்ட நேயர்களின் தொலைபேசி வழி விருப்ப கானங்கள். திருவாரூர் மாவட்ட நேயர்கள் நிகழ்ச்சியில் பங்குபெற 04368231231 அல்லது 2994840 அல்லது 2995580 அலைபேசி எண் 9566427231. உங்கள் உள்ளம் தொட்ட பாடல்களை கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக நம்மோடு இணையும் நம் நேயர், வணக்கம்.
1: வணக்கங்க ஐயா.
0: வணக்கம் ஐயா.
1: நான் திருவாரூர் மாவட்டம் நன்னில வட்டம் மேனாவிலிருந்து எம்.கே. முருகேசன் பேசுறேங்க ஐயா.
0: முருகேசன் ஐயா, என்ன பாட்டு கேட்க விரும்புறீங்க ஐயா?
1: தெற்கு தெரு மச்சால தென்னை மரத்தோப்பு குயிலை குயிலை அந்த பாட்டு கொடுங்க.
0: சரிங்க, பாடல் வருது, கேட்போம். நன்றி.
1: நன்றிங்க ஐயா.

0: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
2: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
4: தீபாவளிக்குட்டையாய் நம்ம சாரதாஸ்
5: காரைக்கால் பண்பலை 100.3. இது எங்க ஏரியா? திருவாரூர் மாவட்ட நேயர்கள் பங்கு பெற்று விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
6: இனிய காலை வணக்கம் சார். நான் திருவாரூர் மேட்டுப்பாளையம் ரவி பேசுறேன் சார். நல்லா இருக்கீங்களா?
5: நலம் ரவி சார். என்ன பாட்டு கேட்க விரும்புறீங்க?
6: எனக்கு வந்து படம் வந்து பத்திரகாளி, பாட்டு வந்து பாட்டு கொடுங்க சார்.
5: சரிங்க, பாடல் வருது கேட்போம். நன்றி
6: நன்றி சார்.

0: நேரம் 10:15. காரைக்கால் பண்பலை 100.3 இது எங்க ஏரியா நிகழ்ச்சியில் திருவாரூர் மாவட்ட நேயர்கள் பங்கு பெற்று விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா, யார் பேசுறீங்க?
1: செந்தில்கண்ணன் பேரலாம்.
0: செந்தில்கண்ணன் ஐயா, என்ன பாட்டு கேட்க விரும்புறீங்க?
1: வெற்றி விழாங்கிற படத்துல இருந்து மார்கோ மார்கோ பாட்டு போடுது சார்.
0: சரிங்க,
1: நிகழ்ச்சி ரொம்ப சூப்பரா இருக்கு சார்.
0: நன்றிங்க ஐயா, நன்றி.
1: நிகழ்ச்சி அருமையா இருக்கு சார்.
0: பாடல் கேட்போம்.
1: வாய்ப்பு, நன்றி சார்.
0: நன்றிங்க.

0: நாளை மாலை 6 மணிக்கு காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ். இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் உங்கள் கடை, தரமான தார்பைகள் கொசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். மேலும் இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை, 24 மணி நேரமும் செயல்படும் மருத்துவமனை, அனைத்து அவசர சிகிச்சையும் அளிக்கப்படுகிறது. நாளை மாலை 6:40 பன்ருட்டி நெய்வேலி டவுன்ஷிப் எஸ்வி ஜுவல்லர்ஸ் வழங்கும் வெற்றிக்கு வழி வழங்குபவர் எழுத்தாளர் லேனா தமிழ்வாணன் அவர்கள். இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் பன்ருட்டி நெய்வேலி டவுன்ஷிப் எஸ்வி ஜுவல்லர்ஸ்.
1: தரமான தங்க நகைகளை குறைந்த சேதாரத்தில் வாங்கிட எஸ்வி ஜுவல்லரி.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்பு, அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய

0: மின்னஞ்சல் ஆயுள் காப்பீடு. மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ் இ பாண்ட்ஸ் வசதி. ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீ பேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608207777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: அன்பான விவசாயிகளே, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளை கட்டுப்படுத்த
4: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
3: கிறிஸ்டலின் சிகோசா
4: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களை கொல்லியாகும்.
5: திருவாரூர் மாவட்டம், இது எங்க ஏரியா? வணக்கம்.
6: வணக்கம் சார்.
5: வணக்கம் சார்.
6: திருவாரூர் மாவட்டம் பூந்தோட்டம், சதலப்பதி மகேந்திரன்.
5: என்ன மகேந்திரன் சார், என்ன பாட்டு கேட்க விரும்புறீங்க?
6: எனக்கு வந்து ரசிகன் படத்துல இருந்து தம்பி கொஞ்சம் நில்லுப்பா.
5: சரிங்க, பாடல் வருது கேட்போம்.
6: நன்றி
5: நன்றி.

0: நாளை மாலை மணி 6:45 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவலர்ஸ் ஜெயங்குண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் நலம் தரும் நவராத்திரி சிறப்பு தொடர். இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவலர்ஸ்.
1: அழகு கைராசி அனைத்துக்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவலர்ஸ் மயிலாடுதுறை.
0: மேலும் இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் ராமு நகை மாளிகை ஜெயங்குண்டம்.
2: தங்க நகைகள் வெள்ளி கொலுசுகள் சலுகையில் வாங்கிட ராமு நகை மாளிகை ஜெயங்குண்டம்.
0: நிகழ்ச்சியில் அடுத்து இணையும் நம் நேயர், வணக்கம்.
3: வணக்கம் சார். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டம் இஞ்சிக்குடி எஸ் மின்சார கண்ணன் பேசுறேன் சார்.
0: மின்சார கண்ணன் சார், என்ன பாட்டு கேட்க விரும்புறீங்க?
3: தினந்தோறும் படத்திலிருந்து என் பானம் நீதானா என்ற சாங்களை ஒரு வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றி.

0: நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் உளங்கடிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளி.

0: நேயர்களுக்கு விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் புலங்கடிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: அன்பார்ந்த விவசாயிகளே, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
5: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.

0: அலைகளை கட்டுப்படுத்த
1: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
0: கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலைக்கொல்லி.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
4: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
5: நேரம் 10:33. காரைக்கால் பண்பலை 100.3 இது எங்க ஏரியா நிகழ்ச்சியில் திருவாரூர் மாவட்ட நேயர்களின் தொலைபேசி வழி விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். வணக்கம்.
6: வணக்கம் சார்.
5: வணக்கம்மா.
6: திருவாரூர் மாவட்டம் கூடூர் மாலாதேவி ரவீந்தர் சார்.
5: என்ன பாடல்மா கேட்க விரும்புறீங்க?
6: எனக்கு பழனி படத்துல திருவாரூர் தேரை பக்கம் வாழி அந்த பாடலை அனைத்து நேயர்களுக்காகவும் ஒளிபரப்பும்.
5: சரிங்க, நன்றிங்கம்மா.
6: நன்றிங்க சார்.

0: வணக்கம் வணக்கம்.
1: இந்த அற்புதமான நிகழ்ச்சியில் பங்கு பெற பண்பலையோடு இணையும் நான் வணக்கத்துடன் வாட்டர் ராமச்சந்திரன்.
0: ராமச்சந்திரன் சார், என்ன பாட்டு?
1: படம் தூரல் நின்று போச்சு, பாடல் பங்கஜவள்ளி. அந்த பாட்டை கொடுங்க. நன்றி
0: நன்றி.

0: பங்கஜத்தை பத்தி பாடுறவன்
1: நான் தானுங்க சாமி.
0: பங்கஜம் என்னடா பங்கஜம், என் மங்களத்தை பத்தி பாடுறா.
1: மங்களம் கடைசியில தானுங்க பாடணும்.
0: நான் சொல்றேன் முதல்ல பாடுறா.
2: இன்னும் அட்வான்ஸ் வாங்கலீங்களே?
0: அட்வான்ஸ் ஆகுது கிட்வான்ஸ் ஆகுது தள்ளிக்கடா, நாங்களே பாடுறோம். மாமா
3: மாப்பிள்ள
0: நீ ஆரம்பி.
3: மன்னாதி மன்னனை எல்லாம் பார்த்தவண்ணா, அந்த மதுர வீரனையே எதிர்த்தவண்ணா, அப்பேவட்ட என்ன பஞ்சாயத்திலே நிறுத்திட்டானுங்களே படுவாவி பசங்க. என்னருவ என்ன பெருமை என்ன அந்தஸ்து என்ன, என் குஸ்து என்ன பஸ்கி என்ன தண்டால் என்ன, இதை நான் எங்க சொல்வே என்ன செய்வே. மாப்ள இதுக்கு மேல நீ எப்ப
0: அட உன் கதை எனக்கு எதுக்கு மாமா? ஏசோ

0: நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகை.
1: மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
0: நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கோபால் பல்படி.
2: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்,
3: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத்பேஸ்ட்.
0: நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேரம் 10:45. காரைக்கால் பண்பலை 100.3 இது எங்க ஏரியா நிகழ்ச்சியில் திருவாரூர் மாவட்ட நேயர்களின் தொலைபேசி வழி விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். வணக்கம்.
6: இசையலையாக மாற்றிக்கொண்டிருக்கும் காரைக்கால் பண்பலையோடு இணைந்து கொள்வது திருவாரூர் மாவட்டம் இரவாங்கிரி ஷாகுல் ஹமீத்.
0: ஷாகுல் ஹமீத் சார், என்ன பாட்டு?
6: எனக்கு காதல் சொல்ல வந்தேன் திரையில் இருந்து செம்பருத்தி பூவே செம்பருத்தி பூவே என்ற பாடலை வைக்க விடுங்களேன்.
0: நன்றி, பாடல் வரும், கேட்போம்.

0: நிகழ்ச்சியில் அடுத்து இணையும் நம் நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார்.
1: திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி வட்டம் ஏத்தக்குடியில் தேச ராஜ்குமார்.
0: ராஜ்குமார், என்ன பாட்டு?
1: எனக்கு மனிதன் படத்தில இருந்து மனிதன் மனிதன் அந்த பாட்டு வேணும் சார்.
0: சரிங்க, விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் வரும், கேட்போம்.
1: நன்றி சார்.
0: நன்றி.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் பாத்திரங்கள் பர்னிச்சர்கள் எலக்ட்ரானிக் பொருட்களுக்கு தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக 10,000 ரூபாய் பர்ச்சேஸ் இருக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், 20,000 ரூபாய் பர்ச்சேஸ் இருக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம்.
3: அன்பார்ந்த விவசாயிகளே, நிரம்ப மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
4: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
3: ரைசாக்ட் கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலைக்கொல்லி.
5: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
6: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
6: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நிகழ்ச்சியின் நிறைவாக நம்மோடு இணையம் நம் நேயர். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் சார்.
0: வணக்கம் சார்.
1: திருவாரூர் மாவட்டம் கொடிக்கால் பாளையம் ஜான் ஹாஜான். நல்லா இருக்கீங்களா சார்?
0: நலம் சார். என்ன பாட்டு கேட்க விரும்புறீங்க?
1: இது எங்க ஏரியா, தனிக்காட்டு ராஜாவை சந்தன காட்டோட அனுப்புங்க சார்.
0: சரிங்க.
1: மிக நன்றி.
0: நன்றி.

இது எங்க ஏரியா. நிகழ்ச்சியில் திருவாரூர் மாவட்ட நேயர்களின் தொலைபேசி வழி விருப்ப கானங்களை கேட்டு மகிழ்ந்தோம். நிறைவு பெறுகிறது இது எங்க ஏரியா.

உற்சாகமான காலை வணக்கமேர்களே. சிந்தனை துளி நெகிழி தவிர்ப்போம், நிலத்தின் நஞ்சை ஒழிப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: தீபாவளி ஆரா சிமாட்டியில் ஜோரா. சிமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சிமாட்டி கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
4: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: தோழிகளே, பெண்களின்

குரலாக அவர்களின் சிந்தனைகளின் சங்கமமாய் ஒவ்வொரு நாளையும் புத்துணர்ச்சியோடு தொடங்கும் இந்நிகழ்ச்சி பண்பலை 100.3 வணக்கம் தோழி. பெண்களோட பயணம் அப்படின்றது வெறும் நாட்காட்டியோட தாள்களை கடந்து செல்றது மட்டும் இல்லைங்க, அது ஒவ்வொரு நாளும் தங்களை மெருகேற்றி கொள்ளும் அர்ப்பணிப்பு, சவால்களை சாதனைகளாக மாற்றும் மன வலிமையும் கூட. இன்றைய நிகழ்ச்சியில நம்மை நாமே திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு அழகான கேள்வியோடு தான் நான் வந்திருக்கிறேன். கடந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த உங்களை விட இன்றைய தேதியில மிகவும் வலிமையானவராக மாறி இருக்கிறீங்க அப்படின்றத நீங்க எப்போ உணர்ந்திருக்கிறீங்க? தோல்விகளுக்கும் கலங்கிய நாட்களில் இருந்து இன்று எத்தகைய இடியையும் தாங்கும் மன உறுதியை உங்களுக்கு தந்தது எது? எந்த கணத்துல நீங்க உங்களை பார்த்து நான் எவ்வளவு பலமானவா மாறியிருக்கிறேன் அப்படின்னு பெருமிதம் கொண்டிருக்கீங்க? ஒரு காலத்துல வந்து நம்ம பேசவே தயக்கமா இருக்கும், இப்போ நம்ம நல்லா பேசியிருப்போம். பிஸ்னஸ் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி தொடங்கறதுக்கு ரொம்பவே யோசிச்சிருப்போம். இப்போ பாத்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ்ல நம்ம சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருப்போம். நம்ம குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அப்போ வந்து சின்ன வயசுல சொல்ற பேச்சு கேட்காம இருப்பாங்க, இப்போ அம்மாவை புரிஞ்சுக்கிட்டு அவங்களும் பெரிய பிள்ளைங்களா இருப்பாங்க. இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை பகிர்ந்துக்கலாம் தோழிகளே, உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். அழைக்கலாம் 03-638 என்ற முன்னணி தொட்டு 2311 அல்லது 2994-8 அல்லது 2995-8. வணக்கம் தோழி.

0: நிகழ்ச்சிக்காக இணைய வரும் முதல் தோழியை நாம் சந்திக்கலாம். வணக்கம் தோழி.
1: வணக்கம்மா.
0: சொல்லுங்கம்மா, யார், எங்கேருந்து அழைக்கிறீங்க? சாதிக்க முடியுமான்னு யோசிச்ச காலங்களை விட இப்போ ஒரு சாதனை பெண்ணா இட்லி கடை வச்சு ஒரு நிறைய பேருக்கு சாப்பாடும் போட்டு உங்களுடைய வாழ்க்கை தரத்தை நீங்க மேம்படுத்திட்டு வரீங்க, அப்படிதானமா? பதிவு செய்யலாம், ரொம்ப சந்தோஷமா. சொல்லுங்கம்மா, உங்களுக்கு பிடித்த பாடல் என்ன படத்துல இருந்து?
1: மஜ்னு படத்துல இருந்து. முதல் கனவே அந்த பாட்டு.
0: நன்றிமா.
1: நன்றிமா.

0: இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இ-பாண்ட்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீ பேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608207777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
1: உங்கள் நெல் வயல்களில் தோன்றும் அனைத்து வகை களைகளுக்குமான ஒரே தீர்வு.
2: களைகளின் 3 இலை பருவத்திலிருந்து 5 இலை பருவத்தில் தெளிக்க வேண்டும்.
1: 1 ஏக்கருக்கு 500 மில்லி மருந்தை 150 லிட்டர் தண்ணீரில் பயன்படுத்த வேண்டும்.
2: தெளித்த மறுநாளிலிருந்து தண்ணீர் விட்டு 7 நாளில் இருந்து 10 நாள் வரை பராமரிக்க வேண்டும்.
1: நவ்லெக்ட் தெளித்து 1 மணி நேரம் கழித்து மழை பெய்தாலும் மருந்தின் செயல்திறன் குறைவதில்லை.
2: பாட்டிலில் பனைமரம் படம் உள்ளதா என பார்த்து வாங்குங்கள்.
1: கோட்டிவா அக்ரி சயின்ஸின் புதிய படைப்பு நவ்லெக்ட்.
3: அன்பார்ந்த விவசாயிகளை, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
1: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை 1 ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
3: ரைசாக்ட் கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலைக்கொல்லி.
4: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
5: நேர்களே, நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவரேசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
6: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
7: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
5: நிகழ்ச்சிக்காக இணைய வரும் அடுத்த தோழி, வருக வணக்கம்.
8: காரைக்கால் பண்மலையில இருந்துதான் பேசுறேமா. காரைக்கால் வானொலியின் பண்மலை எனக்கு வெளி உலகத்தை தெரிய வைத்ததுமா எனக்கு.
5: அதாவது முன் காலத்துல வந்து பண்மலையில பேசுறதுக்கே தயக்கமா இருக்கும்,
8: இப்ப வந்து பயப்படுவோமா,
5: இப்ப வந்து தைரியமா
8: தைரியமா பேசுறமா.
5: ரொம்ப சந்தோஷமா. சொல்லுங்கம்மா, உங்களுக்கு பிடித்த பாடல்?
8: முன்னாள் முடியும் தம்பி பாடல், இதழில் கதை எழுதி நேரம் அந்த பாடல்.
5: நன்றி.

0: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: நேர்களே, நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விடுங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது.
5: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடுங்கலூர் எண்ணெய்.
4: மேலும் இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் போமேக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் போமேக்ஸ். வணக்கம் தோழி, நிகழ்ச்சிக்காக இணைய வரும் அடுத்த தோழி வருக. வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
4: சொல்லுங்கம்மா, யார், எங்கேருந்து அழைக்கிறீங்க?
6: மறைஞ்சிட்டாங்க. பிறகு ஒரு வீடு போட்டுருந்தோம். அப்பா அம்மா ஆம்பளை பிள்ளை இல்ல, நாங்க முன்னே பொண்ணுங்க தான். வீடு எப்படியாவது நம்ம கட்டி, அம்மா அப்பா அம்மா ஆம்பளை பிள்ளை இருந்தாலும் கட்டணுமா, நம்ம கட்டணும்ட்டு அப்பா விட்டு இடம் ஒண்ணு விட்டு நாங்க நகையெல்லாம் வச்சு கட்டி முடிச்சுட்டோம் மேடம். கொஞ்சம் பாக்கி இருக்கு. இப்ப இருக்கிற துணிச்சல் அப்ப இல்ல. அப்பெல்லாம் அப்பா இறக்கத்துக்கு முன்னே போட்ட வீடுதான் பிறகு இப்பதான் கட்டிருக்கோம். இப்ப தன்னம்பிக்கையோட அதை கட்டி முடிந்து கொஞ்சம் பாக்கி இருக்கு. அம்மா அதுல உட்காந்து ஆசை.
4: கண்டிப்பாமா, அதாவது உங்க அப்பா வந்து உங்களுக்கு வந்து, அதாவது ஸ்தூல தேகத்துலதான் இல்லனா கூட சூக்கும தேகமா வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த ஒரு மன சந்தோஷத்தோட உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்க.
6: எனக்கு பிரியமான தொழில இருந்து பெண்ணே நீயும் பெண்ணா பெண்ணாகிய ஓவியம் அந்த பாடல் போடுங்க மேடம்.
4: கண்டிப்பா கொடுத்துடலாம். அதற்கு முன்பாக இன்ஸ்டாகிராம்ல நிறைய தொழில்கள் வந்து அவங்களோட அனுபவத்தை வந்து பதிவிட்டிருக்காங்க. அதுல வந்து தலத்தெருலேருந்து பத்மாவதி ஸ்ரீதர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் 10 வருஷங்களுக்கு முன்னாடி வீட்டில் துணிகள் தச்சுட்டு சாதாரண இல்லத்தரசியாக தான் இருந்தேன். ஆனால் இப்போ என் சொந்த முயற்சியால் கடந்த 6.5 வருஷமா மகளிர் தையல் பயிற்சி நிலையமும் தையல் கடையும் வெற்றிகரமாக நடத்தி வந்துகிட்டு இருக்கேன். பெண்களுக்கு சுய வருமானம் என்பது நிச்சயம் வேண்டும் அப்படின்றத நான் உணர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாழ்த்துக்கள்மா. அடுத்ததா பாத்தீங்கன்னா, காரைக்கால் நளினி, 13 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஷயத்துல வாழ்க்கை இழந்துட்டு நின்ன, இவங்க எல்லாம் இல்லாம நம்மளால வாழ முடியாதா அப்படின்னு தன்னம்பிக்கையுடன் இன்னைக்கு வரைக்கும் நல்லா தான் இருக்கேன். என்னைக்குமே ஒரு மனுஷனுக்கு தன்னம்பிக்கை இருந்தால் எதையும் சாதிக்கலாம். தோல்வி அடைந்து தப்பான முடிவு எடுக்கக்கூடாது. வாழ்க்கை வாழத்தான், வாழ்ந்து பார்ப்போம் புன்னகையுடன் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கையூட்ட செய்தியா சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா, சத்யா மணக்குடி, முன்னாடி எல்லாம் வெளியில போகிறதுக்கு கணவரை எதிர்பார்த்து கொண்டிருப்பேன், ஆனா இப்போ எங்க போனமோ அங்க நானே தனியா போயிட்டு தைரியமா வந்துடுறேன். அதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து தோழி கேட்ட பாடலை கேட்கலாம்.

0: HIV பரவும் வழிகளை தெரிந்து கொள்ளுங்கள். பலருடன் பாதுகாப்பற்ற உடலுறவு, பரிசோதிக்கப்படாத ரத்தத்தை செலுத்துதல், சுத்திகரிக்கப்படாத ஊசியை பயன்படுத்துதல், HIV பாதிக்கப்பட்ட கருவுற்ற தாயிடமிருந்து குழந்தைக்கு பரவுதல்.
1: மேலும் விவரங்களுக்கு 1097 என்ற இலவச தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வெளியிடுவோர் பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம், சுகாதாரத்துறை, புதுச்சேரி.
2: நேர்களே, நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலணிக்குழி குடிக்காடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசுந்தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள். கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
3: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங், மேலணிக்குழி குடிகாடு, அரியலூர் மாவட்டம்.
4: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
5: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
6: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: காரைக்கால் பண்பலை 100.3 வணக்கம் தோழி நிகழ்ச்சி இது. இணையவரும் அடுத்த தோழி வருக. வணக்கம்.
7: வணக்கம் மேடம்.
2: சொல்லுங்கம்மா, யார் இங்கே அழைக்கிறீங்க?
7: மயிலாடுதுறை மாவட்டம் முளப்பாக்கத்துலேருந்து பாக்கியலட்சுமி கமலக்கண்ணன்.
2: பாக்கியலட்சுமி அம்மா, சொல்லுங்கம்மா, கடந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த உங்களை விட இப்போ நீங்க வந்து வலிமையா மாறியிருக்கீங்க அப்படின்னு உணர்ந்த தருணம்?
7: என்னோட தருணம்னு சொல்ல போனா என்னோட வாழ்க்கை தான் மேடம். அதெல்லாம் ரொம்ப பயமா இருக்கும், எப்படி கொண்டு போக போறோம் அப்படிங்கிறது ஒரு பயத்துல இருந்தேன்.
2: அதாவது ஒரு காலகட்டத்துல வந்து இப்படி நம்ம இதெல்லாம் பண்ண போறோம்னு நினைச்ச காலங்கள் போய் இப்ப வந்து ஒரு தைரியமா எதா இருந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கே வந்திருக்கு.
7: கண்டிப்பா மேடம்.
2: சொல்லுங்கம்மா, உங்களுக்கு பிடித்த பாடல்?
7: தங்க மனசுக்காரன் படத்துல இருந்து ஏதாவது ஒரு பாடல் கொடுங்க.
2: நன்றிமா.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும். உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் ஏபிசி கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
3: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
4: ஏபிசி கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
2: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். நேர்களே, 12:10 பரிமாற்றம் நிகழ்ச்சியில் அருகி வரும் குருவிகள் என்ற தலைப்பில் நேயர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் உங்களோடு உரையாட ஆர்ஜே லதா காத்துக் கொண்டிருக்கிறார். வணக்கம் தோழி, நிகழ்ச்சிக்காக இணைய வரும் அடுத்த தோழி வருக. வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
2: சொல்லுங்கம்மா, யார் இங்கிருந்து?
5: திருத்துறைப்பூண்டி தேவி மேடம். நல்லா இருக்கீங்களா மேடம்?
2: நலமா இருக்கும் தேவிமா. சொல்லுங்கம்மா, 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் இப்படி இல்ல, இப்ப நான் தைரியமா இருக்கேன் அப்படின்னு நீங்க நினைத்த அந்த தருணம் இந்த தருணம்.
5: 10 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் மேடம் எங்க நாத்தனார் கிட்ட எல்லாம் பேசவே நான் பயப்படுவோம் மேடம். எனக்கு 4 நாத்தனார் கல்யாணம், அவங்களும் எனக்கு சின்ன வயசா இருந்ததுன்னா அவங்க கிட்ட எல்லாம் பேசவே, அவங்க எல்லாம் என்கிட்ட வந்து பேசுவாங்க, ஆனா அவங்க கிட்ட எல்லாம் பேசவே எனக்கு பயமா இருக்கும் மேடம். நான் வெளியில வந்து உட்காந்துருவேன், அவங்க எல்லாம் கூட குறைய கூட சொல்லுவோம், என்ன நாங்க வந்து அவங்க வீட்டுல வெளில போய் உட்காந்துருக்குது அப்படின்னு. இப்ப எல்லாம் நான் தைரியமா அவங்கள்ட்ட எல்லாம் நல்லா உட்காந்து எல்லாமே நல்லா பேசுவோம் மேடம். அதுவே எனக்கு ஒரு இதா பெருமையா இருக்கு மேடம்.
2: கண்டிப்பாமா, ரொம்ப சந்தோஷமா. இந்த சந்தோஷத்துல உங்களுக்கு பிடித்த பாடல் என்ன பாடல்?
5: ஜீன்ஸ் படத்துல இருந்து அன்பே அன்பே கொள்ளாதே அந்த பாட்டு.
2: நன்றி
5: நன்றி மேடம்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
2: அன்பான விவசாயிகளை, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
3: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
2: கிறிஸ்டலின் சிகோசா
3: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களை கொல்லியாகும்.
4: நிகழ்ச்சிக்காக இணைய வரும் அடுத்த தோழி, வணக்கம்.
5: வணக்கம் தோழி.
4: சொல்லுங்கம்மா, யார் எங்க அழைக்கிறீங்க?
5: ஜோதி, அண்ணப்பன்பேட்டையில இருந்து. நீங்க நல்லா இருக்கீங்களா மேடம்?
4: எல்லாருமே நலமா இருக்குமா. இன்னைக்கு நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் இப்படி இல்லப்பா, இப்ப நான் தைரியமா ஆயிட்டேன் அப்படின்னு நீங்க நினைத்த அந்த ஒரு தருணம் எது அப்படின்றத பத்தி பேசிட்டு இருக்கோம். நீங்க என்ன சொல்ல வரீங்க
5: தோழி? நான் வந்து பஸ் ஏறினா பஸ்ல கீழே விழுந்துருவேன், பிடிக்க தெரியாது. அதனால இப்ப ஸ்கூட்டி ஓட்டுவேன் பாருங்க, காரைக்கால் போவேன், மயிலாடுதுறை போவேன், பயமே இருக்காது.
4: அப்போ வந்து நான் எப்படி இருந்த பஸ்ஸே எனக்கு ஏற தெரியாதுப்பா. இப்ப பாத்தீங்கன்னா நான் வண்டி கத்துக்கிட்டு வண்டியில வந்து என்னுடைய வந்து திறமையை நான் காமிச்சிட்டு இருக்கேன். பத்திரமா ஹெல்மெட் போட்டுட்டு லைசன்ஸ் எல்லாம் நான் எடுத்து நான் இப்ப போறத நினைச்சாலே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க.
5: அந்த பயம் எல்லாம் தெரிச்சு ஓடிட்டு பாருங்க.
4: தெரிச்சு ஓடிடுச்சு, பயத்துக்கே நாங்க பயம் காட்டுவோம்ல அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ரொம்ப சந்தோஷமா. ஜோதிமா, உங்களுக்கு பிடிச்ச பாடல் எந்த படத்துல இருந்து?
5: ஜோடி படத்திலிருந்து அஞ்சாதே ஜீவாதே.
4: நன்றி
5: நன்றி தோழி.

நாளை மாலை 5 மணிக்கு திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் காணமும், நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் இவை இரண்டும் விளம்பரதார நிகழ்ச்சிகள். நாளை காலை 8:30 வைக்கிங் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் பாட்டு பட்டாசு.

0: நிகழ்ச்சிக்காக என்னை வரும் நிறைவான தோழி. வணக்கம் தோழி.
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்கம்மா, யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க?
1: திருக்கடையூர்லேருந்து சுபா இளங்கோவன் மேடம்.
0: சுபாமா, சொல்லுங்கம்மா, 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த உங்களுக்கும் இப்போ இருக்க உங்களுக்கும் என்ன, எப்படி அந்த மாற்றம் உங்களுக்கு தெரிய வருது?
1: எங்கள் வீட்டுக்காரங்க கடை வச்சுருந்தாங்க மேடம். கடையில் வந்து அவங்க இருப்பாங்க, நான் வந்து கடைக்கு நான் வரமாட்டேன், பயந்துட்டு இருப்பேன் ஏதாவது சொல்லிடுவாங்களோ என்னமோன்னு சொல்லிட்டு. அது மாதிரி அவங்களே நினைப்ப மாட்டாங்க. வெளியில போய் ஜாமான்லாம் அவங்கதான் வாங்கிட்டு வருவாங்க, எனக்கு அதெல்லாம் வாங்க தெரியாது. பிள்ளைங்கலாம் வந்து ஸ்கூல் போயிடுவாங்க, திரும்ப எனக்கு ஒரு பஸ்ல போற அந்த விட தனியா போறதுக்கு பயமா இருக்கும். அது என்னன்னா இப்ப அவங்க இல்ல, அந்த கடையும் நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன், பிள்ளைங்களையும் நான் பாத்துக்கிறேன், அது மாதிரி ஜாமானும் நானே வாங்கிட்டு வந்து கடையை ரன் பண்றேன் மேடம்.
0: ரொம்ப சந்தோஷமா. அதாவது இப்படி இருந்த நீங்க வந்து இந்த அளவுக்கு மாறி இருக்கீங்க அப்படின்னா, அதுக்கு காரணம் அந்த தன்னம்பிக்கை, நம்ம நம்மளை பாத்துக்கணும் அப்படின்ற ஒரு தைரியம். நம்மளை பாத்துக்க நம்மளை விட்டா யாரும் கிடையாது. நம்ம குடும்பத்துக்காக நீங்க ஓடுற ஓட்டம், அந்த தன்னம்பிக்கை வந்து கேட்டுட்டு இருக்க எல்லா தோழிகளுக்கும் ஒரு உத்வேகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு பிடித்த பாடல் என்ன பாடல்? கண்டிப்பா கொடுத்துடலாம். அதற்கு முன்னதாக இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டுள்ள தோழிகளுடைய கமெண்ட்ஸ். நாகப்பட்டினம் பாப்பா கோவில்ல இருந்து அன்னலக்ஷ்மி வாழ்த்துக்கள் அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்கிறாங்க. பிரதம ராமபுரம் பார்வதி அருள்தாசன், 10 ஆண்டு முன்பு இருந்ததை விட இப்போ பரவாயில்ல, நான் தைரியமாகவே இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. திருவிடைமருதூர் கௌசல்யா, 10 வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் வலித்தாலும் தாங்க முடியாமல் அழுதுகிட்டே இருப்பேன், இப்போ வலியை விட கடமை முக்கியமாக நினச்சி வேலை செய்ய ஆரம்பிச்சு விட்டேன், நான் ஸ்ட்ராங் ஆகிட்டேன் அல்லது வலிகள் மறந்துட்டதா அப்படின்னு தான் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிட்டீங்க அப்படின்ற ஒரு வாழ்த்துக்களோடு தோழி கேட்ட அந்த பாடல்.

0: நிறைவு பெற்றது. வணக்கம் தோழி. இணைந்திரங்கள் மகிழ்ந்திரங்கள். இது காரை பண்பலை 100.3.
1: இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இ பான்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீ பேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608207777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
2: நீங்க ஸ்மார்ட்னு தெரியும், ஆனா இந்த அளவுக்கு ஸ்மார்ட்னு தெரியாது.
3: எப்படி சொல்ற?
2: பிஎம் சூரிய வீடு திட்டத்து கீழே 3 கிலோவாட் ஒரு சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணீங்க. இதன் மூலம் மத்திய அரசின் 78,000 புச்சேரி அரசின் 30,000 மானியம் கிடைச்சது. 25 வருட தடையில்லா மின்சாரம் கிடைக்குது, அதுவும் 5 இயர்ஸ்க்கு ஃப்ரீ மெயின்டெனன்ஸோட. இது மட்டுமா, இதன் வழியா மந்த்லி மந்த்லி இன்கமும் ஜெனரேட் பண்ற உங்களை ஸ்மார்ட் ஹஸ்பண்ட் சொல்லணும்.
3: நீங்களும் ஸ்மார்ட் ஹஸ்பண்ட் ஆகணுமா? இன்னை தொடர்பு கொள்ளுங்க www.psuryagar.gov.in.
0: நேர்கள் இனி கேட்கலாம், ரசிக்கலாம். ஜெயங்கொண்ட ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஜெயங்கண்ணம் ராமு நகை மாளிகை.
4: நெத்தி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
5: மழை செல்வங்களின் மழை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தளிர், இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே. அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசுந்தளிர் நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
6: வணக்கம்.
7: வணக்கம்.
6: உங்க பேர் என்ன?
7: பிரதர்ஷினி.
6: என்ன சொன்ன படிக்கிறீங்க?
7: ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்.
6: சரி பாப்பா, இன்னைக்கு நேர்களுக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
7: ரைம் சொல்றதா இருக்கு.
6: எங்க சொல்லுங்களே?

0: சூப்பரா பாட்டு பாடுனீங்களே, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்கட்டுமா? காமராஜர் ஐயா பத்தி பாடல் பாடுனீங்களே, யார் அவங்க?
1: நம்ம தமிழ்நாட்டோட முன்னாள் முதலமைச்சரும் மதிய திட்டத்தை கொண்டு வந்தாங்க.
0: சரிங்க பாப்பா, நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்களா, படிச்சு பெரிய ஆள் ஆகி என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
1: டீச்சர்.
0: சரிங்க பாப்பா, நீங்க வருங்காலத்துல படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சிறந்த ஆசிரியர் ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பலை சார்பாக வாழ்த்துக்க.
1: தேங்க்யூ.
2: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழை செல்வங்களில் மழை மொழியில் நினைந்தோம்.
3: இதுவரை நீர்கள் கேட்டு மகிழ்ந்தது ஜெயங்கண்டம் ராமு நகைமாளிகை வாங்கிய பசந்தளிர். இந்நிகழ்ச்சி விளம்பரதாரர் ஜெயங்கண்டம் ராமு நகை மாளிகை.
4: தங்க நகைகள், வெள்ளி கொலுசுகள் சலுகையில் வாங்கிட ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
3: இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள், இது காரைப்பண்பலை 100.3. நேர்களே, 12:10 பரிமாற்றம் நிகழ்ச்சி இருக்குங்க. அருகி வரும் குருவிகள் அப்படின்ற தலைவுல நீங்க பேசலாம். அடுத்து வர காத்திருக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெய்லி அஞ்சல்.

0: from today. During her visit, she will meet External Affairs Minister Dr. S. Jaishankar and Skill Development and Entrepreneurship Minister Jayant Chaudhary tomorrow. In Nepal, more than 100 foreign trekkers are stranded at various locations after flooding over the weekend swept away hiking trails and bridges in the country's central region. Authorities rescued 321 people, including 12 foreigners today, after a pre-dawn landslide in Gorkha district about 100 kilometers west of Kathmandu blocked the Buri Gandaki River, triggering downstream flooding. The army said rescue operations would continue tomorrow, even as the river's water level receded. Denmark Open Badminton Tournament kicks off in Odense today. PV Sindhu will take on Ahn Se-young of South Korea in the women's singles round of 32 match, while Tanvi Sharma will be up against Natsuki Nadeira of Japan today.
1: Ashmita Chatterjee, competition jaruri hai,
0: Unnati Hooda will play their
1: lekin competition bhi hona chahiye.
0: In men's singles, Lakshya Sen and Kidambi.
1: Innovation jaruri hai.
0: Action today in the round of.
1: Lekin uske labh ka vistar bhi hona chahiye.
0: Benchmark domestic equity indices were trading around 0.6% up in the forenoon session today.
1: Lekin global challenges ke liye solutions mein bhi yogdan dena.
2: भारत के विविधता और लोकतांत्रिक मूल्यों का जिक्र करते हुए पीएम ने अलग अलग विचारों को सामने लाने में डिजिटल पावर के योगदान का जिक्र किया. पीएम ने कहा कि इसके विस्तार में 2014 के बाद सरकार के प्रयासों ने अहम भूमिका निभाई है.
1: हमें सेवा करने का अवसर मिला.
3: இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள். இது காரைப்பண்பலை 100.3. நேரம் 12:10.
4: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
5: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
6: தீபாவளி ஆர சிமாட்டியில் ஜோரா. சிமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சிமாட்டி கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
7: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
3: இது பரிமாற்றத்திற்கான நேரம். இன்றைய பரிமாற்றம் அருகி வரும் குருவிகள். அப்படின்ற தலைப்புல நேயர்கள் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். கருத்துக்களை மட்டும் கூறுறது நம்மளுடைய வழக்கமான ஒரு விஷயமா இருக்கக்கூடாது, அதை நம்ம வாழ்க்கையிலையும் கடைபிடிக்கணும். காலையில் எழுந்த உடனே கேட்கும் பறவைகளின் கீச்சொலியும் வீட்டு வாசலில் தானியங்களை பொறுக்கி தின்னும் குருவிகளின் அழகும் நம் இயற்கையோடு பின்னி பிணைந்த நினைவுகள். ஆனால் நகரமயமாக்கல், மரங்கள் அழிக்கப்படுதல், கூடு கட்டுதற்கான இடங்கள் குறைதல், உணவு மற்றும் தண்ணீர் தட்டுப்பாடு போன்ற பல காரணங்களால் பல குருவிகளின் வாழ்விடங்கள் பாதிக்கப்பட்டு வருகின்றன. நம் கண்களுக்கு அழகாக தெரிந்த இந்த சின்னஞ்சிறு உயிரினங்கள் இயற்கையின் சமநிலையை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. அவற்றின் எண்ணிக்கை குறைவது என்பது ஒரு பறவை இனத்தின் பிரச்சினை மட்டுமல்ல, இயற்கையின் மீதான நமது அக்கறையும் கேள்விக்குள்ளாக்குகிறது. இது பற்றி நிறைய பேசலாம் நேயர்களே. வாருங்கள், உங்களை அழைக்க காரி பண்பலை காத்திருக்கிறது.

0: இனிய நண்பகல் வணக்கம் சகோதரி.
1: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
0: சகோதரிக்கு வணக்கம் கூறுவது மணக்குடி ராஜேந்திரன்.
1: சொல்லுங்க, அருகி வரும் குருவிகள்.
0: அதாவது காக்கை குருவியும் எங்கள் ஜாதி, இது மகாகவி பாரதி என்று சொன்னது. அதை பாத்தீங்கன்னா குருவிகள் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் சகோதரி நம்ம மாடி வீடுகளை விட அந்த கால பண்டைய ஓட்டு வீடுகள் இருக்கு பாருங்க, அந்த ஓட்டு வீடுகள் வந்து இருக்கு. இப்ப நான் பாத்தீங்கன்னா நான் வந்து என்னுடைய போட்டோ இருக்கு, போட்டோ வரிசையா அடிக்கிருக்க, அதுக்கு இடையில ரெண்டு அட்டைப்பெட்டியை
1: வச்சிருக்கேன்.
0: அந்த அட்டைப்பெட்டியில வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வச்சலி வைப்ப, சமயத்துல புல்லு இருக்கு பாருங்க, காஞ்ச புல்லு, காஞ்ச புல்லையும் கொண்டு வந்து போட்டு லேச தண்ணி தெரிஞ்சோம், லேசா ரொம்ப தண்ணி விட மாட்டேன். காக்கையும் குருவியும் எந்த ஜாதி, என்ன கடல மலையும் எங்கள் கூட்டம், அது பாகுபாடு கிடையாது. இந்த அருகி வரும் உயிரினம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு உயிரினமும் சுற்றுச்சூழல் வந்து இயற்கையில வந்து இன்னைக்கு எல்வன் வந்து மழை இல்லாம தவிக்கிறமையே என்ன சொல்றாங்க, அதையும் குருவியிடங்கள் அழிந்து போகுது அப்படின்னு. டெல்லி அரசு வந்து அவங்க தேசிய பறவையாவே வச்சிருக்காங்க குருவிய. அப்போ குருவி மட்டும் இல்ல, நான் என்ன சொல்லுவேன், காக்கை குருவி எந்த ஜாதி மாதிரி எல்லா பறவைகளும் ஒரு ஒரு பறவை இனமும் ஒரு ஒரு சுற்றுச்சூழல பாதுகாக்கக்கூடியது. நீ காடுகள் பெருகணும், மழை வளம் பெருகணும் அப்படின்னா எல்லா உயிரினங்களையும் நம்மளுடைய உயிர் போல நினைச்சோம்னு வச்சுங்களேன், சுற்றுச்சூழல் மேம்பட்டு இந்த வாழ்க்கை முறை மிகவும் நல்லாக இருக்கும். அதுக்கு நாம் வந்து முன்னெடுத்து கொடுத்தோம்னா குழந்தைகள் அதுக்கு பின்பற்றும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து சகோதரி.
1: ரொம்ப அருமையா தன்னோட கருத்துக்களை பதிவிட்டு போயிருக்கீங்க, நன்றி. அடுத்த நேரே அழைப்போம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்மா.
1: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்கம்மா?
2: பாக்கம் பருத்தியூர் சுமதி.
1: சுமதி பேசுங்க.
2: அருகில் வரும் குருவிகளா? அதாவது இந்த குருவிகளே எங்க வீட்டுலதான் இருக்கு.
1: அப்படியா? அப்ப மலர்வனம் இருக்கோ?
2: மலர்கள் நிறைய மரங்கள். அதாவது எடுத்துக்கிட்டீங்கன்னா காலையிலே 5 மணிக்கு இந்த கல்குருவி சொல்லுவோம்ல, அது வந்து வாசல்ல உட்காந்துருவாங்க கரெக்டா. அது 5:20க்கெல்லாம் நான் குளிச்சு குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு அரிசி கிளறி சாமி கும்பிட்டு அதை கொண்டு குருவிகளுக்கு போடுவேன். கரெக்டா அந்த டயத்துக்கு வந்து உட்காந்துருவாங்க. அதை போட்டு முடிச்சுட்டு கொள்ளைக்கு கொஞ்சம் கொள்ளைக்கு போனோம்னாக்கா பொழுது விடிஞ்ச கொள்ளைக்கு போனோமா கொள்ளையில அவ்வளவு குருவிகள் இருக்கும். இன்னும் என்னென்ன குருவிகள், மயில்கள், அவ்வளவு மயில்கள் வரும். எல்லா பறவை இனமே நம்ம கொள்ளையில பாக்கலாமா? அது கழுகு வந்து இன்னைக்கு உட்கார்ந்துருச்சு. கழுகு வந்து உட்காந்து பாக்க முடியாது, பறந்துதான் நான் பாத்துருக்கேன். இன்னைக்கு வந்து கழுகு வந்து உட்கார்ந்துருக்கு.
1: இல்ல, கழுகுகள் வரது மற்ற குருவிகளை விட அதுவும் வந்து அருகிட்டே வருது அப்படிங்கறது ரொம்ப வருத்தமான விஷயமா இருக்கு.
2: அது வந்து வராது, மேல பறந்துதான் பாத்துக்கோ. இன்னைக்கு வந்து என்னமோ இந்த சாதாரணமா மேல் மரத்துல வந்து உட்கார்ந்துருச்சு.
1: நீங்க அதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கீங்க, அதுக்காக தான் அது வருது.
2: மரங்கள் இருக்கு.
1: நன்றிமா. அடுத்த நேரே அழைப்போம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம், யார் இங்க பேசுறீங்க?
3: அரியலூர் மாவட்டம் வடமாவட்டம்.
1: கொஞ்சம் ஒலி அளவு குறைச்சிடலாமா? எனக்கே என் பேச்சு கேக்குது. ஹலோ.
3: ஹலோ.
1: ஆ, பேசுங்க பேசுங்க.
3: எங்க வீடு ஓட்டு வீடு.
1: சரி,
3: ஓட்டு வீடு.
1: ஆ,
3: அப்ப வந்து எங்க வீட்ல குடியிருந்து
1: தள்ளுபுரி
3: அந்த விடிய கிளம்புற கத்துற கத்து நம்ம ஏந்திக்கிற மாதிரி இருக்கும். இன்னும் சொல்ல போனா வெளியில இருந்து விருந்தாடி வராங்கன்னு அவங்க படுத்திருந்தாங்கன்னா என்ன இங்க இவ்வளவு காக்கா கத்துது

0: இங்க வந்து குருவி எல்லாம் வீடியத்துக்குள்ள கத்துத, நம்மளே எய்ப்புடுதேங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க.
1: சரி, அவங்க சொல்ல போகட்டும், நம்ம வந்து அந்த குருவிகளுக்காக என்ன பாதுகாப்பு முறைகளை நம்ம இப்ப கொடுத்துட்டு இருக்கோம்
0: இருக்குது. என்ன சொல்ல போனா அவரு சொன்னது மாதிரி நம்ம ஓட்டு வீடு தான் இருக்கு, இங்க வந்து இப்ப நெருக்கம் இல்ல.
1: அதாவது ஓட்டு வீடு இருக்கிறதே அதுகளுக்கு பாதுகாப்பு தான் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க, அப்படிதானே?
0: ஆமா,
1: ரொம்ப அழகா சொன்னீங்க.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
4: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
6: நௌலெக், உங்கள் நெல் வயல்களில் தோன்றும் அனைத்து வகை களைகளுக்குமான ஒரே தீர்வு.
7: களைகளின் 3 இலை பருவத்திலிருந்து 5 இலை பருவத்தில் தெளிக்க வேண்டும்.
6: ஒரு ஏக்கருக்கு 500 மில்லி மருந்தை 150 லிட்டர் தண்ணீரில் பயன்படுத்த வேண்டும்.
7: தெளித்த மறுநாளிலிருந்து தண்ணீர் விட்டு 7 நாளிலிருந்து 10 நாள் வரை பராமரிக்க வேண்டும்.
6: நௌலெக் தெளித்து 1 மணி நேரம் கழித்து மழை பெய்தாலும் மருந்தின் செயல்திறன் குறைவதில்லை.
7: பாட்டிலில் பனைமரம் படம் உள்ளதா என பார்த்து வாங்குங்கள்.
6: கோட்டிவா அக்ரி சயின்ஸின் புதிய படைப்பு நௌலெக்.
8: அன்பார்ந்த விவசாயிகளை, நிரகம் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
6: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
8: ரைசாக்ட், இது கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலைக்கொல்லி.
9: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
10: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
11: இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இ-பாண்ட்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீபேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 860-820-7777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
1: இன்றைய பரிமாற்ற தலைப்பாக நாம பேசிக் கொண்டிருக்கிறது பாத்தீங்கன்னா அருகி வரும் குருவிகள். இப்ப பாத்தீங்கன்னா உலகளாவிய இயற்கை மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு அமைப்பு WWF வெளியிட்ட லிவிங் பிளானட் அறிக்கை பாத்தீங்கன்னா 2026 படி கடந்த 52 ஆண்டுகள்ல பறவைகள், பாலூட்டிகள் மற்றும் நீர்வாழ் உயிரினங்கள் எண்ணிக்கை வந்து 73% வந்து கடும் சரிவை சந்தித்துள்ளதா சொல்றாங்க. இதுக்கு நாமளும் காரணமா இருக்கோம் இல்லையா? அந்த காரணம் என்ன, அதுக்கான பரிந்துரை என்ன, அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த பரிமாற்றத்தின் தலைப்பா அருகி வரும் கருவிகள். இது அருகி வரும் குருவிகள். அழைக்கலாம் அடுத்த நேரை. வணக்கம்.
12: அம்மா வணக்கம். அம்மா
1: வணக்கம். யாரு இங்க பேசுறீங்க?
12: நான் சந்திரசேகர், வேலூர் கட்படையில இருந்து பேசுறேன்.
1: பேசுங்கம்மா.
12: அம்மா, என்ன பொறுத்த வரைக்கும் குருவிகள் அருகி வரதுக்கு காரணம் மரங்கள் அப்படிங்கறது இல்லாததுமா. நிறைய பேர் மரங்கள், செடிகள், கொடிகள் இதெல்லாமே அப்புறப்படுத்திடுறாங்க. அப்புறமா குருவிகளுக்கு போதிய அளவுக்கு உணவு அப்படிங்கறதும் இல்லம்மா, அது பற்றாக்குறையாகவும் இருக்கு. உதாரணத்துக்கு இந்த பழைய காலகட்டத்திலாம் பாத்தீங்கன்னா நெல் தானியங்கள் அதெல்லாம் வைப்பாங்க. ஆனா இப்போ அது மாதிரி வைக்கிறாங்களா அப்படின்னா கிடையாது.
1: ஏன்னா நம்ம சாப்பிடறதுலயே நிறைய வந்து மருந்துகளை கலந்துதான் வச்சிடறோம் இல்லையா?
12: உண்மை, அதேதான். அதே மட்டும் இல்லாம இந்த தண்ணீர் எல்லாம் அதுக்கு கொடுக்கணும், உணவு தானியங்கள் அப்படிங்கறத வைக்கணும், அது மாதிரியும் வைக்கிறது இல்ல. அதுவும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கு. அதே மாதிரி அந்த குருவிகளினுடைய அந்த இனப்பெருக்கம் அப்படிங்கறதும் கம்மியா இருக்குமா, அதனாலயும் ஒரு முக்கியம். அதற்கு காரணம் எல்லினோ மாதிரியான என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் அதுவும் சொல்றாங்க.
1: கதிர்வீச்சுகளும் ஒரு காரணமா இருக்கு அப்படின்னு அறிஞர்கள் சொல்றாங்க.
12: இதுல என்ன பண்ணணும்னா, மக்கள் வந்து இந்த செல்போன் பயன்பாடு அப்படிங்கறது இல்லாம இருக்க முடியாது. ஆனா அந்த செல்போன் பயன்பாடுகளை கொடுக்கக்கூடிய அந்த நிறுவனங்கள் அப்படிங்கறவங்க கொஞ்சம் பார்த்து அந்த கதிர்வீச்சு அப்படிங்கறது கரெக்டா வச்சாங்க அப்படின்னா சூப்பரா இருக்கும்.
1: சரி, கண்டிப்பா. சரி, நம்மளால என்ன பண்ண முடியும்?
12: நம்மளுடைய வீட்டுல அந்த பறவைகளுக்காக கொஞ்சம் சாப்பாடு வைக்கணும், கொஞ்சம் தண்ணீர் வைக்கணும். எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா

0: தினமும் நாங்கள் வந்து நெல் தானியங்களும் தண்ணீரும் வெறித்து அதுக்கு பசி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்ததுன்னா அதை ஆட்டுவோம். எங்கள் வீட்டு பக்கத்துலாம் குருவிகள்லாம் வந்து வந்து போகுதுமா? ஏன்னா நிறைய இயற்கை சார்ந்த காட்சிகள்லாம் நிறைய மரங்கள்லாமும் எங்கள் பகுதியில் இருக்குமா?
1: அதாவது மாதத்துக்கு ஒரு முறையோ இரு முறையோ வர்ற ஒரு விசேஷங்களுக்கு மட்டும் காக்காக்களை கூப்பிடுறது வழக்கமாக வச்சிருக்க கூடாது, தினந்தோறும் நம்ம குருவிகளுக்கு பரிமாறணும் இல்லையா?
0: தினமும் நாங்க அப்படி பண்றோம் மேம். நாங்க ஒரு சாப்பாடு ஒரு புடி அதுக்கு வச்சுட்டு தான் நாங்க உணவு அப்படிங்கறதே சாப்பிடுறோம்.
1: சூப்பர்மா சூப்பர்மா, கண்டினியூ பண்ணுங்க, வாழ்த்துக்கள். அடுத்து நேர கூப்பிடலாம். ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யாரு இங்க பேசுறீங்க?
2: நான் சூப்பர்ல இருந்து சோமசுந்தரம் பேசுறேன்.
1: பேசுங்க.
2: அதாவது குறைந்த வரம் சிட்டுக்குருவிகள்னு சொல்லிருக்கீங்க.
1: சிட்டுக்குருவி மட்டும் இல்ல, எல்லா குருவிகளும் சேர்த்துக்கலாம் இல்ல?
2: எல்லா பறவை. ஆமா ஆமா, இப்ப எங்க சைடுல எல்லாம் வந்து அந்த சின்ன சின்ன சிட்டுக்குருவிகள், அந்த தேன் சிட்டு இதெல்லாம் இப்ப எங்க வீட்டுல நிறைய இருக்குது. அங்க வெப்ப மரத்துல இருந்து கூடு கட்டி இருக்குது. மேல இருக்கு தானியம்லாம் வைப்போம், கம்பு கேழ்வரகு இந்த மாதிரி பொட்டுக்களை எல்லாம் உடச்சி கொஞ்சம் வைப்போம். வச்சிருக்கேன். தண்ணி எல்லாம் வைப்போம் கோடை காலத்துல வந்து காலையில நம்மள வந்து பூம்பாளம் பாடி எழுப்பி விடுறதே பறவைகள் தாங்க.
1: சந்ததியர்களுக்கும் அதை சொல்லியே வளர்க்கப்படணும் இல்லையா?
2: வீட்டுக்கு வீடு வந்து இந்த குஞ்சா மாதிரி கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. ஆமா, முன்னெல்லாம் போயிட்டு வாசலுக்கு வாசல இந்த குஞ்சா மாதிரி நெல்ல வந்து கதிரை வந்து அப்படியே கட்டி தொங்க விட்டு வச்சிருப்பாங்க சிட்டுக்குருவி வந்து சாப்பிட்டு போகணுங்கிறதுக்காகவே.
1: கரெக்ட் கரெக்ட் கரெக்ட், ரொம்ப சரியான விஷயத்த சொல்றீங்க.
2: ஆமா, இப்ப வந்து அது எச்சம் விட்டு கொஞ்சம் அசிங்கப்படுத்திடுங்கிறதுக்காக வேண்டி நினைக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் செய்யணுங்க மறுபடியும்.
1: அட்லீஸ்ட் உங்களோட வாசற்படியில வைக்காட்டியும் வாசலுக்கு வெளியிலயாவது வைக்கலாம் இல்லையா?
2: வெளியிலயாவது வைக்கணும் வைக்கணும் வைக்கணும்.
1: ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றி. அடுத்த நேயர் வரவேற்போம். ஹலோ வணக்கம்.
3: ஹலோ வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யாரு இங்க பேசுறீங்க?
3: சீர்காழிதாலுக்கு ஆச்சால்புரம் கண்ணன்.
1: சொல்லுங்க, அருகி வரும் குருவிகள்.
3: ஆமா, உண்மையிலே இயற்கையை நம்ம அழிச்சிட்டோம் மேடம், அவ்வளவுதான். வேற ஒன்னும் நான் சொல்றது இல்ல. அதாவது நீர்நிலை, இந்த மரங்கள் எல்லாத்தையுமே நம்ம அழிச்சிட்டோம் 50 வருஷமா.
1: சரி, நம்ம அழிச்சிட்டோம் அப்படிங்கறதோட நம்மளோட இது முடிஞ்சிடக்கூடாது இல்லையா? நம்ம என்ன அடுத்த கட்டம் போய் என்ன முடிஞ்சு போயிட்டுன்னு சொல்லிட்டு எதுவுமே முடியறதுக்கு இல்லையே, நம்ம இன்னும் வாழ வைக்க முடியும் இல்லையா? நம்ம என்ன செய்யலாம்?
3: என்ன இயற்கைகளை மெயின் மரங்களை நடணும், எல்லா இதுவும் செய்யணும்.
1: நடனும் அந்த அந்த பயிற்சியை வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் வந்து எடுத்துக்கிட்டே இருக்கணும். நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. இப்ப இந்த மாதிரி வந்து அருகி வரும் குருவிகள் அப்படிங்கிற தலைப்புல வந்து நிறைய நேயர்கள் தங்களோட கருத்துக்களை பரிமாறிட்டே வராங்க. அதுல பாத்தீங்கன்னா நம்ம வந்து போஸ்ட் பண்ண எஃபி பக்கத்துல வந்து அருகி வரும் குருவிகள் அப்படின்னு போஸ்ட் பண்ணிருக்கோம் இல்லையா, அதுலயும் நிறைய நேயர்கள் வந்து தங்களோட கருத்துக்களை பதிவிட்டே இருக்காங்க. நீங்க பதிவிட்டுட்டே இருங்க, நம்ம கண்டிப்பா உங்களுடைய பதிவுகளையும் வாசிக்கலாம்.

0: ஆம்நேரத்திலே சிட்டுக்குருவிக்கென்று ஒரு கூடும் இருக்கு, அதற்கு ஒரு வாழ்வும் இருக்கு. அந்த வாழ்க்கையில நமக்கான வாழ்க்கையும் கூடவே இருக்கு. இது அருகி வரும் குருவிகள்.
1: HIV பரவும் வழிகளை தெரிந்து கொள்ளுங்கள். பலருடன் பாதுகாப்பற்ற உடலுறவு, பரிசோதிக்கப்படாத ரத்தத்தை செலுத்துதல், சுத்திகரிக்கப்படாத ஊசியை பயன்படுத்துதல், HIV பாதிக்கப்பட்ட கருவுற்ற தாயிடமிருந்து குழந்தைக்கு பரவுதல்.
2: மேலும் விவரங்களுக்கு 1097 என்ற இலவச தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வெளியிடுவோர் பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம், சுகாதாரத்துறை, புதுச்சேரி.
3: மற்றும் திருவாரூர்
4: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
5: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: நேர்களை, நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ரத்னா ஜுவல்லரி திருவாரூர் அருண் ரூபேசஸ் வழங்கும் நலமாய் வாழ. வைர விழா கண்ட காரைக்காலின் பாரம்பரியம் ட்ரெண்டிங் கலெக்ஷனோடு அழைக்கிறது ரத்னா ஜுவல்லர்ஸ் திருநள்ளார் ரோடு காரைக்கால். செங்கசூரி மற்றும் இதழ் விடுவதற்கான தற்பைகள் சலுசை வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் VPN ஹை ஹாஸ்பிட்டல் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
6: நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனையும்
7: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
6: VPN கண் மருத்துவமனையும்
8: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
9: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை காலை 7:30 மயிலாடுதுறை உங்கள் கடை அணு மருத்துவமனை தஞ்சாவூர் வழங்கும் மனமே நலமா உலக மனநல நாளையொட்டி சிறப்பு தொடர். தரமான தார்பயில் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை மயிலாடுதுறை.
10: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
0: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன் பிரீப்ஸ் வழங்கும் இன்றைய பரிமாற்ற தலைப்பாக அருகி வரும் குருவிகள் அப்படின்ற தலைப்புல நேர்கள் ரொம்ப அழகாகவே பேசிட்டே இருக்காங்க. எவ்வி பக்கத்துலயும் தங்களோட கருத்துக்களை, அதாவது நம்ம லைன்ல வர முடியாத நேர்கள் வந்து தங்களோட கருத்துக்களை வந்து பதிவிட்டு இருக்கிறாங்க. அவங்களையும் கொஞ்சம் வாசிச்சுட்டு நம்ம வந்து நேர்களை தொடர்பு கொண்டு பேசலாம். கடலூர் துறைமுகம் சுரேஷ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அருகி வரும் குருவிகள் மனிதர்களின் வாழ்வோடு ஒன்றி வாழ்ந்த சிட்டுக்குருவிகள் நகரப்புற வளர்ச்சி, வாழ்விட அழிவு மற்றும் நவீன மாற்றங்களால் தற்போது வெகுவாக குறைந்து வருகிறது.

கருவிகள் அருக காரணம் அதிகரிக்கும் கதிர்வீச்சு செல்போன் கோபுரங்களில் இருந்து வெளியாகும் மின்காந்த கதிர்வீச்சு குருவிகளின் இனப்பெருக்கத்தை திறனை தடுக்கிறது பாதிக்கிறது அப்படின்னு சொல்லிருக்காங்க. உணவு பற்றாக்குறை, வீடுகளின் உணவு தானியங்கள் உலர வைக்கும் வழக்கம் குறைந்து விட்டது. கூடுகட்ட இடமின்மை, சிமெண்ட் வீடுகள் வருகையால் பழைய ஓட்டு வீடுகளின் குருவிகள் கூடு கட்டிய பொந்துகளும் இடைவெளியில் இல்லாமல் போய்விட்டன. குறிப்பு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லிருக்காங்க, எங்க வீட்டில் சிட்டுக்குருவி கூண்டு உள்ளது. நான் தினமும் காலை எழுந்தவுடன் அதற்கு திணை பிஸ்கட் மற்றும் தண்ணீர் வைத்து விட்டு தான் மற்ற வேலைகளை பார்ப்பேன்.

0: அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லிக்காங்க, எங்க வீட்டில் சிட்டுக்குருவி கூண்டு உள்ளது, நான் தினமும் காலை எழுந்தவுடன் அதற்கு தினை பிஸ்கட் மற்றும் தண்ணீர் வைத்து விட்டு தான் மற்ற வேலைகளை பார்ப்பேன். இரண்டு விஷயம் சொல்லியிருக்கீங்க, அது எப்படிலாம் அழிஞ்சிட்டு இருக்குன்ற விஷயத்த சொல்லியிருக்கீங்க, அதுக்கு நீங்க என்ன செய்வீங்க அப்படிங்கிறதும் சொல்லியிருக்கீங்க. தினை ஓகே, தண்ணீர் ஓகே, அதுக்கு இடைப்பட்டதுல வந்து ஒரு பிஸ்கட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க. அதுக்காக ஒரு சின்ன வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா பிஸ்கட் எந்த உயிரினங்களுக்கும் ஏற்றதான உணவு இல்லை, ஏன்னா நமக்கே அது ஏற்றதில்லை இல்லையா. இது ஒரு தாழ்வான கருத்து. நீங்க வந்து ரொம்ப அழகாக அது போட்டோலாம் எடுத்து வீடியோலாம் எடுத்து அனுப்பிச்சிருக்கேன், ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க. இதை வந்து தொடர்ந்து நீங்கள் செய்யுங்க. திருமலைப்புத்தூர் கடகம் ஐங்கரன் தரணி, எங்கள் வீட்டில் மரங்களுக்கோ கோவை பழம் உள்ளது, மரங்களில் வந்து கோவை பழங்கள் உள்ளது. கிளி வந்து கோவை பழம் உண்ணும், உண்ணும்போது மற்ற கிளிகளை கூப்பிடும், அதை பார்க்கவே ரொம்ப இனிமையாக இருக்கும் அப்படின்னு ஒற்றுமை மேன்மை அப்படின்றத அவங்க வெளிப்படுத்துகிறதா சொல்லியிருக்காங்க. ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கருணாநிதி வீரநல்லூர் அவங்க வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது அவங்களும் வந்து ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்கிறாங்க. எங்கள் வீட்டு பூ மரத்தில் இரண்டு சிட்டுக்குருவி கூடு கட்டி வாழ்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அருமையான விஷயத்த சொல்லியிருக்கீங்க. ஜோதி அண்ணம்பேட்டையிலேருந்து கொடைக்கல்பாளையம் ஷாகுல் ஹமீத் ராஜா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிட்டுக்குருவிகள் என்றாலே நம் நினைவுக்கு வருவது வீட்டு கூரைகள், முற்றங்கள், ஜன்னல் ஓரங்கள், காலை பொழுதில் கேட்கும் அவற்றின் இனிய கீச்சொலிகள். ஒரு காலத்தில் நம் வீடுகளில் தெருக்களில் கூட்டம் கூட்டமாக பறந்து திரிந்த குருவிகள் இன்று பல இடங்களில் பார்ப்பதே அரிதாகிவிட்டது. நகரமயமாக்கல், மரங்கள் குறைந்தல், உணவு மற்றும் தண்ணீர் கிடைப்பதில் ஏற்படும் சிரமங்கள் போன்றவை அவற்றின் வாழ்விடங்களை பாதிக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட் அவங்க கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப அழகாக கொடுத்துருக்குறாங்க. குருவிகள் கூடு கட்ட ஏற்ற பாதுகாப்பான இடங்களை உருவாக்குவோம், தானியங்களை வைப்போம், வீடுகளை சிறிய பாத்திரத்தில் தண்ணீர் வைப்போம், மரங்களையும் செடிகளையும் வளர்ப்போம். நம் வீட்டில் முற்றத்தில் மீண்டும் சிட்டுக்குருவிகளின் சிறகடிக்க பறக்கட்டும், அவற்றின் இனிய கீச்சொலி நம் காலை நேரங்களை மகிழ்ச்சியாக நிரப்பட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் கூட. எப்படி அது மறைஞ்சு போச்சு எப்படின்றத நம்ம ஒரு பக்கம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாலும், நம்மளால என்ன அதுக்கு பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம உரிய முறையில் அதை செய்யறது தான் ஒரு நல்ல விஷயமா இருக்க முடியும். இப்போ வாங்க நம்ம நேர்களை சந்திக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், அரம்பராமன்.
0: சொல்லுங்க ஐயா.
1: மனிதர்களோட நெருக்கமா இருக்கிறதுனாலதான் அத சிட்டுக்குருவி ஊருக்குருவின்னு சொல்றோம். வீட்டுல பாத்தீங்கன்னா சாதாரணமா மாடத்துல கூரை மற்றும் ஜன்னல் எல்லாம் பாத்தீங்கன்னா கூடு கட்டி வாழ்றதுதான். வீட்டுக்குள்ள குறி வந்தாலே ஒரு லட்சுமி கடாச்சம். அடுத்த மேடம், நான் கடை வச்சிருக்கேன் மேடம். காலையில வந்தோடனே பிஸ்கட் இந்த இதெல்லாம் போடுவோம். சில குருவி சிட்டுக்குருவி தவிர பாக்கி ரெண்டு மூணு குருவி காக்கைகள்லாம் வந்து அந்த பிஸ்கட் சாப்பிடும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு அன்ன குடையில தண்ணி வச்சிருவோம், அந்த தண்ணியை குடிச்சிட்டு போவோம்.
0: இப்பதான் நான் உங்களுக்கு ஒரு நேருக்காக சொன்னேன், அதாவது இந்த பிஸ்கட் மட்டும் கொஞ்சம் தவிர்த்துங்க. நாய்களுக்கு பிஸ்கட் போடுறது, குருவிகளுக்கு பிஸ்கட் போடுறது அப்படிங்கறது, ஏன்னா அது வந்து வெறும் மைதா இருக்கானுங்களே, அது வந்து ரொம்ப வந்து அதோட உடலை வந்து பாதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வல்லுநர்கள்லாம் சொல்றாங்க. நம்மளும் அந்த அறிவுரையை கேட்டு நம்மளும் கொஞ்சம் மாத்திப்போம், அதுக்கு நல்ல உணவை கொடுப்போம், தானியங்களை கொடுப்போம். ஒரு தாழ்மையான கருத்து இது, சரிங்களா?
1: நன்றி மேடம். இனி அடுத்த
0: நன்றி நன்றி நன்றி. கருத்துக்களை ஏற்றதுக்கும் நன்றி, நீங்க தொடர்ந்து செய்ய போறதுக்காகவும் நன்றி. ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்ங்க.
0: வணக்கம்ங்க, யாரு நீங்க பேசுறீங்க?
2: நான் திண்டுக்கல் மாவட்டம் காவலாத்துல இருந்து கணேசன் பேசுறேங்க.
0: பேசுங்க. அருகி வரும் குருவிகளை பத்தி என்ன பேச போறீங்க
2: சொல்லிரு. அதாவது நம்ம பொதுவாகவே வந்து நம்ம வந்து அரிசி தண்ணி தவிர மற்ற நம்ம சாப்பிடுற பொருள் மற்ற பொருள் அதுக்கு உபயோகப்படுத்த கூடாது குருவிகளுக்கு.
0: கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா தானியங்கள் கொடுக்கலாம். தானியங்கள் என்ன வகையான தானியங்கள்
2: வந்து அதுக்கு அப்ப வந்து அதிகமா உபயோகப்படுத்துறதுனாலதான் அதுக்கு வந்து அந்த இறக்கை அதுக்கு சேமிப்பு சேமிப்பு தரத்து எல்லாமே குறைஞ்சு போயிருது. அதனாலதான் முக்காசி இன்னைக்கு இறங்குற காரணமே இல்லாம போனது காரணமே நம்ம வந்து அதை உணவு எடுக்கிறது அதோட தேடல வந்து நிப்பாட்டுறதுனால அது அழிவுக்கு உண்டாகிட்ட நம்மளே.
0: நமக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படும் போது தொப்பை வருது, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை எல்லாம் வருது, குருவிகள் பாவம், அதுங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் உயிரிழப்பே ஏற்பட்டுருது. நன்றி நன்றி நன்றி. அடுத்து வரும் நேயர். ஹலோ, வணக்கம். வணக்கம். யாருங்க இருந்து பேசுறீங்க?
3: கடலூர் மாவட்டம் பெண் கரும்பூர் நேரு.
0: பேசுங்க.
3: அருமையான தலைப்பு மேடம். பறவைகளுடைய அந்த ஒலிகளை கேட்டாவே நம்முடைய செடிகளுக்கு ஒரு விருந்து படைக்கிற மாதிரி இருக்கும்.
0: நிச்சயமா.
3: அதே போல அந்த கூரை கிட்ட, அதாவது இந்த கூரை வீட்டுல இருக்கும்போது அந்த குருவிகள் வந்து நிட்டையிட்டு அத அந்த குஞ்சிகளை அந்த இறை குறுக்கும் போது அந்த அழக பார்க்கும் போது நமக்கே ஒரு ரம்யமா இருக்கும்.
0: கண்டிப்பா கண்டிப்பா. நன்றி.
3: அந்த பறவைகளுக்கு மேடம் அந்த தானியங்கள் எல்லாம் கட்டி விட்டு அதுக்கு அந்த இறை வெளியில போய் தேடாம நம்மளே அதுக்கு வந்து குஞ்சுகளுக்கு ஒரு நெல் தானியங்கள் அந்த காலத்துல இன்னைக்கு அந்த பழக்க கிராமங்கள்ல இருக்கு.
0: நன்றி.

0: சிமார்டி கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் ஊரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போகணும்.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நாளை பிற்பகல் 12 மணிக்கு ஜெகன்ன ராமன் நகை வளையம் வழங்கும் பசுந்தளிர்.
4: தங்க நகைகள் வெள்ளி கொலுசுகள் சலுகையில் வாங்கிட ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
3: நாளை மாலை 6:20 நாச்சர்கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆசி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன் சொல் அமது.
5: வீட்டு உபயோக பொருட்கள்
6: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
7: அழகு கைராசி அனைத்துக்கும் ஏஆசி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
3: நாளை 7:30 காரைக்கால் ONGC காவிரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம்.
8: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
3: இன்றைய பரிமாற்றம் தலைப்பாக அருகி வரும் குருவிகள் பத்தி நிறைய நேயர்கள் பங்கு கொண்டு சொன்னாங்க. எஃபி பக்கத்துலயும் தன்னோட கருத்துக்களை பதிவிட்டாங்க. முடிந்தளவுக்கு நம்மளுடைய கருத்துக்களை வந்து நம்மளும் படிச்சோம். இப்போ நிகழ்ச்சியோட முடிகிற தருவாய்க்கு வந்துட்டோம். அடுத்த தொடர்பு இருக்குது தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து. இது பரிமாற்றத்தின் ஒரு மாற்றம்.
9: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் டிஜிட்டல் நடவடிக்கைகள் காரணமாக ஊழல் முறைகேடுகள் பெருமளவு குறைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தீவிரவாதம், போதைப் பொருள் கடத்தல் மற்றும் இணைய குற்றங்களை எதிர்த்து போராட பிம்ஸ்டெக் நாடுகள் உறுதி பூண்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி விகிதம் 2026-27 7% அளவிற்கு உயரும் என சர்வதேச செலாவணி நிதியம் தெரிவித்துள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் வெளிநாடுகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மலையேற்ற வீரர்கள் சிக்கியுள்ளதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. சோலாப்பூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திக்விஜய் பிரதாப் சிங், கார்த்திக் பிரணவ், அர்ஜுன் ராட்டி ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். மத்திய அரசின் டிஜிட்டல் நடவடிக்கைகள் காரணமாக ஊழல் முறைகேடுகள் பெருமளவு குறைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற பொருளாதார மாநாட்டில் பேசிய அவர், நேரடி பணப்பரிமாற்றம் மூலம் அரசின் நலத்திட்ட உதவிகள் பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படுவதை சுட்டிக்காட்டினார். இதன் வாயிலாக மக்களின் வசதிகள் மேம்பட்டிருப்பதுடன் அரசுக்கும் மக்களுக்கும் இடையே நேரடி இணைப்பை ஏற்படுத்தி இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். டிஜிட்டல் அதிகாரம் அளித்தல் நாட்டின் மாற்றத்திற்கு வழிவகுத்திருப்பதுடன் ஏராளமான வாய்ப்புகளை உருவாக்கி இருப்பதாகவும் அவர் கூறினார். நவீன தொழில்நுட்பங்கள், தரவு பகுப்பாய்வு, அறிவாற்றல் மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகள் 21ஆம் நூற்றாண்டில் முக்கிய இடம்பெறும் என்றும் பிரதமர் தெரிவித்தார். மத்திய அரசு அளித்து வரும் ஆதரவு காரணமாக புத்தொழில் நிறுவனங்களின் எண்ணிக்கை 2.5 லட்சத்தை கடந்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். கோவிட் பெருந்தொற்று காலத்தில் இந்தியா மேற்கொண்ட நடவடிக்கைகள் மூலம் 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு தடுப்பூசி வழங்கப்பட்டதையும் அவர் நினைவு கூர்ந்தார். சமீபத்தில் புதுதில்லியில் நடைபெற்ற செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாட்டில் இந்த தொழில்நுட்பம் மூலம் மனிதர்கள் மற்றும் விலங்குகளுக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். ஜனநாயகத்தின் தாயகமாக இந்தியா திகழ்கிறது என்று கூறிய பிரதமர், நாட்டில் 100க்கும் மேற்பட்ட மொழிகள் பயன்பாட்டில் இருப்பதோடு சுமார் 80,000 பத்திரிகைகள், 1,000 தொலைக்காட்சி அலைவரிசைகள் மட்டுமன்றி யூடியூப் மற்றும் இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களை 500 மில்லியனுக்கும் அதிகமானோர் பயன்படுத்தி வருவதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். தீவிரவாதம், போதைப் பொருள் கடத்தல் மற்றும் இணைய குற்றங்களை எதிர்த்து போராட பிம்ஸ்டெக் நாடுகள் உறுதி பூண்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். புதுதில்லியில் இன்று வங்கக்கடல் பகுதியில் உள்ள தெற்காசிய நாடுகளின் பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பிற்கான பிம்ஸ்டெக் கூட்டமைப்பு நாடுகளின் உள்துறை அமைச்சக மாநாட்டில் பேசிய அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஆக்கப்பூர்வமான ஒத்துழைப்பு வாயிலாக இந்த மண்டலத்தை பாதுகாப்பான பகுதியாக மாற்ற உதவி பூண்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இலங்கை, நேபாளம், பூட்டான், தாய்லாந்து, மியான்மர், பங்களாதேஷ் நாடுகளின் பிரதிநிதிகளும் இம்மாநாட்டில் பங்கேற்றுள்ளனர். நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி விகிதம் 2026-27 7% அளவிற்கு உயரும் என சர்வதேச செலாவணி நிதியம் தெரிவித்துள்ளது. உலக நாடுகளின் பொருளாதார சூழல் குறித்து அந்த அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில், உள்நாட்டு தேவை அதிகரிப்பு மற்றும் சீர்திருத்தங்கள் காரணமாக இந்தியாவின் வளர்ச்சி அதிகரிக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ரிசர்வ் வங்கியின் சமீபத்திய நடவடிக்கைகள் இந்த வளர்ச்சிக்கு பெரிதும் உதவிகரமாக

0: இருக்கக்கூடும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தீவிரவாத தாக்குதல்களை மனித குலத்திற்கு எதிரான குற்றமாக கருதி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஐநா சபையில் இந்தியா வலியுறுத்தியுள்ளது. ஐநா பொதுசபை கூட்டத்தில் பேசிய இந்திய பிரதிநிதி திருமதி ஆர் மைத்திலி, திட்டமிட்ட குற்றங்களை தடுப்பது மற்றும் தண்டனை விதிப்பதற்கான உத்தேச சர்வதேச உடன்படிக்கையில் இதற்கான அம்சத்தை இடம்பெற செய்ய வேண்டுமென கேட்டுக்கொண்டார். இத்தகைய நடவடிக்கை ஒரு நாட்டின் உள் விவகாரங்களில் தலையிடுவதாக அமைந்துவிடக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தினார். மக்களை பாதுகாக்கும் பொறுப்பு அந்தந்த நாடுகளை சார்ந்தது என்று குறிப்பிட்ட திருமதி மைத்திலி, குற்றம் சாட்டப்பட்டவர்களின் உரிமைகளை நிலைநாட்டும் அதே வேளையில் பாதிக்கப்பட்டவர்களின் நலனை பாதுகாப்பதும் அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்திருக்கும் நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சி குறித்த பார்வை இடம்பெறுகிறது.
2: கிழக்கு நோக்கிய பார்வை என்ற கொள்கையை மத்திய அரசு கடந்த 2014 ஆண்டு செயல்படுத்த தொடங்கியதிலிருந்து வடகிழக்கு மாநிலங்கள் முக்கியத்துவம் பெற்று வருகின்றன. இத்திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்படும் வளர்ச்சிப் பணிகள் காரணமாக வடகிழக்கு மாநிலங்களில் தீவிரவாத சம்பவங்கள் சுமார் 70% குறைந்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. போடோ, உல்ஃபா, கார்பி உள்ளிட்ட அமைப்புகளுடன் மத்திய அரசு மேற்கொண்ட 12 மேற்பட்ட அமைதி உடன்படிக்கைகள் காரணமாக இம்மாநிலங்களில் பாதுகாப்பு சூழல் பெருமளவு மேம்பட்டிருப்பதுடன் 10,000 மேற்பட்ட தீவிரவாதிகள் சரணடைந்துள்ளனர். இதையடுத்து பல்வேறு பகுதிகளில் ஆயுதப்படைகள் சிறப்பு அதிகார சட்டம் திரும்ப பெறப்பட்டுள்ளது. இதன் விளைவாக வடகிழக்கு மாநிலங்களில் அமைதியான சூழல் நிலவுவதைத் தொடர்ந்து மத்திய அரசின் முதலீடுகள் கணிசமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. PM டிவைன் போன்ற பிரத்யேக நிதியகங்களின் வாயிலாக வடகிழக்கில் உள்ள 8 மாநிலங்களிலும் கட்டமைப்பு வசதிகள் பெருமளவு மேம்படுத்தப்பட்டு அனைத்து பருவநிலைகளையும் எதிர்கொள்ளத்தக்க நெடுஞ்சாலைகள், பாலங்கள், ரயில் பாதைகள் மற்றும் விமான நிலையங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. அசாமில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, வடகிழக்கு மாநிலங்கள் தற்போது நாட்டின் முக்கிய பொருளாதார மண்டலமாக உருவெடுத்திருப்பதாக கூறியுள்ளார். மத்திய அரசின் இந்த ஒட்டுமொத்த அணுகுமுறை வடகிழக்கு மாநிலங்களை நாட்டின் பொருளாதார வளர்ச்சி இயந்திரமாக மாற்றியுள்ளது என்று பல்வேறு நிபுணர்களும் கருத்து தெரிவித்துள்ளனர்.
0: ஜம்மு காஷ்மீருக்குள் ஊடுருவ முயன்ற லஷ்கர் ஏ தொய்பா அமைப்பைச் சேர்ந்த 4 தீவிரவாதிகள் கன்னிவெடியில் சிக்கி உயிரிழந்தனர். பூஞ்ச் மாவட்டத்தையொட்டிய எல்லை கட்டுப்பாடு கோடு பகுதி வழியாக ஊடுருவ முயன்றபோது இந்த தீவிரவாதிகள் கன்னிவெடியில் சிக்கியதாக பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்த 4 பேரின் அடையாளம் கண்டறியப்பட்டிருப்பதாகவும், இவர்களில் முகமது ஃபைசான் லஷ்கர் ஏ தொய்பா அமைப்பின் முக்கிய நிர்வாகி என தெரியவந்துள்ளதாகவும் பாதுகாப்பு படையினர் கூறியுள்ளனர். நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக வெளிநாடுகளைச் சேர்ந்த 100 மேற்பட்ட மலையேற்ற வீரர்கள் சிக்கியுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. நேபாளத்தின் கூர்கா மாவட்டத்தில் இன்று அதிகாலை ஏற்பட்ட நிலச்சரிவை தொடர்ந்து புத்தி கண்டகி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதில் பல்வேறு பகுதிகளிலும் சிக்கி தவித்த 12 வெளிநாட்டினர் உட்பட 321 பேர் மீட்கப்பட்டிருப்பதாக கூறியுள்ள நேபாள ராணுவம், மீட்புப் பணிகள் நாளையும் தொடரும் என்று அறிவித்துள்ளது. பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் பாதிப்புகளை எதிர்கொள்ள உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை கம்போடிய பிரதமர் திரு ஹன் மனத் வலியுறுத்தியுள்ளார். அந்நாட்டின் தேசிய பேரிடர் மேலாண்மை தினத்தை ஒட்டி அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பேரிடர் மேலாண்மை நடவடிக்கைகளை முன்னுரிமை அடிப்படையில் செயல்படுத்த வேண்டுமென கேட்டுக் கொண்டுள்ளார். சுற்றுச்சூழல் சீர்கேடு, சமூக மற்றும் பொருளாதார மாற்றங்கள் பேரிடர்களுக்கு வழிவகுப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். பருவநிலை மாற்றம், நகரம்

0: மயமாதல் மற்றும் சுற்றுச்சூழல் சீர்கேடு போன்றவை சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு அச்சுறுத்தலாக அமைந்துள்ளன என்றும் கம்போடிய பிரதமர் தெரிவித்துள்ளார். பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர் மற்றும் தில்லியில் இன்று சூறைக்காற்றுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆந்திரப்பிரதேசம், ராஜஸ்தான், ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக்கிலும் நாளை வரை இதே நிலை காணக்கூடும் என அந்த மையம் கூறியுள்ளது. வடகிழக்கு மாநிலங்கள், ஹிமாச்சல பிரதேசம், கேரளா, தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் ஒரு சில இடங்களில் இன்று பலத்த காற்று வீசக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சோலாப்பூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திக்விஜய் பிரதாப் சிங், கார்த்திக் பிரணவ், அர்ஜுன் ராட்டி ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் திக்விஜய் பிரதாப் சிங் 6-1, 6-4 என்ற செட்கணக்கில் நிதின்குமார் சின்ஹாவையும், பிரணவ் கார்த்திக் 6-2, 6-2 என்ற செட்கணக்கில் அனூப் பன்கார்கியையும், அர்ஜுன் ராட்டி 6-2, 6-2 என்ற செட்கணக்கில் ஹிதேஷ் சௌஹானையும் வென்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் டிஜிட்டல் நடவடிக்கைகள் காரணமாக ஊழல் முறைகேடுகள் பெருமளவு குறைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தீவிரவாதம், போதைப் பொருள் கடத்தல் மற்றும் இணைய குற்றங்களை எதிர்த்து போராட பிம்ஸ்டெக் நாடுகள் உறுதி பூண்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி விகிதம் 2026-27 7% அளவிற்கு உயரும் என சர்வதேச செலாவணி நிதியம் தெரிவித்துள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் வெளிநாடுகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மலையேற்ற வீரர்கள் சிக்கியுள்ளதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. சோலாப்பூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திக்விஜய் பிரதாப் சிங், கார்த்திக் பிரணவ், அர்ஜுன் ராட்டி ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50. சிந்தனை துளி. வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம், பூமியின் வெப்பத்தை தணிப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

நேயர்கள் இணைவிருக்கும் இந்நிகழ்ச்சி ரெட்ரோ ரிதம்ஸ். காலத்தை வென்ற காவிய பாடல்கள் இடம்பெறும் தருணம். தொடக்கமாக சாரதா படத்திற்காக திருமலை ராயன்பட்டினம், பூங்கொடி தேவா, மீனா செல்வம், ரேணு பழனிவேலு, சாரதா தட்சிணாமூர்த்தி, வினிதா பாலமுருகன், கீதா கண்ணா, லக்ஷ்மி அன்பரசு, மோனிஷா ஹேமா, அனுஹாசினி, அஸ்வின் ராஜ், தர்ணீஸ்வர், கைலாஷ்வர் இவர்களுக்காக சாரதா திரைப்படத்தில் எல்ஆர் ஈஸ்வரி, எல்ஆர் அஞ்சலி, சூலமங்கலம் சகோதரிகள் இணைந்து பாடியிருக்கிறார்கள். கே வி மகாதேவன் இசையில்.

நிகழ்ச்சிக்கான அடுத்த பாடல் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் டி எம் சவுந்தரராஜன், ஷோபா, எல்ஆர் அஞ்சலி இணைந்து பாடியிருக்கிறார்கள் நம் நாடு படத்திற்காக. விரும்பும் நேயர்கள் வரதராஜன்பேட்டை, வளர்மதி, ஆரோக்கியதாஸ், மரியபாஸ்டினா, பெனினா, கலைச்செல்வி, ஆனந்தி, அந்தோணி சாமி.

0: நேரம் 1 மணி. இனி நாம் தொடர்ந்து கேட்கலாம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் ரெட்ரோ ரிதம்ஸ். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
0: ரெட்ரோ ரிதம்ஸ் நிகழ்ச்சிக்காக அழைக்கலாம் நேர்களே 4368 என்ற முன்னணி எண்ணை தொட்டு 2311 அல்லது 2994 அல்லது 2995.
2: நீயே தான் எனக்கு மனவாட்டி.

0: நேர்களே, நாளை மாலை 6 மணிக்கு காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்தர் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பைகள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்தன் மருத்துவமனை. காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்தன் மருத்துவமனை 24 மணி நேரமும் செயல்படும் மருத்துவமனை. அனைத்து அவசர சிகிச்சையும் அளிக்கப்படுகிறது. நிகழ்ச்சிக்காக இணைய வரும் நேயர் வருக, வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம் மேடம், சிஆர் பட்டினம்
0: நளினி. நளினிமா, சொல்லுங்கம்மா, உங்களுக்கு பிடித்த பாடல், காலத்தை வென்ற காவிய பாடல்கள்ல உங்களுக்கு பிடித்தது எது?
1: நெஞ்சம் மறப்பதில்லை படத்துல இருந்து மேடம், நெஞ்சம் மறப்பதில்லை பாடல்.
0: நன்றி
1: நன்றி.

0: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
1: நேர்களே, நாளை மாலை 6:40 பன்ருட்டி நெய்வேலி டவுன்ஷிப் SV ஜுவல்லர்ஸ் வழங்கும் வெற்றிக்கு வழி வழங்குபவர் எழுத்தாளர் லேனா தமிழ்வாணன் அவர்கள்.
2: தரமான தங்க நகைகளை குறைந்த சேதாரத்தில் வாங்கிட SV ஜுவல்லரி.
1: நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: சொல்லுங்க சார், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
3: மயிலாடுதுறை மாவட்டம் பொரும்பூர்ல இருந்து கண்ணன் மேடம்.
1: சொல்லுங்க சார், உங்களுக்கு பிடித்த பாடல்.
3: சௌரியமா இருக்கீங்களா மேடம்?
1: எல்லாருமே நலமா இருக்கும் சார். சொல்லுங்க சார்.
3: கொஞ்சம் சலங்கை படத்துல இருந்து சிங்கார வேலனே தேவா அப்படிங்கிற பாடலே ஒளிபரப்பு பண்ணீங்க மேடம்.
1: நன்றி சார்.
3: தேங்க்ஸ்.

0: சாந்தா, உட்கார். ஏன் பாட்டை நிறுத்தி விட்டாய்? உன் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே நீந்துவதற்கு ஓடோடி வந்த என்னை ஏமாற்றாதே சாந்தா.
1: என் இசை உங்கள் நாதஸ்வரத்திற்கு முன்னால்
0: தேனோடு கலந்த தெள்ளமுதம், கோல நிலவோடு சேர்ந்த குளிர் தென்றல், இந்த சிங்காரவேலன் சன்னிதியிலே நமது சங்கீத அருவிகள் ஒன்று கலக்கட்டும். பாடு, பாடு சாந்தா, பாடு.

0: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இ-பாண்ட்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீ பேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608207777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
5: நேர்களே, நாளை மாலை 6:45 மயிலாடுதுறை ஏஆர்சி நடிச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் நலம் தரும் நவராத்திரி சிறப்பு தொடர்.
6: அழகு கைராசி அனைத்துக்கும் ஏஆர்சி நடிச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
7: தங்க நகைகள், வெள்ளி கொலுசுகள் சலுகையில் வாங்கிட ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
8: HIV பரவும் வழிகளை தெரிந்து கொள்ளுங்கள். பலருடன் பாதுகாப்பற்ற உடலுறவு, பரிசோதிக்கப்படாத ரத்தத்தை செலுத்துதல், சுத்திகரிக்கப்படாத ஊசியை பயன்படுத்துதல், HIV பாதிக்கப்பட்ட கருவுற்ற தாயிடமிருந்து குழந்தைக்கு பரவுதல்.
9: மேலும் விவரங்களுக்கு 1097 என்ற இலவச தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வெளியிடுவோர் பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம், சுகாதாரத்துறை, புதுச்சேரி.
10: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
11: நௌலெக்ட், உங்கள் நெல் வயல்களில் தோன்றும் அனைத்து வகை களைகளுக்குமான ஒரே தீர்வு.
12: களைகளின் 3 இலை பருவத்திலிருந்து 5 இலை பருவத்தில் தெளிக்க வேண்டும்.
11: 1 ஏக்கருக்கு 500 மில்லி மருந்தை 150 லிட்டர் தண்ணீரில் பயன்படுத்த வேண்டும்.
12: தெளித்த மறுநாளிலிருந்து தண்ணீர் விட்டு 7 நாளிலிருந்து 10 நாள் வரை பராமரிக்க வேண்டும்.
11: நௌலெக்ட் தெளித்து 1 மணி நேரம் கழித்து மழை பெய்தாலும் மருந்தின் செயல்திறன் குறைவதில்லை.
12: பாட்டிலில் பனைமரம் படம் உள்ளதா என பார்த்து வாங்குங்கள்.
11: கோட்டிவா அக்ரி சயின்ஸின் புதிய படைப்பு நௌலெக்ட்.
5: நிகழ்ச்சிக்காக இணைய வரும் அடுத்த நேயர் வருக, வணக்கம். சொல்லுங்க சார், யார், எங்கிருந்து அழைக்கிறீங்க? உங்களுக்கு பிடித்த பாடல் சார்?
13: அந்த கர்ணன் படத்துல இருந்து இந்த சீராய் கோவிந்தராஜன் பாட்டு.
5: நன்றி சார், நன்றி.

0: அன்பார்ந்த விவசாயிகளை, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளை கட்டுப்படுத்த
1: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம். இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களைக்கொல்லியாகும்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
4: நேர்களே, நாளைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம். மங்களன் மங்கள்,
5: மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
4: நாளைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் கோபால் பால்பொடி,
6: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
7: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
4: நாளைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நிகழ்ச்சிக்காக இணைய வரும் அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
8: காரை பண்பலைக்கும் அன்பு தோழி அவர்களுக்கும் மதிய வணக்கம்.
4: கூறுவது யாரோ?
8: எரவாஞ்சேரி கலாவதி ராஜமோகன்.
4: சொல்லுங்க, உங்களுக்கு பிடித்த பாடல்?
8: புதிய பூமி படத்திலிருந்து நெத்தியில பொட்டு வச்ச நெஞ்சை அதே தொட்டு வச்சேன் அந்த பாடல் கொடுங்க.
4: நன்றி.

0: நிகழ்ச்சிக்காக என்ன வரும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: சொல்லுங்க சார், யார், எங்க இருந்து அழைக்கிறீங்க?
1: நான் பத்மசிவா.
0: உங்களுக்கு பிடித்த பாடல்?
1: வீரத்திருமகன் படத்திலிருந்து ரோஜா மலரே ராஜகுமார்.
0: நன்றி.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் ரெட்ரோ ரிதம்ஸ். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
0: காரைக்கால் பண்பலை 100.3 ரெட்ரோ ரிதம்ஸ் நிகழ்ச்சிக்காக இணைய வரும் அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
3: வணக்கம்மா.
0: சொல்லுங்கம்மா, யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க?
3: நீமாத்துலேருந்து அமுதா பேசுகிறேன் மேடம்.
0: ம், சொல்லுங்கம்மா, உங்களுக்கு பிடித்த பாடல்?
3: பட்டிகடா பட்டணத்திலிருந்து கேட்டு கொடி திருவிமா, அந்த பாட்டு கொடுங்க.
0: நன்றி.
3: நன்றி.

0: மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
1: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேயர்களுக்கு உலங்கடித நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்வோர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
4: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நிகழ்ச்சிக்காக இணைவரும் அடுத்த நேயர் வருக வணக்கம்.
5: ஹலோ, சந்திரன் பந்தல் சந்திரசேகர்.
0: சொல்லுங்க சார், உங்களுக்கு பிடித்த பாடல்?
5: நெஞ்சிலோராலயம் படத்துல இசை குறி சுசிலம்மா பாடிய சொன்னதும் நீதானா சொல் சொல் என்னுயிரே.
0: நன்றி சார்,
5: தேங்க்யூ.

0: நிகழ்ச்சிக்காக இணைவரும் நிறைவான நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க சார், யார் இங்கே அழைக்கிறீங்க?
1: அனைவருக்கும் இனிய மதிய வணக்கத்துடன் வேதாரணி வட்டம் சேத்தாகுடி வடக்கு செல்வ பாரதி.
0: சொல்லுங்க சார்.
1: காத்திருந்த கண்கள் படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடலை பாடுங்கள் மேடம்.
0: நன்றி.

சென்னை காரைப்பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் நேர்களே, இது நம் காரைக்கால் பண்பலை 100.3. இன்னும் சில நொடிகளில் தொடர்கிறது தமிழில் செய்திகள்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். உலகளாவிய தேக்க நிலையின் மத்தியிலும் நம் நாட்டின் பொருளாதாரம் வலுவான அடித்தளத்துடன் முன்னேற்ற பாதையில் செல்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கிருஷ்ணா நதியிலிருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்து விடுவது குறித்து வலியுறுத்த முதலமைச்சர் திரு விஜய் இன்று பிற்பகல் விஜயவாடா புறப்படுகிறார். மத்திய தொகுப்பிலிருந்து மின்சாரம் கிடைக்காததாலேயே வெளிச்சந்தையிலிருந்து கூடுதல் விலைக்கு மின்சாரம் கொள்முதல் செய்யப்படுவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வில் தோல்வியடைந்தவர்களுக்கு மறுவாய்ப்பு வழங்கப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் முதல் சுற்றில் பி.வி. சிந்து இன்று களமிறங்குகிறார். இனி விரிவான செய்திகள். உலகளாவிய தேக்க நிலையின் மத்தியிலும் நம் நாட்டின் பொருளாதாரம் வலுவான அடித்தளத்துடன் முன்னேற்ற பாதையில் செல்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் புதிய பொருளாதார கூட்டமைப்பு மாநாட்டில் இன்று உரையாற்றிய பிரதமர், நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சி விகிதம் 7.8% இருந்ததை சுட்டிக்காட்டினார். நம் நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பு 700 பில்லியன் டாலரையும் தாண்டியுள்ளதாகவும், வங்கி செயல்பாட்டு முறைகள் கடந்த பல ஆண்டுகளாக வலுவான நிலையில் இருப்பதாகவும் எடுத்துரைத்தார். நம் நாட்டின் சீர்திருத்தங்கள் துரிதகதியில் நடைபெறுவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். 21வது நூற்றாண்டின் இந்தியாவின் முன்னேற்றம் அனைவரையும் உள்ளடக்கியது என்று கூறிய பிரதமர், சர்வதேச நாடுகளுக்கு தேவையான நேரத்தில் தனது பொறுப்பை இந்தியா உணர்ந்து ஆதரவு வழங்கி வருவதாகவும் குறிப்பிட்டார். இந்தியா தற்போது 2000க்கும் மேற்பட்ட சர்வதேச திறன் மையங்களுக்கு முன்னோடியாக இருந்து உலகளாவிய தொழில் நிறுவனங்களுக்கு தேவையான சேவைகளை வழங்கி வருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். பிம்ஸ்டெக் உள்துறை அமைச்சர்களின் முதலாவது கூட்டம் புதுடெல்லியில் இன்று நடைபெறுகிறது. இந்நிகழ்ச்சியில் பேசிய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பிராந்திய ஒருங்கிணைப்பு, பொருளாதார ஒத்துழைப்பு, ஒட்டுமொத்த பாதுகாப்பின் தளமாக பிம்ஸ்டெக் உருவெடுத்திருப்பதாக குறிப்பிட்டார். அமைதி, மனிதநலம் போன்றவற்றையே இந்தியா நாடுவதாக கூறிய அமைச்சர், அனைத்து நாடுகளின் இறையாண்மையை இந்தியா மதிப்பதாக குறிப்பிட்டார். தேசங்களுக்கிடையிலான பல்வேறு குழப்பங்களுக்கும் பிரச்சினைகளுக்கும் சுமூக தீர்வை இந்தியா விரும்புவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். தீவிரவாதத்திற்கு எதிரான பூஜ்ய சகிப்புத்தன்மை என்ற இந்தியாவின் கொள்கையை உறுதி செய்த அமைச்சர், தீவிரவாதிகளுக்கு புகலிடம், பயிற்சி, நிதியுதவி போன்றவற்றை வேரோடு களைய ஒட்டுமொத்த ஒத்துழைப்பின் அவசியத்தை வலியுறுத்தினார். சர்வதேச சட்டங்களுக்கு உட்பட்டு நாடு கடத்தல், சட்ட ஒத்துழைப்பு போன்ற நடவடிக்கைகளில் பரஸ்பர உதவியை பிம்ஸ்டெக் நாடுகள் வழங்க வேண்டும் என்றும் அவர் கோரினார். புலனாய்வு முகமைகள், எல்லை மேலாண்மை பணிகள், நிதி கண்காணிப்பு நடவடிக்கைகளில் பிம்ஸ்டெக் நாடுகளிடையே ஒத்துழைப்பு தேவை என்றும் குறிப்பிட்டார். தீவிரவாத தடுப்பு நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக ஒருங்கிணைந்த முகமைகள் மூலம் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்வதன் தேவையையும் அவர் சுட்டிக்காட்டினார். ஆந்திர மாநிலத்திலிருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்து விடுவது குறித்து ஆலோசிக்க முதலமைச்சர் திரு விஜய் இன்று பிற்பகல் விஜயவாடா புறப்படுகிறார். இன்று மாலை ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவை சந்தித்து கோதாவரி காவிரி நதி இணைப்பு திட்டம், கிருஷ்ணா நதிநீர் திறப்பு குறித்த பேச்சுவார்த்தைகளை அவர் மேற்கொள்கிறார். இந்த பயணத்தின் ஒரு பகுதியாக முதலமைச்சர் அங்குள்ள கனகதுர்கா கோவிலில் சுவாமி தரிசனம் மேற்கொள்கிறார். இன்றே தமது ஆந்திர பயணத்தை முடித்துக்கொண்டு சென்னை திரும்புகிறார். மதுராந்தகம், தாராபுரம், விராலிமலை, கரூர், பெருந்துறை, அம்பாசமுத்திரம் ஆகிய 6 அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களின் ராஜினாமாவை சட்டப்பேரவைத் தலைவர் திரு JCD பிரபாகர் ஏற்றுக்கொண்டதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது தொடர்பாக அஇஅதிமுக கொறடா உள்ளிட்டோர் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி மற்றும் அருள்முருகன் ஆகியோர் கொண்ட அமர்வு, தகுதி நீக்க நடவடிக்கைகள் நிலுவையில் இருப்பதால் ராஜினாமாவை சபாநாயகர் ஏற்க தடையில்லை என்று தெரிவித்துள்ளனர். மேலும் தகுதி நீக்க நடவடிக்கை குறித்த முடிவை பேரவைத் தலைவர் 2 மாதங்களில் எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளனர். 2000 ரூபாய்க்கு அதிகமான வர்த்தக UPI பரிவர்த்தனைக்கு கட்டணம் வசூலிக்கும் முடிவு தள்ளி வைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது.

0: ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. மத்திய தொகுப்பில் போதிய மின்சாரம் கிடைக்காததாலேயே வெளிச்சந்தையிலிருந்து கூடுதல் விலைக்கு மின்சாரம் பெற வேண்டிய தேவை எழுந்துள்ளதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மின் கொள்முதல் குறித்து எழுந்துள்ள சந்தேகங்களுக்கு சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் விளக்கமளித்த அமைச்சர், ஒரு யூனிட் மின்சாரம் 35 ரூபாய் என்ற நிலைக்கு கொள்முதல் செய்யப்படாவிட்டால் 2 முதல் 3 மணி நேரம் மின்வெட்டு ஏற்படும் நிலை உருவாகும் என்று கூறினார். கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 5000 மெகாவாட் மின்சாரம் இந்த ஆண்டு அதிகம் தேவைப்படுவதாக எடுத்துரைத்தார். குறைந்த விலையில் மின்சாரம் வாங்குவதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படுவதாக கூறிய அமைச்சர், யூனிட் ஒன்றுக்கு மின்சாரம் 35 ரூபாய் கொள்முதல் செய்யப்படுவதால் நாள் ஒன்றுக்கு 5 கோடி ரூபாய் கூடுதல் செலவு ஏற்படுவதாக தெரிவித்தார். இந்நடவடிக்கை குறுகிய கால ஏற்பாடே என்றும் அமைச்சர் தெளிவுபடுத்தியுள்ளார். கடந்த ஆட்சியில் நீண்டகால மின்சார ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் அமைச்சர் குறை கூறினார். தமிழகத்தில் பள்ளி மாணாக்கருக்கு வாரத்தில் 5 நாட்கள் உடற்கல்வி வகுப்புகள் நடத்தப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் பள்ளிகளுக்கான திருத்திய கால அட்டவணையை இன்று வெளியிட்டு பேசிய அமைச்சர், சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வில் தோல்வியடைந்தவர்களுக்கு மறுவாய்ப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார்.
1: இனி வாரத்துல 5 நாட்களும் பிடி பீரியட் என்பது நனவாகிறது. தினந்தோறும் இனி மாணவர்களுக்கு பிடி பீரியட். இந்த பிடி பீரியட கட் பண்ணவே கூடாது. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், மீண்டும் வலியுறுத்துகிறேன். விளையாட்டுல ஊக்குவிக்கணும். அவர்களுக்கு அந்த மைதானத்தில் அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய அந்த விளையாட்டு உபகரணங்கள்ல இருந்து, பாதுகாப்புல இருந்து, பயிற்சியில இருந்து அந்த குழந்தைகளை இன்னும் ஊக்குவிக்கணும்.
0: தமிழ்நாட்டில் ஆயுத பூஜை விஜயதசமியொட்டி வழக்கமாக இயக்கப்படும் பேருந்துகளோடு 6199 சிறப்பு பேருந்துகள் நாளை மறுநாள் முதல் இயக்கப்படும் என்று மாநில போக்குவரத்து அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், தீபாவளி பண்டிகையொட்டி 15689 சிறப்பு பேருந்துகள் வரும் 5ஆம் தேதி முதல் இயக்கப்படும் என்றார். அரசின் உத்தரவையும் மீறி ஆம்னி பேருந்துகள் கூடுதலாக கட்டணம் வசூலித்தால் அது திரும்ப பெறப்படும் என்றும் அவர் கூறினார். தமிழ்நாட்டில் டெங்கு காய்ச்சலின் பாதிப்பு குறைந்து தற்போது கட்டுக்குள் இருப்பதாக மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், இருப்பினும் பருவமழை தொடங்குவதற்கு முன்பாக கொசு ஒழிப்பு போன்ற பணிகளை ஆரம்ப கட்டத்திலேயே மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்தில் நிதி நெருக்கடி நிலவி வரும் இக்கட்டான சூழலிலும் மாநில அரசு பல்வேறு மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் பகுதி நேர நியாய விலை கடையை முழுநேர கடையாக மாற்றி பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக இன்று திறந்து வைத்து பேசிய அவர், அரசுக்கு 13 லட்சம் கோடி ரூபாய் கடன் உள்ளதாகவும் நாளொன்றுக்கு 347 கோடி ரூபாய் வட்டி மட்டுமே செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் அரசு உள்ளதாகவும் எடுத்துரைத்தார். இந்நிலையிலும் அனைத்து மகளிரும் பேருந்துகளில் கட்டணமில்லாமல் பயணம் மேற்கொள்ள அரசு வகை செய்துள்ளதாக தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் சர்வதேச பேரிடர் அபாய குறைப்பு தினத்தையொட்டி மத்திய அரசின் மை பாரத் கேந்திரா மூலம் மாநகராட்சி பள்ளியில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பேரிடரை எதிர்கொள்ள தயாராக இருப்பதன் அவசியத்தை வலியுறுத்தும் வகையில் இந்நிகழ்ச்சி அமைந்ததாக மை பாரத் கேந்திரா தூத்துக்குடி மாவட்ட அலுவலர் மதுமிதா கூறியுள்ளார்.
2: பேரிடர் காலங்கள்ல குழந்தைகளும் பெரியவங்க தங்களை எப்படி பாதுகாக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு அவேர்னஸ் தான். நம்மளோட பாதுகாப்பு, நம்மளோட ரெசிலியன்ஸ் எல்லாம் நம்ம வீட்டுல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. அவசர காலத்துல எப்படி பாதுகாத்துக்கலாம், என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நாங்க இப்போ தூத்துக்குடி கார்பரேஷன் ஸ்கூல்ல இருக்க குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். பிராக்டிக்கல் எக்ஸிபிட்ஸ் அண்ட் பிராக்டிக்கல் லைஃப் ஜாக்கெட்டு எல்லாம் வச்சு கூட நாங்க அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம்.
0: நெல்லை மாவட்டத்தில் கனமழை காரணமாக மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்துள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
3: நெல்லை மாவட்டத்தில் கடந்த சில வாரங்களாக வெயில் வாட்டி வந்த நிலையில் கடந்த சில நாட்களாக வானிலையில் மாற்றம் ஏற்பட்டு நெல்லை மாவட்டம் மற்றும் மாநகர பகுதியில் பிற்பகலில் தொடர்ச்சியாக பரவலாக மழை பெய்து வருகிறது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக சுற்றுலா பயணிகள் மணிமுத்தாறு அருவியில் குளிக்க இன்று காலை முதல் வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். களக்காடு தலையணையிலும் சுற்றுலா பயணிகள் குளிக்க விதிக்கப்பட்ட தடை தொடர்கிறது. நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: தேனி மாவட்டத்தில் இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் சார்பில் புதிய ஆதார் சேவை மையம் திறக்கப்பட்டுள்ளது. அரசு பொது விடுமுறை நாட்களை தவிர இதர நாட்களில் ஆதார் சேவைகளை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். நாகை மாவட்டத்தில் பிற்படுத்தப்பட்ட பொருளாதாரத்தில் பின்தங்கிய சீர்மரபின மாணாக்கர் பிரதமரின் கல்வி உதவித்தொகை திட்டத்தின் கீழ் பயன்பெற விண்ணப்பிக்கலாம் என்று ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் கூறியுள்ளார். டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் முதல் சுற்றில் பி.வி. சிந்து ஜெர்மனியின் யுவான் லீயை இன்று எதிர்கொள்கிறார். ICC-யின் செப்டம்பர் மாத விளையாட்டு வீராங்கனையாக ஷெஃபாலி வர்மாவும் வீரராக இந்திய கிரிக்கெட் அணி தலைவர் சுப்மன் கில்லும் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். மீண்டும்

0: தலைப்புச் செய்திகள். உலகளாவிய தேக்க நிலையின் மத்தியிலும் நம் நாட்டின் பொருளாதாரம் வலுவான அடித்தளத்துடன் முன்னேற்ற பாதையில் செல்வதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். கிருஷ்ணா நதியிலிருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்து விடுவது குறித்து வலியுறுத்த முதலமைச்சர் திரு விஜய் இன்று பிற்பகல் விஜயவாடா புறப்படுகிறார். மத்திய தொகுப்பிலிருந்து மின்சாரம் கிடைக்காததாலேயே வெளிச்சந்தையிலிருந்து கூடுதல் விலைக்கு மின்சாரம் கொள்முதல் செய்யப்படுவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வில் தோல்வியடைந்தவர்களுக்கு மறுவாய்ப்பு வழங்கப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் முதல் சுற்றில் பி.வி. சிந்து இன்று களமிறங்குகிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். இது காரை பண்பலை 100.3. நேரம் 1:55. நேர்கள் இப்பொழுது கேட்கலாம் பாட்டு பெட்டி. ஒரு திரைப்பட பாடல் ஒலிக்கும் போது நம் மனம் இசையில் மயங்குகிறது, காட்சிகளின் அழகில் லயிக்கிறது. அந்த 3-4 நிமிடங்கள் பாடலுக்கு பின்னால் எத்தனை விதமான சிரமங்கள், உழைப்பும் நுட்பங்களும் இருக்கிறது என்று எப்பொழுதாவது யோசித்திருக்கிறோமா? அதையும் சேர்த்தே தெரிந்து கொள்ள, யோசிக்க, பாடலை ரசிக்க இந்த பாட்டு பெட்டி காத்திருக்கிறது.

பாட்டு பெட்டியில் நாம் இன்று 1983 வெளியான சலங்கை ஒளி திரைப்படத்தில் இடம்பெற்ற நாது வினோதங்கள் பாடல் இளையராஜாவின் ஒரு உன்னதமான பாரம்பரிய இசை பாடலாக இருக்கிறது. இப்பாடலின் கர்நாடக இசையின் அடிப்படை ஸ்வர்ணமான பஞ்சமம் முற்றிலும் தவிர்க்கப்பட்டு ஸ்ரீரஞ்சனி, ஹம்ச சானந்தி, வசந்தா மற்றும் லலிதா ஆகிய ராகங்கள் இதில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மாபெரும் சிறப்பம்சமாக இந்த பாடல் கருதப்படுகிறது. எஸ்பி பாலசுப்ரமணியன் மற்றும் எஸ்பி சைலஜா குரலில் ஒலிக்கும் இந்த பாடலுக்கு வைரமுத்து வரிகள் எழுதியுள்ளார்.

பரதநாட்டியத்தின் நுணுக்கங்களை விளக்கும் குரு சீடன் சூழலில் அமைந்த இப்பாடல் இந்திய இசைத்துறையில் வரலாற்றில் மிகவும் கொண்டாடப்பட்ட ஒரு பாடல், கொண்டாடி கொண்டிருக்கும் பாடல்.

தாக்கிட்டா தாக்கிட்டா தூமி நாடானாம் தாக்கிட்டா தாக்கிட்டா தூமி நாட்டியம் உலகம் சிவனின் தஞ்சம் அவன் பாதமே பங்கஜம் நர்த்தனமே சிவகவசம் நடராஜ பாதம் நவரசம் திரணம்.

என்ன நேரிலே பாட்டு பெட்டி உங்களுக்கு பிடிச்சதா? நிறைவு பெற்றது பாட்டு பெட்டி. தொடரவிருப்பது மெலோடி மெட்டுக்கள். மெலோடி மெட்டுக்களில் முதலில்

0: நாமக்கல் தங்க புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். நிகழ்ச்சியில் உங்களோடு புற்றுநோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் சரவண ராஜமாணிக்கம் அவர்கள்.
1: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் சார்பாக இந்த நிகழ்ச்சியை வழங்குவதில் மகிழ்ச்சி. மருத்துவர் சரவண ராஜமாணிக்கம் அவர்கள் நிறைய பதில்களை நேயர்களுக்கு புற்றுநோய் சம்பந்தமாக சொல்லிக்கிட்டே இருக்காரு. வணக்கம் சார்.
2: வணக்கம் சார்.
1: நம்ம தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தில் என்ன அதிநவீன கருவிகள் எல்லாம் மருத்துவத்திற்காக நீங்க இப்ப கொண்டு வந்திருக்கீங்க, அதை பத்தி சொல்லுங்களேன்.
2: நம்ம ஒன்று என்ன சொல்ல வரும்னா, இன்னைக்கு வந்துட்டு எல்லா ஊர்லேயும் ரோபோட்டிக் சர்ஜரி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இல்லாத டைம்ல, அதாவது ஆல்மோஸ்ட் 7 வருஷமா ரோபோட்டிக் சர்ஜரி எல்லாம் ஆரம்பிச்சிட்டோம். அது ஒரு முக்கியமான விஷயம். அதில் என்னென்ன பண்ணியிருக்கோன்னா, ஆயிரக்கணக்கான ஆப்ரேஷன் இப்போ ரோபோட்டிக்ஸ் மூலமாக நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நாங்கள் என்ன பார்க்குறோம், கண் கூடையாக ஒரு பேஷண்ட் வந்துட்டு முன்னாடி வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு 10-15 நாள் இருக்கிறவங்க இப்போ 2-3 நாளில் வீட்டுக்கு போகிறதுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. ப்ளஸ் எங்களுடைய முன்னாடி ஆப்ரேஷன் பண்ணும்போது நாங்கள் அறுவை சிகிச்சையில் கேன்சர்ஸ்லாம் நிறைய திருப்பி வரும். ஆனால் இப்போது கரெக்டான பேஷண்ட்டை செலக்ட் பண்ணி இந்த கரெக்டான அறுவை சிகிச்சை பண்ணிட்டோம்னா கேன்சர் திருப்பி வர்றது சான்ஸ் ரொம்ப நிறையவே குறைஞ்சிருக்கு. இது ஒரு முக்கியமான காரணம். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, நம்ம கிளாஸில் படிப்போம், ஸ்கூலில் படிக்கும்போது ஆட்டம் மாலிகுலர் லெவலில் படிப்போம். அதாவது ஒரு அணு இருக்குது, அணுவை பிரித்தா வந்து புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் அப்படின்னு வருதுன்றது நம்ம படிக்கிறோம். அதே மாதிரி முன்னாடி நம்ம கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தில் என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ஒரு கேன்சர் சதை எடுப்போம், அதை மைக்ரோஸ்கோப்பில் போட்டு பார்ப்போம். மைக்ரோஸ்கோப்பில் போட்டு பார்த்தோம்னா அந்த கேன்சர் செல்ஸ் வந்துட்டு எப்படி இருக்குது, அதனுடைய வடிவத்தை வச்சு இதுதான் கேன்சர், இது கேன்சர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கி வந்துட்டு என்ன பண்ணுறோன்னா, அணுக்களில் போய் மாலிகுலர் லெவல் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு ஒரு ஜீன்ஸ், அந்த ஜீன்ஸில் என்ன மியூட்டேஷன் இருக்குது, அந்த டெப்த்தில் வரைக்கும் வந்த செல்லு வெளியில் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்றது மட்டும் இல்லாமல், அந்த செல்லுக்குள்ளே இருக்கிற டிஎன்ஏ ஆர்என்ஏ உடைய அமைப்பு எப்படி இருக்குது, அதில் வந்துட்டு ஏதாவது மியூட்டேஷன், அதாவது ஒரு இடத்துல பிழவு இருக்கா, இல்லை ஒரு இடத்துல சேகரிப்பு இருக்கா, இல்லை ஒரு இடத்துல ஏதாவது மாற்றம் இருக்கா அப்படின்ற கண்டுபிடிக்கிற அளவுக்கு நாங்கள் துப்பறிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி வைத்தியம் பண்ணோம். ஏன்னா இப்போ என்ன ஆயிடுச்சு, முன்னாடி ஒரு கேன்சர் இருக்கு, மார்பு கேன்சராக எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ட்ரீட்மெண்ட், ஒரு 50 வயசில் இருக்கிறவங்களுக்கும் அதே ட்ரீட்மெண்ட்டு, 80 வயசில் இருக்கும் அதே ட்ரீட்மெண்ட். ஆனால் இப்போ என்ன பார்த்துருக்கோம்னா, அந்த மார்பு கேன்சரே நாங்கள் 6 விதமாக பிரிச்சிடலாம். இந்த மரபு ரீதியான விஷயங்களை வச்சு ஒரே மார்பு கேன்சரை 5-6 விதமாக பிரிச்சிடலாம். ஒரு ஒருத்தருக்கும் வைத்தியம், அதாவது ட்ரீட்மெண்ட்டும் வேறு வேறு மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி மாலிகுலர் பேஸ்ட்

0: ட்ரீட்மெண்ட்ஸ் வந்துட்டு இங்கே அதிகமாக இங்கே நடந்துட்டுருக்கு. மூன்றாவது விஷயம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கேன்சர் ஆப்ரேஷன் பண்ணோம்னா 2 பாட்டில் 3 பாட்டில் ரத்த சேதாரம் ஏற்படும். அதுக்கு வந்து நாங்கள் என்ன சொல்லுவோம், சுற்றி இருக்கிறவங்கள நீங்கள் டொனேட் பண்ணுங்கள், கூட இருக்கிறவங்க டொனேட் பண்ணுறதுக்கு கூட்டு வாங்க அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். ஆனால் இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்கோம்னா, பேஷண்ட்டே டொனேட் பண்ணுறது அவங்களே. ஸோ அவங்களுடைய அவங்க கிட்டேருந்தே ஒரு பாட்டில் எடுத்துக்கோ முன்னாடி, ஒரு 3 வாரம் கழிச்சு டேட் ஆப்ரேஷனுக்கு வந்தோடனே அவங்களுக்கே ஒரு பாட்டில் இருக்குது, ப்ளஸ் அவங்க பாட்டிலும் அவங்க உடம்பு உற்பத்தி பண்ணிடும் கேன்சர். ஸோ இந்த மாதிரி நவீன விஷயங்கள் நாங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். கடைசியாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஒருத்தருக்கு கேன்சர் அப்படின்னு வந்துருச்சுன்னா அறுவை சிகிச்சையோ இல்லை கீமோதெரப்பியோ இல்லை ரேடியோ தெரப்பியோ இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. இந்த விஷயங்களை வந்துட்டு ஒரு ஃபேமிலி ரீதியமாக நம்ம பண்றோம். அதாவது எல்லாருமே கலந்து ஒரு குழு முறை மாதிரி எடுத்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றதுனால, உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு வந்துட்டு ஒரு பரதநாட்டியம் நாட்டிய வாத்தியார் வந்தாங்க, அவங்க வந்துட்டு அப்பப்போ அரங்கேற்றம்லாம் பண்ணுவாங்க, கூட அவங்க ஸ்டூடெண்ட்ஸோட அவங்க டான்ஸ் ஆடுவாங்க. அவங்களுக்கு தலைமுடி வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு அம்சம். அவங்களுக்கு அவங்களுக்கு மார்புக்கு புற்றுநோய் வந்தோடனே கீமோதெரப்பி கொடுக்க போறோம், கீமோதெரப்பி கொடுத்தா முடியெல்லாம் கொட்டும்னு பார்த்தா இவங்களுக்கு கீமோதெரப்பி கொட்டாமல் இருக்கிறதுக்கு கேப் ஒன்று வச்சுருக்கோம். அந்த கேப் வச்சுட்டு அவங்க கீமோதெரப்பி கொடுத்தாங்கன்னா முடி கொட்டாது. ஸோ இந்த மாதிரி புது புது விஷயங்கள், ஒரு பேஷண்டோடைய ஜெர்னி, இந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட் அப்போ பேஷண்டோடைய பயணம் இருக்கு இல்லையா, அது மிக முக்கியமானது. அந்த பயணத்தில் எவ்வளோ சுலபமாக அவங்கள கொண்டு போய் சேர்றத வந்துட்டு நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறப்போ.
1: நேயர்களே, 45 வருஷமாக நாமக்கல் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் இந்த தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் இப்பொழுது உலகத்தரம் வாய்ந்த அறுவை சிகிச்சைகளை நாங்கள் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்குறோம். ஒரு ஒரு வருஷமும் புது புது விஷயங்களை வந்துட்டு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி பேஷண்டோடைய கஷ்டங்களை குறைக்கிற மாதிரி இருக்கிற ட்ரீட்மெண்ட்ஸை வந்துட்டு உள்ளுக்கு கொண்டாந்துட்டு இருக்கோம். புற்றுநோய் குறித்த எந்த சந்தேகம் இருந்தாலும் வரும் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம், நோட் பண்ணிக்கோங்க. 7373233333 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. ஏதாவது கேள்வின்னா நீங்க கேட்கலாம், நாங்க பதிலளிக்கிறோம்.
2: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம், தரம், தனித்துவம், தனி கவனம்.

மெனடி மெட்டுக்களில் பாட்டுக்கள் சரம் கட்டுக்கட்டாய். முதலில் காதலுக்கு மரியாதை படத்திலிருந்து பவதாரணி பாடியது இளையராஜா இசையில், பழனி பாரதி வரிகளில்.

இன்றைய வேகமான வாழ்க்கையில் கொஞ்சம் பின்னோக்கி பயணிக்க இனிய இசை உதவுமெனில் அந்த இனிய இசை இப்பொழுது கொடுப்போமே. மெலடி மெட்டுக்களாய், மெல்வி மெட்டுக்களில் அடுத்ததாக வரவிருக்கிறது ராசையா படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியன் பாடியது பிரீத்தியோடு சேர்ந்து. இளையராஜா இசையில்

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரியஸ் ஷேக டெக்ஸ்டைல் நியூ ஷேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
3: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
4: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
2: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதம்பல் சித்தா பார்மா விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது.
5: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா டிரேடிங், மேலணி குழி, குடிகாடு, அரியலூர் மாவட்டம்.
2: இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.
6: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
7: ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
2: நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலணி குடிக்காடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடர்ஸ் வழங்கும் பசுந்தளிர். மளிகைப் பொருட்களை மலி விலையில் அழிச்செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளின் கிடைக்கும் உங்கள் நலனை அக்கறை கொண்டது சைபால். இந்நிகழ்ச்சி இணைந்து வழங்குவோர் ABC கோல்டு பேலஸ் திருத்திருப்பூண்டி. உங்கள் கடை கும்பகோணம், தரமான தார்பைகள் கோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.

0: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: இசை என்பது காதுக்குள் விழுந்து மனதிற்கு விருந்தாக அமையும். மெலடி என்பது இதயத்துக்கு மருந்தாகவே அமையும். மெலடி மட்டுக்களில் அடுத்ததாக வரவிருக்கு பாட்டு பாடவா படத்திற்காக.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தர சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் கட் நேச்சுரல் வைர நகைகளுக்கு கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
1: நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி மெலடி மட்டுக்கள். சில பாடல்கள் ரசிக்க வைக்கும், சில பாடல்கள் சிந்திக்க வைக்கும், சில பாடல்கள் கண்ணீரை வரவழைக்கும், சில பாடல்கள் காலத்தையும் மறக்க வைக்கும். அப்படி ஒரு பாடல் வரவிருக்கிறது. ஹானஸ்ட் ராஜ் படத்திலிருந்து மனோ எஸ் ஜானகி பாடியது, இளையராஜா இசையில்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நாளை மாலை 5 மணிக்கு திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் காணவும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசட்டியா ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன் பிரீஃப்ஸ் வழங்கும் பாட்டு பட்டாசு. நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ரத்ன ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ. வைர விழா கண்ட காரைக்காலின் பாரம்பரியம் ட்ரெண்டிங் கலெக்ஷன்களோடு அழைக்கிறது ரத்னா ஜுவல்லர்ஸ் திருநள்ளார் ரோட் காரைக்கால். செங்கல் சுழமடம் விதநெல் விடுவதற்கான தார்பைகள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் ஐ ஹாஸ்பிட்டல் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
3: விபிஎன் கண் மருத்துவமனையும்.
5: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
6: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
2: நாளை காலை 7:30 மயிலாடுதுறை உங்கள் கடை அணு மருத்துவமனை தஞ்சாவூர் வழங்கும் மனமே நலமா, உலக மனநல நாளையொட்டிய சிறப்பு தொடர்.
7: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
2: தரமான தற்பைகள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை மயிலாடுதுறை. நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியம் பிரீஃப்ஸ் வழங்கும் #100.3
8: சலுகையில் வாங்கிட ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
2: நாளை மாலை 6:20 நாச்சர் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும்
9: அனைத்தும்
10: தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
11: அழகு கைராசி அனைத்துக்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
2: நாளை 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம்.
12: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி.
2: நிகழ்ச்சி குறித்த ஆக்கங்களையும் ஊக்கங்களையும் நேயர்கள் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில்

எஃபி பதிவிற்கு வாழ்த்துக்களை சொல்லியிருக்கும் நேர்கள். கடலூர் துறைமுகம் சுரேஷ், ஜோதி அண்ணம்பேட்டை, கருணாநிதி வீரவல்லூர், ஆக்கூர் மடப்புறம் நாச்சியா மன்சூர், செல்வகுமார் காரைக்கால், திட்டச்சேரி நிஷான் ஹலீம், காரைக்கால் நளினி அருள் ஷாலியா, ஐங்கரன் தரணி திருவாளப்புத்தூர் கடக்கம், சத்யா மணக்குடி. நன்றி நேர்களே. காலங்கள் மாறலாம், காட்சிகள் மாறலாம், தலைமுறைகள் மாறலாம், ஆனால் நம் மனதை வருடும் மெட்டுக்கள் மட்டும் என்றுமே மாறாது மறையாது. அந்த மெட்டுக்களில் ஒன்றாக தர்மசீலன் படத்திற்காக மென்மினி அருண்மொழி பாடியது.

மெலடி மட்டுக்களில் 2:45 இணைஞ்சிருக்கிறோம் நேர்களே. காதலின் முதல் பார்வையிலும் மெலடி, கண்ணீரின் கடைசி துளியிலும் மெலடி, பிரிவின் வழியிலும் மெலடி, பிரியமான நினைவுகளிலும் மெலடி. மெலடி மட்டுக்கள் நம் வாழ்வில் இரண்டர கலந்த ஒன்று. அப்படி ஒரு பாடல் மதுமதி படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் பாடியது தேவா இசையில், காளிதாசன் வரிகளில்.

கனவுகளின் பாதையில் நம்மை அழைத்துச் செல்லும் நெஞ்சத்தின் வாசலில் என்றும் ஒழித்துக் கொண்டிருக்கும் இனிய இசை துளிகளுடன் நிறைவான பாடல் வரவிருக்கிறது. ராமன் அப்துல்லா பாடத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியன் சித்ரா பாடியது. இசை இளையராஜா.

மெரின் மெட்டுக்களை கேட்டிருந்த அத்தனை நேயர்களுக்கும் நன்றி. எப்பயில் பதிவிட்ட அத்தனை நேயர்களுக்கும் நன்றி. எந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது மேலடி மெட்?

நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து 8 சென்டிமீட்டர், நாலுமுக்கு 7 சென்டிமீட்டர், காக்காச்சி 6 சென்டிமீட்டர், நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி, திருநெல்வேலி மாவட்டம் ஆஞ்சோலை, நாங்குநேரி ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், அம்பாசமுத்திரம், அடையாமடை, மணிமுத்தாறு அணை, முள்ளங்கினாவிளை, மணிமுத்தாறு, பேச்சிப்பாறை ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், கொடுமுடியாறு அணை, மண்டபம், திருநெல்வேலி, கோழிப்போர் விளை, கருப்பான் நதி அணை, பாளையம் கோட்டை, கன்னிமார், திருப்பரப்பு, சாத்தான்குளம், திருக்குவளை ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், ஸ்ரீவைகுண்டம் வட்டாட்சியர் அலுவலகம், எட்டயபுரம், பேச்சிப்பாறை, பாலமூர், சிற்றாறு, கன்னடியான் அணைக்கட்டு, மூலக்கரைப்பட்டி, சிவலோகம், பூதப்பாண்டி, சிவகிரி, சூரலக்கோடு, பாம்பன், வேதாரண்யம், சாத்தான்குளம், பாபநாசம், பெருஞ்சாணி அணை, களிகள், அடவினைனார் அணை, ஆயிக்குடி, களக்காடு ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், மாம்பழத்துறையாறு, அணைக்கிடங்கு, தென்பரநாடு, கயத்தாறு, நெய்யூர், இரண்யேல், திருச்சுழி, புத்தனணை, குழித்துறை, முக்குடல் அணை, சேர்வலாறு அணை, திருநெல்வேலி, குண்டார் அணை, சங்கரன் கோவில், தென்காசி, செங்கோட்டை, திருப்பூண்டி, கடனா அணை ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் பல இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. காரைக்காலில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகள வெப்பநிலையான 36.7 டிகிரி செல்சியஸ் வேலூரில் பதிவானது. மிக குறைந்த வெப்பநிலையான 23 டிகிரி செல்சியஸ் தருமபுரியில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த வெப்பநிலை 11.5 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை மதுரை, ராமநாதபுரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. தஞ்சாவூர், ஈரோடு, கன்னியாகுமரி, கரூர், திருச்சிராப்பள்ளி, திருவள்ளூர், நீலகிரி, வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாயிருந்தது. சென்னை, கோயம்புத்தூர், நீலகிரி, கடலூர், தருமபுரி, திண்டுக்கல், சேலம், திருப்பத்தூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகள வெப்பநிலை இயல்புக்கு அதிகமாய் இருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, நீலகிரி, வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் குறைந்த அளவு வெப்பநிலை 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாயிருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. தென்மேற்கு வங்க கடற்பரப்பில் தெற்கு இலங்கையை ஒட்டி கடல் மட்டத்திலிருந்து 3.1 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று உருவாகியுள்ளது. அத்துடன் தொடர்புடைய காற்றழுத்த தாழ்வு பாதை ஒன்றும் 3.1 கிலோமீட்டர் தொலைவில் உருவாகி இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் ஓரிரு இடங்களில் மிதமானது முதல் சற்றே பலத்த மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளை ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, விருதுநகர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழைப்பொழிவு நாளை இருக்கக்கூடும். மற்ற இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பொழிவுக்கு வாய்ப்புண்டு. நாளை வெப்பநிலை அதிகளவு 33 முதல் 34 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. வெப்பநிலை அதிகளவு 20 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 33.9 டிகிரி செல்சியஸ். குறைந்த அளவு வெப்பநிலை 25.1 டிகிரி செல்சியஸ்.

0: அவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த
1: இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது நம் காரைக்கால் பண்பலை 100.3. சிந்தனை துளி. ஆறுகளையும் குளங்களையும் தூய்மையாக்குவோம், அடுத்த தலைமுறைக்கு தாகம் தீர்ப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: நேயர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் லைக் ஷேர் கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிக்கு அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: லைக் ஷேர் கமெண்ட். என் மொபைல் வால்பேப்பர் ஒரு அழகிய நினைவு. நம்ம வாழ்க்கையில எத்தனையோ விஷயங்களை தினமும் கடந்து செல்றோம். ஆனா ஒரு நாளைக்கு குறைஞ்சது 50 தடவையாவது நாம பாக்குறோம் ஒரு விஷயம் என்னன்னு தெரியுமா? அதுதான் நம்ம மொபைல் போன் ஸ்கிரீன். அந்த மொபைல் வால்பேப்பர்ல ஒரு அழகான இயற்கை காட்சியோ இருக்கலாம், நமக்கு பிடிச்ச செல்ல பிராணியா இருக்கலாம், நம்ம குடும்பத்தோட சிரிச்ச முகமா இருக்கலாம், ஏதோ ஒரு மறக்க முடியாத பயணத்தின் நினைவா இருக்கலாம், இல்லனா ஒரு ஊக்கமூட்டும் உற்சாகமூட்டும் வாக்கியமா கூட இருக்கலாம். உங்க மொபைல்ல இப்ப என்ன வால்பேப்பர் வச்சிருக்கீங்க, அதை பத்தி இன்னைக்கு நிகழ்ச்சியில பகிர்ந்துக்கலாம். இது லைக் ஷேர் கமெண்ட்.

0: தீபாவளி ஆரா சிமாட்டியில் ஜோரா. சிமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சிமாட்டி கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
1: அன்பார்ந்த விவசாயிகளே, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல் கோரை மற்றும் அகன்ற இலை கலைகளை கட்டுப்படுத்த
2: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
1: கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலைக்கொல்லி.
3: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
4: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
5: என் மொபைல் வால்பேப்பர் ஒரு அழகிய நினைவு. நேயர்கள் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. கடலூர் துறைமுகம் சுரேஷ், எனக்கு கோபம் அதிகம் வரும், அந்த நேரத்தில் என் கோபத்தை தணிப்பதற்காக என் மொபைல் ஃபோனில் இந்த படத்தை வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன குழந்தை வந்து தான் கைக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு வால்பேப்பர் சொல்லியிருக்காங்க. கோமல் சரவணன், என் அம்மா அப்பா ஃபோட்டோ வைத்துள்ளேன் சொல்லியிருக்காங்க. காரைக்கால் புதுத்துறை செல்வகுமார், அவங்க பொண்ணு அதுக்கப்புறம் ஒரு செல்ல பிராணியோடு இருக்கிற ஒரு ஃபோட்டோ வச்சுருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அயவடி அசோக் ராஜ் கனிமொழி, என்னுடைய கைபேசி வால்பேப்பரில் என்னுடைய சகோதரர் ஃபோட்டோ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மணக்குடி ராஜேந்திரன், எனக்கு பிடித்த இயற்கை காட்சியுடனான புகைப்படம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரைக்கால் தலத்திரு பத்மாவதி ஸ்ரீதர், என் வால்பேப்பரில் பெருமாள் அம்மன் கைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேதாரண்யம் பயத்த வரங்காடு மருத வடுகநாதன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள் வீட்டுக்கு வரப்போகும் புதிய வரவான எனது மருமகள் படம் வைத்துள்ளேன் சொல்லியிருக்காங்க. ஆண்டி மடம் கார்த்திகேயன், எனது மொபைல் வால்பேப்பரில் வந்து என்னோட ஃபோட்டோவை தான் வச்சுருக்கிறேன், அப்பப்போ மாற்றி மாற்றி வைக்கிறது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து இணைந்தீர்கள் நேரில். இது லைக், ஷேர், கமெண்ட்.

0: நேர்களே, நாளை மாலை 6 மணிக்கு காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பைகள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை 24 மணி நேரமும் செயல்படும் மருத்துவமனை, அனைத்து அவசர சிகிச்சையும் அளிக்கப்படுகிறது. நாளை மாலை 6:40 பஞ்சுட்டி நெய்வேலி டவுன்ஷிப் எஸ்வி ஜுவல்லர்ஸ் வழங்கும் வெற்றிக்கு வழி, வழங்குபவர் எழுத்தாளர் லேனா தமிழ்வாணன் அவர்கள்.
1: தரமான தங்க நகைகளை குறைந்த சேதாரத்தில் வாங்கிட எஸ்வி ஜுவல்லரி.
2: இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்பு, அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ் இ பாண்ட்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீ பேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608207777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
3: அன்பான விவசாயிகளே, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைக் கட்டுப்படுத்த
4: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
3: கிறிஸ்டலின் சிகோசா
4: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களை கொல்லியாகும்.
5: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
6: நௌலெக்ட் உங்கள் நெல் வயல்களில் தோன்றும் அனைத்து வகை களைகளுக்குமான ஒரே தீர்வு.
7: களைகளின் 3 இலை பருவத்திலிருந்து 5 இலை பருவத்தில் தெளிக்க வேண்டும்.
6: 1 ஏக்கருக்கு 500 மில்லி மருந்தை 150 லிட்டர் தண்ணீரில் பயன்படுத்த வேண்டும்.
7: தெளித்த மறுநாளிலிருந்து தண்ணீர் விட்டு 7 நாளிலிருந்து 10 நாள் வரை பராமரிக்க வேண்டும்.
6: நௌலெக்ட் தெளித்து 1 மணி நேரம் கழித்து மழை பெய்தாலும் மருந்தின் செயல்திறன் குறைவதில்லை.
7: பாட்டிலில் பனைமரம் படம் உள்ளதா என பார்த்து வாங்குங்கள்.
6: கோர்டிவா அக்ரி சயின்ஸின் புதிய படைப்பு நௌலெக்ட்.
0: நேர்களே, நாளை மாலை 6:45 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோச் வல்லஸ் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் நலம் தரும் நவராத்திரி சிறப்பு தொடர்.
8: அழகு கைராசி அனைத்துக்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோச் வல்லஸ் மயிலாடுதுறை.
9: தங்க நகைகள், வெள்ளி கொலுசுகள் சலுகையில் வாங்கிட ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: என் மொபைல் வால்பேப்பர் ஒரு அழகிய நினைவு. லைக், ஷேர், கமெண்ட். மேலக்காசாக்குடி அந்த ஜான் பீட்டர், எனது கைபேசி வால்பேப்பரில் எனது அன்பு மகள்கள் ஃபோட்டோ இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக கன்னார்பாளையம் சுரேஷ் ராஜேந்திரன், இந்திய கிரிக்கெட் அணியோட ஃபோட்டோ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பிரதாம ராமபுரம் கவியரசன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான், என்னுடைய மனைவி, எனது பாப்பா, நாங்கள் 3 பேர் இருக்கிற ஃபோட்டோ தாங்க இருக்கும், அதுதான் என் மொபைல்கே அழகு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாகூர் முகமது ரஃபீக், எனது வால்பேப்பரில் மக்காவோட பணம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மயிலாடுதுறை தியாகு, எனது மகளும் மகனும் ஃபோட்டோ பிக்சர் தாங்க இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா புவனகிரி சுமதி பாபு, எனது தோழமையோட புகைப்படத்தை வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா குத்தலம் தோப்பு தெரு சிவ சுப்பிரமணியன், இயற்கை ரசிக்கும் விதமாக அழகிய பூவை

வைத்துள்ளேன் சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் நன்னிலம் சுப்பிரமணியன், எனது கைபேசி வால்பேப்பர்ல இயற்கை தான், கடல் அலைகள், இயற்கை ரசிப்பது வெறும் பொழுதுபோக்கல்ல, அது எனது மனதுக்கு பிடித்தமான ஒரு மகிழ்ச்சின்னு சொல்லியிருக்காங்க. கல்லேரி ரஜினிகாந்த், எனது மொபைலில் வந்து என்னுடைய மகன் ஃபோட்டோவை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரைக்கால் நளினி, எங்க வீட்டு செல்ல குட்டி அவங்களோட ஃபோட்டோவும் எங்களோட ஓனர் பொண்ணோட ஃபோட்டோவும் சேர்ந்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சோமசுந்தரம் பிரபு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என் பெற்றோர் படத்தை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நாளைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம். மங்களன் மங்கள்,
3: மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
2: நாளைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் கோபால் பல்பொடி,
4: கோபால் வி டூத் பேஸ்ட்,
5: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
2: நாளைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. லைக், ஷேர், கமெண்ட். என் மொபைல் வால்பேப்பர் ஒரு அழகிய நினைவு. திருமூலஸ்தானம் வீரசுந்தரி என்னுடைய மொபைல் வால்பேப்பரில் என்னுடைய ஃபோட்டோ தான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்கூர் மடப்புரம் நாச்சியா மன்சூர், என்னுடைய செல்ஃபோனில் நானும் என் கணவரும் உள்ள ஃபோட்டோ தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் ஆண்டி மேடம் சுத்தி சுபிதா, நாங்கள் எங்களது அப்பா அம்மா ஃபோட்டோவை வால்பேப்பரில் வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரியலூர் மாவட்டம் கீழக்குடியிருப்பு சிங்காரவேலு, என்னுடைய பிள்ளைகள் படத்தை வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததா புதுத்துறை சித்ரா தேவி, என்னுடைய கைபேசி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோட்டோவே போட்டுட்டாங்க. அதாவது சிங்காரவேல், அரியலூர் மாவட்டம் கீழக்குடியிருப்பு, எங்களுடைய இருவரின் புகைப்படத்தை தான் வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. திருபுவனம் சத்யபாமா அலமேலு மங்கை, வால்பேப்பரில் பூனையோட ஒரு புறம் நான் மறுபுறமும் இருக்கும் புகைப்படம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ணப்பன்பேட்டை எஸ் ஜோதி, வரலட்சுமி அம்மனோட ஃபோட்டோ வந்து நான் வைத்திருக்கிறேன், மன அமைதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. மங்கை மடம் ஜெயந்தி கோவிந்தராஜ், என்னோட பேத்தி ஃபோட்டோ தான் நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் நேர்களே, இது லைக், ஷேர், கமெண்ட்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் லைக் ஷேர் கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்
0: இணைந்திருக்கிறோம். நேர்களே, இது நம் காரைக்கால் பண்பலை 100.3 லைக் ஷேர் கமெண்ட்.
3: HIV பரவும் வழிகளை தெரிந்து கொள்ளுங்கள். பலருடன் பாதுகாப்பற்ற உடலுறவு, பரிசோதிக்கப்படாத ரத்தத்தை செலுத்துதல், சுத்திகரிக்கப்படாத ஊசியை பயன்படுத்துதல், HIV பாதிக்கப்பட்ட கருவுற்ற தாயிடமிருந்து குழந்தைக்கு பரவுதல்.
4: மேலும் விவரங்களுக்கு 1097 என்ற இலவச தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வெளியிடுவோர் பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம், சுகாதாரத்துறை, புதுச்சேரி.
5: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: லைக் ஷேர் கமெண்ட். என் மொபைல் வால்பேப்பர் ஒரு அழகிய நினைவு. திருவாரூர் கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீத் ராஜா. என்னுடைய மொபைல் வால்பேப்பரில் இருப்பது 5 வருடங்களுக்கு முன்பு எடுத்த என்னுடைய புகைப்படம். அந்த புகைப்படத்தில் நான் அழகாக இருப்பேன், அதனால் இன்னும் அதை மாற்றாமலே வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அக்கரைவட்டம் உஷா. என்னுடைய மொபைல் வால்பேப்பரில் எங்கள் வீட்டு செல்ல நாய்க்குட்டி ரிக்கி ஃபோட்டோவை தான் நாங்கள் வச்சுருக்கோம். கும்பகோணம் குமரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆஞ்சநேயர் வீற்றிருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களோட மொபைல் வால்பேப்பரில். அடுத்ததா இளவரசி பிரபாகரன் திருவாரூர் கூடூர்ல இருந்து, என் வீட்டு குட்டி ராணி ராஜா புகைப்படம் தான் என்னுடைய வால்பேப்பர்ல அலங்கரிச்சுட்டு இருக்குன்னு சொல்லிருக்காங்க. தேவனூர் ஜோதி லட்சுமி. நான் முதல் முதலாக நவீன அலைபேசி வாங்கிய நாளில் வால்பேப்பர் என்றால் என்ன, அதில் நமக்கு பிடித்தமான புகைப்படங்களை தேர்ந்தெடுத்து வைக்கலாம் என்ற வசதிகள் இருப்பது பற்றி எனக்கு தெரியாது. நண்பர்கள் தான் அதை பற்றி சொல்லி கொடுத்தாங்க. அதற்கு பிறகு தாய் தந்தை புகைப்படத்தை வைத்திருக்கிறேன். அந்த பிறகு வால்பேப்பரை எப்பொழுதும் நான் மாற்றுவதே இல்லை. இந்த ஒரு புகைப்படம்தான் காலங்கள் பல கடந்து போனாலும் மாறாமல் இருப்பது என் அம்மா தந்த அன்பின் நிறம் மட்டுமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா திட்டச்சேரி மாஸ்டர் பாபு. நான் என்னுடைய குழந்தைகளோட படம் தான் வச்சிருக்கிறேன். குழந்தைகளோட முகத்தை பார்த்தாலே எவ்வளவு பெரிய கோபமாக இருந்தாலும் பறந்து போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதம்பார் ராமன். என் மொபைல் வால்பேப்பரில் நானும் எனது பேத்தி சிரித்த முகத்துடன் இருப்பது எப்போதும் எனக்கு மகிழ்ச்சியை தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொறையார் சுகுணாதேவி. இயற்கை அழகு காட்சி மட்டுமே வைப்பேன்னு சொல்லியிருக்காங்க.

0: காரைக்கால் சார்பு கோட்ட நீதிபதி அலுவலகத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு இது. எதிர்வரும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு காரைக்கால் பகுதியில் தற்காலிக பட்டாசு சில்லறை விற்பனை கடை நடத்த உரிமம் பெறுவதற்கான ஆன்லைன் விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கும் கால அவகாசம் முடிவடைந்துள்ளது. இந்நிலையில் விண்ணப்பிக்க தவறியவர்களின் கோரிக்கையை கருத்தில் கொண்டு காரைக்கால் மாவட்ட கோட்ட நீதிபதி அவர்களின் உத்தரவின்படி மேலும் ஒரு கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி விண்ணப்பங்கள் 13/10/2026 முதல் 14/10/2026 வரை ஆன்லைன் மூலம் ஏற்கப்படும். பட்டாசு சில்லறை விற்பனை கடை நடத்த விரும்புவோர் தங்களின் விண்ணப்பங்களை http://collectrate.py.gov.in என்ற இணையதளத்தில் சமர்ப்பிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் எந்த காரணத்திற்காகவும் இதற்கு பிந்தைய தேதியில் கால அவகாசம் நீட்டிக்கப்படாது எனவும் குறிப்பிட்ட காலத்திற்குள் விண்ணப்பித்தாலும் தகுதி வாய்ந்தவர்களுக்கு மட்டுமே உரிமம் வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்படுகிறது. நேர்களை, நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவரியசத் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ அழைத்தாம்பாள் சித்தா ஃபார்மா வெடுகலூர் எண்ணெய் வழங்கும் இன்சோல் அமுது.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் போமேக்ஸ், உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் போமேக்ஸ். லைக், ஷேர், கமெண்ட். என் மொபைல் வால்பேப்பர் ஒரு அழகிய நினைவு. தானி கோட்டகம் தெற்கு ரவிக்குமரன், என்னுடைய மகள் புகைப்படம் தான் சொல்லியிருக்காங்க. அடுத்ததா குவாகம் இளங்கோவன், எனது ஒரு வயது பேரன் புகைப்படத்தை தான் எப்படி எப்பையும் வைத்திருப்பேன் அப்படின்னு சொன்னிருக்காங்க. அடுத்ததா என் மகள் புகைப்படம் தான் வால்பேப்பரில் எப்போதும் அலங்கரிக்கிறது அப்படின்னு பில்லூர் சதா கௌதமன். கொள்ளிடம் கருணாநிதி, என்னுடைய மொபைல் பெயர் ஸ்கிரீனில் என் ஃபோட்டோ தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பேரளம் செந்தில்கண்ணன், நான், என் மனைவி, மகள் மூவரும் உள்ள ஃபோட்டோன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா அமிர்தராயன் கோட்டை பாரி வள்ளல், அவங்களோட குழந்தைய ஃபோட்டோவும் அவங்களோட நண்பர் ஃபோட்டோவும் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொறையாரிலேருந்து லதா, என்னுடைய மொபைல் வால்பேப்பரில் இந்த படம் தான் அப்படின்னு சொல்லிட்டு தனியே நின்றிருந்தாலும் தன்மானத்தோடு நில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிங்கம் நின்றுப்போது போல ஒரு காட்சியை வச்சுருக்காங்க. அடுத்ததா அதம்பார் கலை செல்வி, என் மகன் என் பேத்தி ஃபோட்டோவை தான் வச்சுருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. நாகூர் AJMN முகமது ஜலீல், இயற்கை காட்சிகள்னு சொல்லியிருக்காங்க. மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன், அப்துல் கலாம் ஐயோ ஃபோட்டோ தான், அவங்கள பார்க்கும்போதெல்லாம் இந்தியா ஒரு வல்லரசு நாடாக ஆகணும் அப்படின்ற நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கிறேன் சொல்லிட்டுருக்காங்க. அடுத்ததா எங்கள் குலதெய்வம் ஃபோட்டோ தான் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா கோவிலேருந்து ரவி சொல்லியிருக்காங்க. காட்டு மன்னார் கோயில் டீம் அடுப்புறம் தோப்பு வேல் முருகன், தோப்பு தெரு வேல் முருகன், என்னது மனைவியோட ஃபோட்டோ தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வலங்கைமான் ஆட்டோ துரை, அவங்க கைபேசியில் அவங்களோட புகைப்படம் தான் சொல்லியிருக்காங்க. வீரவநல்லூர் கருணாநிதி, அவங்களுடைய மகள் மகனோட ஃபோட்டோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அசோக் செம்பனார் கோவில் மகாபாரத கர்ணன். அடுத்ததா திருக்கடையூர்லேருந்து இளங்கோவன், என்னுடைய ஃபோனில் இயற்கை காட்சிகள் தான் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் நேர்களே, இது நம் காரைக்கால் பண்பலை 100.3. லைக், ஷேர், கமெண்ட்.
4: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
5: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
6: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
7: அன்பான விவசாயிகளே, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலை களைகளை கட்டுப்படுத்த
8: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
7: கிறிஸ்டலின் சிகோசா
8: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களைக்கொல்லியாகும்.

0: அன்பார்ந்த விவசாயிகளை, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலை கலைகளை கட்டுப்படுத்த
1: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம், நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
0: ரைசாக்ட் கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலைக்கொல்லி.
2: நேர்களே,

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நேர்களே, புதுச்சேரி ஆட்சிப் பிரிவிற்கு உட்பட்ட காரைக்கால் மாவட்டத்தை சார்ந்த நன்னீர் மீன் வளர்ப்பில் ஈடுபடுபவர்களிடம் இருந்து நன்னீர் மீன் வளர்ப்பதற்கு தேவையான இடுபொருள் வாங்குவதற்கான மானியம் வழங்கும் திட்டத்தின் கீழ் 2026-27 விண்ணப்பங்கள் துணை இயக்குநர் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை காரைக்கால் அவர்களால் வரவேற்கப்படுகின்றன. இத்திட்டத்தின் கீழ் ஏக்கர் ஒன்றுக்கு 8,500 ரூபாய் வீதம் மானியமாக, ஒரு நபருக்கு அதிகபட்சமாக 5 ஏக்கர் வரை மானிய உதவி அளிக்கப்படும். இத்திட்டத்தில் பயனடைய விரும்பும் நன்னீர் மீன் வளர்ப்போர்கள் உரிய விண்ணப்ப படிவங்களை இம்மாதம் 14 முதல் காரைக்கால் கடற்கரை சாலையில் உள்ள காரைக்கால் மீனவர் கூட்டுறவு விற்பனை ஒன்றியத்தில் 10 ரூபாய் செலுத்தி பெற்றுக்கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் தக்க ஆவணங்களுடன் துணை இயக்குநர் அலுவலகத்தில் நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ வரும் 13/11/2026 மாலை 5 மணிக்குள் சமர்ப்பிக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறது. காரைக்கால் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறையிலிருந்து வந்துள்ள அறிவிப்பினை கேட்டீர்கள். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலனிக்குழி குடிக்காடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசுந்தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள். கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
3: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் மேலனிக்குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
2: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் ABC கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
4: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
5: ABC கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
2: மேலும் இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். நாளை மாலை 5 மணிக்கு திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் கானமும். நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நரேச செட்டியா ஜுவல்லர்ஸ் தகவல் சுரங்கம். இவை இரண்டும் விளம்பரதார நிகழ்ச்சிகள். நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் பாட்டு பட்டாசு. லைக், ஷேர், கமெண்ட். என் மொபைல் வால்பேப்பர் ஒரு அழகிய நினைவு. ஆட்டோ கார்த்திகேயன் பூந்தோட்டம். என்னுடைய வால்பேப்பரில் என் கடைக்குட்டி சிங்கம் தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. கத்திரிப்புலம் பாக்யராஜ், அழகான சாமி படம்னு சொல்லியிருக்காங்க. திட்டச்சேரி பைச்சூர் ரஹ்மான், அரபி எழுத்துக்கள் பொறித்த இறைவனையும் அவனுடைய தூதரையும் குறிக்கும் சொல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஆர் பட்டினம் ரமேஷ், செல்போன் வால்பேப்பரில் என் உயிர் பசங்களோட ஃபோட்டோ தான் சொல்லியிருக்காங்க. மேமாத்தூர் அமுதா சேகர், ஒரு பொம்மை படம்னு சொல்லியிருக்காங்க. ஜெயங்கொண்டம் சுரேஷ் ரித்து, என்னுடைய ஃபோட்டோ தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தலை குனிந்த இடத்தில் தமிழ் தலை நிமிரச் செய்யும் தமிழ் கடவுள் முருகன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இஞ்சிக்குடி மின்சார கண்ணன், பிரதாமராமபுரம் பூவே அருள்தாசன், எனது மனைவி மருமகன் ஃபோட்டோன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா சாமி படம் தான் அப்படின்னு விருத்தாச்சலம் அரசக்குழி ஜான் பீட்டர், ஜெயபிரகாஷ் ஏனங்குடி, சத்யா இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சிறுவயது ஃபோட்டோ சொல்லியிருக்காங்க. செங்கல்பட்டு பன்னீர்செல்வம், என் அம்மா புகைப்படம் தான் சொல்லியிருக்காங்க. என் வால்பேப்பரில் அம்மா அப்பா அப்புறம் நண்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆடுதுறை அப்துல்லா, குழந்தை கொரோனாட்ட கருப்பூர் ஜி பிரபாகரன், என் மொபைல் வால்பேப்பரில் எங்கள் வீடோட ஃபோட்டோ தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா புன்னகையோடு இருக்கும் மழலை ஸ்ரீ கிருஷ்ணரோட ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீ கிருஷ்ணா வழுவூர் பண்டாரவாடையிலேருந்து சொல்லியிருக்காங்க.

0: நேயர்கள் இணைவிருக்கும் இந்நிகழ்ச்சி ஹேஷ்டாக் 100.3. பிடித்த பாடல்களை கேட்க அழைக்கலாம். சொல்லி 4368 என்ற முன்னணி பெயனை தொட்டு 2312 2311 அல்லது 2994848 சொல்லி அல்லது 2995858 சொல்லி நிகழ்ச்சிக்காக இணைய வரும் முதல் நேயர் வருக வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க சார், யார், எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: உள்ளஞ்சாவடி பாலமுருகன்.
0: உங்களுக்கு பிடித்த பாடல்?
1: படம் எஜமான், பாடல் ஆலப்போல் வேலப்போல்.
0: நன்றி.

0: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
1: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
3: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
4: நேர்களே, நாளை மாலை 6 மணிக்கு காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை 24 மணி நேரமும் செயல்படும் மருத்துவமனை, அனைத்து அவசர சிகிச்சையும் அளிக்கப்படுகிறது. நாளை மாலை 6:40 பஞ்சுட்டி நெய்வேலி டவுன்ஷிப் SV ஜுவல்லர்ஸ் வழங்கும் வெற்றிக்கு வழி. வழங்குபவர் எழுத்தாளர் லேனா தமிழ்வாணன் அவர்கள்.
5: தரமான தங்க நகைகளை குறைந்த சேதாரத்தில் வாங்கிட SV ஜுவல்லரி.
4: நிகழ்ச்சிக்காக இணைய வரும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
4: சொல்லுங்கம்மா, யார், எங்கிருந்து அழைக்கிறீங்க?
6: திருமூலஸ்தான்லேருந்து வீரசுந்தரி பேசுறேன் மேடம்.
4: உங்களுக்கு பிடித்த பாடல்மா?
6: தர்மா படத்திலிருந்து மணக்கும் சந்தனமே, அந்த பாடல் கொடுங்க.
4: நன்றி.
6: நன்றிங்க மேடம்.

0: இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இபான்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீ பேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608207777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
1: அன்பார்ந்த விவசாயிகளே, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
2: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
1: கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலைக்கொல்லி.
2: உங்கள் நெல் வயல்களில் தோன்றும் அனைத்து வகை களைகளுக்குமான ஒரே தீர்வு.
3: களைகளின் 3 இலை பருவத்திலிருந்து 5 இலை பருவத்தில் தெளிக்க வேண்டும்.
2: ஒரு ஏக்கருக்கு 500 மில்லி மருந்தை 150 லிட்டர் தண்ணீரில் பயன்படுத்த வேண்டும்.
3: தெளித்த மறுநாளிலிருந்து தண்ணீர் விட்டு 7 நாளில் இருந்து 10 நாள் வரை பராமரிக்க வேண்டும்.
2: நவ்லெக்ட் தெளித்து 1 மணி நேரம் கழித்து மழை பெய்தாலும் மருந்தின் செயல்திறன் குறைவதில்லை.
3: பாட்டிலில் பனைமரம் படம் உள்ளதா என பார்த்து வாங்குங்கள்.
2: கோர்டிவா அக்ரி சயின்ஸின் புதிய படைப்பு நவ்லெக்ட்.
4: Smart EV car, bike.

0: www.pmsuryagar.gov.in
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
4: நிகழ்ச்சிக்காக இணைய வரும் அடுத்த நேரே சந்திக்கலாம். வருக வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
4: சொல்லுங்க.
5: மாவட்டம் தோட்டம், சதலப்பதி மகேந்திரன்.
4: மகேந்திரன் சார், உங்களுக்கு பிடித்த பாடல்?
5: எனக்கு வந்து மலபார் போலீஸ் படத்து வந்து கர்ணாடி தொகுப்பு.
4: நன்றி.

0: நேர்களே, நாளை மாலை 6:45 மயிலாடுதுறை ஏஆர்சி நடிகர் செட்டியார் அண்ட் கோச் வல்லஸ் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் நலம் தரும் நவராத்திரி சிறப்பு தொடர்.
1: அழகு கைராசி அனைத்துக்கும் ஏஆர்சி நடிகர் செட்டியார் அண்ட் கோச் வல்லஸ் மயிலாடுதுறை.
2: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கமாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை இரவு 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் ஒரு கதை சொல்லட்டா. தார்பாய்கள் கிரீன்நெட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். ஹாஷ்டாக் 100.3 நேயர் விருப்ப விருப்ப கானத்தில் அடுத்த நேயர் வருக. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க சார்?
3: மயிலாடுதுறை மாவட்டம் வழுவூர் பண்டாரவடை எம் ஸ்ரீ கிருஷ்ணா மேடம். நலமா இருக்கீங்களா மேடம்?
0: நலமா இருக்கோம் சார். உங்களுக்கு பிடித்த பாடல்?
3: தாஸ் திரைப்படத்துல இருந்து மேடம், கேகேவும் சாதனா சர்க்கமும் இணைந்து பாடிய சக்க போடு போட்டானே என்ற பாடல் ஒளிபரப்புங்க மேடம். நன்றி மேடம்.
0: நன்றி.

0: நிகழ்ச்சிக்காக இணைய வரும் அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க சார், யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க?
1: பன்னத்தூர் நாகராஜன் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார், உங்களுக்கு பிடித்த பாடல்?
1: சேரன் பண்டியன்ல இருந்து கொடியும் தோரணுமா, அந்த பாட்டு கொடுங்க. நன்றி.
0: நன்றி.

இணைந்திருக்கிறோம் நேர்களே, தினம் காரைக்கால் பண்பலை 100.3. இனி நாம் தொடர்ந்து கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் ஹேஷ்டாக் 100.3. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
2: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
3: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
2: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
4: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
5: நிகழ்ச்சிக்காக இணைய வரும் அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
6: இனிய பொன்மாலை, வணக்கம் மேடம்.
5: சொல்லுங்கம்மா, யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
6: மணக்குடியில இருந்து தனலட்சுமி பேசுறேன் மேடம்.
5: உங்களுக்கு பிடித்த பாடல்?
6: எனக்கு கவிதை பாடும் அலைகள், கண்ணே என் கண்மணியே, கண்ணில் வந்த பூந்தோட்டமே.
5: உங்களுக்காக.

0: நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
0: நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கோபால் பல்புடி,
2: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
3: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
0: நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, விருத்தாச்சலம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: அன்பான விவசாயிகளே, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளை கட்டுப்படுத்த
2: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
1: கிறிஸ்டலின் சிகோசா
2: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களை கொல்லியாகும்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேசுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேசுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், ஓமலூர் ரோட் சேலம், NSB ரோட் திருச்சி.
6: நிகழ்ச்சிக்காக இணைய வரும் அடுத்த நேயர், வருக. வணக்கம். வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க? கலைவாணன். ஸ்கூல் விட்டு வந்துட்டீங்களா? வந்துட்டீங்க. வந்து நம்ம பண்பலையில ஒரு பாட்டு கேட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனும் பண்ணிட்டீங்க. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்? கண்டிப்பா கொடுத்துடலாம்.

0: நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உலங்கணித நல்வாழ்த்துக்கள்.
1: மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: மற்றும் திருவாரூர்
2: நிகழ்ச்சிக்காக இணைய வரும் அடுத்த நேயர் வருக வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: சொல்லுங்கம்மா, யார், எங்கிருந்து அழைக்கிறீங்க?
3: தொகுதிரை சங்கரி.
2: உங்களுக்கு பிடித்த பாடல்?
3: பாடல் சுக்கிரன், பாடல் சப்போஸ் உன்ன காதலிச்சு.
2: நன்றி.
3: நன்றி மேடம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: நேயர்களுக்கு விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் உலங்கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
2: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
4: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
5: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்
1: நிகழ்ச்சிக்காக இணைய வரும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
6: வணக்கம்மா,
1: சொல்லுங்க சார், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
6: என்ன
1: பிடித்த பாடல் மாணிக்கம் டெய்லர் சார், சொல்லுங்க உங்களுக்கு என்ன பாடல்?
6: படம் வந்து கேப்டன் திருபாகரன், பாடல வந்து ஆட்டமா தேர் ஓட்டமா.
1: கண்டிப்பா கொடுத்துடலாம் சார். நன்றி
6: நன்றி உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த உள்ளதுக்கு நன்றிமா உங்களுக்கு.

காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்தில் நிறைய நேர்கள் நிகழ்ச்சி குறித்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. கடலூர் துறைமுகம் சுரேஷ், ஆக்கூர் மடப்புரம் நாச்சியா மன்சூர், ஐயாவடி அசோக்ராஜ் கனிமொழி, கொடிக்கால்பாளையம் ஷாகுல் ஹமீத் ராஜா, பாரிவல்லல் அன்னப்பன்பேட்டை எஸ் ஜோதி, இவங்கெல்லாம் நிகழ்ச்சி சிறப்பாக இருந்தது, பாடல்கள் அனைத்தும் சூப்பர்னு சொல்லியிருக்காங்க. நேயர்கள் இதுவரை கேட்டது வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் ஹேஷ்டாக் 100.3. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது நம் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 5 மணி.
2: பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி 100% பலகாலம் தங்கும்.
3: அப்படியே தரங்க முடியல, அப்படியே கடற்கரையில காத்து வாங்கிட்டு நம்பி வணக்கம். உங்க பேர் சொல்லு.
4: சந்தோஷம்.
3: அப்படியே கடற்கரை பக்கத்துல இருந்து வந்துட்டு இருக்கீங்க, கோட்டைக்கு போனீங்களா அந்த பக்கம்? ரொம்ப சந்தோஷம். என்ன பண்றீங்க சந்தோஷம்? ஒரு மோட்டார் கம்பெனியில் வேலை பார்க்குறீங்களா? எப்படி போயிட்டு இருக்கு?
4: நல்லா ஒரு பொருட்கள் நல்லா போயிட்டு.
3: எப்படி உங்களுக்கு இதில் மோட்டார் மெக்கானிக் ஆகணும்னு எப்படி உங்களுக்கு ஆர்வம்?
4: இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட், அது மூலயமா அப்படி உள்ளது.
3: ஓ, ரொம்ப சந்தோஷம். இல்லை, வீட்டில் அம்மா அப்பா தம்பி நீங்க இதை படிங்க, இதில் படிச்சு நல்ல வேலையை
4: எடுத்து படிச்சு. ஓ, வீட்டில் வந்து தன்னோட விருப்பம்னு சொல்லி.

0: விருப்பம்னு சொல்லி பெற்றோர்கள்
1: எல்லாத்தையும் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. நாளைக்கு வந்து யாருக்கு வரதில்ல முடியாது. நீங்க அப்பா நீங்க சொல்லி தாப்பா அதை படித்தேன், எனக்கு வேலை வாய்ப்பு கம்மியா இருக்குன்னு சொல்ல முடியாது.
0: சொல்ல முடியும்.
1: தம்பி உங்களுக்கு பிடிச்ச படிப்பை நீங்க படிங்கன்ட்டாங்க.
0: நல்லா
1: போயிட்டு இருக்கேன். எதிர்கால ஆசை உங்களுக்கு?
0: ஆசை அடுத்த குழந்தைங்களாம் நல்லா படிக்க வைக்கிறேன்.
1: ஓஹோ, மெக்கானிக்கை தொழில் தவிர வேற என்ன தொழில் பண்றீங்க?
0: வேற ஒன்றும் இல்லை சார்.
1: இதுதான் என்ன பாட்டு?
0: அம்மா பாட்டு.
1: அம்மா பாட்டு. நல்லது, சந்தோஷம், நன்றி, வணக்கம்.

0: பேசலாம்.
1: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி,
2: நைனோன்சி ஸ்டேடியம், ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்,
1: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி, ஸ்ரீ பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்.
3: இப்ப தரங்கம்பாடியில இன்னொரு நண்பரை சந்திக்கிறேன், அவங்களும் ஓட்டுநர் தான். அவங்களுக்கு என்ன ஊர்னு கேக்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. அஜித் குமார். உங்களுக்கு சொந்த ஊருங்க? காரைக்கால். உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படி போயிட்டு இருக்கு? டிரைவர் தான் நீங்க? நீங்க எந்த வருஷம் ஓட்டுநரா? நீங்க
4: 2020.
3: யாரு குருநாதர், யார்ட்ட கத்துக்கிட்டீங்க நீங்க? மாமா பேருங்க? இளையராஜ். அவங்களுக்கு என்ன
4: ஊருங்க?
3: ஓஹோ, ரொம்ப சந்தோஷம். எப்படி இது உங்களுக்கு ஆர்வம் இருக்கீங்க?
4: டிராக்டர் ஓட்டிருந்தாரு. நான் டிப்ளமோ படித்தேன். டிப்ளமோ படித்து வேலை.
3: டிப்ளமோல என்ன பிரிவு படிச்சீங்க?
4: டிப்ளமோ மெக்கானிக்கல் படிச்சேன்.
3: மெக்கானிக்கல். அதனால உங்களுக்கு ஆர்வம் இருந்தா?
4: 1.5 மாசம் சென்னையில் போய் வேலை செஞ்சு அவங்க செட்டாங்க.
3: சரிங்க.
4: டிரைவர் குள்ளியில.
3: உங்க வீட்டில் யார் இருக்கிறாங்க?
4: நானும் அம்மா அக்கா இருக்கேன்.
3: அப்பா அம்மா என்ன வேலை
4: பார்க்குறாங்க? அம்மா இருக்காங்க.
3: என்ன வேலை பார்க்குறாங்க?
4: அம்மா கூலி வேலை தான்.
3: கூலி வேலை தான். அதில் ஒரு வேலை, ஒரு உங்களுக்கு வந்து ஓட்டுநர் பயிற்சி எடுத்து ஒரு நல்ல டிரைவர் ஆகணும் உங்களுக்கு ஆசை. இதில் என்ன சிரமங்கள் இருக்குது அப்படின்னு
4: சொல்லப்போங்கள் வந்து ஒரு டைம் கொஞ்சம் லோடு அதிகமாக இருந்ததுனா பார்த்து ஓட்ட மாதிரி இருக்கும். ஈவினிங் டைம் வேறு ஆஃபீஸ் டைம்லாம் கொஞ்சம் பார்த்து ஓட்ட மாதிரி இருக்கும். டிராஃபிக் ஏழை மட்டும் கொஞ்சம் பார்த்து ஓட்டும். மற்ற டைம் சிரமங்கிறது அப்படி இருக்கும்.
3: நீங்கள் யாராச்சும் உருவாக்கிறீங்களா? அதில்
4: உருவாக்கி மாமா பசங்க எல்லாம் வருவாங்க. அப்போ அப்போ கற்றுக்கலாம்
3: கற்று கொடுக்குறீங்க. அப்படியே அப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னுடைய ஓட்டுநர் வந்துட்டு பயணம் சிறக்க வாழ்த்துக்கள். உங்களுக்கு பிடித்தவன பாட்டு ஒன்று சொல்லுங்கள்.
4: சரி
3: சார், நல்லதுங்க சார். நன்றி.

0: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி
1: 916 ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
0: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும் ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி
1: 916 ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
0: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்
2: இன்னொரு தம்பி பக்கத்துல இருக்க அவ்வளவு டிஷர்ட் சிவப்பு டிஷர்ட் பிளாக் பேண்ட் சூப்பரா இருக்காரு தம்பி. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: மாணிக்கம்.
2: அருமையா இருக்கு, மாணிக்கமா இருக்கிறீங்க. ஆயிட்டு மாணிக்கம், நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நீங்க தம்பி எந்த காலேஜ் படிச்சீங்க?
3: மணல்மேடு.
2: மணல்மேடு. அதாவது பாத்தீங்கன்னா அந்த படிப்பை தவிர வேற என்னென்ன திறமை எல்லாம் உங்களுக்கு? எல்லா தரமான ஒரு குறிப்பிட்டு சொல்லலாமா என்ன தரமா இருக்கு? எல்லாமே வெரி குட், சூப்பர். டிரைவிங், விவசாயம், அடையா அப்போ உங்களுக்கு எல்லாமே அதான் எல்லாம் அச்சுப்படி பரவாயில்லையா? கபடியும் பண்ணுவீங்க. அதாவது இப்போ விவசாயம் வந்து வேணாம் வேணாங்கிறாங்களே, ரொம்ப சின்ன பண்ணா இருக்கிறீங்க, எப்படி விவசாயத்தில் ஆரம்பம் உங்களுக்கு? அது சரி. உங்கள் வீட்டில் என்ன பண்ணுறாங்க அப்பா அம்மாலாம்? விவசாயம் தான். அப்பா அம்மா பேர்?
3: பன்னீர்செல்வி.
2: ஓகே. வீட்டில் வேறு நீங்கள் ஒரு பையன் தானே? கூட வந்து அக்கா தங்கச்சாங்க இல்லையா? சரி, ஒரு காலேஜில் ஒரு நல்லா படித்து மதிப்பு இருக்கிறதுக்கு உங்கள் நண்பர்களாக ட்ரை பண்ணியிருப்பாங்க, நீங்கள் நல்லா எடுத்துருப்பீங்க. ஒரு ஒரு மாணவருங்கிற முறையில் உங்களை மாரி சக நண்பர்களுக்கு எப்படி மதிப்பெண் எடுக்கலாம்னு சொல்லுங்கள். நல்லா எடுக்கணும்னா என்ன செய்யலாம்? படி நல்லா படிக்கணும். வின்னர் வந்தால் ஓகே, வின்னர் வரல ரன்னர் வந்தால் உங்கள் மனசு எப்படி இருக்கும்? எங்கள் கடை இருக்கிற காற்றில் நல்லா வாங்கிட்டீங்களா? கோட்டைக்கு அடிக்கிட்டு போவீங்களோ? போவீங்க, பதில் நினச்சா போவீங்களா? சரி, ரைட்டு. உங்களுக்கு பிடித்தமான பாட்டு சொல்லுங்கள். வேங்கைய படத்துலேருந்து என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
3: என்ன சொல்லுங்க?
2: ஓகே, நல்லது தம்பி, நன்றி, வணக்கம்.

0: நீங்கள் இதுவரை கேட்டு ரசித்தது சீர்காழி பரச்சோதி ஜுவல்லரியில். வாங்க பேசலாம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சீர்காழி பரச்சோதி ஜுவல்லரி, 916 ஸ்டேடியம், ஹால்மார்க், தங்க நகைகளின் கலைக்கூடம், பரச்சோதி ஜுவல்லரி, சீர்காழி. பரச்சோதி தங்கம், பலகால தங்கம்.
1: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி,
2: 100% BIS, 916 ஹால்மார்க் ஷோரூம்.
1: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி, ஸ்ரீ பரஞ்சோதி தங்கம், பலகாலம் தங்கும். நிகழ்ச்சி தயாரிப்பு எல்ஜி ராசக்யன், படைப்பு வெங்கடேசா மீடியா விஷன்.

மெகலீது உங்கள் விமான காரைக்கால் பண்பலை 100.3. மழை நீர் சேகரிப்பு மனிதனின் உயிர் காப்பு. ஆறுகளையும் குளங்களையும் தூய்மையாக்குவோம், அடுத்த தலைமுறைக்கு தாகம் தீர்ப்போம். உங்கள் நலனில் அக்கறையோடு இது ஆகாஷ்வாணி காரைக்கால்.

இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இ-பாண்ட்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீபேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம்.

0: அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608207777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
1: இதமான இந்த மாலை வேளையில் இணைக்கும் இந்த கானங்களோடு உலா வருகிறது அலையோசை.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: HIV பரவும் வழிகளை தெரிந்து கொள்ளுங்கள். பலருடன் பாதுகாப்பற்ற உடலுறவு, பரிசோதிக்கப்படாத ரத்தத்தை செலுத்துதல், சுத்திகரிக்கப்படாத ஊசியை பயன்படுத்துதல், HIV பாதிக்கப்பட்ட கருவுற்ற தாயிடமிருந்து குழந்தைக்கு பரவுதல்.
3: மேலும் விவரங்களுக்கு 1097 என்ற இலவச தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வெளியிடுவோர் பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம், சுகாதாரத்துறை, புதுச்சேரி.
4: காற்றலையில் காணலையை வீசிக் கொண்டிருப்பதனும் காரைக்கால் பண்பலை 100.3 அலையோசை.

0: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.

0: நேர்களை நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3. இதமான இந்த மாலை வேளையில் நேர்களை கேட்டு ரசிக்கலாம் திருச்சியின் சில மங்களில் மங்களில் விளக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சியின் சேலம் மங்களன் மங்கள்.
1: மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
0: மேலும் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் வசந்தன்கோ.
3: இந்தியாவின் நம்ப வண்டியர் வசந்தன்கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை தரம் நம்பிக்கை வசந்தன்கோ. இந்தியாவின் நம்ப வண்டியர் வசந்தன்கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை 43-inch LED TV 19,990 மட்டுமே, 1.5-ton 3-star AC 29,990 மட்டுமே, மற்றும் 4,000 வரை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். 7 kg ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் டாப் லோட் வாஷிங் மெஷின் 14,990 முதல். வாங்கும் அனைத்து மொபைல்களுக்கும் ஆக்சசரிஸ் இலவசம். 5-seater சோஃபா வாங்கினால் ஏர் ஃப்ரையர் இலவசம். தரம் நம்பிக்கை வசந்தன்கோ.
4: ஸ்ரீ தைலா சில்க்ஸ்ல இந்த தீபாவளி வைப்ஸ் வேற லெவல்.
5: ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ், வேற லெவல் டிசைன்ஸ்.
4: ₹1,500 மேல் ஷாப்பிங் செய்வோருக்கு பரிசு நிச்சயம். ஸ்ரீ தைலா சில்க்ஸ் திருச்சி மற்றும் கும்பகோணம்.
6: மோகன் பாட்டு ஜவுளி ரெடிமேட்ஸில் தீபாவளி திருவிழா. தீபாவளியை முன்னிட்டு பிரமிக்க வைக்கும் டிசைன்கள். ₹2,000 மேல் ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் நிச்சய பரிசு. மோகன் பாட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் நாகப்பட்டினம். நிறைவான ஆடைகள் என்றும் உங்கள் மனதில்.
0: நிகழ்ச்சி நெருக்கமாக ஒழிக்கும் குரல் மகாநதி ஷோபன்.

0: தீபாவளி ஆரா சிமாட்டியில் ஜோரா. சிமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சிமாட்டி கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
1: நாகை மூராசன்ஸின் வேற லெவல் தீபாவளி கலெக்ஷன். கெட் ரெடி ஃபார் எ கிராண்ட் செலிபிரேஷன். ரிச்சா எடுங்க, ரீல்ஸ் போடுங்க. பட்டு மில் ஜவுளி ரெடிமேட் ஆடைகள், பட்டாசு கிளப்பும் தீபாவளி அறிமுகம். மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
2: அன்பார்ந்த விவசாயிகளை, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
3: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
2: ரைசாக்ட் இது கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலைக்கொல்லி.
4: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
5: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
6: நேர்களுக்கு உளம் இணைந்த நல் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். திருச்சியின் சில மங்களின் மங்கள் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
7: மங்களின் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
8: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
9: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 43-inch LED TV 19,990 மட்டுமே. 1.5-ton 3-star AC 21,990 மட்டுமே. மற்றும் 4,000 வரை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். 7 kg fully automatic top load washing machine 14,990 முதல். வாங்கும் அனைத்து மொபைல்களுக்கும் ஆக்சசரிஸ் இலவசம். 5-seater சோஃபா வாங்கினால் ஏர் ஃப்ரையர் இலவசம். தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
6: விலக்கேற்ற மேலே நிகழ்ச்சியில் ஒலிக்கும் குரல் ஜிக்கி.

0: இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேசுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேசுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
2: நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ரத்னா ஜுவல்லரி திருவாரூர் அருணன்ற பேசிசின் நலமாய் வாழ கேட்கலாம். இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் ரத்னா ஜுவல்லரி. வைர விழா கண்ட காரைக்காலில் பாரம்பரியம் ட்ரெண்டிங் கலெக்ஷனோடு அழைக்கிறது ரத்னா ஜுவல்லரி திருநள்ளாரூர் காரைக்கால். மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ். செங்கல் சோலை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லு சாய்வு அங்கே அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஜுவல்ஸ் பேக்கரியின் தேதியும் சேதியும் கேட்கலாம். இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஜுவல்ஸ் பேக்கரி.
3: நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை,
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு VPN கண் மருத்துவமனை.
5: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
6: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
2: நாளை காலை 7:30 மயிலாடுதுறை உங்கள் கடை அணு மருத்துவமனை தஞ்சாவூரின் மனமே நலமா உலக மனநல நாளையொட்டிய சிறப்பு தொடர் கேட்கலாம். இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் மயிலாடுதுறை உங்கள் கடை. தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை மயிலாடுதுறை. மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் தஞ்சாவூர் அணு மருத்துவமனை.
7: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
8: நம்ம வண்டியிலர் வசந்தன் கோவில் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 43-inch LED TV 19,990 மட்டுமே. 1.5-ton 3-star AC 29,990 மட்டுமே. மற்றும் 4,000 வரை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். 7 kg fully automatic top load washing machine 14,990 முதல். வாங்கும் அனைத்து மொபைல்களுக்கும் ஆக்சசரிஸ் இலவசம். 5-seater சோஃபா வாங்கினால் ஏர் ஃப்ரையர் இலவசம். தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
2: நெல்லை நாளை மாலை 4:30 பைக்கிங் பெனில் பிரீப்ஸின் #100.3 இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் பைக்கிங் பெனிகள் பிரீப்ஸ்.
9: பைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் பைக்கிங் தான்.
10: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நாளை பிற்பகல் 12 மணிக்கு ஜெயங்குண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தலில் கேட்கலாம். நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் ஜெயங்குண்டம் ராமு நகை மாளிகை.
2: தங்க நகைகள், வெள்ளி கொலுசுகள் சலுகையில் வாங்கிட ராமு நகை மாளிகை ஜெயங்குண்டம்.
1: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்லர்ஸின் இன்சொல் அமது கேட்கலாம். நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்லர்ஸ்.
3: வீட்டு உபயோகப் பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
5: மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
1: நாளிரவு 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட்டின் உழவர அரங்கம் கேட்கலாம். நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் காரைக்கால் ONGC காவேரி அசட்.
6: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
7: நௌலெக், உங்கள் நெல் வயல்களில் தோன்றும் அனைத்து வகை களைகளுக்குமான ஒரே தீர்வு.
8: களைகளின் 3 இலை பருவத்திலிருந்து 5 இலை பருவத்தில் தெளிக்க வேண்டும்.
7: 1 ஏக்கருக்கு 500 மில்லி மருந்தை 150 லிட்டர் தண்ணீரில் பயன்படுத்த வேண்டும்.
8: தெளித்த மறுநாளிலிருந்து தண்ணீர் விட்டு 7 நாளிலிருந்து 10 நாள் வரை பராமரிக்க வேண்டும்.
7: நௌலெக் தெளித்து 1 மணி நேரம் கழித்து மழை பெய்தாலும் மருந்தின் செயல்திறன் குறைவதில்லை.
8: பாட்டிலில் பனைமரம் படம் உள்ளதா என பார்த்து வாங்குங்கள்.
7: கோர்டிவா அக்ரி சயின்ஸின் புதிய படைப்பு நௌலெக்.
1: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். இது திருச்சியின் சேலம் மங்களில் மங்களில் விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில் நீ ஒலிக்கும் குரல் ஜாலியா அப்ரஹாம்.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை 43 இன்ச் எல்இடி டிவி 19,990 மட்டுமே, 1.5 டன் 3-ஸ்டார் ஏசி 29,990 மட்டுமே, மற்றும் 4,000 வரை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர், 7 kg ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் டாப் லோட் வாஷிங் மெஷின் 14,990 முதல். வாங்கும் அனைத்து மொபைல்களுக்கும் ஆக்சசரிஸ் இலவசம், 5-சீட்டர் சோஃபா வாங்கினால் ஏர் ஃப்ரையர் இலவசம், தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
1: அன்பான விவசாயிகளே, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளை கட்டுப்படுத்த
2: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
1: கிறிஸ்டலின் சிகோசா
2: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களைக்கொல்லியாகும்.
3: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
4: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
5: நாகை மூராசன்ஸின் வேற லெவல் தீபாவளி கலெக்ஷன், கெட் ரெடி ஃபார் எ கிராண்ட் செலிபிரேஷன். ரிச்சா எடுங்க, ரீல்ஸ் போடுங்க, பட்டு மில் ஜவுளி ரெடிமேட் ஆடைகள், பட்டாசு கிளப்பும் தீபாவளி அறிமுகம், மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: மோகன் பாட்டு ஜவுளி ரெடிமேட்ஸில் தீபாவளி திருவிழா. தீபாவளியை முன்னிட்டு பிரமிக்க வைக்கும் டிசைன்கள். ரூபாய் 2000 மேல் ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் நிச்சய பரிசு. மோகன் பாட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் நாகப்பட்டினம். நிறைவான ஆடைகள் என்றும் உங்கள் மனதில்.
1: நிகழ்ச்சியில் நிறைவாக ஒலிக்கும் குரல்கள் சூலமங்கலம் சகோதரிகள்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சியின் சேலம் மங்களன் மங்களில் விளக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரன் நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் திருச்சியின் சேலம் மங்களன்
1: மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களை மிக மிக குறைந்த சேதாரத்தில் VIS 916 HUID ஹால்மா தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தர சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் கட் நேச்சுரல் வைர நகைகளுக்கு கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.

0: நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் டாக்டர் பா, இணைந்து வழங்கியோர் வசந்தன் கோ.
1: இந்தியாவின் நம்ம வண்டியில் வசந்தன் கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை, தரம் நம்பிக்கை வசந்தன் கோ. இந்தியாவின் நம்ம வண்டியில் வசந்தன் கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 43 இன்ச் எல்இடி டிவி 19,990 மட்டுமே. 1.5 டன் 3-ஸ்டார் ஏசி 29,990 மட்டுமே. மற்றும் 4,000 வரை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். 7 kg ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் டாப் லோட் வாஷிங் மிஷின் 14,990 முதல். வாங்கும் அனைத்து மொபைல்களுக்கும் ஆக்சசரிஸ் இலவசம். 5-சீட்டர் சோஃபா வாங்கினால் ஏர் ஃப்ரையர் இலவசம். தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
0: நேரில் நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3. நேரில் கேட்கலாம் காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
2: உங்கள் கடை காரைக்கால்.
3: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
0: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை. காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்படும் மருத்துவமனை. அனைத்து அவசர சிகிச்சையும் அளிக்கப்படுகிறது.
4: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து வித விஷமுறிவு சிகிச்சை, இலவச ஆம்புலன்ஸ் வசதியுடன் அனைத்து அறுவை சிகிச்சை, டயாலிசிஸ் போன்ற சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
5: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் கிளை தாமனாங்குடியில் காலை முதல் இரவு 10 மணி வரை செயல்படுகிறது.
4: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை, காமராஜர் சாலை, காரைக்கால்.
5: தொடர்புக்கு 8925936936.
6: நேயர்கள் கேட்க இருப்பது நாளும் நம் நலம் போற்றும் நலமாய் வாழ. மூட்டு வாதம் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் ஜிப்மர் மருத்துவ கல்லூரி எலும்பியல் துறை உதவி பேராசிரியர் மற்றும் எலும்பியல் அறுவை சிகிச்சை வல்லுநர் டாக்டர் என் அருள்குமார் அவர்கள்.
7: அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மூட்டு வலி எதனால் ஏற்படுது, யாருக்கெல்லாம் இந்த மாதிரி மூட்டு வலி அதாவது ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்கிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். மூட்டு வலி அப்படின்றது கண்டிப்பாக நம்ம சொல்லுவோம், அன்றாட நம்மளுடைய வாழ்க்கையை பாதிக்கும். நம்ம வீட்டில் போனோம்னா தாத்தா பாட்டி இருப்பாங்க, நம்ம ஸ்கூல் முடிச்சுட்டு விளையாட போய் குழந்தைங்க கேட்குறாங்கன்னா அவங்களால எந்திரிக்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இப்போ தாத்தா பாட்டி அளவுக்கு போக தேவையில்லை, வீட்டில் இருக்கக்கூடிய அப்பா அம்மாவை போய் நீங்கள் விளையாட கூப்பிட்டிங்கன்னா கூட எனக்கு கால் வலிக்குதுப்பா, எனக்கு கை வலிக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து வரமாட்டாங்க. ஸோ வயது அப்படின்றது ஒரு முக்கியமான காரணமாக நம்ம சொன்னாலும் மூட்டு வலிக்கும். வயதையும் தாண்டி நிறைய காரணங்கள் இருக்குது. சின்ன வயசுலேயும் யங் ஏஜில் ஸ்பெசிஃபிக்காக நடுத்தர மகளிர்களுக்கு இந்த மாதிரி மூட்டு வலிகள் ரொம்ப அதிகமாக வர்றது. ஸோ இப்படி இந்த மூட்டு வலி ஏன் இருக்கக்கூடிய நூற்றாண்டில் வந்து யங்கர் பீப்புளுக்கு ஏன் இந்த மாதிரியான மூட்டு வலிகள்லாம் அதிகமாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா, மெயின் ரீசன் உடல் பருமன். உடல் பருமன் அதிகமாக வர்றதுனால நம்மளுடைய முழு உடலையும் அந்த மூட்டில் இருக்கக்கூடிய ஜவ்வுகளாக இருக்கட்டும், எலும்புகளாக இருக்கட்டும், இது எல்லாமே அந்த வெயிட்டை வந்து ரொம்ப நாள் வந்து தாக்கு பிடிக்க முடியறதில்லை. ஸோ நாளடைவில் அதில் வேற தேய்மானங்கள் ஏற்பட ஆரம்பிக்குது. தேய்மானம் ஏற்படுறதுனால அதனுடைய விளைவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக முட்டியில் நீர் கோக்கிறது, முட்டியில் வலி ஏற்படுறது, வீக்கம் ஏற்படுறது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பெரிய தொந்தரவை கொடுக்குது. இது வயசானவங்களுக்கு வரணுன்றது அவசியம் கிடையாது, சின்ன வயசுலேயும் வரலாம். ஸோ இதையும் தாண்டி வேறு என்னென்ன காரணங்கள் நம்ம சொல்லப்படுது அப்படின்னா, ஸ்பெசிஃபிக்காக வந்து விளையாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் மிக கவனமாக இருக்கணும். நம்ம விளையாண்டு முடிச்சிட்டோம் அப்படின்றதோட நான் வந்து விட்டுறக்கூடாது. அதுக்கப்புறமேட்டு ஸ்பெசிஃபிக்காக அந்த விளையாட்டில் என்னென்ன மாதிரியான இன்ஜுரி ஆகும், நமக்கு அந்த இன்ஜுரி ஆகிறத எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நமக்கு கால்பந்து விளையாட்டு வீரர்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்குலாம் வந்து காலில் இருக்கக்கூடிய லிகமெண்ட் வந்து சீக்கிரமாக அடிபட்டுரும். அதை நம்ம கரெக்டான முறையில் வந்து அந்த லிகமெண்ட்டுன்றது மூட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஜவ்வு, அதை நம்ம கரெக்டான முறையில் வந்து அதுக்குண்டான இன்ஜுரி ஆனதுக்கப்புறம் பண்ணக்கூடிய ரீஹாபிலிட்டேஷன் செய்முறைகள் அதை கரெக்டாக செய்யலை, இல்லை வந்து அறுவை சிகிச்சை தேவைப்பட்டுச்சுன்னா அதை கரெக்டாக பண்ணலை அப்படின்னா, அந்த லிகமெண்ட் இன்ஜுரி ஆன நபர்கள் நாளடைவில் ஒரு 60-70 வயசு ஆனால் எலும்பு தேய்மானம் ஆகும் அப்படின்றது, இவங்களுக்கெல்லாம் 35-40 வயசுலேயே எலும்பு தேய்மானம் ஏற்பட்டு தொந்தரவு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம தமிழ்நாட்டிலேயே இருக்கட்டும், பாண்டிச்சேரிலையாக இருக்கட்டும், நிறைய மக்கள் வந்து கட்டுமானத்தில் ப்ளஸ் வந்து தொழிற்சாலையில் விவசாயம் இது போன்ற தொழில்கள் தான் இருக்காங்க. ஸோ அதீத அளவில் நம்ம காலுக்கு ஓய்வு கொடுக்காமல், நம்மளுடைய தசைகளை வலு பெறாமல் அதீத லோடை நம்ம அதில் கொடுக்கும்போது ரொம்ப விரைவாகவே சிறு வயது இந்த சென்ஸ் 40-50 வயசுலேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எலும்பு தேய்மானம் ஏற்பட்டு ஆர்த்ரைட்டிஸ்க்கு உண்டான தொந்தரவு வர ஆரம்பிக்குது.
6: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. மூட்டு வாதம் குறித்து விளக்கினார் காரைக்கால் ஜிப்மர் மருத்துவ கல்லூரி எலும்பியல் துறை உதவி பேராசிரியர் மற்றும் எலும்பியல் அறுவை சிகிச்சை வல்லுநர் டாக்டர் என் அருள்குமார் அவர்கள்.

0: நேயர்கள், இதுவரை கேட்டது காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திர மருத்துவமனையின் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் உங்கள் கடை, தரமான தார்பைகள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
1: உங்கள் கடை காரைக்கால்,
2: தரமான தார்பைகள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஹோஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
0: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை. காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை 24 மணி நேரமும் செயல்படும் மருத்துவமனை. அனைத்து அவசர சிகிச்சையும் அளிக்கப்படுகிறது. நேற்று நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3. இனி வருகிறது லைட் ஹவுஸ். நம்மளையும் வழங்குள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் திருச்சியின் சீலம் மங்கள் மங்கள் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயந்த் வளரி. இன்று மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்லர்ஸின் என் சொல்ல மது கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் முனைவர் வாசுகி ஜெயராமன் அவர்கள். 6:25 பாட்டு பெட்டி, 6:40 பன்ரூட்டி நெய்வேலி டவுன்ஷிப் SV ஜுவல்லர்ஸின் வெற்றிக்கு வழி. வழங்குபவர் எழுத்தாளர் ரேனா தமிழ்வாணன் அவர்கள். 7:00 6:45 மயிலாடுதுறை ARC நடேசிட்டார் அண்ட் கோஜ் வலர்சின். திருவாரூர் ஜெயந்தி மோட்டார்ஸ் வழங்கும் நலம் தரும் நவராத்திரி சிறப்பு தொடர். இன்று இடம்பெறும் திருக்கோவில் திருவாரூர் அருள்மிகு கமலாம்பாள் திருக்கோவில். 7:00 இசைத்தன்றல். 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்ட் உரத்தின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் நெல் விவசாயம். நாகப்பட்டினம் மாவட்டம் திருமர்கள் என் மணிவேல் அவர்கள் நேர்முகம் கேட்கலாம். 8:00 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயந்த் வளரியின் காற்றில் வரும் கானம் தொலைபேசி வழி நேர் விருப்பம். 8:30 காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சி தொடர கேட்கலாம். 9:00 பொன்னியின் செல்வன்கள். 9:15 பாடலோடு பயணம். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடையின் ஒரு கதை சொல்லட்டா. 10:00 இரவும் மலரும் கடித விழி நேர் விருப்பமாக மலர காத்திருக்கிறது. 11:00 காற்றலையில் நாளை நாளை நிகழ்ச்சிகள் பற்றி

0: இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு படையினர் ஆராய்ச்சி அபிவிருத்தி மற்றும் புதுமையாக்க முயற்சிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டுமென குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். அனைத்து பிரிவு மக்களுக்கும் அதிகாரம் அளிப்பதே அரசின் நிர்வாக அணுகுமுறை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நடப்பு நிதியாண்டில் இந்தியாவின் வளர்ச்சி குறித்த சர்வதேச செலாவணி நிதியத்தின் 6.4% கணிப்பு 7% உயர்த்தப்பட்டுள்ளது. தனிநபர்கள் வர்த்தகர்களுக்கு பணம் வழங்கும் யுபிஐ பரிவர்த்தனைகள் மீது எம்டிஆர் கட்டணம் விதிக்கும் நடைமுறைகள் தீபாவளிக்கு பின்னர் அமலாக உள்ளன. இனி விரிவான செய்திகள். தேசிய பாதுகாப்பு கல்லூரியில் 66வது குழுவாக பயிற்சி பெறும் அதிகாரிகள் கல்லூரி பயிற்றுநர்களுடன் இணைந்து இன்று புதுடில்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்தனர். இன்றைய சூழலில் உள்நாட்டு பாதுகாப்பை உறுதிப்படுத்த வழக்கமான இராணுவ பலம் மட்டுமே போதாது என்றும் நவீன போர் முறைகளில் சைபர் பாதுகாப்பு, விண்வெளி தொழில்நுட்பம் மற்றும் உயிரி தொழில்நுட்பங்களுக்கு பங்கு அதிகரித்து வருவதால் சிக்கலான புதிய சவால்களை திறம்பட்ட முறையில் சந்திக்க தேவையான தொலைநோக்கு மற்றும் தயார் நிலையை வலுப்படுத்திக் கொள்ளுதல் அவசியம் என்றும் குடியரசுத் தலைவர் வலியுறுத்தினார். பாதுகாப்பு படையினர் ஆராய்ச்சி அபிவிருத்தி மற்றும் புதுமையாக்க முயற்சிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டுமென்றும் அவர் கூறினார். தேசிய பாதுகாப்பில் மட்டுமின்றி நாட்டின் பொருளாதார செயல்பாடுகளிலும் செயற்கை நுண்ணறிவின் பயன்

0: ஈடுபாடு அதிகரித்து வருவதை குடியரசுத் தலைவர் சுட்டிக்காட்டினார். தேசிய பாதுகாப்பு தொடர்பான முக்கிய பிரச்சனைகளில் உடனுக்குடன் விரைந்து முடிவெடுக்கும் திறன்களை பாதுகாப்பு படையினர் வளர்த்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அரசின் நிர்வாக அணுகுமுறை மற்றும் பணி கலாச்சாரத்தில் அனைத்து பிரிவினருக்கும் அதிகாரம் அளிப்பதே அரசின் அதிகாரம் என்ற கொள்கைக்கு முக்கிய இடம் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இக்கொள்கையை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதில் டிஜிட்டல் வசதி போன்ற புதிய சீர்திருத்தங்களுக்கு முக்கிய பங்கு இருப்பதாக அவர் இன்று புதுடில்லியில் புதிய பொருளாதாரம் குறித்த ப்ளூம்பர்க் பேரவை மாநாட்டில் பேசுகையில் கூறினார். பிரதமரின் உரை குறித்து கூடுதல் விவரங்கள்.
1: நடப்பு 21ஆம் நூற்றாண்டில் டேட்டா, தொழில்நுட்பம் மற்றும் புதுமையாக்க முயற்சிகள் அதிகாரத்தின் முக்கிய ஆதாரங்களாகவே மாறியிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார். இத்தகைய புதிய வசதிகளில் இந்தியாவின் திறன்களை மேம்படுத்துவதால் இந்தியாவிற்கு மட்டுமின்றி இதர நாடுகளுக்கும் பயன் கிடைப்பதை உறுதிப்படுத்துவதே அரசின் நோக்கம் என்று அவர் தெரிவித்தார். அனைவருக்குமான வாய்ப்புகள், அனைவருக்குமான வளர்ச்சி என்பதே இந்தியாவின் முன்னேற்றத்திற்கு அடிப்படை என்று பிரதமர் கூறினார். கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவில் 25 கோடி மக்கள் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டு இருப்பதையும் இந்தியாவில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் எண்ணிக்கை 2.5 லட்சம் தாண்டி அதிகரித்து வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இதில் சுமார் 50% ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் சிறு நகரங்களில் இருந்து செயல்பட்டு வருவதாகவும், 45% ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் குறைந்தபட்சம் ஒரு பெண் இயக்குநரின் கீழ் செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார்.
0: நடப்பு நிதியாண்டில் இந்தியாவின் வளர்ச்சி குறித்த சர்வதேச செலாவணி நிதியத்தின் 6.4% கணிப்பு 7% உயர்த்தப்பட்டுள்ளது. இவ்வாண்டு இதுவரையிலான இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியில் வலுவான உள்நாட்டு தேவைகள் மற்றும் சேவை செயல்பாடுகளால் எதிர்பார்க்கப்பட்டதை விட அதிக உத்வேகம் காணப்படுவதன் அடிப்படையில் முழு ஆண்டிற்கான கணிப்பு இவ்வாறு உயர்த்தப்பட்டுள்ளதாக உலக பொருளாதாரம் குறித்த சர்வதேச செலாவணி நிதியத்தின் கண்ணோட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் உள்நாட்டு சந்தை தொடர்ச்சியாக வலுவடைந்து வருவதும் அமைப்பு ரீதியிலான சீர்திருத்தங்கள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படுவதும் வளர்ச்சி வேகம் அதிகரிக்க சாதகமான சூழல் ஒன்றை ஏற்படுத்தியிருப்பதாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பு நிதியாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி குறித்த ரிசர்வ் வங்கியின் கணிப்பு அண்மையில் 7.1% உயர்த்தப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று புதுடில்லியில் செக் குடியரசின் துணை பிரதமரும் தொழில் வர்த்தக அமைச்சருமான திரு கரேல் ஹவுலி செக்கை சந்தித்து பேசினார். சுயசார்பு இந்தியா இயக்கத்தை வலுப்படுத்தும் வகையில் கூட்டு பாதுகாப்பு குழுவின் மூலம் இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்திக் கொள்ள இரு நாடுகளும் இணங்கியிருப்பதாக சமூக ஊடக பதிவு ஒன்றில் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். 4 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள திரு ஹவுலி செக் பெங்களூரு மற்றும் மும்பையில் பல்வேறு தொழில் வர்த்தக அமைப்புகளின் பிரதிநிதிகளையும் சந்திக்க இருக்கிறார். கனடா நாட்டின் வெளியுறவு அமைச்சர் திருமதி அனிதா ஆனந்த் இன்று முதல் இந்தியாவில் 2 நாள் பயணம் மேற்கொள்கிறார். அவர் இப்பயணத்தின் போது வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரை சந்தித்து பேசுகிறார். நாளை மத்திய திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி உள்ளிட்டவர்களையும் அவர் சந்திக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRNews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. தனிநபர்கள் UPI மூலம் வர்த்தகர்களுக்கு பணம் வழங்கும் பரிவர்த்தனைகள் மீது MDR கட்டணம் விதிக்கும் நடைமுறைகள் தீபாவளிக்கு பின்னர் அமலாக உள்ளன. பண்டிகை காலத்தை கருத்தில் கொண்டு UPI மற்றும் இதர சேவைகளுக்கான வழிகாட்டுதல் குழு இன்று இவ்வாறு முடிவு செய்திருப்பதாக தேசிய பண பட்டுவாடா கழகம் சமூக ஊடக பதிவு ஒன்றில் தெரிவித்துள்ளது. வர்த்தகர்களுக்கு தனிநபர்கள் 2000 ரூபாய்க்கு மேல் பணம் செலுத்தினால் மட்டுமே MDR கட்டணம் பொருந்தும் என்றும், தனிநபர்கள் இதர தனிநபர்களுக்கு எவ்வளவு பணம் செலுத்தினாலும் கட்டணமில்லாத நிலை தொடரும் என்பதால் 96% UPI பரிவர்த்தனைகளுக்கு எந்த பாதிப்பும் இராது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனிநபர்களிடமிருந்து UPI QR கோட் மூலம் மாதம் 1 லட்சம் ரூபாய் வரை பணம் பெறும் சிறு வணிகர்கள் மற்றும் தெருவோர வியாபாரிகளுக்கு MDR கட்டணம் பொருந்தாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் சேவை மூலமான தேச சேவை என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் பொது சேவையில் 25 ஆண்டுகளை பூர்த்தி செய்யும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சேவை பயணம் இன்று வரை அயராத உறுதிப்பாட்டுடன் தொடர்கிறது. சேவை மற்றும் நல்லாட்சி என்னும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப 2047ஆம் ஆண்டுக்குள் முன்னேறிய

0: ாக இந்தியாவை மேம்படுத்தும் இலக்கை நோக்கி நாடு தொடர்ச்சியாக பயணித்து வருகிறது. அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, அனைவருக்கும் சமூக அதிகாரம் என்னும் அரசின் கொள்கையினால் நாட்டு மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. 2025 ஆண்டின் வக்ஃப் சீர்திருத்தங்களால் அரசு நிலம் வக்ஃப் சொத்துக்களாக மாற்றப்படுவதை கட்டுப்படுத்த முடிந்திருப்பது குறித்து இன்று சேவா சங்கல்ப் அபியான் என்னும் இந்த சிறப்பு தொடரில் காண்போம்.
1: வக்ஃப் சட்டத்தின் 40வது பிரிவு வக்ஃப் வாரியம் நினைத்தால் எந்த ஒரு சொத்தையும் வக்ஃப் சொத்தாக தானாகவே அறிவித்துக் கொள்வதை அனுமதித்து வந்தது. இதன் காரணமாக நாட்டில் 2.07 லட்சமாக இருந்த வக்ஃப் சொத்துக்களின் எண்ணிக்கை 2013 ஆண்டில் 8.72 லட்சமாக அதிகரித்திருந்தன. அரசுக்கு சொந்தமான 5973 சொத்துக்களும் இதில் அடங்கும். 2025 ஆண்டு நிறைவேற்றப்பட்ட உமித் சட்டம் என்னும் வக்ஃப் திருத்த சட்டம் இந்த 40வது பிரிவை நீக்கியது. அரசு நிலங்கள் மீதான வக்ஃப் வாரியத்தில் எந்த ஒரு உரிமை கோரிக்கையும் மாவட்ட ஆட்சியரை விட உயர்நிலையில் உள்ள அதிகாரி ஒருவரால் ஆராயப்பட வேண்டும் என திருத்த சட்டத்தில் வகை செய்யப்பட்டது. இத்தகைய விசாரணையின் முடிவுகளை ஆட்சேபித்து உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யும் வாய்ப்பும் முதல் முறையாக திறந்துவிடப்பட்டது. சட்ட மாற்றங்களுக்கு ஏற்ப சொத்து ஆவணங்களை டிஜிட்டல் மயமாக்கும் வசதிகளும் கொண்டு வரப்பட்டன. வக்ஃப் வாரியத்தின் உரிமை கோரிக்கைகள் ஆதாரங்களின் அடிப்படையில் அமைய வேண்டுமே தவிர அனுமானங்களின் அடிப்படையில் அல்ல என்பதை திருத்த சட்டம் மூலம் அரசு உறுதிப்படுத்தியுள்ளது.
0: இன்று பேரிடர் அபாய குறைப்பு தினத்தை முன்னிட்டு காரைக்கால் கடற்கரையில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் இளைஞர்கள், குடிமை பாதுகாப்பு படையினர், ஆப்தமித்ரா, தன்னார்வலர்கள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அவசரகால மீட்பு நடவடிக்கைகள் மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து செயல் விளக்க பயிற்சி அளிக்கப்பட்டது. மாவட்ட பேரிடர் மேலாண்மைத்துறை மேரா யோபாரத் இயக்கத்துடன் இணைந்து ஏற்பாடு செய்திருந்த இந்நிகழ்ச்சிக்கு மாவட்ட துணை ஆட்சியர் திரு பாலு பக்கிரிசாமி தலைமையேற்றார். மாஹேயில் பந்தக்கல் PM ஸ்ரீ ஜவஹர் நவோதயா பள்ளியில் குழந்தைகள் நலக்குழுவும் சைல்டு ஹெல்ப்லைன் அமைப்பினரும் இணைந்து ஏற்பாடு செய்திருந்த குழந்தைகளுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சியை மண்டல நிர்வாக அதிகாரி திரு அங்கித்குமார் தொடக்கி வைத்தார். குழந்தைகளின் உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு தகவல்கள் இந்நிகழ்ச்சியின் போது எடுத்து கூறப்பட்டன. அடுத்த 2 நாட்களில் தென்னிந்தியாவின் தென்பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை தொடங்க சாதகமான சூழல் தென்படுவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று சென்னை, செங்கல்பட்டு, கடலூர், விழுப்புரம், தஞ்சை, நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை, நெல்லை, குமரி உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், தமிழகத்தின் இதர பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு படையினர் ஆராய்ச்சி, அபிவிருத்தி மற்றும் புதுமையாக்க முயற்சிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். அனைத்து பிரிவு மக்களுக்கும் அதிகாரம் அளிப்பதே அரசின் நிர்வாக அணுகுமுறை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நடப்பு நிதியாண்டில் இந்தியாவின் வளர்ச்சி குறித்த சர்வதேச செலாவணி நிதியத்தின் 6.4% கணிப்பு 7% உயர்த்தப்பட்டுள்ளது. தனிநபர்கள், வர்த்தகர்களுக்கு பணம் வழங்கும் UPI பரிவர்த்தனைகள் மீது MDR கட்டணம் விதிக்கும் நடைமுறைகள் தீபாவளிக்கு பின்னர் அமலாக உள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
2: நேரம் 6:20. நேரலாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3.
3: கியா ஆப்கோ கிசி சர்க்காரி விபாக் சே ஜுடி கோயி ஷிகாயத் தர்ஜ் கர்னி ஹை
4: தோ ஆப்கி சஹாயதா கரேகி பாரத் சர்க்கார் கே பிரஷாசனிக் சுதார் ஔர் லோக் ஷிகாயத் விபாக் கே CP கிராம்ஸ் போர்ட்டல் பர் சமாதான் தீதி.
3: சமாதான் தீதி 22 பாரதிய பாஷாவோ மே ஆப்கி பாத் சுன்தி ஔர் சமஜ்தி ஹை. ஆப்கோ பஸ் அப்னி ஷிகாயத் கோ போல்னா ஹை. சமாதான் தீதி கி AI டெக்னிக் ஆப்கி ஷிகாயத் கோ சீதே சஹி மந்த்ராலய தக் பஹுன்சாதி ஹை.
4: ஆஜ் ஹி www.pjportal.gov.in பர் ஜாயே ஔர் அப்னி ஷிகாயத் தர்ஜ் கரே.
3: सारी शिकायतों का समाधान CP ग्राम्स की समाधान दीदी.
2: நேர்கள் இனி கேட்கலாம். நாஞ்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்லர்ஸின் இன்சொல்லமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
5: உபயோக பொருட்கள்
6: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
5: நாச்சியார் கோவிலின் மிக பிரம்மாண்டம் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
6: பாத்திரம், பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், கோவில் பூஜை பொருட்கள்,
5: விக்கிரகங்கள், கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள், வீட்டு உபயோக பொருட்கள்
6: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
5: மொத்த விற்பனையில் பொன்விழா ஆண்டை நோக்கி சாதனை படைக்கும் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், வடக்கு வீதி, நாச்சியார் கோவில்.

0: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்லர்ஸ்.
1: ஏஆர்சி காமாட்சி ஜுவல்லர்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. 140 ஆண்டுகள் பாரம்பரியம். ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ்,
2: 916 ஹால்மார்க். தங்க நகைகள், வெள்ளி கொலுசுகள், பாத்திரங்கள்,
1: தங்கம் மற்றும் வெள்ளி ரதம், கவசம் மற்றும் கலசம் எங்களின் தனிச்சிறப்பு. கைராசியான ஸ்தாபனம்
2: ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடத்தெரு, பஸ் நிலையம் அருகில், மயிலாடுதுறை
1: மற்றும் தி நகர் சென்னை.
3: இன்சொல் அமுது வழங்குகிறார் காரைக்கால் முனைவர் வாசுகி ஜெயராமன் அவர்கள்.
4: அன்பான நேயர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையிலும் அவர்களுக்கென ஒரு குறிக்கோள், அதாவது ஒரு லட்சியம் இருக்க வேண்டும். அந்த லட்சியம் தான் ஒரு மனிதனை நிறைவுடைய மனிதனாக இருக்கும். மாவீரன் நெப்போலியன் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து ஒரு படையினுடைய போர் வீரனாக இணைந்து தன்னுடைய தன்னிகரில்லாத உழைப்பால், முயற்சியால் படிப்படியாக தன்னை முன்னேற்றி உலக வீரர்களில் ஒருவனாக, உலகையே வியக்க வைக்கும் ஒரு மன்னனாக மாறியிருக்கிறார் என்றால் அவருடைய லட்சியம்தான் அதற்கு காரணம். ஒருவன் ஒரு செயலில் மனதை வைத்து அந்த மனதில் இருக்கின்ற லட்சியத்தை அடைவதற்காக தொடர்ந்து முயற்சி செய்தால், எண்ணியர் எண்ணியாங்கு எய்துவர், எண்ணியர் திண்ணியராக பெறின் என்கின்ற படி ஒருவனால் நிச்சயமாக அந்த இலக்கை அடைய முடியும். நமது வாழ்க்கையில் லட்சியத்தை அடைவதற்கு நம் வாழ்நாள் முழுவதும் முயல முடியாது. சில நாள் நாம் குழந்தை பருவத்திலே இருக்கின்றோம், பாலனாக இருக்கின்றோம். காலை பருவத்திலே நமது கடமைகள் நமக்கு குறுக்கிடுகிறது. முதுமை பருவத்திலே முதுமை வந்து நம்மை தடுக்கிறது. அதனால் லட்சியத்தோடு வாழ்வதற்கு சில காலங்களே நமக்கு உதவுகிறது என்பதை பாலனாய் கழிந்த நாளும், பனிமலர் கோதை மார்தம் மேலனாய் கழிந்த நாளும், மெலி ஒரு மூப்பு வந்து கோலனாய் கழிந்த நாளும் குறிக்கோள் இல்லாது கெட்டேன் என்று கூறுகின்றனர். அப்பாறு குறிக்கோள் அடைவதற்கு பல தடைகள் இருந்தாலும் அந்த தடைகளை நீக்கி முயன்றவர்களே குறிக்கோளை அடைந்து வெற்றியாளர்களாக உலகில் பவனி வந்திருக்கின்றார்கள். நேயர்களே, நாமும் நல்ல குறிக்கோளுடன் நாளும் முயன்று நல்லதொரு வாழ்க்கையை பெறுவோம். நன்றி, வணக்கம்.
3: இன்சொல் அமுது வழங்கினார் காரைக்கால் முனைவர் வாசுகி ஜெயராமன் அவர்கள்.
0: நேயர்கள், இதுவரை கேட்டது நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்லர்ஸின் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
5: உபயோக பொருட்கள்
6: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
0: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்லர்ஸ்.
1: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நேர்களை நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3.
7: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
8: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
9: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

இனி கேட்டு ரசிக்கலாம் பாட்டு பெட்டி. தமிழ் திரை இசையில் சில பாடல்களை கேட்கும் போது நாம் மனம் தானாகவே மகிழ்ச்சியில் திளைக்கும். அந்த வகையில் காதலின் அழகையும் இளமையும் இனிமையும் இசையோடு கலந்து வழங்கும் பாடல்களில் ஒன்றுதான் இந்த பார்த்தேன் சிரித்தேன் அப்படிங்கிற இந்த வீராபின் அபிமன்யு படத்திலிருந்து வர்ற இந்த பாட்டு. இந்த பாட்டில் நிறைய சிறப்புகளை பற்றி சொல்லிட்டு போகலாம். அந்த வகையில் இலக்கண குறிப்பு ஒன்று இருக்குது. இலக்கணம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அடிகள் தோறும் இறுதி எழுத்து ஒன்றி வர தொடுப்பது இயைபு என்று இலக்கணம் சொல்கிறது. அந்த வகையில் இந்த பாட்டில் பார்த்தேன் சிரித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தேன் தேன் அப்படிங்கிறவரது வந்து இயைபு என்கின்ற இலக்கண முறையில் நம்ம சொல்லலாம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பாட்டிப்பட்டி நிகழ்ச்சியில் வீர அபிமன்யு படத்திற்காக இந்த பார்த்தேன் சிரித்தேன் அப்படிங்கிற பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணுவோம்.

0: நிறைவு பெறுகிறது பாட்டு பெட்டி. இன்னும் சில நொடிகள் தொடர்கிறது மாநில செய்திகள் சென்னையிலிருந்து.
1: மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். தலைப்புச் செய்திகள். தேசிய பாதுகாப்புக்கு ராணுவ படையினரும் அறிவியல் நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். மத்திய இணையமைச்சர் பதவியை டாக்டர் எல் முருகன் ராஜினாமா செய்துள்ளார். தமிழகத்தில் 4724 செவிலியர் பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். அதிக விலைக்கு வெளிச்சந்தையிலிருந்து மின்சாரம் வாங்குவதற்கான தமிழக அரசின் நடவடிக்கைக்கு திமுக, அஇஅதிமுக, தேமுதிக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தேசிய பாதுகாப்புக்கு ராணுவ படையினரும் அறிவியல் நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் தேசிய ராணுவ கல்லூரியில் பயிற்சி மேற்கொண்டவர்களுடன் கலந்துரையாடிய அவர், நாட்டின் பாதுகாப்பில் நவீன தொழில்நுட்பத்தின் பங்கு இன்றியமையாதது என்று கூறினார். சைபர் பாதுகாப்பு, விண்வெளி தொழில்நுட்பம், உயிரி தொழில்நுட்பம் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்ள வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். மத்திய அரசின் ஆராய்ச்சி மேம்பாட்டு புத்தாக்க திட்டத்தின் கீழ் பாதுகாப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கூறினார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அறிவியல் மற்றும் தேசிய பாதுகாப்பில் பயன்படுத்தப்பட்டு வருவதாக திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்தார். மத்திய இணையமைச்சர் பதவியை டாக்டர் எல் முருகன் ராஜினாமா செய்துள்ளார். இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அவர் அனுப்பியுள்ள கடிதத்தில், திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் பாரத மாதாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் சேவையாற்றியது தன் வாழ்வின் மிகப்பெரிய கௌரவமாக

0: கருதுவதாக குறிப்பிட்டுள்ளார். 2029 மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு அடிமட்ட அளவில் களப்பணி ஆற்றவும் கட்சி தொண்டர்களுடன் இணைந்து செயல்படவும் தமிழகத்தில் பிஜேபியை வலுப்படுத்துவதற்கும் முழு நேரமாக ஈடுபடுத்திக் கொள்ள விரும்புவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். முதலில் தேசம், அடுத்ததாக கட்சி, இறுதியாகவே சுயநலம் என்று தாம் கருதுவதாகவும் தமது பதவி விலகல் கடிதத்தில் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் 4724 செவிலியர் பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நேர்மையான முறையிலும் வெளிப்படைத்தன்மையுடனும் செவிலியர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார்.
1: மருத்துவத்துறை கட்டமைப்பை மேலும் வலுப்படுத்தும் விதமாக மாநிலம் முழுவதும் 4724 செவிலியர்களுக்கான பணி நியமன ஒவ்வொரு செவிலியர்கள் அந்தந்த மாவட்ட நலச்சங்கங்கள் மூலமாக தொகுப்புதியத்தின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்று பணி நியமன ஆணை கொடுக்கும் விழா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஆரம்பிச்சு வச்சோம். ஒவ்வொரு செவிலியர் பணியிடங்களும் முற்றிலும் நேர்மையான முறையில் வெளிப்படையான முறையில் எந்த ஒரு சிபாரிசும் இல்லாம நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிறோம். இங்க பெறப்பட்ட விண்ணப்பங்கள் பார்த்தீங்கன்னா 48828 பெறப்பட்டன. விண்ணப்பங்களை பரிசீலித்து காஞ்சிபுரம் மாவட்டம் மட்டும் 201 செவிலியர் பணியிடங்கள்
0: மார்பக புற்றுநோய் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சேலத்தில் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு மாணவர்கள் பின்னோக்கி நடைப்பயணம் மேற்கொண்டனர். இதில் கலந்து கொண்ட தனியார் மருத்துவக் கல்லூரி டீன் டாக்டர் செந்தில்குமார் 95% மார்பக புற்றுநோய் சிகிச்சை மூலம் குணப்படுத்த முடியும் என்று கூறினார்.
2: 1:28 விகிதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விமன் வந்து பிரஸ்ட் கேன்சரை பாதிக்கப்படுறாங்க. சென்னை போன்ற ஒரு மெட்ரோ சிட்டிஸ்லாம் 1:22 இருக்கு. இது எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னா நம்மளுக்கே தெரியாம இதை பாதிப்பை வந்து உடம்புல வந்து உருவாக்கிடும். இது கியூர் பண்ண முடியுமா? 95% வந்து கியூர் பண்ணிடலாம். முன்னாடி நம்ம வந்து அறிகுறியில வந்து கண்டுபிடிச்சு அதுக்கு சிகிச்சை கொடுத்தனா நம்ம வந்து கியூர் பண்ணிடலாம். லைஃப் வந்து சேவ் பண்ணலாம், பிரஸ்ட் சேவ் பண்ணலாம், எல்லாமே நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாம நம்ம வந்து இந்த நோயிலிருந்து விடுபடலாம்.
0: மார்பக புற்றுநோய் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக இந்த நடைப்பயணம் மேற்கொண்டதாக இதில் பங்கேற்ற மாணவி வித்யாஸ்ரீ தெரிவித்துள்ளார்.
3: மார்பக புற்றுநோய் பத்தி எந்த பெண்களுக்குமே ஜாஸ்தியா தெரியறதே இல்ல. சோ அதை பத்தி நாங்க விழிப்புணர்வு பண்றதுக்காக தான் இங்க வந்திருக்கோம். இந்த ஒரு பிரஸ்ட்ல உங்களுக்கு எந்த சேஞ்சஸ் இருந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கட்டியோ இல்ல பஸ்லிக்கேஜோ இந்த மாதிரி என்ன இருந்தாலும் நீங்க தயக்கப்படாம இல்ல எனக்கு இந்த மாதிரி அது டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க, இது ஃபர்ஸ்டே நீங்க கண்டுபிடிச்சிட்டு வந்தீங்கன்னா சீக்கிரமாவே கியூர் பண்ணிடலாம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
4: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மின்சாரத்தை அதிக விலைக்கு வெளிச்சந்தையிலிருந்து வாங்குவதற்கான தமிழக அரசின் நடவடிக்கைக்கு திமுக, அஇஅதிமுக, தேமுதிக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஒரு யூனிட்டுக்கு 35 ரூபாய் கொடுத்து வெளிச்சந்தையிலிருந்து மின்சாரம் வாங்குவதற்கான தமிழக அரசின் முயற்சியை குறை கூறியுள்ளார். கடந்த ஆட்சியில் குறைந்த விலைக்கு மின்சாரம் வாங்கிய ஒப்பந்தங்களை ரத்து செய்துவிட்டு தற்போதைய அரசு நாட்டிலேயே மிக அதிக விலைக்கு மின்சாரம் வாங்கப்போவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஒரு யூனிட் மின்சாரம் வாங்க அதிக விலையில் ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது ஏற்கனவே கடன் சுமையில் சிக்கியுள்ள தமிழக மின்சார வாரியத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று கூறியுள்ளார். யூனிட் ஒன்றுக்கு 35 ரூபாய் என்ற மிக அதிக விலையில் மின்சாரத்தை கொள்முதல் செய்வதற்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது அதிர்ச்சி அளிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். தேமுதிக பொதுச்செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தனியாரிடம் ஒரு யூனிட் மின்சாரத்தை 35 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய அவசியம் என்ன என்று வினவியுள்ளார். தசரா பண்டிகையை ஒட்டி தெற்கு ரயில்வே சிறப்பு ரயில்களை இயக்கவுள்ளது. தாம்பரத்திலிருந்து வரும் வெள்ளிக்கிழமை இரவு 11 மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் ஞாயிற்றுக்கிழமை காலை 7:45 மேற்குவங்க மாநிலம் சத்ராகாச்சி சென்றடையும். வரும் வெள்ளிக்கிழமை காலை 6:15 போதனூரிலிருந்து புறப்படும் சிறப்பு ரயில் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 1:30 பரௌனி சென்றடையும். நாளை காலை 7:40 போதனூரிலிருந்து புறப்படும் சிறப்பு ரயில் மறுநாள் இரவு 8:00

0: கரக்பூர் சென்றடையும். கரக்பூரிலிருந்து நாளை மறுநாள் இரவு 11 மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் சனிக்கிழமை காலை 8:45 சென்னை எழும்பூர் வந்தடையும். தமிழக கடலோர மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் பி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: அடுத்த 2 நாட்களில் தென்மேற்கு பருவமழை நாடு முழுவதும் இருந்து முழுவதுமாக விலகுவதற்கான சூழல் உருவாகி வருகிறது. அதே நேரத்தில் தென்னிந்தியாவில் வடகிழக்கு பருவமழை தொடங்கவும் சாதகம்

0: தென்மேற்கு பருவமழை நாடு முழுவதும் இருந்து முழுவதுமாக விலகுவதற்கான சூழல் உருவாகி வருகிறது. அதே நேரத்தில் தென்னிந்தியாவில் வடகிழக்கு பருவமழை தொடங்கவும் சாதகமான சூழல் ஏற்படுகிறது. தெற்கு சிறிலங்கா கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல சுழற்சியிலிருந்து மத்திய வங்கக்கடல் பகுதிகள் வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று தமிழக கடலோர மாவட்டங்களில் பரவலாக மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் நாளை முதல் அக்டோபர் 19ஆம் தேதி வரை தென் தமிழக பகுதிகள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், வட கடலோர தமிழக மாவட்ட பகுதிகளில் மிதமானது முதல் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். இன்று நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழைக்கும் நாளை மிதமான மழைக்கும் வாய்ப்புள்ளது.
1: மாவட்ட செய்திகள். மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் தலைமையில் கல்வி அலுவலர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் சென்னையில் இன்று நடைபெற்றது. தென்காசி மாவட்டத்தில் சுமார் 4 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு மாநில அமைச்சர் டாக்டர் ராஜீவ் இன்று வழங்கினார். தஞ்சாவூரில் சர்வதேச பேரிடர் அபாய குறைப்பு தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திருமதி ரேவதி தொடங்கி வைத்தார். திருவண்ணாமலையில் பிரதமரின் மேற்கூரை சூரிய மின் திட்டத்தின் மூலம் வீடுகளில் மேற்கூரைகளில் சோலார் பேனல் அமைப்பதற்கான விழிப்புணர்வு முகாம் இன்று நடைபெற்றது. அஞ்சல்துறை சார்பில் சென்னை தெற்கு கோட்ட அளவிலான வாடிக்கையாளர் குறைதீர்ப்பு முகாம் வரும் 27ஆம் தேதி நடைபெறவுள்ளது. சென்னை பெருநகர மாநகராட்சி பகுதிகளில் ஒருமுறை பயன்பாட்டு நெகிழிப் பொருட்களின் தடை அமலாக்கத்தை கண்காணிப்பதற்கான சிறப்பு பணிக்குழுவின் 3வது கூட்டம் மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் தலைமையில் இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-17, 16-21, 21-19 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் நாட்சுகி நிடாயிராவை வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 22-20, 21-19 என்ற செட் கணக்கில் பிரான்சின் ஆண்ட்ரே மிர்கலை வென்றார். ரஞ்சிகோப்பை கிரிக்கெட் போட்டியில் தமிழகத்திற்கு எதிரான 3வது நாள் ஆட்ட நேர இறுதியில் ராஜஸ்தான் 2வது இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு 81 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய பாதுகாப்புக்கு ராணுவப் படையினரும் அறிவியல் நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். மத்திய இணையமைச்சர் பதவியை டாக்டர் எல் முருகன் ராஜினாமா செய்துள்ளார். தமிழகத்தில் 4724 செவிலியர் பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். அதிக விலைக்கு வெளிச்சந்தையிலிருந்து மின்சாரம் வாங்குவதற்கான தமிழக அரசின் நடவடிக்கைக்கு திமுக, அஇஅதிமுக, தேமுதிக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: நேரம் 6:40. நேரில் நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3.
3: தரமான தங்க நகைகளை குறைந்த சேதாரத்தில் வாங்கிட எஸ் வி ஜுவல்லரி.
2: நேர்கள் இனி கேட்கலாம் பன்ருட்டி நெய்வேலி டவுன்ஷிப் எஸ் வி ஜுவல்லர்ஸின் வெற்றிக்கு வழி. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் பன்ருட்டி நெய்வேலி டவுன்ஷிப் எஸ் வி ஜுவல்லர்ஸ்.
3: பத்தர் பரம்பரையில் 5 தலைமுறைகள் கண்ட தங்க பாரம்பரியம், உங்கள் எதிர்பார்ப்புகளுக்கும் அப்பாற்பட்ட தரம். பன்ருட்டி ஸ்ரீ சண்முக விலாஸ், எஸ் வி ஜுவல்லர், பன்ருட்டி மற்றும் நெய்வேலி.
4: வெற்றிக்கு வழி வழங்குகிறார் எழுத்தாளர் லேனா தமிழ்வாணன் அவர்கள்.
5: மனித மாண்புகளில் மறுத்தறியா பண்பு என்பது மிக நல்ல ஒன்றுதான். மனித நேயத்தினுடைய உச்சமாக இதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் யார் என்ன வேலை சொன்னாலும் இழுத்து போட்டுக்கொண்டு ஊர்ப்பணி செய்பவர்களை பற்றி நீங்கள் எண்ணி பாருங்கள். உயர்ந்த பண்பினர் என்று இவர் ஊரெல்லாம் பாராட்டும்படியாக நடந்து கொள்கிறார் என்றால் வீட்டில் இவருக்கு என்ன பெயர்? இவர்கள் தங்களுக்குரிய கடமைகளை பெரும்பாலும் சரியாக செய்து முடிப்பவர்களாக இருந்திருக்க மாட்டார்கள். ஒரு குறிப்பிட்ட தாயிடம் சொன்னேன், உங்கள் பிள்ளை எல்லோருக்கும் நல்லவராக இருக்கார், அவ்வளோ பேருக்கு அவ்வளோ உதவி உங்கள் பிள்ளையால் என்று நான் பாராட்டினேன். அந்த தாய் மகிழ்வார்கள் என்று பார்த்தால் அவர்கள் சொன்னார்கள், இவனை ஊருக்குன்னே நான் பெத்து போட்டிருக்கேன், ஒரு வேளையும் வீட்டுக்கு பார்க்க மாட்டான் என்று அவர்கள் சொன்னார்கள். எனக்கு அது சற்று ஏமாற்றமாக இருந்தது. பொது காரியங்களை இழுத்து போட்டுக்கொண்டு செய்பவர்கள் ஊராரிடம் நற்பெயர் பெற்றால் மட்டும் போதாது, வீட்டினரிடமும் நற்பெயர் வாங்க வேண்டும் என்பது மிக முக்கியம். தத்தம் கடமைகளை இவர்கள் சரிவரச் செய்தால் அவர்களை முழுமையாக பாராட்டலாம். இல்லையென்றால் ஊரை கும்பிடுபவர்களுக்கு ஒத்த கையால் தான் சல்யூட் அடிக்க வேண்டும். பொதுவாழ்வு மனிதர்கள் நேர இழப்புகளையும் பொருளாதார

0: இழப்புகளையும் முன்னேற்றத்தையும் கெடுத்து கொண்டு சேவை செய்ய வேண்டும் என்ற அவசியமில்லை. தங்களை முதலில் நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும். செய்ய முடிந்த உதவிகளை, கடுமையான பணிகளை மறுப்பதற்கு கற்றுக்கொள்ளுங்கள் என்று நான் புதிதாக ஒரு தத்துவத்தை சொல்ல விரும்புகிறேன். இதென்ன தவறான பழக்கத்தை ஊட்டுகிறீர்களே என்று நீங்கள் எண்ணலாம். அமெரிக்காவிலே ஒரு கணக்கெடுப்பு எடுத்தார்கள். யார் வெற்றிகரமாக இருக்கிறார்கள், அவர்களிடத்திலே வெற்றிகரமாக இருக்கக்கூடிய பண்பு நலன்கள் என்ன என்று பார்த்தபொழுது எல்லோரும் தெரிந்த விஷயங்களையே பேசினார்கள். கடவுளுடைய அருள் என்றார் ஒருவர், எனக்கு வாய்த்த நல்ல ஊழியர்கள் என்றார் ஒருவர், என் குடும்பத்தினுடைய ஒத்துழைப்பு அபாரமானது என்றார்கள், அதன் பிறகு எனக்கு வாய்த்த ஊழியர்கள் என்றார்கள், தக்க சமயத்தில் நான் எடுத்த அருமையான முடிவு என்றார்கள். எல்லாம் தெரிந்த கதைதான். புதிதாக யாரும் சொல்ல மாட்டாரா என்று பார்த்தபொழுது ஒருவர் சொன்னார், ஐ நோ ஹவு டு சே நோ என்று சொன்னார். எனக்கு மறுப்பது என்பது எப்படி என்பது எனக்கு தெரியும். என்னுடைய நேர விழுங்கிகளை நான் மிக அழகாக கையாண்டு அவர்களுக்கு நான் மறுப்பு சொல்லிவிடுகிறேன். என்னால் இயன்றதை மட்டும் செய்கிறேன், என்னை பாதிக்காத ஒன்றைத்தான் நான் செய்கிறேன் என்று அவர் சொன்னார். எந்த நிர்பந்தத்திற்காகவும் என் மீது திணிக்கப்படுகிற முடிவிற்கு நான் ஒருபோதும் ஒப்புதல் சொல்வதில்லை என்று அவர் சொன்னார். சிறந்த நேர நிர்வாகத்தினுடைய சிறந்த கொள்கைகள் ஒன்று, உடன்பாடில்லாத ஒன்றிற்கு ஒருபோதும் நீங்கள் உடன்படாதீர்கள். இதமாக மறுங்கள். மறுப்பதை மிகச் சுருக்கமாக சொல்லாதீர்கள். முடியாது, நடக்காது, வேறு வேலையை பாருங்கள், ஆளை பாருங்கள், வேறு ஆளை பாருங்கள், அப்படி சொல்லக்கூடாது. உங்களுக்கு உதவ நினைக்கிறேன், ஆனால் என்னுடைய சூழ்நிலை என்னவென்றால் என்று அதில் ஏதாவது சில வார்த்தைகளை கலந்து கலந்து வள வள கொள கொளன்னு ஒரு பதிலை சொன்னால் அவர் எதிராளி புரிஞ்சுக்கணும், இல்லை இவர் செய்ய மாட்டார் நமக்கு என்று. எனவே மறுக்கும் கலை என்பது நேரத்தை மிச்சப்படுத்துகிற ஒரு கலை என்பதை அன்பு கூர்ந்து புரிந்து கொள்ளுங்கள். சிங்கப்பூருக்கு நான் புறப்பட்ட போது கனமான எடை ஒன்றை ஒருத்தர் கொண்டு போய் சிங்கப்பூரில் கொடுத்துட்றீங்களான்னு கேட்டார். நான் சொன்னேன், என்னுடைய எடை எனக்கு சரியாக இருக்கிறது, இதுக்கு மேலே என்னால் கொடுப்பதற்கு எனக்கு வாய்ப்பு இல்லை, என தயவுசெய்து தவறாக கருதாதீர்கள் என்று பண்போடு நான் மறுத்தேன். அவருக்கு அது புரிந்தது. எனவே சொல்லுகிற விதமாக சொன்னால் மறுப்பை கூட நாம் அழகாக சொல்லிவிட முடியும். எனவே லேர்ன் டு சே நோ. நிறைவாக நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். காலத்தின் மீது தயவு செய்து கல்லெறியாதீர்கள். ஒரு பறவை கூட்டின் மீது நீங்கள் கல்லெறிந்தால் அந்த பறவைகள் எல்லாம் பறந்துவிடும். ஆனால் ஒரு தேன்கூட்டில் கல்லெறிந்தால் உங்களை பதம் பார்த்துவிடும். எனவே தேன்கூட்டில் கல்லெறிவதும் காலத்தின் மீது நாம் கல்லெறிவதும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். எனவே காலத்தை பொன்போல் போற்றுவோம், அதை போற்றி பாதுகாப்போம், பேணுவோம். மிகச்சிறந்த உன்னதமான ஒரு பொருள் உலகத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அது நேரம்தான். என் தந்தை தமிழ் வாழ்நபர்கள் சொல்வார்கள், வாழ்க்கையில் திரும்ப பெற முடியாதவை இரண்டே இரண்டு தான், ஒன்று நேரம், மற்றது உயிர் என்று சொல்வார்கள்.
1: வெற்றிக்கு வழி வழங்கியவர் எழுத்தாளர் லேனா தமிழ்வாணனவர்கள்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது பன்ருட்டி நெய்வேலி டவுன்ஷிப் எஸ் வி ஜுவல்லர்ஸின் வெற்றிக்கு வழி. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் பன்ருட்டி நெய்வேலி டவுன்ஷிப் எஸ் வி ஜுவல்லர்ஸ்.
3: தரமான தங்க நகைகளை குறைந்த சேதாரத்தில் வாங்கிட எஸ் வி ஜுவல்லரி. வல்லத்து பத்தர் பரம்பரையில் 5 தலைமுறைகள் கண்ட தங்க பாரம்பரியம், உங்கள் எதிர்பார்ப்புகளுக்கும் அப்பாற்பட்ட தரம். பன்ருட்டி ஸ்ரீ சண்முக விலாஸ், எஸ் வி ஜுவல்லர், பன்ருட்டி மற்றும் நெய்வேலி.

0: நெகிழிது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நெடியசெட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை, திருவாரூர் ஜெயந்தி மோட்டார்ஸின் நலம் தரும் நவராத்திரி சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசெட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ்.
1: அழகு கைராசி அனைத்துக்கும் ஏஆர்சி நடேசெட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.

0: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை.
2: தங்க நகைகள் வெள்ளி கொலுசுகள் சலுகையில் வாங்கிட ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: மேல் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் திருவாரூர் ஜெயந்தி மோட்டார்ஸ்.
3: திருவாரூர் ஜெயந்தி மோட்டார்ஸ் யமஹா ஷோரூமில் நவராத்திரி மெகா சேல்.
4: ஜெயந்தி மோட்டார்ஸ் யமஹா ஷோரூம்.
3: திருவாரூர் ஜெயந்தி மோட்டார்ஸ் யமஹா ஷோரூமில் நவராத்திரி மெகா சேல்ஸ். உயர்ந்த தரம் வாய்ந்த அதிக மைலேஜ் தரும் XSR 155 சிசி பைக்கை ஜீரோ டவுன் பேமெண்டில் ஓட்டி செல்லுங்கள். அது மட்டும் இல்லைங்க, ZR, Fascino ஸ்கூட்டர்ஸ், FZSF ஹைபிரிட், FZS, FZX, R15 V4, MT15 பைக்குகளும் குறைந்த முன்பணத்தில். R2 பைக் ரேசிங் DNI 204cc 26.5 ஹார்ஸ் பவரில் நியூலி லான்ச்.
4: ஜெயந்தி மோட்டார்ஸ் யமஹா ஷோரூம், திருவாரூர் மன்னார்குடி கூட வாசல், நெல்லிலம் நீடாமங்கலம் ஏரவாஞ்சேரி குத்தனூர்.
3: 6385657335.
5: நேயர்கள் கேட்கவிருப்பது நலம் தரும் நவராத்திரி. நவராத்திரி சிறப்பு தொடர் இன்று நாம் தரிசிக்கவிருப்பது திருவாரூர் அருள்மிகு கமலாம்பிகை.

அன்பிற்கினிய நேயர்களே, ஆன்மீகம் வணக்கும் திருவாரூர் மண்ணில் இருந்து அன்னை பராசக்தியின் அருளொளி பரவுகின்ற திருத்தலத்தில் இருந்து பக்தி பரவசம் நிறைந்த நவராத்திரி விழாவின் இனிய நிகழ்வுகளை உங்களுக்காக உங்கள் செவிகளுக்கு விருந்தாக்க காத்திருக்கின்றோம். அன்பும் அருளும் நிறைந்த அன்னை கமலாம்பிகையின் திருவருள் துணை கொண்டு நவராத்திரி விழாவின் சிறப்புகளையும் ஆலயத்தின் ஆன்மீக பெருமைகளையும் பக்தர்களின் பக்தி பரவசத்தையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். அன்பார்ந்த நேயர்களே, கோவில் மணி ஒலிக்கின்றது, மங்கள இசை காற்றில் தவழ்கின்றது, மலர்களின் நறுமணம் மனதை நிறைக்கின்றது, விளக்குகளின் ஒளி வெள்ளிகளை கவர்கின்றது. அன்னையை தரிசிக்க வேண்டும் என்கின்ற ஆவலோடு பக்தர்கள் ஆலயத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். எங்கும் பக்தி, எதிலும் பக்தி, எல்லோர் உள்ளத்திலும் அன்னையின் நினைவு. இதுவே நவராத்திரி தரும் ஆன்மீக அனுபவம். திருவாரூர் திருத்தலத்தின் சிறப்பு, தமிழகத்தின் ஆன்மீக வரலாற்றில் தனித்துவம் பெற்ற நகரம் இந்த திருவாரூர். தியாகராஜ பெருமானின் திருவருளும் கமலாம்பிகை அன்னையின் கருணையும் இணைந்து திகழும் புனித பூமி இது. திருவாரூர் என்றாலே நம் நினைவுக்கு வருவது தியாகராஜர் திருக்கோவில், புகழ்பெற்ற கமலாலய திருக்குளம், இசை மரபு, தேவார பாடல்கள், திருவிழாக்கள் என பல்வேறு சிறப்புகளாகும். இத்தகைய பெருமைகள் நிறைந்த இந்த திருத்தலத்தில் அன்னை கமலாம்பிகை தனிச்சன்னதியில் யோக திருக்கோலத்தில் அமர்ந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கின்றார். அன்னையின் திருமுகத்தை மனதில் நிறுத்தினாலே அமைதி பிறக்கின்றது, அன்னையின் திருநாமத்தை சொன்னாலே மனதில் நம்பிக்கை மலர்கிறது என்று பக்தர்கள் நெகிழ்ச்சியுடன் கூறுகின்றனர். நவராத்திரி 9 இரவுகளின் ஆன்மீக சிறப்பு நவராத்திரி. இந்த சொல்லை கேட்டவுடனேயே நம் மனதில் எழுவது அன்னையின் அழகிய திருவுருவம், மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட சந்நிதி, மங்கள விளக்குகள், பக்தி பாடல்கள், கொழு பொம்மைகள், பெண்களின் வழிபாடு, குழந்தைகளின் உற்சாகம் ஆகியவையே. நவராத்திரி என்பது அன்னை பராசக்தியை போற்றும் புனிதமான விழா. நல்லவை நிலைபெறவும், தீயவை அகலவும், மனித

0: முதல் 3 நாட்களில் துர்க்கையின் வீரத்தையும் ஆற்றலையும், அடுத்த 3 நாட்கள் மகாலட்சுமியின் அருளையும் வளத்தையும், இறுதி 3 நாட்களில் சரஸ்வதியின் ஞானத்தையும் கல்வி சிறப்பையும் போற்றுவது மரபாக கடைபிடிக்கப்படுகின்றது. 10வது நாளான விஜயதசமி வெற்றியையும் புனித தொடக்கங்களையும் நினைவூட்டும் நன்னாளாக விளங்குகின்றது. இந்த 9 நாட்களும் நம் உள்ளத்தில் இருக்கும் அறியாமை அகன்று அறிவொளி பெருக வேண்டும் என்பதே நவராத்திரி வழிபாடின் உயர்ந்த செய்தியாகும். அன்னை கமலாம்பிகையின் திருக்கோலம், அன்பார்ந்த நேயர்களே, இப்போது நம் சிந்தனையை அன்னை கமலாம்பிகையின் திருவடிகளில் செலுத்துவோம். தாமரை மலரை நினைவூட்டும் திருநாமம் கொண்ட அன்னை கமலாம்பிகை திருவாரூர் திருத்தலத்தின் ஆன்மீக பெருமைகளில் சிறப்புடன் விளங்குகின்றார். யோக நிலையில் அமர்ந்திருக்கும் அன்னையின் திருக்கோலம் அமைதியையும் ஞானத்தையும் நமக்கு உணர்த்துகின்றது. அன்னை தமது கரத்தில் நீலோத்பல மலரை ஏந்தி தபகோலத்தில் காட்சி தரும் அழகு பக்தர்களின் உள்ளத்தில் ஆழ்ந்த பக்தியையும் அமைதியையும் ஏற்படுத்துகின்றது. அன்னையின் திருவுருவம் நமக்கு சொல்லும் செய்தி என்ன? மனம் அமைதியாக இருக்கட்டும், சிந்தனை தெளிவாக இருக்கட்டும், செயல்கள் அறநெறியில் அமையட்டும், வாழ்க்கை அன்பால் நிறையட்டும். இந்த உயர்ந்த எண்ணங்களோடு அன்னையை வழிபடுவோம். ஆலய சூழலும் பக்தர்களின் வழிபாடும் பக்தி பரவசம் பெருக்கெடுக்கின்றது. குடும்பத்தோடு வந்திருக்கும் பக்தர்கள் அன்னையின் தரிசனத்திற்காக காத்திருக்கிறார்கள். சிலர் தங்கள் குடும்ப நலனுக்காக வேண்டிக் கொள்கிறார்கள். சிலர் குழந்தைகளின் கல்வி அறிவு எதிர்காலம் சிறக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றார்கள். இன்னும் சிலர் மன அமைதியும் குடும்ப ஒற்றுமையும் நிலைக்க வேண்டும் என்று அன்னையை வணங்குகின்றார்கள். ஒவ்வொருவரின் வேண்டுதலும் வேறுபட்டிருக்கலாம், ஆனால் அனைவரையும் இணைப்பது அன்னையின் மீதான நம்பிக்கையும் பக்தியும் தான். நவராத்திரி சிறப்பாக நிகழ்ந்தேறி கொண்டிருக்கும் இந்த வேளையிலே அன்பிற்கினிய நேயர்களே, ஆலயத்தின் உள்ளே ஒலிக்கும் மணியோசையை ஒரு கணம் கற்பனை செய்து பாருங்கள். மங்கள இசையின் இனிமை செவிகளில் நுழைகிறது. மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட சன்னதி கண்களை கவர்கிறது. விளக்கொளி அன்னையின் திருமுகத்தில் படரும் போது பக்தர்களின் உள்ளங்களில் பக்தி பரவசம் பெருக்கெடுத்து ஓடுகின்றது.
1: இவ்வாலய நவராத்திரியின் சிறப்புகளை பற்றி நம்மிடையே விவரிக்கின்றார் சந்திரசேகர சிவாச்சாரியா அவர்கள்.
2: அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோயில் திருவாரூர். நவராத்திரிங்கிறது பெரிய விழா. புரட்டாசியில வரும்போது அமாவாசை அன்னைக்கு நிறைஞ்ச நாள். அன்னைக்கு பொம்மையை எடுத்து வைக்கணும். எடுத்து வச்சு அன்னைக்கு மறுநாள்ல இருந்து நவராத்திரி 9 நாள், திருவாரூர்ல 11 நாள், 9 நாளும் அலங்காரம் பண்ணி ஒவ்வொரு நவராத்திரியும் ஒரு கச்சேரியோ ஒரு பாட்டோ கோயில்ல வந்து கச்சேரி நடக்கும். நடந்து இது ரொம்ப விசேஷமாக தியாகராஜ சன்னதியில ஏத்தாப்புல ராஜநாராயண மண்டபத்தில் ரொம்ப அழகா இருக்கும் குழு அலங்காரம். அது எல்லா புது தினங்களும் பார்க்க வரணும். அதுக்கப்புறம் நீலோத்துலாம்பா சன்னதியிலையும் அந்த நவராத்திரி பொம்மை அலங்காரம் உண்டு, அந்த நேவேத்தியம் உண்டு, எல்லாமே உண்டு. இங்க பெரிய ராஜநாராயண மண்டபத்துல அந்த அலங்காரங்கள், அந்த தீபாராதனை, ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு அலங்காரம். ஒரு நாளைக்கு துர்கே, ஒரு நாளைக்கு சேஷ சேனம், ஒரு நாளைக்கு மகிஷாசுரமர்த்தினி, ஒரு நாளைக்கு துர்கே, ஒரு நாளைக்கு லட்சுமி சரசு. ரொம்ப அழகா இருக்கும் அலங்காரம். அந்த நவராத்திரி அலங்காரத்தை பார்க்கும் பொழுது வீட்டுல குழந்தைகளுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகாத கோயிலுக்கு வந்து தரிசனம் பண்ணா இந்த பொன் குழந்தைகளுக்கு எல்லாம் கல்யாணம் ஆக மாப்பிள்ள கிடைக்கலன்னு சொல்லுவா. அதெல்லாம் இந்த நவராத்திரியில வந்து பார்த்தா ரொம்ப விசேஷம். அதே மாதிரி கமலாம்பா சன்னதியிலையும் குழு, இந்த ஊர்ல மட்டும் 3 சன்னதியில யாரா சன்னதி நிலோத்துலாம்பா கமலா 3 சன்னதியும் குழு அலங்காரம். சுவாமி அம்பாளுடைய அலங்காரமும் ரொம்ப அழகா இருக்கும். இந்த நவராத்திரி விழா பாக்குறதுனால வீட்டுல லட்சுமி கடாட்சம் உண்டாகும். இதனால வீட்டுல நவராத்திரி இன்னைக்கு சில பேர் வைப்பாங்க, சில பேர் வைக்க மாட்டாங்க. நவராத்திரி கொழு வச்சா 4 குழந்தைகள் வந்து பாட்டு பாடி சுண்டல் நேவதியம் பண்ணி கொடுக்கணும். அப்பதான் இந்த வீட்டுக்கு லட்சுமி கடாட்சம் உண்டாகும். பணம் செல்வங்கள்லாம் உடனே நிறைய ஒன்று நினைக்கப்படாது, கொஞ்சம் கொஞ்சமா தான் எல்லாம் வரும். அந்த நவராத்திரி விழா கும்பாடுற இந்த 11 நாளும் கும்பாடுறதுனால எல்லா பலனும் கிடைக்கும். அதனால திருவாரூர்ல ரொம்ப சிறப்பாக நடக்குது. வந்து அவசியம் பாருங்க தியாகராஜ சன்னதி.

0: கமலாம்பாள் சன்னதி, எல்லா சன்னதி அலங்காரங்கள், பாட்டு கச்சேரி எல்லாமே உண்டு. வந்து பாருங்க, இந்த ஊர் அவ்வளவு அழகா இருக்கும்.
1: அன்னையை தரிசனம் செய்த பக்தர்கள் தங்களின் பக்தி பரவசத்தை நம்மிடையே பகிர்ந்து கொள்ளும் போது,
2: நமஸ்காரம், என்னுடைய பெயர் மைதிலி. திருவாரூர்ல கமலாம்பாள் பெயர்ல ஸ்ரீமான் முத்துசுவாமி தீட்சிதர் அற்புதமான நவாவரண கீதைகளை இயற்றியிருக்கிறார். அது எல்லாராலையும் பாட முடியாத கஷ்டமான கீர்த்தனையா இருந்தா கூட அது கமலாம்பாள் காதுக்கு போய் சேரும். தெய்வீக அருள் பெற்றது அந்த நவாவரண கீர்த்தனைகள். ஒஸ்தியான ராகம், மேளகர்த்தா ராகங்கள்ல அவ்வளவு ஒஸ்தியா அமைச்சிருக்க. ஒவ்வொன்னையும் தீட்சிதர் தன் மனசுல கமலாம்பாளை வரவழைச்சு அவருடைய உணர்ச்சியை அப்படியே கொட்டி பாடியிருக்கார். அற்புதமான அந்த நவாவரண கீர்த்தனையை பாடுறவாளும் கேட்கிறவாளுக்கும் இந்த லோகம்ல இந்திர லோகமே கிடைக்கும்னு சாஸ்திரம் சொல்றது. அப்பேற்பட்ட மகானுடைய பாடல்கள் இது நவாவரண கீர்த்தனைகள். இத வந்து நவராத்திரி காலத்துல பாடினா எல்லாருக்கும் எல்லா அருளும் கிடைக்கும், கமலாம்பாளுடைய அருள் கிடைக்கும். அற்புதமான ஊர்ல அவர் பிறந்து அந்த கமலாம்பாளை ஆராதிச்சு இந்த 9 நவாவரண கீர்த்தனையும் இயற்றியிருக்கார். அதை பாடுறதும் கேட்கறதும் ரொம்ப புண்ணியம்.
3: நான் திருவாரூருக்கும் பக்கத்துல உள்ள காட்டூர் அப்படிங்கிற கிராமத்துல இருந்து ரமேஷ், தமிழ் பேராசிரியர் பேசுறேன். இந்த நவராத்திரி நாட்கள்ல வந்து அவங்க யோக நிலையில இருக்கிறாங்க. அவங்கள வந்து நீங்க தரிசனம் பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கையில நிறைய பலன்களை நீங்க கண்கூடாகவே பார்க்கலாம். இந்த நவராத்திரி நாட்கள்ல நீங்களும் வாங்க, கமலாம்பாளை வந்து தரிசனம் பண்ணுங்க, தியாகராஜரை தரிசனம் பண்ணுங்க. இல்லையில்லா வாழ்வு பெறுங்க, சந்தோஷமாக வாழ்க்கையை ஓட்டுவோம்.
4: நவராத்திரி என்பது பெண் சக்தியின் பெருமையை போற்றும் திருவிழாவாகும் திகழ்கிறது போற்றும் திருவிழாவாக திகழ்கிறது. அன்பு, பொறுமை, துணிவு, அறிவு, கருணை, தியாகம் என மனித வாழ்க்கையை உயர்த்தும் நற்பண்புகளின் பெருமையை இந்த விழா நமக்கு உணர்த்துகிறது. அன்னை வழிபாடு என்பது வெறும் சடங்குகளோடு முடிந்து விடுவதில்லை. பெண்களை மதிப்பது, குழந்தைகளை பாதுகாப்பது, முதியவர்களுக்கு உதவுவது, பசித்தவர்களுக்கு உணவளிப்பது, இயன்றவரை பிறருக்கு நன்மை செய்வது ஆகிய செயல்களிலும் அன்னையின் அருள் உணர்வை வெளிப்படுத்த முடியும் என்பதை நமக்கு உணர்த்துகின்றது. இதுவே நவராத்திரி நமக்கு அளிக்கும் உண்மையான பாடம் என்று சொல்லலாம் அல்லவா? திருவாரூர் என்றாலே இசை மரபும் நினைவுக்கு வருகிறது. இசையும் இறை பக்தியும் ஒன்றோடு ஒன்று இணைந்து நம் மனதிற்கு அமைதியை அளிக்கின்றன. நவராத்திரி நாட்களில் ஒலிக்கும் பக்தி பாடல்கள், தேவியின் திருநாமங்கள், மந்திரங்கள், துதிகள் என ஒவ்வொன்றும் பக்தர்களின் உள்ளங்களின் ஆன்மீக உணர்வை எழுப்புகின்றன. ஒரு இனிய பக்தி பாடல் மனக்கவலைகளை மறக்க செய்கின்றது. ஒரு நாமஸ்மரணம் நம்பிக்கையை வளர்க்கிறது. ஒரு கணம் அன்னையின் திருவுருவத்தை நினைத்து பார்ப்பது கூட மனதிற்கு அமைதியை தருகின்றது. அந்த இனிய பக்தி உணர்வோடு நாமும் அன்னையின் திருப்புகழை போற்றுவோம். அன்னையின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். குடும்பங்களில் ஒற்றுமையை பெருகட்டும். குழந்தைகளின் கல்வி சிறக்கட்டும். உழைப்பவர்களின் வாழ்வில் நம்பிக்கை மலரட்டும். மனிதர்களிடையே அன்பும் கருணையும் வளரட்டும். உலகெங்கும் அமைதியும் நலமும் நிலவட்டும். அன்னை கமலாம்பிகையின் திருவருள் அனைவருக்கும் துணையாக இருக்கட்டும். ஓம் சக்தி பராசக்தி கமலாம்பிகை தாயே போ.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது நலம் தரும் நவராத்திரி. நவராத்திரி சிறப்பு தொடர். இன்று நாம் தரிசித்தது திருவாரூர் அருள்மிகு கமலாம்பிகை திருக்கோவில். படைப்பு காரைக்கால் பண்பலை வானொலி நிலையம்.
1: அழகு கைரா.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசெட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை, திருவாரூர் ஜெயந்தி மோட்டார்ஸின் நலம் தரும் நவராத்திரி சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசெட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ்.
1: அழகு கைராசி அனைத்துக்கும் ஏஆர்சி நடேசெட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.

0: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: மேலும் நிகழ்ச்சியினை வழங்கியோர் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை.
2: தங்க நகைகள் வெள்ளி கொலுசுகள் சலுகையில் வாங்கிட ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: மேலும் நிகழ்ச்சியை வழங்கியோர் திருவாரூர் ஜெயந்தி மோட்டார்ஸ்.
3: திருவாரூர் ஜெயந்தி மோட்டார்ஸ் யமஹா ஷோரூமில் நவராத்திரி மெகா சேல்.
4: ஜெயந்தி மோட்டார்ஸ் யமஹா ஷோரூம்.
3: திருவாரூர் ஜெயந்தி மோட்டார்ஸ் யமஹா ஷோரூமில் நவராத்திரி மெகா சேல்ஸ். உயர்ந்த தரம் வாய்ந்த அதிக மைலேஜ் தரும் XSR 155 சிசி பைக்கை ஜீரோ டவுன் பேமெண்டில் ஓட்டிச் செல்லுங்கள். அது மட்டும் இல்லைங்க, ரே இசட்ஆர் ஃபேசினோ ஸ்கூட்டர்ஸ், FZSF ஹைபிரிட், FZS, FZX, R15 V4, MT15 பைக்குகளும் குறைந்த முன் பணத்தில் R2 பைக் ரேசிங் DNI 204 சிசி 26.5 ஹார்ஸ் பவரில் நியூலி லான்ச்.
4: ஜெயந்தி மோட்டார்ஸ் யமஹா ஷோரூம், திருவாரூர் மன்னார்குடி கூட வாசல், நெல்லிலம் நீடாமங்கலம் ஏறவாஞ்சேரி குத்தனூர். செல்
3: 6385657335.
1: மேலும் நாம் இணைந்திருக்கிறோம் இது காரைக்கால் பண்பலை 100.3.
5: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
6: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
7: அன்பான விவசாயிகளே, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலை கலைகளை கட்டுப்படுத்த
8: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
7: கிறிஸ்டலின் சிகோசா
8: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களை கொல்லியாகும்.
9: HIV பரவும் வழிகளை தெரிந்து கொள்ளுங்கள். பலருடன் பாதுகாப்பற்ற உடலுறவு, பரிசோதிக்கப்படாத ரத்தத்தை செலுத்துதல், சுத்திகரிக்கப்படாத ஊசியை பயன்படுத்துதல், HIV பாதிக்கப்பட்ட கருவுற்ற தாயிடமிருந்து குழந்தைக்கு பரவுதல்.
10: மேலும் விவரங்களுக்கு 1097 என்ற இலவச தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வெளியிடுவோர் பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம், சுகாதாரத்துறை, புதுச்சேரி.
1: காரைக்கால் FM 100.3 இது இசை தென்றலுக்கான நேரம். கடித வழி நேரப்ப கானமாக ஒளி விழா வரும் இந்த நேரத்தில் இசைத்தின்றல் நிகழ்ச்சியில் தொடக்கமாக சீர்காழி வட்டம் மேலமாதூர் கலைஞர் தாசன் பாரி இவர்களுடைய விருப்பமாக ரிக்ஷா மாமா படத்திலிருந்து வருகிறது இந்த பாடல்.

0: நௌலெட் உங்கள் நெல் வயல்களில் தோன்றும் அனைத்து வகை களைகளுக்குமான ஒரே தீர்வு.
1: களைகளின் 3 இலை பருவத்திலிருந்து 5 இலை பருவத்தில் தெளிக்க வேண்டும்.
0: 1 ஏக்கருக்கு 500 மில்லி மருந்தை 150 லிட்டர் தண்ணீரில் பயன்படுத்த வேண்டும்.
1: தெளித்த மறுநாளிலிருந்து தண்ணீர் விட்டு 7 நாளிலிருந்து 10 நாள் வரை பராமரிக்க வேண்டும்.
0: நௌலெட் தெளித்து 1 மணி நேரம் கழித்து மழை பெய்தாலும் மருந்தின் செயல்திறன் குறைவதில்லை.
1: பாட்டிலில் பனைமரம் படம் உள்ளதா என பார்த்து வாங்குங்கள்.
0: கோர்டிவா அக்ரி சயின்ஸின் புதிய படைப்பு நௌலெட்.
2: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: தீபாவளி ஆரா சீமாட்டி ஜோரா.
2: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
6: நிகழ்ச்சியின் நீலம் நாராயணன், காரைக்குடி கனகவலி நாராயணன், அஸ்வினி கல்யாண், சுகன்யா ராமநாதன், நிலானி, சாய் வெண்பா, ஆதிரா, இனியா, திருபுவனம், தென்றல் நகர், லட்சுமி ரவி, சத்யபாமு, அலமேலு மங்கை, விஜயன், நரசிங்கன்பேட்டை ஏஜி ஐயப்பன், இவர்கள் விருப்பமாக வருகிறது காதலுடன் படத்திற்காக இந்த பாடல்.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். இந்தியா செக் குடியரசு இடையே பாதுகாப்புத் துறையில் ஒருங்கிணைந்து செயல்பட முடிவெடுத்துள்ளதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ரயில்வே கடந்த மாதத்தில் 135 மில்லியன் டன் சரக்குகளை கையாண்டு சாதனை படைத்துள்ளது. இந்திய கடலோர காவல்படையில் நவீன இலகு ரக ஹெலிகாப்டர் CG-875 இணைக்கப்பட்டுள்ளது. பல்கேரியாவிற்கு அருகே கருங்கடல் பகுதியில் 2 கப்பல்கள் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. மலேசியா சூப்பர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துஷார் சுவீர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியா செக் குடியரசு இடையே பாதுகாப்புத் துறையில் ஒருங்கிணைந்து செயல்பட முடிவெடுத்துள்ளதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செக் குடியரசு துணைப் பிரதமர் திரு கரேல் ஹாவ்லேசிக்குடன் ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் அடிப்படையில் ராணுவ தளவாடங்கள் வடிவமைக்கப்படும் என்றார். இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் வரலாற்று மற்றும் கலாச்சார அடிப்படையில் மேம்பட்டுள்ளதாக அவர் கூறினார். உலகளாவிய அமைதிக்கும் பாதுகாப்புக்கும் இந்தியாவும் செக் குடியரசும் ஒருங்கிணைந்து செயல்படும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார். 4 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள திரு கரேல் ஹாவ்லேசிக் பெங்களூரு மும்பை தொழில் நிறுவன தலைவர்களுடன் கலந்துரையாடவிருக்கிறார். மத்திய இணையமைச்சர் பதவியை டாக்டர் எல் முருகன் ராஜினாமா செய்துள்ளார். இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அவர் அனுப்பியுள்ள கடிதத்தில், திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் பாரத மாதாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் சேவையாற்றியது தம் வாழ்வின் மிகப்பெரிய கௌரவமாக கருதுவதாக கூறப்பட்டுள்ளார். 2029 மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு அடிமட்ட அளவில் களப்பணியாற்றவும் கட்சித் தொண்டர்களுடன் இணைந்து செயல்படவும் தமிழகத்தில் பிஜேபியை வலுப்படுத்துவதற்கும் முழு நேரமாக ஈடுபடுத்திக் கொள்ள விரும்புவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். முதலில் தேசம், அடுத்ததாக கட்சி, இறுதியாகவே சுயநலம் என்று தாம் கருதுவதாகவும் தமது பதவி விலகல் கடிதத்தில் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டிருக்கிறார். ரயில்வே கடந்த மாதத்தில் 135 மில்லியன் டன் சரக்கு

0: சரக்குகளை கையாண்டு சாதனை படைத்துள்ளது. ரயில்வே வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த மாதத்தில் சரக்குகளை கையாள்வதில் 6.14% வளர்ச்சியடைந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. உணவு தானியம் கையாள்வதில் 25% வளர்ச்சியும், நிலக்கரி சரக்கு போக்குவரத்தில் 9% வளர்ச்சியும், சரக்கு பெட்டகம் கொண்டு செல்வதில் 10% வளர்ச்சியும் அடைந்துள்ளதாக ரயில்வே தெரிவித்துள்ளது. இந்திய கடலோர காவல்படையில் நவீன இலகுரக ஹெலிகாப்டர் CG-87 இணைக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் ரத்னகிரியில் இன்று நடைபெற்ற விழாவில் இந்த ஹெலிகாப்டர் இணைக்கப்பட்டது. மேற்கு கடலோரப் பகுதியில் இந்திய கடலோர காவல்படையின் திறனை மேம்படுத்தும் பணியில் இந்த ALH-MK3 ரக ஹெலிகாப்டர் பயனுள்ளதாக அமையும். இந்த நவீன ஹெலிகாப்டரில் ரேடார், இயந்திர துப்பாக்கிகள் பொருத்தப்பட்டுள்ளன. மகாராஷ்டிரா உள்ளிட்ட நாட்டின் மேற்கு பகுதியில் கடல்சார் பாதுகாப்புக்கு இது வழிவகை செய்யும். கடலோர காவல்படையின் ரத்னகிரி 831 ஸ்குவாட்ரனில் மேலும் 4 ALH-MK3 ரக ஹெலிகாப்டர்கள் இணைக்கப்பட உள்ளன. 2000 ரூபாய்க்கு மேலான யுபிஐ வணிக பரிவர்த்தனைகளுக்கு கட்டணம் செலுத்தும் முறை தீபாவளிக்கு பிறகு அமல்படுத்தப்பட உள்ளதாக தேசிய பண பரிவர்த்தனை ஆணையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த ஆணையம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதற்கான தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என கூறியுள்ளது. தனிநபர் மற்றொரு நபருக்கு மேற்கொள்ளும் யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கு எந்த கட்டணமும் செலுத்தப்பட மாட்டாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடைபாதை வியாபாரிகள் உட்பட சிறு வியாபாரிகள் மாதத்தில் 1 லட்சம் ரூபாய் வரை கட்டணம் இல்லாமல் யுபிஐ பரிவர்த்தனை செய்யலாம் என்றும் அந்த அறிக்கையில் மேலும் கூறப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவில் வரைவு வாக்காளர் பட்டியலில் திருத்தங்கள் மேற்கொள்வதற்கான கடைசி தேதி வரும் 26 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்த மகாராஷ்டிர முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ், தேர்தல் ஆணையம் இதற்கான கடைசி தேதியை நீட்டித்ததாக கூறியிருக்கிறார். இந்த புகார்கள் மீது வரும் நவம்பர் 10 வரை நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். இறுதி வாக்காளர் பட்டியல் வரும் நவம்பர் 16 வெளியிடப்படும் என்றும் அவர் அறிவித்துள்ளார். அனைத்து வாக்காளர்களும் வரைவு வாக்காளர் பட்டியலை பார்வையிட்டு திருத்தங்கள் இருப்பின் தேர்தல் ஆணையத்தை அணுக வேண்டும் என்றும் திரு தேவேந்திர பட்னாவிஸ் அறிவுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம். வருமான வரி சீர்திருத்தங்கள். உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள். தேசிய கல்விக் கொள்கை. நேரடி பண பரிமாற்றம். தேசிய மருத்துவ ஆணையம். புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள். விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள். செமிகண்டக்டர் இயக்கம். இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை. இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. நீடித்த வளர்ச்சி மற்றும் சமூக மேம்பாட்டை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளன. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது சரக்கு மற்றும் சேவை வரி கவுன்சில்.
2: சரக்கு மற்றும் சேவை வரி கடந்த 2017 July 1 அமல்படுத்தப்பட்டது. நாட்டின் வரி சீர்திருத்தத்தில் இது முக்கிய மைல்கல்லாகும். மத்திய மற்றும் மாநில அரசுகளின் வரிகளை ஒருங்கிணைத்து கொண்டுவரப்பட்ட சரக்கு மற்றும் சேவை வரி மூலம் ஒரே நாடு ஒரே வரி என்ற இலக்கு எட்டப்பட்டுள்ளது. இதன் மூலம் நாட்டில் ஒருங்கிணைந்த வரி நெறிமுறை கொண்டுவரப்பட்டுள்ளது. சரக்கு மற்றும் சேவை வரி கவுன்சிலின் பரிந்துரைகள் வரி செலுத்துபவர்களுக்கு பயனுள்ளதாக அமையும். கடந்த ஆண்டு வரை 5%, 12%, 18%, 28% ஆகிய 4 இருந்த சரக்கு மற்றும் சேவை வரி தற்போது 5% மற்றும் 18% என்ற 2 மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. புதுதில்லியில் இன்று நடைபெற்ற புளும்பர்க் பொருளாதார மாநாட்டில் உரையாற்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, சரக்கு மற்றும் சேவை வரி மூலம் நாட்டின் வரி வசூல் எளிதாக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற 58வது சரக்கு மற்றும் சேவை வரி கவுன்சில் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், சரக்கு மற்றும் சேவை வரி தொடர்பான வழக்குகளை பதிவு செய்வதற்கான உச்சவரம்பை 5 கோடி ரூபாயாக உயர்த்துவதாக தெரிவித்துள்ளார். கடந்த 9 ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற பிரதமரின் தொலைநோக்கு பார்வை மூலம் பொருளாதார வளர்ச்சியடைய பல்வேறு

0: சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது.
1: பல்கேரியாவிற்கு அருகே கருங்கடல் பகுதியில் இரண்டு கப்பல்கள் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த கப்பலில் 15 மாலுமிகள் பயணித்ததாக பல்கேரிய பிரதமர் ருமேன் ராதேவ் தெரிவித்துள்ளார். இதில் 5 பேர் காயமடைந்ததாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த தாக்குதலில் ஒரு கப்பல் நீரில் மூழ்கியதாக அவர் கூறியிருக்கிறார். ரஷ்ய தூதரை அழைத்து இந்த தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவிக்கப் போவதாக பல்கேரியா கூறியுள்ளது. மேலும் இத்தகைய தாக்குதலை தடுக்க நேட்டோ படையின் உதவியை கேட்கப் போவதாகவும் பல்கேரியா கூறியிருக்கிறது. இந்த ட்ரோன் தாக்குதல் குறித்து ரஷ்யா எந்த தகவலும் வெளியிடவில்லை. பாகிஸ்தானில் மனித உரிமை மீறல்கள் நடைபெறுவதாக கூறி பலூச் தேசிய இயக்கம் ஜெர்மனி நாட்டின் ஹானோவரில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது. பலூச்சிஸ்தான் மாகாணத்தில் ராணுவப் படையினர் பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த போராட்டம் நடத்தப்பட்டது. பாகிஸ்தான் பஞ்சாப் மாகாணத்தில் பயணியர் ரயில் விபத்துக்குள்ளானதில் 6 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்த 40-க்கும் மேற்பட்டோர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். விளையாட்டுச் செய்திகள். மலேசிய சூப்பர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தஷர் சவீர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-15, 21-18 என்ற செட்கணக்கில் சக நாட்டு வீரர் பாரத் ராகவை வென்றார். சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் கடந்த மாதத்திற்கான சிறந்த கிரிக்கெட் வீரராக இந்திய அணித்தலைவர் சுப்மன் கில் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் தொடரில் சிறப்பாக விளையாடி ரன் குவித்த சுப்மன் கில் 5வது முறையாக சிறந்த வீரராக அறிவிக்கப்பட்டுள்ளார். சிறந்த மகளிர் கிரிக்கெட் வீராங்கனையாக இந்திய அணியின் ஷஃபாலி வர்மா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ஆசிய விளையாட்டு கிரிக்கெட் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்று இந்தியாவின் சார்பில் சிறப்பாக விளையாடிய ஷஃபாலி வர்மா சிறந்த வீராங்கனையாக அறிவிக்கப்பட்டுள்ளார். டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ரஞ்சிக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தமிழகத்துக்கு எதிரான 3ஆம் நாள் ஆட்ட நேர இறுதியில் ராஜஸ்தான் 2வது இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு 81 ரன் எடுத்துள்ளது. ஜெய்ப்பூரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் தமிழக அணி முதல் இன்னிங்ஸில் 274 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. ராஜஸ்தான் முதல் இன்னிங்ஸில் 363 ரன் எடுத்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா செக் குடியரசு இடையே பாதுகாப்புத் துறையில் ஒருங்கிணைந்து செயல்பட முடிவெடுத்துள்ளதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ரயில்வே கடந்த மாதத்தில் 135 மில்லியன் டன் சரக்குகளை கையாண்டு சாதனை படைத்துள்ளது. இந்திய கடலோர காவல்படையில் நவீன இலகுரக ஹெலிகாப்டர் CG-875 இணைக்கப்பட்டுள்ளது. பல்கேரியாவிற்கு அருகே கருங்கடல் பகுதியில் 2 கப்பல்கள் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. மலேசியா சூப்பர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துஷார் சுவீர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 7:25 நேரத்தில் நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3.
3: நீங்க ஸ்மார்ட்னு தெரியும், ஆனா இந்த அளவுக்கு ஸ்மார்ட்னு தெரியாது.
4: எப்படி சொல்றேன்?
3: பிஎம் சூரிய வீடு திட்டத்து கீழே 3 kW ஒரு சோலார் பேனலை இன்ஸ்டால் பண்ணீங்க. இதன் மூலம் மத்திய அரசின் 78,000 புச்சேரி அரசின் 30,000 மானியம் கிடைச்சது. 25 வருட தடையில்லா மின்சாரம் கிடைக்குது, அதுவும் 5 இயர்ஸ் ஃப்ரீ மெயின்டெனன்ஸோட. இது மட்டுமா, இதன் வழியா மந்த்லி இன்கமும் ஜெனரேட் பண்ற உங்களை ஸ்மார்ட் ஹஸ்பண்ட் சொல்லணும்.
4: நீங்க ஸ்மார்ட் ஹஸ்பண்ட் ஆகணுமா? இன்றைக்கு கொள்ளுங்க www.tsuryagar.gov.in.
5: நௌலெக் உங்கள் நெல் வயல்களில் தோன்றும் அனைத்து வகை களைகளுக்குமான ஒரே தீர்வு.
6: களைகளின் 3 இலை பருவத்திலிருந்து 5 இலை பருவத்தில் தெளிக்க வேண்டும்.
5: ஒரு ஏக்கருக்கு 500 மில்லி மருந்தை 150 லிட்டர் தண்ணீரில் பயன்படுத்த வேண்டும்.
6: தெளித்த மறுநாளிலிருந்து தண்ணீர் விட்டு 7 நாளில் இருந்து 10 நாள் வரை பராமரிக்க வேண்டும்.
5: நௌலெக் தெளித்து 1 மணி நேரம் கழித்து மழை பெய்தாலும் மருந்தின் செயல்திறன் குறைவதில்லை.
6: பாட்டிலில் பனைமரம் படம் உள்ளதா என பார்த்து வாங்குங்கள்.
5: கோர்டிவா அக்ரி சயின்ஸின் புதிய படைப்பு நௌலெக்.
7: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நேயர்கள் இனி கேட்கலாம் காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரத்தின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
3: நமது காரைக்கால் கேஎம்சி மருத்துவமனையில் விபத்து, வாகன விபத்து, இருதய நோய், பக்கவாதம் உட்பட அனைத்து அவசர சிகிச்சைக்கான வசதி கேஎம்சி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்படுகிறது. அவசர சிகிச்சைக்கு MD பொது மருத்துவர்

0: இரவு நேரத்திலும் பணியில் உள்ளார். மக்கள் நலனில் 25 ஆண்டுகளாக KMC மருத்துவமனை காரைக்கால்.
1: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிகமாக சொல்லி அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
2: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல் நிலக்கடலை கரும்பு வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
3: உழவர்களுக்கு
4: அட ரேவதி அக்கா, பூங்குடி ரெண்டு பேரும் ஒரே இடத்துல தான் இருக்கீங்களா? ரொம்பவே நல்லதா போச்சு. சரி, உங்க ரெண்டு பேர்கிட்ட யாருக்கிட்ட கடுக்காய் பொடி இருக்கு?
5: எங்க வீட்டுல இருக்கோம், ஆனா வீட்டுக்கு போய் எடுத்துட்டு வரணும். வேணா நீங்க ரேவதி அக்காட்ட கேளுங்க.
6: நான் கடுக்காய் பொடி தர்றது இருக்கட்டும், எதுக்கு இப்ப கடுக்காய் பொடி உனக்கு? அத சொல்லு முதல்ல.
4: அந்த ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன், யாருகிட்டயும் சொல்லாதீங்க. ஆனா அப்படி சொன்னா எனக்கு ஒரு காஃபி நீங்க தர மாதிரி இருக்கும்.
6: கடுக்காய் பொடியோட சேர்த்து காஃபியும் குடுக்கற அளவுக்கு அப்படி என்ன முக்கியமான விஷயமா இருக்கும்?
5: சுபாக்கா, எனக்கும் சேர்த்தே காஃபி கேக்குற மாதிரி முக்கியமான விஷயமா இருக்குமா?
4: நான் சொல்றேன், சொன்ன பிறகுதான் தெரியும். நான் சொன்ன விஷயத்துக்கு காஃபி எனக்கு மட்டும் வருதா இல்ல உனக்கும் சேர்த்தே வருதான்னு.
6: சுபா, ரொம்ப புதிர் போடாம கொஞ்சம் சீக்கிரம் தான் சொல்ல.
4: அக்கா, நான் தொல்லுயிர் கரைசல் ஒண்ணு தயாரிக்க போறேன்.
5: நான் நுண்ணுயிர் கரைசல் கேள்விப்பட்டிருக்கேன், இது என்ன புதுசா தொல்லுயிர் கரைசல்?
4: கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே மாதிரி தான் பூங்கொடி, ஆனா இது தயாரிக்கிறதுக்கு உண்டான பொருள் எல்லாம் வேற.
6: அப்படி என்ன பொருள் சுபா?
4: அக்கா, இந்த தொல்லுயிர் கரைசல் தயாரிக்கிறதுக்கு சாணம், வெல்லம், இப்ப நான் கேட்டேன்னா கடுக்காய் பொடி, அதிமதுர பொடி, பப்பாளி பழம், தண்ணி, இதெல்லாம் தேவை.
5: இதெல்லாம் வச்சு
6: எப்படி தயாரிப்ப?
4: முதல்ல மாட்டு சாணத்தை தண்ணியில கலந்துக்கணுக்கா. அது கூட வெல்லம், கடுக்காய் பொடி, அதிமதுர பொடி, இந்த மூணையும் தண்ணியோட கலந்து ஒரு பெரிய பிளாஸ்டிக் ட்ரம்ல கலந்து வச்சுக்கணும். அந்த ட்ரம்முக்கு மூடி இருக்கிற மாதிரி இருக்கணும். அது ரொம்ப முக்கியம், ஏன்னா 10 நாள் வரைக்கும் நம்ம அந்த கரைசலை நொதிக்க விடணும்.
5: அப்புறம்
4: முத 2 நாள்லயே அந்த ட்ரம்ல மீத்தேன் வாயு உற்பத்தி ஆகிடும், அதனால ட்ரம்மு லேசா உப்புன மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நிலையில அந்த ட்ரம்மோட மூடியே நம்ம திறந்து வைக்கணும். எல்லா வகை பயிருக்கும் பயன்படுத்தலாம். மாசத்துக்கு ஒரு முறை, அப்படி இல்லைன்னா 2 முறை பாசன தண்ணியில கலந்து விடலாம். ஒரு ஏக்கருக்கு 200 லிட்டர் வரைக்கும் பயன்படுத்தலாம். பாசன தண்ணியில தான் விடணும்னு இல்ல, இதை எல்லா வகை பயிருக்குமே தெளிக்கவும் செய்யலாம். அது எப்படின்னா, 10 லிட்டர் தண்ணியில 1 லிட்டர் இந்த தொல்லுயிர் கரைசலை கலந்து தெளிச்சோம்னா சாகுபடி சிறப்பா இருக்கும்.
6: எல்லாம் சரி சுபா, அதனால பயன் என்ன? அது ரொம்ப முக்கியம்ல.
5: அதுதான்க்கா நான் கேட்கணும்னு நினைச்சேன், நீங்களே கேட்டுட்டீங்க.
4: உங்க ரெண்டு பேருக்கான பதில சொல்றேன் பாருங்க. மண்ணுல நுண்ணுயிர்கள் அதிகமாகும், பயிரோட வேர் மண்டலம் பெருகும், பயிர்களோட இலை பரப்பு அதிகமாகும். மொத்தத்துல இத பயன்படுத்துறதுனால பயிரும் நல்லா இருக்கும், மண் வளமும் கூடும்.
6: பரவாயில்லையே, நல்ல ஒரு கரைசலை தான் சொல்லிருக்க.
5: அக்கா, அந்த 2 கப் காஃபி.
4: நீ முதல்ல போய் உங்க வீட்டுல கடுக்காய் பொடி இருக்குன்னு சொன்னீல, அதை எடுத்துட்டு வா.
3: கேட்டது உழவர்களுக்கு.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரத்தின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிகமாக சொல்லி அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
2: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல் நிலக்கடலை கரும்பு வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
1: நேரில் நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3.
7: நேயர்கள் கேட்கவிருப்பது
8: இந்திய அரசின் வேளாண்

0: அண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
1: இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி.
0: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம்.
2: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனா.

0: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனாவால் சிறு குறு விவசாயியின் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கும். 55 முதல் 200 ரூபாய் வரைக்கான மாத தவணையை செலுத்தி 18 முதல் 40 வயது வரை உள்ள விவசாயிகள் பங்கு பெறலாம். பயன் பெற மக்கள் சேவை மையத்தை அணுகவும்.
1: சுபா சுபா, இந்த பூங்கொடிய வேற இந்த நேரம் பார்த்து காணும். சுபா வீட்டுக்கு போய் விவசாய நிகழ்ச்சியை கேட்கலான்னு போற நேரத்துல இந்த பூங்கொடிய கூப்பிடுன்னு போனா அவளையும் காணும். சரி சரி, சுபா சுபா.
2: யாரு இந்த நேரத்துல நம்மளை கூப்பிடுறது? அட செல்வியக்கா, வாங்கக்கா, ஏன் வாசல்ல நிக்கிறீங்க?
1: பூங்கொடிய தேடிட்டு வந்தேன், எங்காவது பாத்தியா சுபா?
2: ஆ, காலையில பாத்தனே. விதைநெல் வாங்கணும்னு அவங்க அப்பா கூட போனிச்சே. பூங்கொடியே எப்படி வளவிரிச்சு தேடிட்டு இருக்கீங்க?
1: வேற எதுக்கு சுபா, விவசாய நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிற நேரம் ஆயிட்டுல, சரி சேர்ந்து உக்காந்து கேப்புன்னு சொல்லிட்டு தான் பூங்கொடிய தேடுனேன். அப்படியே தேடிக்கிட்டே உன் வீட்டுக்கும் வந்துட்டேன். நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கும் போது ஏதாவது சந்தேகம்னா அப்பயே பூங்கொடிகிட்ட கேட்டு அது என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கலாம்ல, அதனாலதான்.
2: ஓ அட, மணி ஆயிடுச்சாக்கா? நான் மணியானதே கவனிக்கல பாருங்க. சரி சரிக்கா, இன்னைக்கு எதை பத்தி சொல்ல போறாங்க விவசாய நிகழ்ச்சியில?
1: இன்னைக்கு நாகப்பட்டினம் மாவட்டம் திருமருகல்ல சேர்ந்த எம் மணிவேலுங்கிறவங்க நெல் விவசாயம் பத்தி பேச போறாங்களாம் சுபா.
2: ஓ அப்படியாக்கா, சரி வாங்க நிகழ்ச்சியை கேட்க ஆரம்பிக்கலாம்.
1: சரி சரி, ரேடியோவை வை, நிகழ்ச்சியை கேட்போம்.
2: வணக்கம் நேர்களே, தினந்தினம் நம்ம விவசாய நிகழ்ச்சியில ஒரு ஒரு விவசாயிகளா சந்திச்சு அவங்களோட விவசாய அனுபவங்களை கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கோம் இல்லையா? அந்த வகையில எம் மணிவேல் அப்படிங்கிற ஒரு விவசாயியை நம்ம சந்திக்க இருக்கிறோம். அவங்களோட விவசாய அனுபவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் ஐயா.
3: வணக்கம். என் பேரு மணிவேலுமா.
2: சரிங்க.
3: திருமருகல் ஒன்றியம், கோவில் தெரு திருமருகல்.
2: எப்பல இருந்தியா விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க?
3: கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமா விவசாயம் பண்றோமா.
2: விவசாயம் தான் உங்களோட முதன்மை தொழில?
3: விவசாயம் தான் என்னோட தொழில்.
2: எப்படிங்க, இயற்கை விவசாயம் எல்லாம் பண்றாங்களா அந்த மாதிரியா?
3: இல்ல, ரசாயன விவசாயம் பண்றோம்.
2: ஏன் இயற்கை விவசாயம் பத்தி யோசிக்கல நீங்க?
3: இயற்கை விவசாயம் வந்து இருக்கிற கால சூழ்நிலைக்கு எங்களுக்கு சரியா வராது. அதுக்கான போதுமான ஆளுகளும் இல்ல. அதனால நாங்களே வேலை வைத்து பாக்குறதுனால உரம் வச்சுதான் விவசாயம் பண்ணி.
2: சரிங்க. 40 வருஷத்துக்கு முன்னாடி அப்பா எல்லாருமே விவசாயம்
3: குடும்பமே விவசாய குடும்பம் தான்.
2: நீங்க எவ்வளவு ஏக்கர்ல விவசாயம் பண்றீங்க?
3: நான் வந்து ஒரு 3 ஏக்கர்ல தனியா விவசாயம் பண்ணிக்கிட்டு
2: இருக்கிறேன். இப்ப சம்பாவுக்கு எதுவும் பண்ணிருக்கீங்களா?
3: தயார் நிலையில இருக்குமா? எல்லாம் புளித்தி அடிச்சு கிடக்கு.
2: எப்படிங்க, நாத்து விட்டு பண்றீங்களா எப்போதும்? எப்படி
3: சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி சமயத்துல நேரடி விதப்பும் பண்ணுவோம், சமயத்துல நாங்க விதை கொட்டும் நடுவோம். இப்ப போன ஆண்டு வந்து நேரடி விதப்பு வச்சோம், நல்ல மகசூல் கிடைச்சிச்சு.
2: சரிங்க.
3: இப்ப இந்த ஆண்டு இயற்கை சூழ்நிலை எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி செய்யலாம்னு இருக்கிறோம்.
2: சரிங்க. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நாத்து நடுவோம் இல்லைன்னா நேரடி நெல் விதைப்புன்னு சொன்னீங்களே, எதை வச்சு அத சூழ்நிலை சொல்றீங்க? என்ன காரணத்தினால?
3: தண்ணி, ஏன்னா நமக்கு போர் வசதி எல்லாம் கிடையாது. இயற்கையா நம்ம கால சூழ்நிலை ஒத்து வந்தாதான் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி மாத்தி யோசிக்க முடியும். தண்ணி இருந்தா நாத்து விட்டு நடுவோமா?
2: அதிகமா இருக்கு.
3: அதிகமா வருது.
2: என்எல்ஆர்

0: இருந்து போட ஆரம்பிச்சீங்க?
1: இல்ல என்ன லாரியும் நான் ஒரு 3 வருஷமா போடுறேம்மா. ஒரு ஏக்கருக்கு எனக்கு 35 மூட்டை குறைவு இல்லாம வருது.
0: சரிங்க.
1: ஏன்னா அது ரத்தனகிரீஸ்வரர் ஆலயத்துக்கு சொந்தமான பங்கு தான் அந்த 3 ஏக்கருமே.
0: கோயில் இடம்,
1: கோயில்
0: நிலம்.
1: ஆமா, அதுக்கு நாங்க 1 ஏக்கருக்கு 6 கலம் எனக்கு கிட்டத்தட்ட 5 மூட்டை குறைவு இல்லாம கொடுப்பேன். போவ எங்களுக்கு போதுமான திருப்தியா இருக்கு.
0: சரிங்க. இப்ப சம்பாவுக்கு என்னென்ன போட போறீங்க?
1: சம்பாவுக்கு அதே நிலை எண்ணெய்லார் தான் போடுறேன்.
0: 3 வருஷமா?
1: 3 வருஷமா நான் எண்ணெய்லார் தொடர்ச்சியா போடுறேன்.
0: தொடர்ச்சியா அப்படி போடலாமா? வேற ஏதோ நெல் ரகங்கள் மாத்தி போடலாம்ல?
1: அது நாங்க இந்த இருக்கிற தலை தம்பெல்லாம் வெட்டி போட்டுருவோம் கோடையில, அதோட புழுதி அடிச்சிருவோம், ஆட்டுக்கடை கட்டுவோம். அதனால எனக்கு உர செலவு ரொம்ப அதுல கம்மி. நான் 3 ஏக்கருக்குமே 2 மூட்டை DAP 1/2 மூட்டை யூரியா தான் போடுவேன்.
0: ஓ,
1: 2 இடம் கொடுத்துருவோம்.
0: அது மாதிரி இலைத்தழைகள்லாம் வெட்டி எல்லாம் போட்டுருவீங்க?
1: ஆமாங்க. நாங்க வந்து தண்ணி மருந்துன்னு அடிக்கிற காலம் கிடையாது. சத்தியமூர்த்தி ஐயா திருமருகல்ல இருக்கிறாங்கல்ல, அவங்க உயிர் கரைசல்னு ஒண்ணு கொடுப்பாங்க, அதை வாங்கி நான் 2 முறை எனக்கு இனமா தான் கொடுப்பாங்க, காசெல்லாம் வாங்க மாட்டாங்க. 2 பருவமா அடிப்பேன். 60 நாள்ல 1 நடை கொடுப்பாங்க, அதை வாங்கி அடிப்பேன். மறுபடியும் கழுது வர்ற நேரத்துல 1 நடை

0: போட்டுருவீங்க?
1: ஆமாங்க, நாங்க வந்து தண்ணி மருந்துன்னு அடிக்கிற காலம் கிடையாது. சத்தியமூர்த்தி ஐயா திருமருகல்ல இருக்கிறாங்கல்ல, அவங்க உயிர் கரைசல்னு ஒண்ணு கொடுப்பாங்க, அதை வாங்கி நான் ஒரு ரெண்டு முறை எனக்கு இனமா தான் கொடுப்பாங்க, காசெல்லாம் வாங்க மாட்டாங்க. ரெண்டு பருவமா அடிப்பேன், 60 நாள்ல ஒரு நடை கொடுப்பாங்க, அதை வாங்கி அடிப்பேன். மறுபடியும் கழுது வர்ற நேரத்தில் ஒரு நடை அடிப்பாங்க, அடிப்பேன். நல்ல மாதிரி சொல்லுவேன், நான் தண்ணி வரதே அடிக்கிறது கிடையாது.
0: அப்போ வந்து நீங்கள் ரசாயன முறையில் விவசாயம் பண்ணாலுமே உயிர் கரைசல் இதெல்லாம் பயன்படுத்துறீங்க?
1: ஆமாங்க.
0: சரிங்கய்யா, இப்போ நீங்கள் மற்ற உரங்களும் பயன்படுத்துவீங்கல்ல, ரசாயன உரம், யூரியா அந்த மாதிரிலாம் பயன்படுத்துவீங்களா, டிஏபி அதெல்லாம்?
1: ஆமாங்க.
0: இப்போ இதுவும் கொடுக்குறீங்க, இது எப்போ கொடுப்பீங்க?
1: இது நடவு நட்டு களை மிரிச்சகையோட நாங்கள் அடி உரம் கொடுத்து ஒரு 15 நாளில் கொடுத்துருவோம்மா.
0: 15 நாளில்?
1: 15 நாளில் கொடுப்போம்.
0: ஒரு தடவை தான் கொடுப்பீங்களா?
1: ஒரு நட தான்மா கொடுப்போம்.
0: சாகுபடிக்கே ஒரு தடவை தான்?
1: ஆமாம். மறுபடியும் கதிர் வர்ற நேரத்தில் நல்லா பயிர் பச்சையும் கண்ட பிறகு ஒரு 70-80 நாள் ஆகிட்டு நம்ம சொன்னோம்னா என்னென்ன மருந்து அடின்னு சொல்லுவாங்க. நீங்கள் விலை கொடுத்து வாங்கவானா என்னகிட்ட இருக்கு, அதை எடுத்துட்டு போய் அடிப்பாங்க, அதை அடிப்பா நல்ல மாதிரி சொல்லுதுமா. தண்ணி மருந்தே அடிச்சது கிடையாதுமா. 3 ஆண்டு காலத்துக்கு என்னுடைய வளர்ச்சிக்கு ஒரு மூல விக்கிரம் ஐயா சத்தியமூர்த்தி தான்.
0: சரிங்கய்யா, இப்ப உயிர் கரைசல் பத்தி உங்களுக்கு தெரியுது, அது வந்து நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்றீங்க.
1: ஆமா ஆமா.
0: அப்புறம் ஏன் இயற்கை விவசாயம் பண்ணாலுமே நல்லா தானே இருக்கும்?
1: இயற்கை விவசாயத்துக்கு எனக்கு சூழ்நிலை ஒத்து வராது, ஏன்னா எனக்கு தொழில வந்து விவசாயம் பார்ட் டைமா தான் வச்சுக்கிறேன். நான் மற்றபடி இந்த கூலி வேலைக்கெல்லாம் போயிடுவேன், கொட்டாதான் என்னோட மூலாதாரமா இருக்கு. கீத்துப்பூர் கொட்டா கட்டுற இப்படியா நான் போயிடுவோம்.
0: சரிங்கய்யா.
1: வீட்டுக்காரமா முடிஞ்ச வரைக்கும் செஞ்சாங்க, இப்ப அவங்களுக்கு உடம்பு முடியாத போனதுல இருந்து எல்லாத்துக்கும் ஆள் தேட முடியாது, அதனால நாங்களா பாத்துக்கிட்டோம்.
0: இல்ல இயற்கை விவசாயம் சரி வராது அப்படின்ட்டு, அது எதனாலன்னு கொஞ்சம் அது என்னன்னு
1: மெனக்கெடு கூட அதனாலதான் அதை நாங்க கொஞ்சம் அவாய்ட் பண்றோம். இதனா நமக்கு ரசாயன உரம்னா கடையில வாங்குறோம், எங்களுக்கு போதுமான உறவு கேக்குறப்ப எல்லாம் கொடுப்பாங்க, அதை வாங்கி நாங்க கொடுத்துருவோம், அறுவடை முடிஞ்சு பணம் கொடுத்துருவோம். அவங்க ஐயாவும் நல்லா எங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க,
0: விற்பனையும் அங்கேயே கொடுத்துருவீங்க,
1: அவங்க கிட்டே கொடுத்துருவோம்.
0: சரிங்க. இந்த என்எல்ஆர் அப்படிங்கிற ரகம் எப்படிங்க, மூட்டா ரகமா சன்னமா?
1: சன்ன ரகத்துல ஒரு மீடியமான ரகம் தாங்க. மாச்சூலுக்கு நல்லா இருக்குமா? நம்ம எதிர்பார்த்ததோட கூடுதலாக கிடைக்கிது.
0: ஐயா, சில பேர் வந்து நெல் விவசாயம் முடிஞ்ச பிறகு உளுந்து போடுறாங்க, சில பேர் வந்து பச்சை பயிர் போடுறாங்க, அதுல என்னங்க வித்தியாசம் இருக்கு?
1: அதாவது உளுந்து தெளிக்கிறனா புள்ள சேருங்கிற அந்த பருவம் காயக்கூடாதுமா, அதாவது தண்ணியும் சகதியுமா இருந்தா தான் உளுந்து தெளிச்சா ஒரு சுகப்படும்.
0: ஓஹோ,
1: அந்த சூழ்நிலையில இப்போ மாறி போச்சுங்க. இப்ப காலத்துக்கு தகுந்த மாதிரி வறண்டு போனதுனால இப்ப அதாவது அந்த ஈரப்பசம் இல்லைனாலும் பயிர் நமக்கு முளைச்சிரும்,
0: பச்சை பயிரும்
1: முளைச்சிரும். அதனாலதான் நாங்க அந்த சூழ்நிலை சரியா இல்லாததுனால காலம் கடந்து விவசாயம் அறுவடை எல்லாம் லேட்டா ஆனிச்சுன்னா, அது இப்ப நம்ம உளுந்து தெளிச்சோம்னா உளுந்து தெளிச்சு ஒரு 5 நாள் இல்ல 1 வாரத்துக்குள்ள நம்ம அறுத்தாகணும். இப்ப பயிர்னா நமக்கு இப்ப 20 நாள் இல்ல அறுவடைக்கு ஒத்து வந்துடும். அது அந்த சௌரியத்தை பார்த்தா நம்ம பயிர் அடிக்கிறது.
0: மெழுகு பதத்துல இருக்கும் போது உளுந்து தெளிக்கணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதனால அந்த தண்ணிய வச்சு பாசனம் ஒழுங்கா இருந்துச்சுன்னா உளுந்து போடுவீங்க, இல்லைன்னா பச்சை பயிர்
1: இல்லைன்னா பச்சை பயிர் தான்.
0: இப்ப நீங்க அடுத்து இப்ப சம்பா முடிச்சிட்ட பிறகு அது எப்படி வரும், பச்சை பயிர் முடிச்சிருவீங்க, அதுக்கப்புறம்?
1: அதுக்கு பிறகு ஒன்னும் மத்த விவசாயம் பண்ண முடியாது. 2 வருஷம் பருத்தி போட்டோம், அந்த சப்பாத்தி பூச்சி உழுந்ததுனால அதை கொஞ்சம் நிப்பாட்டி விட்டோம். 2 வருஷமா நான் பருத்தி போடல.
0: ஓஹோ,
1: இப்ப மறுபடியும் விவசாயம் பண்றேன், அடுத்த ஆண்டு பருத்தி போடலாங்கிற எய்ம்ல இருக்கிறோம்.
0: சப்பாத்தி பூச்சி வந்ததுனால அதையும் நிறுத்திட்டீங்களா? அதுக்கு எதுவும் மருந்து அடிச்சு?
1: இல்ல, அது அடிச்சு பார்த்தோம், அது ஒன்னும் அரசா ஒரு மாரி இது இல்ல, அதனால தொடர்ந்து போட வேணான்னு 2 வருஷத்துக்கு மேல போடல நிப்பாட்டி.
0: இப்ப உங்களுக்கு மகசூல் இழப்பு வந்திருக்கும்?
1: ஆமா ஆமா.
0: எப்படியா இருந்துச்சு அந்த வருஷம், எப்படி இருந்தது மகசூல்?
1: நல்லா இருந்துச்சுமா. நான் 1 ஏக்கருக்கு வந்து 1 லட்சம் ரூபா வரைக்கும் பருத்தி போட்டோமா, 35 ரூபா கிலோ வைக்கிறப்ப நான் 1 லட்சம் ரூபா தாண்டி போட்டோம்.
0: அந்த மாவு பூச்சால உங்களுக்கு எப்படி இழப்பு வந்து?
1: மாவு பூச்சால இழப்புனா எல்லாம் இலை சுருட்டு புழு மாரி அதுல வந்து இந்த அது ஒரு பூச்சி மாரி வந்துட்டு, அதனால அதை நாங்கள் விரும்பலை. காயெல்லாம் சப்பி சப்பி ஒட்டி போயிடுது பருத்தி, அதனால அதுக்கு சரி நம்மளால இழப்பு ஈடுகட்ட முடியாது.
0: அஸ்வினி பூச்சி,
1: அஸ்வினி பூச்சியோட இன்னொரு பூச்சி ஒன்று வந்துட்டுமா, பூச்சி பேர் தெரியல, பேடியில போய் கேட்டா தெரியலன்ட்டாங்க. காயெல்லாம் அப்படியே ஒட்டி போடுது,
0: அதனால
1: அதனால நிப்பாட்டிட்டோம்மா.
0: இப்போ 2 வருஷமா பருத்தி போடலாமா?
1: ஒரே போகம்
0: சம்பா மட்டும்தான். விதை நெல்லாம் வாங்கிட்டீங்களா?
1: விதை நெல் எங்களுக்கு எப்போ வேணாலும் கடையில் வாங்குறோம், நாங்கள் அதான் சேமிப்பெல்லாம் வைக்கிறது கிடையாது. அது சேமிப்பு வச்ச காலமெல்லாம் மலையேறி போச்சுங்க, அது இன்றைய கால சூழ்நிலையில் ஒத்து வர மாட்டேது, இயற்கை சீற்றங்கள்லாம் மாறி மாறி வர்றதுனால. அதனால நாங்கள் ஃபேடியில் வாங்கி.
0: நீங்களே வாங்கிப்பீங்க? எடுத்து வச்சுலாம் பண்ணுறதில்ல. 1 ஏக்கருக்கு எவ்வளோ விதை நெல் விடுவீங்க?
1: 1 ஏக்கருக்கு வந்து 1 பை விட்டோம்னா 4 மா வரைக்கும் நடுமா.
0: ஒரு பையன்ங்கிறது
1: 11 மரக்கா 12 மரக்கா இருக்கும், 30 கிலோ.
0: 30 கிலோ? 30 கிலோ அதிகம் இல்லையா?
1: 3 பை விடுவோமா, ஏன்னா 10 மா வரைக்கும் நட்டுருமா. 3 ஏக்கர் தாண்டி நடுது.
0: நடவுதான்
1: நடவுன்னா தெளின்னா நாங்க மாவுக்கு 3 மரக்காவே தான் அடிப்போம்.
0: அது கம்மி,
1: அது கம்மி. நேரடி விதப்புனா மாவுக்கு 3 மரக்கா, 9 மரக்கா அடிப்போம் ஒரு ஏக்கருக்கு.
0: நாத்துன்னு விடும்போது மட்டும் ஏன் அதிகமா விடுறீங்க?
1: அது வெள்ளப்பால் வெறப்பால் எல்லாம் இருக்கு, அது சூழ்நிலை நடவாளி எல்லாம் ஒரே சீரா நடமாட்டாங்க.

0: நம்ம வந்து ஒத்த பத்தி போடுறது கிடையாது. சில பேர் பெருஞ்சானுக்கு போடுவாங்க, சில பேர் ஒட்டைக்கு நடுவாங்க. அது வந்து இயற்கைக்கு வந்து சும்மா நம்ம விலை கொடுத்து வாங்க முடியாது. கூடுதலாக கொஞ்சம் விட்டு வச்சுக்கிறது
1: கூடுதலாக விடணுங்கிற அதிகமாகிடுது.
0: ஆமாம் ஆமாம். முந்தைய காலத்துல எல்லாம் வந்து கோட்டைன்னு இருந்துச்சு, அதனால போ தேவையாக்கியோட மிகவாகவே நம்ம எடுத்து வச்சிருப்போம். இப்போ அதெல்லாம் கடையில் வாங்கி அடிக்கிறதுனால நம்ம அந்த செயல்பாட்டுக்கு வர்றதில்லை.
1: இப்போ நீங்களே சொல்லும் போது ஒத்த பாத்தி நடுறதில்லை அப்படின்னு சொன்னீங்க.
0: ஆமாம்.
1: ஆனால் அந்த ஒத்த நாத்து வச்சு சாகுபடி செய்யறதுல நல்ல மகசூல் வருதுன்னு சொல்றாங்களே, நல்லா பனைக்கும், நிறைய அந்த தூர் கட்டுது, அதிக மகசூல் வருதுலாம் சொல்றாங்களே,
0: அது எங்க இடத்துக்கு எல்லாம் சரியா வராதுங்க.
1: வராது.
0: ஆமா, அது கழிப்புங்க. ரெண்டாவது வந்து அது ஒத்த பத்தி எல்லாம் நட்டா தலை விரிச்சுக்கிட்டு போயிடும், அறுவடைக்கு சிரமமா போயிடும், பாதி நெல் கொட்டிப்படும்.
1: கொட்டிடுங்களா? அறுவடை எப்படிங்க?
0: அறுவடை வந்து ஆள் எல்லாம் கிடையாதுங்கம்மா, எல்லாம் மிஷின் வச்சுதான் இருக்கும்.
1: மிஷின் வச்சுதான்.
0: ஆமா.
1: ஒரு சாகுபடிக்கு மொத்தமா 3 ஏக்கருக்கும் ஒரே ரகம் தான்?
0: ஒரே ரகம் தான் போடும், மாத்தி மாதிரிலாம் போடுறது இல்லை.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம்.

0: சுதந்திரத்தின் அமிர்த மகோத்சவத்தில் நாட்டின் விவசாயிகளுக்கு தருகிறோம் பாதுகாப்பின் பரிசு. பிரதம மந்திரி பயிர் காப்பீடு பாலிசி இப்போது உங்கள் கையில். மேலும் காப்பீடு செய்த விவசாயிகளின் வீட்டுக்கே பாலிசியை கொண்டு வருவதற்காக நாங்கள் பயிர் காப்பீட்டு பாலிசி விநியோக திட்டத்தை தொடங்கினோம்.
1: தேஷ் பர் கே கிசானோ நே கரீப் 21,000 கரோட் ரூபாய் ஹி பிரீமியம் கே தோர் பர் தியே, லேகின் உனே முவாஜே கே தோர் பர் 1,00,000 கரோட் ரூபாய் சே ஜாதா மிலே.
0: மோசமான வானிலையால் பாதிக்கப்படும் போதெல்லாம் PMFBY உங்களுக்கு எப்பொழுதும் பொருளாதார பாதுகாப்பை வழங்குகிறது. பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம், வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: செல்வேகா, நாகப்பட்டினம் மாவட்டம் திருமருகல் எம் மணிவேல் அவங்களுக்கு 40 வருஷம் விவசாய அனுபவமாங்கா. ரசாயன விவசாயம் பண்ற இவங்க நேரடி நெல் விதைப்பு மூலமா தான் விவசாயம் செஞ்சிட்டு இருக்காங்களாம்.
3: 3 வருஷமா NLR நெல் வகையை தான் அவங்க பயிரிட்டு வராங்களாம். அதுவும் நல்ல மகசூல் வேற அதில் கிடைக்குதான் சுபா.
2: ஆ, கவனிச்சங்கா, இவங்க நெல் சாகுபடி முடிஞ்சு எந்த சூழலில் உளுந்து விதைப்பாங்க, எந்த சூழலில் பச்சை பயிர் விதைப்பாங்க, இந்த மாதிரி விளக்கமால சொல்லிட்டு இருக்காங்க.
3: சுபா, இவங்க பருத்தி சாகுபடியும் செஞ்சிருக்காங்களாம். இந்த பருத்தியில சப்பாத்தி பூச்சியோட தாக்கம் அதிகமா இருந்ததுனால பருத்தி சாகுபடியே விட்டுட்டு 3 ஏக்கர்ல அவங்க நெல் விவசாயமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம் சுபா. இவர் நெல்லுக்கு உயிர் கரைசல் தான் பயன்படுத்துறாராம் சுபா.
2: அக்கா, இந்த உயிர் கரைசல நம்மளும் ஒரு தடவை பண்ணி பார்க்கணும்.
3: சுபா, பேசிட்டே இருக்க வேணாம். இந்த உயிர் கரைசல் பத்தி அவங்க என்ன சொல்றாங்கன்னு அடுத்த பகுதியில நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: உங்க பக்கத்துல உள்ள விவசாயிகள் எல்லாம் என்ன போடுறாங்க?
4: நான் பக்கத்துல வந்து சில பேர் 1,050 போடுவாங்க. இன்னைக்கு சூழ்நிலையில இருந்த 2-3 வருஷமா எல்லாம் 1,050 PPT இதான் போட்டுக்கிட்டு இருக்கோம். NLR இந்த 3 ரகம் தான் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். 1,050க்கெல்லாம் கிளைமேட் வேற சரியா இல்லை. அதுக்கு மழை அளவு நிறைய தேவை.
2: சரி,
4: அதனால கால பிற்பாடு அது வந்து நாளும் கூட, அதனால இயற்கை நம்பி தான் நம்ம பண்ண முடியும்.
2: NLR எத்தனை நாள்?
4: NLR வந்து 115 120 நாள் தான்.
2: 120 நாள்.
4: ஆமாம்,
2: இது உங்களுக்கு கரெக்டாக இருக்கு.
4: கரெக்டாகவே.
2: சரி,
4: எங்களுக்கு NLR 125 நாள்ல அறுவடைக்கு வந்துருமே, அதுக்குள்ளே நாங்கள் எல்லா வேலையும் முடிச்சிருவோம்.
2: சரிங்க,
4: நல்லா ஈல்டும் நல்லா இருக்குமா? அந்த எங்கள் மண்ணுக்கு நல்லா விளையுது.
2: ஆ, நீங்கள் உங்கள் சாகுபடியில் என்னென்ன பூச்சிலாம் வருது?
4: அந்த பூச்சிங்கிறதெல்லாம் எனக்கு அந்த அளவுக்கெல்லாம் இப்போ தெரியறதுக்கான வேலை கிடையாது. நான் அந்த களையை மிதிச்சு விட்டு அடி உரம் கொடுத்த கூட DAP யூரியா பொட்டாசு 3 கலந்து கொடுத்து 1 வாரத்தில் ஐயா சத்தியமூர்த்தி ஐயா கிட்ட போய் சொன்னேன்னா, நீ இந்த உயிர்கொல்லி நான் கொடுக்குற மருந்து அடிங்க, நல்லா போயிடும்பாங்க.
2: அந்த உயிர் கரைசல் தான் எனக்கு வளர்ச்சி ஊக்கியாவும் இருக்குன்னு சொல்றீங்க, பூச்சி விரட்டியாவும் இருக்குங்களா? ஒரு பூச்சி கூட வரல.
4: வரலீங்க,
2: 3 வருஷமா அதை பயன்படுத்திட்டு இருக்கீங்க இல்லையா?
4: எந்த காலத்திலிருந்து தண்ணி மருந்து அடிக்கிறது இல்லைங்க. நான் 40 வருஷமா விவசாயம் பண்றேன். எனக்கு வயசு இப்ப 60 ஆகுது. நாங்க கிட்டத்தட்ட ஒரு 20 வயசுலேருந்து விவசாயத்துல அதிக ஈடுபாடுதான். அதுலேருந்து நான் தண்ணி மருந்தே அடிச்சது கிடையாது. அதனால தான் என்ன பிரேயர்னா என்னன்னு தெரியும்.

0: நான் ப்ரேயர் பிடிச்சா மருந்து அடிக்க மாட்டாங்க. அதனால இப்போ அந்த 3 வருஷமாக தான் இந்த உயிர்கொல்லி அடிக்கிறோம். அதுக்கு முன்னாடி நாங்கள் தண்ணி மருந்தெல்லாம் அடித்தது கிடையாது.
1: இத்தனை வருஷம் விவசாய அனுபவம் உங்களுக்கு இருக்கு, ஆனால் அந்த உயிர் கரைசல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்குன்னு தோணுது?
0: ஆமாம், அந்த 3 வருஷமாக நல்ல மகசூல்.
1: அந்த உயிர் கரைசல் அப்படிங்கிறது வந்து மாட்டு சாணம் கோமியம் 2 முட்டை போதும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா?
0: அவங்க தாங்க தயார் கொடுப்பாங்க, அதை நான் வாங்கிட்டு போய்
1: வாங்கி நீங்க பயன்படுத்துறீங்க. ஏங்க உங்கள்ட்ட மாடு இல்லையா?
0: இல்ல, மாடெல்லாம் இல்லைங்க.
1: அப்ப நிலத்தை பண்படுத்துறதுக்கு எருவெல்லாம் போடுவீங்களா?
0: எருவு வந்து இருக்கிற அந்த சுத்தி உள்ள தலை தம்ப இதுவுல வெட்டி போடுறதுதான். வேற ஒன்றும் மருந்தாலும் அடிக்கிறது எருவு.
1: இயற்கை விவசாயத்துக்கு மாறணும்னு நினைக்கிறீங்களா இல்ல இதுவே போதுங்களா?
0: நம்மளுக்கு இயற்கை சூழ்நிலை சரியா வராதுங்க. ஏன்னா நான் வந்து விவசாயத்தை மட்டும் நம்பி இல்ல,
1: வேற இன்னொரு
0: வேற தொழில் இருக்கிறதுனால நான் அதை நோக்கி போயிடுவேன். நேரடி விதைக்கிறேன்னா வீட்டுல வந்து பாத்துக்குவாங்க, சாயந்தரம் வருவான், தண்ணி எண்ணி அடிக்கணுமா அதுக்கு பாத்துக்குவான். மருந்து அடிக்கிறேன்னா நானே அடிச்சிருவேன். ஏன்னா தண்ணி மருந்து மட்டும்தான் அடிக்க மாட்டேன், உரம்லாம் நானே அடிச்சிருவேன், விதப்பு நானே விவசாயம் பண்ணிடுவேன். எங்களுக்கு வந்து பாத்துக்கிறதுக்கு தான் வீட்டுல வருவாங்க.
1: வேற எதுவும் காய்கறி அதெல்லாம் போடுவீங்களா?
0: காய்கறி எல்லாம் போட்டோமா அந்த வேலியெல்லாம் இப்ப காலாவதியா போயிட்டு நல்லா ஈல்டு கிடைச்சிச்சுமா. கத்திரி வெண்டை போட்டிருந்தோம் 1 ஏக்கர்.
1: அதே நிலத்திலயா?
0: அதே நிலத்துலமா. எனக்கு அங்க 2 ஏக்கர் அடைச்சவாவா இருக்கு. அதுல 200 குழி வெண்டை கத்திரி எல்லாம் வச்சிருந்தேன், பாக்கி பருத்தி போட்டிருந்தேன். இல்ல அந்த பருத்தியும் இந்த வெண்டைக்காயும் கத்திரிக்காயும் போட்டதுனாலதான் பருத்திக்கு அந்த நோய் வந்துச்சா என்னன்னு தெரியல. சேர்ந்து போட்டிருந்தோம்,
1: ஏன்னா பருத்தியோட குடும்பம் தான் வந்து வெண்டைக்காய். நீங்க யோசிக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகமா இருக்கு. இதுல இருந்து பூச்சி கூட
0: அதுல கூட போயிருக்கலாம்ங்கறதா?
1: ரெண்டுமே ஒரே இடத்துல போட்டிருந்தீங்க?
0: ஒரே இடத்துல போட்டிருந்தேன், சேர்ந்த பங்கு சேர்ந்த பங்கு.
1: ஏன்னா பொதுவா பருத்தி சாகுபடிக்கு பக்கத்துல இந்த துத்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கலையே இருக்க கூடாது. ஏன்னா வந்து ரெண்டுமே ஒரே குடும்பம்னு சொல்லுவாங்க. இதுல உள்ள பூச்சி அதுக்கு வந்துரும்.
0: ஆமா, சுத்தி அடசல்மா. அது வந்து இந்த தீன்னு ஒரு இலை இருக்குங்கல்ல, அந்த அத்தியில இருந்து வந்ததுதான்
1: களை செடி.
0: அதுல இருந்து வந்தது பக்கத்துல ஊடு, அந்த வீட்டுல அருகாமையில இருக்கிறதுனால அதை போய் நம்ம ஒண்ணும் வெட்ட கட்ட முடியாது. அதுல இருந்து கூட வந்திருக்கலாம், அதனாலதான் நிப்பாட்டினது.
1: சரிங்க, உளுந்து வரப்புல போடுறது உண்டா?
0: வரப்பு உளுந்தாலும் போடலாமா, எலி தொந்தரவு. அதை நாங்க யாரும் விரும்புறது இல்ல, எங்க சைடுக்கு அது ஒத்து வராது.
1: எலிக்கு என்ன பண்றீங்க?
0: ரொம்ப அல்ல தொல்லையா இருந்துச்சா நாங்களே வெட்டி புடிச்சிருவோம்.
1: வெட்டி புடிச்சு
0: நான் எலி எல்லாம் பிடிப்பேன், வெட்டி புடிச்சிருவோம்.
1: வெட்டி புடிச்சுட்டா அடுத்து திரும்பி வராம இருக்கு?
0: வராதுமா, வராதுமா.
1: நீர் அதிகமா தேவைப்படாது அந்த மாதிரி பயிற்சிக்கு அந்த மாதிரி?
0: கோடை பயிர் வந்து விவசாயத்துல வந்து கோடையில உளுந்து தெளிச்சு பார்த்தேன், அது அந்த எனக்கு ஒண்ணு சௌரியமா இல்ல.
1: சரி, காய்கறி 1 வருஷம் மட்டும் போட்டேன்னு
0: சொன்னீங்களே? ஆமா
1: ஆமா. அதையே விட்டுட்டீங்க?
0: நல்லா கிடைச்சிச்சு. நான் அந்த கொட்டா வேலைக்கு போறதுனால இல்ல மெனக்கட மூலமா கம்பல்சரியா ஒரு ஆளு இல்ல இருந்துகிட்டே இருக்கணும்.
1: ஆமா, தினசரி பாக்கணும், அதை பறிக்கிறது அறுவடைன்னு இருக்கும் இல்லையா? ஆனா உங்களுக்கு நல்ல வருமானம் கிடைச்சு,
0: நல்ல வருவாய் இருக்கு.
1: நெல்லை விட இதுல நல்லாவே கிடைச்சிருக்குமே.
0: அதுக்கு முன்னாடி பசங்க எல்லாம் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணாங்க, இப்ப பசங்க எல்லாம் அவங்க வெளில போயிட்டாங்க. இப்ப நாங்க 2 பேர் தான் இருக்கிறோம். நாங்க 2 பேர் தான் அதை பாத்துக்கணும். வீட்டுல அந்த அம்மாவுக்கு கால் வலி, அவங்க வயலுக்கா கேளுக்கா வர்ற இல்ல, நான் ஒண்டியாதான் பாத்துக்கணும். அதனால அதை நான் விரும்பல.
1: வேற எதுவும் விவசாயத்துல எதுவும் பண்ணி பாக்கணும்? இந்த இதெல்லாம் போடலாம்,
0: இதே எங்களுக்கு போதுமான திருப்தியா இருக்கு. இத வச்சுதான் நான் பொண்ணு பிள்ளைக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணேன், நல்லா கிட்ட செஞ்சேன்.
1: சரி,
0: விவசாயத்தை நம்பிதான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். பிள்ளைகளையும் விவசாயத்தை வச்சுதான் படிக்க வச்சோம், பிள்ளைகளும் விவசாயத்தை வச்சுதான் கல்யாணம் பண்ணோம்.
1: நிலப்பரப்பு அதிகப்படுத்தி எதுவும் பண்றதுக்கு உண்டு வாய்ப்பு இருக்கா?
0: இல்லம்மா, அந்த எண்ணம்லாம் இல்ல, இருக்கிறத வச்சு போட்ட வேண்டியது.
1: ஆனா விவசாயத்தை விடலாம் மாட்டீங்க?
0: விவசாயத்தை விட மாட்டோமா, அது வந்து எங்க பாட்டம் பூட்டம் காலத்துல இருந்து எங்களுக்கு விவசாயம்
1: தான். இதுவே உங்களுக்கு நிறைவா இருக்கு?
0: நிறைவா இருக்குமா, நிறைவா.
1: சரிங்க, வேற எதுவும் ஆடு கோழி இதெல்லாம் வளர்க்குறீங்களா?
0: இருக்குமா? இருக்கு.
1: இருக்குங்களா?
0: இருக்கு.
1: என்ன வச்சிருக்கீங்க?
0: கொடியாடு இருக்கு.
1: கொடியாடுங்களா?
0: ஆமா.
1: கொடியாடுங்கிறது நாட்டாடு தானே?
0: நாட்டாட்டுல அது ஒரு வகையான ஜாதி, உயரமா இருக்கும்.
1: அது வேலியில எல்லாம் முட்டி போட்டு ஏறும்னு சொல்லுவாங்க.
0: ஆமா ஆமா, அந்த ஆடுதான்.
1: அதனாலதான் அது வளர்க்க
0: மாட்டாங்கன்னு சொல்றாங்களே. இந்த பருத்தி கிருத்தி எல்லாம் போட்டப்ப அது பருத்தி எல்லாம் ரொம்ப திங்காது, கொள்ளையில கொண்டு வந்து விட்டுருவோம், அந்த கீழே உள்ள புல்லெல்லாம் மேஞ்சிரும். அதனால எனக்கு அது இருந்துச்சு. அப்ப அந்த வீட்டுக்கார அம்மாவுக்கு உடம்பு நல்லா இல்லைன்னு கூட நான் வித்துட்டேன்.
1: ஆடு வளர்த்துட்டு இருந்தீங்க, அது
0: வித்துட்டோம். ஒரு செம்மறி ஆடுல 10 ஆடு வச்சிருந்தேன், கொடி ஆடுல 10 ஆடு வச்சிருந்தேன்.
1: செம்மறி ஆடு வளர்த்துருக்கீங்க? 2 ஆடு வளர்க்கறதுக்கு என்னங்க வித்தியாசம்?
0: 2 ஆடு ஒரே ஒன்னாவே மேயும், இன்னும் பிரச்சனை இல்லை. வயல்ல விட்டா அது ஒன்னும் ஒன்னும் தின்னுப்படாது, காய்கறி எல்லாம் திங்காது. பிள்ளை மட்டும் மேயும்.
1: புள்ள மட்டும் மேயுங்களா?
0: புள்ள மட்டும் தான் மேயும் செம்மறி ஆடு.
1: வேற எதுவும் உணவு முறையில எதுவும் மாற்றம் இருக்கா? ரெண்டு ஒண்ணு தானா?
0: ஒண்ணு கிடையாது. இந்த ஆட்டுக்கு என்ன வெட்டிட்டு வந்து போடுறோமோ அதே தலையை தான் வெட்டிட்டு வந்து போடுவோம். அதிகமா புளியந்தலை தான் யூஸ் பண்ணுவோம்.
1: புளியந்தலை செம்மறியாட்டுக்கு?
0: செம்மறியாட்டுக்கும் சரி, இந்த கொடியாட்டுக்கும்.
1: எத்தனை வருஷம் செம்மறியாட்டு வளர்த்துருக்கீங்க?

0: நாங்கிட்ட ஒரு 15 வருஷமா வளர்த்துக்கிறோம்.
1: 15 வருஷமா. இப்ப செம்மறியாடை வந்து அந்த கம்பளி அந்த முடிக்காக விடுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல,
0: ஆமா
1: அந்த மாதிரி அந்த காரணத்துக்காக தான் வளர்த்தீங்களா?
0: அதுக்காக எல்லாம் வளர்க்கல, இந்த ஆட்டோட நமக்கு ஜோடியா நிக்கட்டுமேனு சொல்லி வளர்த்தா அந்த ஆடு பெரிய போச்சு. 1, 2 ஆச்சு, 2, 4 ஆச்சு, இப்படியா ஆடு பெரிய வந்துட்டு.
1: ஓ, பெருகினதுதான்.
0: பெருகினதுதான்.
1: லாஸ்டா எத்தனை ஆடு வச்சிருந்தீங்க செம்மறியாடை?
0: 15 ஆடு வச்சிருந்தோம்.
1: அது எல்லாமே பெருகினதுதான், 1-2
0: எல்லாம் ஆடு குட்டி போட்டாடு.
1: ஓஹோ, அது வந்து பண்ணீங்க கறிக்காக தான் அதை வச்சிருந்தீங்களா?
0: கறிக்காக வித்துட்டோம்.
1: அந்த முடிக்காக அந்த மாதிரி எதுவும்? இப்ப எல்லாருமே செம்மறியாடு வளர்க்கறாங்கல்ல, அந்த முடிக்காக தானே வளர்க்கறாங்க?
0: அது தெரியல,
1: தெரியல. ஆனா நீங்க கறிக்காக தான்
0: கறிக்கா?
1: இப்ப நீங்க அதை விற்பனை பண்ணும் போது இதுக்கு எப்படி கொடுப்பாங்க, செம்மறியாட்டுக்கு எப்படி வாங்கிப்பாங்க?
0: செம்மறியாடு வந்து ஒரு 20-25 போவாங்க, கறி ரேட்டுக்கு தான் எடுத்துக்குவாங்க.
1: சரி,
0: அதை விட இந்த கொடியாடு கொஞ்சம் கூடுதலா வைக்கும், 2000 ரூபா கூட வைக்கும். ஒரு கிடா வைத்தோம்னா 15,000 ரூபா வைக்கும்.
1: மத்தபடி குணாதேசியங்கள்ல வந்து இது வளர்க்கறது ஈஸி, இது கொஞ்சம் கஷ்டம், அந்த மாதிரி எதுவுமே இல்லை.
0: ரெண்டும் ஒரே குணாம்சம் தான்.
1: ஒரே தான். ரெண்டு முட்டிக்குமா? ஒரு
0: இடத்துல முட்டிக்காது.
1: எதுவும் பால் விற்பனை அந்த மாதிரிலாம்? ஆட்டு பால்
0: இல்ல, இல்ல.
1: மருத்துவ குணத்துக்காக அந்த மாதிரிலாம் கேட்பாங்களா? அந்த மாதிரிலாம்
0: கேட்டாங்க, கொஞ்ச நாள் கொடுத்துக்கிட்டு இருந்தேன், அதை நமக்கு மெனக்கட முடியல, நிப்பாட்டிக்கிட்டோம்.
1: சரிங்க,
0: காசு வாங்க மாட்டோம், பால் கேட்டாங்கன்னா கறந்து.
1: ஆட்டு கெடலாம் கட்டி இருக்கீங்களா?
0: ஆட்டு கெட கட்டுறது இல்லம்மா, எங்களுக்கு போதுமான பங்கு வந்து ஊர்வாரி நிலம் அது, அதனால சுத்தி உள்ள அந்த தலை தம்பெல்லாம் நான் வேஸ்ட் பண்ணாம எல்லாம் வயல்லே வெட்டி போட்டுருவோம். அது எங்களுக்கு போதுமான உரமா கிடைக்கும்.
1: என்ன எல்லா இலையும் போட்டுருவீங்க?
0: எல்லா இலையும் போட்டுருவாங்க. அங்க அதிகமா இருக்கிறது வேப்ப மரம், கிளேரியா, நுனா, நுச்சி.
1: வேற எதுவும் அந்த பசுந்தால் உரம்லாம் சொல்றாங்களே, இந்த செஸ்பேனியான்லாம் சொல்லுவாங்கல்ல,
0: ஆமா ஆமா அதெல்லாம் போட சல் பண்ணியா அதெல்லாம் நாங்க போடுறது இல்லம்மா தானா முளைச்சா இருக்கும் வயல்ல விதையோட வர்றதுல முளைக்கிறதெல்லாம் இருக்கு அதுக்குன்னு மெனக்கட்டு நாங்க சல் பண்ணியா போடுறது கிடையாது வயல் சுத்தி எல்லாம் வேலி அடப்புள்ள இடம் அதுவுலயே வெட்டி நாங்க போட்டுருவோம் இப்ப சம்பாவுக்கு இன்னும் எத்தனை நாள்ல நூறு ஒரு வருஷம் தண்ணி வந்துட்டுனா மரம் அதனால வேலை ஆரம்பிச்சிருவோம் ஏன்னா தண்ணி வந்தாதான் ஆடு மாடு கொஞ்சம் கண்ட்ரோல்ல இருக்கும் நேரத்தில் தண்ணி வந்துட்டுனா ஆடு மாடு தொல்லை இல்லாமல் இருக்கும், நம்ம தெம்பா விவசாயம் பண்ணலாம்.
1: தண்ணி வர்றதுக்கும் ஆடு மாடு தொலைக்க என்னங்க?
0: தண்ணின்னு வந்துட்டாலே அவங்க வயல் வாய்க்காலில் விட மாட்டாங்க.
1: ஓ, அந்த ஆடு மாடு வளர்க்குறவங்க பிடிச்சி கட்டிடுவாங்க.
0: அப்போ நமக்கு விவசாயத்துக்கு ஈஸியாக போயிடும். இப்போ என்ன, இப்போ கோடா புழுதி அடிச்சு கிடந்தாலும் அதில் தான் ஒட்டு மேய்ப்பாங்க, கொள்ளுவாங்க, நமக்கு சரிபடாது.
1: 40 வருஷமா விவசாய அனுபவத்துல இருக்கீங்க, எப்படிங்க இருக்கு மன நிறைவாட? விவசாயம்
0: நிறைவா இருக்கு, நிறைவா இருக்கு.
1: சரிங்க, ரொம்ப நன்றிங்க. உங்களோட விவசாய அனுபவத்தை எங்க கூட பகிர்ந்துகிட்டீங்க. கேட்டுட்டு இருக்க நேயர்களும் கூட உங்கள்ட்ட ஏதாவது கேட்கணும், ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா விளக்கம் பெறணும் அப்படின்னு நினைக்கலாம். உங்களோட அலைபேசி நேயர்களுக்கு தரேன், குறித்து கொள்ளுங்கள் நேயர்களே. நாகப்பட்டினம் மாவட்டம் திருமருகல் எம் மணிவேல் அவங்களோட அலைபேசி எண் 8438063236. மீண்டும் ஒரு முறை 8438063236. ரொம்ப நன்றிங்கய்யா.
0: வணக்கம்மா.
2: சுபா, நாகப்பட்டினம் மாவட்டம் திருமருகல் எம் மணிவேலுங்கிறவங்க நெல் விவசாயம் பத்தி சொல்லி முடிச்சதுல, அவரு நேரடி நெல் விதைப்பு தான் பண்றாராம், அதுலயும் நல்ல மகசூலும் கிடைக்குதான். சுபா,
1: மகசூல் கிடைக்காம எப்படிக்கா? இவங்க தான் நிலத்தை பண்படுத்துறதுக்கு இலைத்தழைகளை பயன்படுத்துறாங்களே.
2: சுபா, இவங்க நெல் விவசாயம் மட்டும் பண்ணல சுபா, கத்திரி வெண்டை இப்படி காய்கறி சாகுபடியும் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல சுபா, கூடவே இவங்க ஆடு வளர்த்தாங்களாம் சுபா.
1: செல்வியக்கா, இந்த பகுதியில் உயிர் கரைசலை பற்றி அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு தேவை மாட்டுக்கோமியம், சாணம், முட்டை தானா. இதை பயன்படுத்துறதுனால பூச்சிகளை கட்டுப்படுத்தலாமா இயற்கை முறையில்?
2: இந்த நெல் விவசாயத்தில் இந்த உயிர் கரைசல் எவ்வளவு முக்கியம் வாய்ந்ததுன்னு இப்போ எனக்கு தெரியுது சுபா.
1: நெல் விவசாயத்துக்கு மட்டும் இல்லையாக்கா, மற்ற பயிர்களுக்கும் பயன்படுத்தலாமா?
3: அக்கா, சுபாக்கா வீட்டுல இருக்கீங்களா?
1: வா பொங்குடி.
3: அக்கா, இந்த பைய பிடிங்கள.
1: என்ன இருக்கு?
3: திறந்து பாருங்க, காய்கறி தான்.
1: இதெல்லாம் உங்க வீட்டு கொள்ளையில காய்ச்சதா பொங்குடி?
3: ஆமாக்கா, எல்லாமே நம்ம வீட்டு கொள்ளையில தான் காய்ச்சது.
1: அது சரி, கையில என்ன ஏதோ அலர்ஜி மாதிரி இருக்கு.
3: அது ஒண்ணுல சுபாக்கா, எங்க வீட்டு காய்கறி தோட்டத்துல ஒரே பூச்சி, அதனால மருந்து தெளிச்சனா அந்த மருந்து ஒத்துக்கல போல இருக்கு.
4: பாத்தியா பூங்குடி, உனக்கு தெரிஞ்சு எவ்வளவு பெரிய தப்பு பண்ற?
3: என்னக்கா தப்பு பண்றேன்?
4: ஏன் பூங்குடி, நீ அடிச்ச மருந்தோட வீரியம் உன் கையிலேயே இவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்துதுன்னா, நீ அத காய்கறி பயிருக்கு போட்டிருக்க, அதை கிரகிச்சு வளர்ந்து அது மூலமா கிடைக்கிற காய்கறியில கூட அந்த வீரியம் இருக்கும் இல்லையா?
3: சுபாக்கா, நீங்க சொல்றது என்னவோ யோசிக்கிற மாதிரி தான்க்கா இருக்கு.
4: அந்த காலத்துல நம்ம தாத்தா பாட்டிலாம் ரசாயன உரத்தைய பயன்படுத்தினாங்க, எவ்வளவு ஆரோக்கியமா எத்தனை வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க. இப்ப நம்ம பயன்படுத்துற இந்த ரசாயன மருந்துலாம் மண் வளத்தை, நீர் வளத்தை, ஏன் நம்ம உடல் நலத்தை எல்லாத்தையும் கெடுக்குது.
3: அது என்னவோ உண்மைதான்க்கா. என்னதான் சொல்ல வரீங்க நீங்க?
4: இயற்கை விவசாயம் பண்ணுவோம்னு சொல்ற பொங்கடி.
3: சரி சுபாக்கா, நஞ்சில்லா உணவு ஆரோக்கியமான வாழ்வுன்னு சொல்றீங்க.
4: ஆமா பொங்கடி, இயற்கை விவசாயம் செஞ்சு மண்ணை நேசிப்போம், இயற்கையோட வாழ்வோம்.
5: நேயர்கள் இதுவரை கேட்டது
3: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி.
5: இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி.
3: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
5: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம்.
6: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனா.

பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனாவால் சிறு குறு விவசாயியின் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கும். 55 முதல் 200 ரூபாய் வரைக்கான மாத தவணையை செலுத்தி 18 முதல் 40 வயது வரை உள்ள விவசாயிகள் பங்கு பெறலாம். மக்கள் சேவை மையத்தை அணுகவும்.

0: நேற்றைய உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. மின்சாரத்தை சேமிப்போம், இயற்கை வளங்களை காப்போம், சூரிய ஒளி ஆற்றலை நோக்கி மாறுவோம், செயற்கை மாசுகளை குறைப்போம். உங்கள் நலனில் அக்கறையோடு இது ஆகாஷ்வாணி காரைக்கால். காரைக்கால் பண்பலை 100.3 நேயர்கள் இனி கேட்கலாம் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் காற்றில் வரும் கானம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
0: காரைக்கால் பண்பலை 100.3 இது காற்றில் வரும் கானம். தொலைபேசி வழி நேயர் விருப்பம். இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்தமான பாடலை கேட்டு ரசிக்க நீங்க தொடர்பு கொள்ளலாம். 0436 என்ற முன் இணைப்பகையினை தொட்டி 2311 2991 2994 80 இன்னொரு நம்பர் 2995 80 செல் நம்பர் 9566472 3. காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். இது காற்றில் வரும் கானம். இன்னைக்கு நம்ம ஃபேஸ்புக் பேஜில் காரைக்கால் பண்பலை அப்படிங்கிற ஃபேஸ்புக் பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கோம். இன்னைக்கு என்ன கொஸ்டரில் போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னால், காற்றில் வரும் கானம் அப்படிங்கிற ஒரு டைட்டிலில் உங்கள் வீட்டுக்குட்டீஸ் குறும்பான கேள்விகள், உங்கள் வீட்டுக்குட்டீஸினுடைய குறும்பான கேள்விகள் அப்படின்னு கேட்டிருக்கோம். என்னென்னா, அவங்க குறும்பாக கொஸ்டின் கேட்பாங்க, நம்ம பதில் சொல்ல முடியாமல் தவிச்சிருப்போம், முடிச்சிருப்போம் இல்லையா, அந்த தருணங்களை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். இப்போ சின்னதாக ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு குளத்துலையும் கடல்லையும் மீன் இருக்குது அப்படின்னா அதுக்கு தாகம் இருக்குமா அப்படின்னு கேட்குவாங்க. இதே மாதிரி நிறைய பார்த்தீங்க சொன்னால், பறவைகள்லாம் எப்படி பறக்கிறதுக்கு ஜிபிஎஸ் கல்வி இருக்குதா அப்படின்னு கேட்பாங்க. அதே மாதிரி நிறைய கொஷின்ஸ் வந்து நம்மளால ஆன்சர் பண்ண முடியாத அளவுக்கு கேட்பாங்க. சில நேரங்கள் அந்த மாதிரி கொஷின் கேட்கறது கூட பல நேரங்களில் கேட்கறது

0: நல்ல பிரில்லியண்டான ஒரு வளர்ச்சி அந்த குழந்தைங்களுக்கு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதை பற்றி பேசுறதுக்கும் நீங்கள் இன்னைக்கு நம்ம காற்றில் வருங்கான நிகழ்ச்சியில் உங்களுக்கான அந்த ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது. சரி, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் தொடக்கமாக வரக்கூடிய நேயர் யார், இங்கேருந்து வராங்க, என்ன விருப்பமான பாடல் கேட்க போறாங்க, கேட்க நம்ம அவரோட காத்திருக்கிறோம், கேட்டலாம். வணக்கங்க. ஹலோ.
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க.
1: சோமசுந்தரம் பேசுறேன்.
0: சொல்லுங்க சோமசுந்தரம் சார், உங்களுக்கு பிடித்தமான பாடல் நிகழ்ச்சியில
1: தர்மதுரை படத்துல இருந்து ஆகாய கங்கை என்ன பாடல் கொடுங்க.
0: பிடித்தமான அந்த பாடல் வரப்போறது கேட்டு ரசிப்ப ரொம்ப நன்றிங்க நிகழ்ச்சி வந்ததுக்கு.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
1: அன்பார்ந்த விவசாயிகளை, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலை தலைகளை கட்டுப்படுத்த
2: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
1: கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன தலைகொல்லி.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: டெல்லி பிரதம மந்திரி சூரிய ஒளி வீட்டு மின்சார திட்டத்தின் கீழ் மானிய விலையில் அனைத்து வீடுகளிலும் சூரிய மின் உற்பத்தி தகடுகள் அமைத்து மின் கட்டணத்தை குறைத்திட நாகப்பட்டினம் மாவட்ட செயற்பொறியாளர் தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் அழைப்பு விடுத்துள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பிரதம மந்திரி சூரிய ஒளி வீட்டு மின்சார திட்டத்தின் கீழ் மானிய விலையில் அனைத்து வீடுகளிலும் சூரிய மின் உற்பத்தி தகடுகள் அமைத்து மின் கட்டணத்தை குறைத்திடலாம் என்பது குறித்து விளக்கிட தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்தால் வரும் 15/10/2026 வியாழக்கிழமை அன்று காலை 10 மணி முதல் 2 மணி வரை நாகப்பட்டினம் 110 கிலோவாட் துணை மின் நிலைய வளாக VPN திருமண மண்டபம் எதிரில் விழிப்புணர்வு முகாம்களை நடத்தி தேவையானவர்களுக்கு முன்பதிவு செய்யப்பட உள்ளது. இந்த திட்டத்தில் மத்திய மாநில அரசுகள் வழங்கும் மானியம் 1 கிலோவாட்டிற்கு 35,000 ரூபாயும், 2 கிலோவாட்டிற்கு ₹70,000, 3 கிலோவாட்டிற்கு மேல் ₹100,000 பெற்று பயனடையலாம் என்றும், இத்திட்டம் நிறுவப்பட்டு பயன்பாட்டிற்கு வந்த 7 முதல் 30 நாட்களுக்குள் அரசு மானியம் பயன்பாட்டாளர் வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படும் என தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. இந்த திட்டத்தில் செய்த முதலீட்டை குறுகிய காலத்தில் திரும்பப் பெறுவதுடன் எளிய பராமரிப்பு மூலம் சுமார் 27 ஆண்டுகள் சூரிய தகடுகள் மின் உற்பத்தி செய்வதால் நீண்ட காலத்திற்கு பயனடையலாம் என்றும் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. எனவே பொதுமக்கள் தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்தால் நடைபெறும் விழிப்புணர்வு முகாமில் கலந்து கொண்டு முன்பதிவு செய்து பிரதம மந்திரி சூரிய ஒளி வீட்டு மின்சார திட்டத்தின் கீழ் மானிய விலையில் சோலார் தகடுகள் நிறுவி பயனடைய கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் www.pmsuryaghar.gov.in என்ற இணையதளத்திலும் பதிவு செய்து கொள்ளலாம் என நாகப்பட்டின செயற்பொறியாளர் அறிவிக்கின்றார். காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். இது காற்றில் வரும் கானம் தொலைபேசி வழி நேருவிருப்பு நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய அடுத்த நேர் சந்திக்க அவரோட காத்திருக்கிறோம். கேட்டலாம், வணக்கம். வணக்கங்க.
6: மயிலாடுதுறை மாவட்டம் மல்லிகைப்பேரி எம் கண்ணன்.
5: கண்ணன் சார், சொல்லுங்க, உங்களுக்கு பிடித்தமான பாடல் நிகழ்ச்சியில
6: ஒரு வானில் வெடிக்கதை தவிர்க்க வேணும் சார்.
5: என்னங்க?
6: வானில் வெடிக்குவதை தவிர்க்க வேண்டும். பறவைகளை இங்க பதில அதிகமா இருக்கு.
5: சரி சரி,
6: அதனால வானில் வெடிக்கிறது தவிர்க்க வேண்டும்.
5: சரி, வான வேடிக்கை.
6: ஆமா ஆமா சார், தவிர்க்க வேண்டும்.
5: சரி, நீங்க உங்களுக்கு பிடிச்சமான பாட்டு அப்படியே நிகழ்ச்சியில சொல்லுங்க.
6: கிடைக்க போகும் ரயில்.
5: சரி,
6: பூவரசம்பு புத்தாட்சி.
5: சரிங்க, ரொம்ப நன்றிங்க. நம்ம நிகழ்ச்சியில வந்து பாட்டு கேட்டதுக்கு ரொம்ப நன்றி.

0: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். இது விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் வளரியின் காற்றில் வரும் கானம்.
1: உங்கள் நெல் வயல்களில் தோன்றும் அனைத்து வகை களைகளுக்குமான ஒரே தீர்வு,
2: களைகளின் 3 இலை பருவத்திலிருந்து 5 இலை பருவத்தில் தெளிக்க வேண்டும்.
1: 1 ஏக்கருக்கு 500 மில்லி மருந்தை 150 லிட்டர் தண்ணீரில் பயன்படுத்த வேண்டும்.
2: தெளித்த மறுநாளிலிருந்து தண்ணீர் விட்டு 7 நாளிலிருந்து 10 நாள் வரை பராமரிக்க வேண்டும்.
1: நவ்லெக்ட் தெளித்து 1 மணி நேரம் கழித்து மழை பெய்தாலும் மருந்தின் செயல்திறன் குறைவதில்லை.
2: பாட்டிலில் பனைமரம் படம் உள்ளதா என பார்த்து வாங்குங்கள்.
1: கோட்டிவா அக்ரி சயின்ஸின் புதிய படைப்பு நவ்லெக்ட்.
0: பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். இது காற்றில் வரும் கானம் தொலைபேசி வழி நேர்வரப்பு நிகழ்ச்சியோடு. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் காரை பண்பலை அப்படிங்கிற ஃபேஸ்புக் பக்கத்தில் உங்களுக்கு இன்றைக்கி என்ன கொஸ்டின் கேட்டிருக்கோம் அப்படின்னா, உங்கள் வீட்டு குட்டீஸின் குறும்பான கேள்விகள், பதில் சொல்ல முடியாத தருணங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் காரைக்கால் எஃப்எம் காரை பண்பலை அப்படிங்கிற அந்த ஃபேஸ்புக் பக்கத்தில். நம்ம நிகழ்ச்சிக்காக வரக்கூடிய அடுத்த நேயர் யார், இங்கிருந்து என்ன பாடல் கேட்க போறாங்க கேட்க நாம் ஆளோட காத்திருக்கிறோம். கேட்டலாம். வணக்கம், காற்றில் வரும் கானம்.
3: வணக்கம் சார், சீமாத்திர கருப்பையா சார்.
0: சொல்லுங்க கருப்பையா சார், உங்களுக்கு பிடிச்சமான பாட்டு நீங்க நம்ம நிகழ்ச்சியில.
3: மௌன கீதத்துல மூக்குத்தி பூமியால சார.
0: சரிங்க, கே ஜி யேசுதாஸ் ஜானகியுடைய குரல்.

0: டாக்டர் சிமார்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: நேற்று நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் ONGC காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸ்.
3: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
4: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
2: நாளை காலை 6:40 ஸ்ரீ எழுதாம்பாள் சித்தா ஃபார்மா விடங்கலூர் எண்ணெயின் என்ன சொல்லும் போது கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் ஸ்ரீ எழுதாம்பாள் சித்தா ஃபார்மா விடங்கலூர் எண்ணெய். மேலும் நிகழ்ச்சி இணைந்து வழங்குவோர் பூமேக்ஸ், உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ்.
5: கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
2: நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்சியல் ட்ரேடர்ஸ் மெலனி குழி குடிக்காடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் சீன் பசுந்தளிர் நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் காரைக்கால் கமர்சியல் ட்ரேடர்ஸ். மளிகை பொருட்களை மலிவு விலையில் செல்ல வாருங்கள் கமர்சியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் மெலனி குழி குடிக்காடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்.
6: முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங், மேலனி குழி குடிக்காடு அரியலூர் மாவட்டம்.
2: நாளை காலை 7:25 சைபாலின் தகவல் நேர்வு நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் சைபால். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ABC கோல் பேலஸ் திருத்துறைப்பூண்டி. மேலும் நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
7: புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
8: ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
2: நாளை மாலை 5 திருவாரூர் மைதன் கோதராஜ் ஜுவல்லரியின் கதையும் காணும் விளம்பரதார் நிகழ்ச்சி கேட்கலாம். நாளை காலை 8 மயிலாடுதுறை ARC நடேசிட்டா ஜுவல்லரிஸின் தகவல் சொல்லுங்கள் விளம்பரதார் நிகழ்ச்சி கேட்கலாம். நாளை காலை 8:30 வைக்கிங் பணியில் பிரிப்ஸின் பாட்டு பட்டாசு நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் வைக்கிங்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: இன்றைய சேமிப்பு, நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு, மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இ பாண்ட்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீ பேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608200777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
3: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
4: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். இது காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியோடு நேர்களுக்கு உளம் கிணிந்த நல் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். திருச்சி என் சேலம் மங்களன் மங்கள் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயந்த் வளரி.
5: மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
6: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேர் சந்திக்க காத்திருக்கிறோம். வணக்கம், காற்றில் வரும் கானம்.
7: வணக்கம் சார்.
4: வணக்கம் ஐயா.
7: நான் மயிலாடுதுறை மாவட்டம் முளத்தாறு கமலகண்ணன் பேசுறேன்.
4: சொல்லுங்க கமலகண்ணன் சார், உங்களுக்கு பிடித்தமான பாடல் நிகழ்ச்சியில.
7: முந்தாணி முடிச்ச பட்டணம் சார், அந்தி வரும் நேரம் அந்த பாடல ஒளிபரப்பு.
4: பிடித்தமானது பாடல் வரப்போது கேட்டு ரசிப்போம். ரொம்ப நன்றிங்க நம்ம நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு.
7: நன்றி சார்.
4: சரிங்க.

0: நேர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயந்த் வளரியின் காற்றில் வரும் கானம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதான நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயந்த் வளரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயந்த் வளரி விருதாச்சலம்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: HIV பரவும் வழிகளை தெரிந்து கொள்ளுங்கள். பலருடன் பாதுகாப்பற்ற உடலுறவு, பரிசோதிக்கப்படாத ரத்தத்தை செலுத்துதல், சுத்திகரிக்கப்படாத ஊசியை பயன்படுத்துதல், HIV பாதிக்கப்பட்ட கருவுற்ற தாயிடமிருந்து குழந்தைக்கு பரவுதல்.
5: மேலும் விவரங்களுக்கு 1097 என்ற இலவச தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வெளியிடுவோர் பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம், சுகாதாரத்துறை, புதுச்சேரி.
0: மீண்டும் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு கேட்கலாம். நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் காரைக்கால் ONGC காவிரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸ்.
6: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
7: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நெல்லில் நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா பெங்களூர் எண்ணெயின் சொல்லும்போது நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா பெங்களூர் எண்ணெய். மேலும் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்சியல் ட்ரேடர்ஸ் மனநி குழி குடிக்காடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸின் பசுந்தலில் கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் கமர்சியல் ட்ரேடர்ஸ். மளிகை பொருட்களை மலிவு விலையில் செல்ல வாருங்கள் கமர்சியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் மேலணி குழி குடிக்காடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்.
8: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
9: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங், மேலணி குழி குடிக்காடு, அரியலூர் மாவட்டம்.

0: நாளை காலை 7:25 சைபாலின் தகவல் நேரம் கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் சைபால். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் திருத்தரை பூண்டி ஏபிசி கோல்ட் பேலஸ்,
1: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
2: ஏபிசி கோல்ட் பேலஸ் திருத்தரை பூண்டி.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை மாலை 5 மணிக்கு திருவாரூர் மைதின் கோவிந்தராஜ் ஜுவல்லரியின் கதையும் காணமும். விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசிட்டா ஜுவல்லர்ஸின் தகவல் சொன்ன விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நாளை காலை 8:30 வைக்கிங் பிலியன் பிரீப்ஸின் பாட்டு பட்டாசு. இந்நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் வைக்கிங் பிலியன் பிரீப்ஸ்.

0: காற்றில் வருமானம் தொலைபேசியில் நேயர்ப்பு நிகழ்ச்சிக்காக வரக்கூடிய அடுத்த நேயர் யார், எங்க இருந்து வராங்க, என்ன பாடல் கேட்க போறாங்க நம்ம கேட்டலாம். வணக்கம்.
1: இரவு வணக்கத்துடன் வருவது காட்டு மன்னார் கோயில் திருநாரை மங்கையரசி கோயம்புத்தூர்ல இருந்து சார். லைன் கட்டா இருந்தும் பயந்துகிட்டே இருந்தேன் சார்.
0: சரிங்க, சொல்லுங்க. கோயம்புத்தூர்ல இருந்து கூப்பிடுறீங்க?
1: ஆமா சார், இன்னைக்கு என் பையனுக்கு வந்து 20th பர்த்டே.
0: சந்தோஷம் சந்தோஷங்க.
1: சரி, கோயம்புத்தூர் காலேஜில் தான் படிக்கிறாப்ல சார்.
0: ஓஹோ, அதனால கோயம்புத்தூர்ல இருக்கீங்க.
1: ஆமா சார், பையனுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்குமே, பக்கத்துல இருந்தா கொஞ்சம் ஆறுதலா இருக்குமே. நான் இங்க வந்திருக்கேன் சார்.
0: சரி சொல்லுங்க.
1: அதுல அம்மா இங்க வர்க் பண்றேன் சார், இங்கயும் வர்க் பண்றேன் சார்.
0: ஓஹோ, சரிங்க, சந்தோஷம். நீங்க அங்க இருந்தோம் கோயம்புத்தூர்ல.
1: எனக்கு வந்து குபேரன் படத்துல இருந்து ஆனந்த ரோஜா பூக்களை பாரு நம்பிட்டு வாசல் அந்த பாடல் கொடுத்துருங்க சார். வாய்ப்புக்கு நன்றி சார், இனிமையாக பேசுகிறீர்கள். நன்றி,
0: ரொம்ப நன்றிமா. சரிமா,
1: நன்றி நன்றி.

0: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
1: அன்பார்ந்த விவசாயிகளை, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
2: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
1: ரைசாக்ட், இது கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன தலைகொல்லி.
3: புதுச்சேரி மக்களின் கனிவான கவனத்திற்கு, உங்கள் வீட்டில் மின் கட்டணம் பற்றி கவலையா?
4: இனி அந்த கவலை உங்களுக்கு இல்லை. பிரதம மந்திரி சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் 3 கிலோவாட்டிற்கு சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைத்து மத்திய அரசின் ₹78,000, புதுச்சேரி அரசின் ₹30,000 சேர்த்து மானியமாக பெறுங்கள்.
3: மேலும் 25 வருட மின் உற்பத்தி, 5 வருட இலவச பராமரிப்பு என பல பயன்களை பெற இன்றைய தொடர்பு கொள்ளுங்க. www.pmsuryagar.gov.in.

0: இனிமையானது இரவு பகுதியில் இசையோடு இரண்டரை கலந்திருக்கிறோம். காரைக்கால் பண்பலை 100.3 இது காற்றில் வரும் காலம். தொலைபேசியில் நேரிற்பு நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய அடுத்த நேயர் யார் இங்கிருந்து வராங்க, என்ன பாடல் கேட்க கேட்க போறாங்க, அவரோட காத்திருக்கிறோம். கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கங்க.
1: அரியலூர் மாவட்டம் தேவனூர் ஜோதிலட்சுமி.
0: சொல்லுங்க தேவனூர் ஜோதிலட்சுமி மேம், சொல்லுங்க என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: படம் அபூர்வ ராகங்கள்.
0: சரி.
1: பாடல் ஏழு ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல்?
0: சரிங்க, பாடல் வரும், கேட்டு ரசிப்போம். ரொம்ப நன்றிங்க நிகழ்ச்சியில
1: வந்ததுக்கு. நன்றி, வாழ்த்துக்கள்.
0: சரி. நேற்று நாளை காலை 9 காரைக்கால் ரத்னா ஜுவல்லரி திருவாரூர் அருண்டர் பேசிய நலமாய் வாழ கேட்கலாம் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் திருவாரூர் காரைக்கால் ரத்னா ஜுவல்லரி. வைர விழா கண்ட காரைக்காலின் பாரம்பரியம் ட்ரெண்டிங் கலெக்ஷனோடு அழைக்கிறது ரத்னா ஜுவல்லரி திருநள்ளாறு ரோட் காரைக்கால். மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், செங்கல் சோலை மற்றும் விதையில் விடுதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா சுவிட்சன் பேக்கரியின் தேதியும் செய்தியும் கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா சுவிட்சன் பேக்கரி.
2: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
3: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு விபிஎன் கண் மருத்துவமனையும்.
0: நாளை காலை 7:30 மயிலாடுதுறை உங்கள் கடை திருவாரூர் தஞ்சாவூர் அணு மருத்துவமனையின் மலமே நலமா உலக மனநல நாளை ஒட்டிய சிறப்பு தொடர் இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் மயிலாடுதுறை உங்கள் கடை. தரமான தற்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை மயிலாடுதுறை. மேலும் நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் தஞ்சாவூர் அணு மருத்துவமனை.
2: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
5: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
0: நாளை மாலை 4:30 வைக்கிங் பலின் பிரீப்ஸின் ஹேஷ்டாக் 100.3 இந்நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் வைக்கிங் பலின் பிரீப்ஸ்.
6: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன்
0: நெல்லை. நாளை பிற்பகல் 12 ஜெயங்குண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தளிர் கேட்கலாம் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் ஜெயங்குண்டம் ராமு நகை மாளிகை.
7: நகைகள், வெள்ளி கொலுசுகள் சலுகையில் வாங்கிட ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமர்

0: சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்லர்ஸ் என் சொல்ல மது நிகழ்ச்சி வழங்குறவர்கள் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்லர்ஸ்
1: வீட்டு உபயோக பொருட்கள்
2: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை இரவு 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட்டின் உள்ளவர் அரங்க நிகழ்ச்சியை வழங்குறார்கள் காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட்.
4: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
5: என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
6: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: நாம ஃபேஸ்புக்கில் கேட்டிருந்தேன் அந்த ஒரு கொஷனுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய நேர்கள் வந்து கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. கடலூர் துறைமுகம் சுரேஷ் சொல்கிறாங்க, எங்கள் வீட்டு குட்டீஸ் ஒரு கேள்வி கேட்கும் பாருங்க, டிவிக்குள்ளே இருக்கிறவங்கலாம் எப்படி அவ்வளோ குட்டி அதுக்குள்ளே போனாங்க அப்படின்னு கேட்போமா. ஒரே ஒரு லைட்டு, அது நிலா, அவ்வளோ வெளிச்சமாக இருக்குது. இந்த லைட்டை கொண்டு போய் யார் அவ்வளோ உயரத்தில் வச்சது, நம்ம வீட்டில் ஏன் 10 லைட் இருக்குது அப்படின்னு கேட்பாங்களாம். சூரியன் ராத்திரியான எங்கே போய் ஒளிஞ்சிக்கும் அப்படின்னு கேட்பாங்களாம். இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் அனுப்பியிருக்கார். இந்த மாதிரி நேரத்தில் குழந்தைகள் கொஷின்லாம் கேட்கும்போது அவங்களுடைய விளையாட்டான அந்த உலகத்துக்கு நம்ம போய் அவங்கள போட்டு மிரட்டாமல் நம்ம பொறுமையாக அவங்களுக்கு சொல்கிற மாதிரி அவங்களுக்கு புரிகிற மொழியில் எளிய மொழியில் நம்ம பதில் சொன்னோம் அப்படின்னா அவங்க அறிவையும் கற்பனை திறனையும் எல்லாம் வளர்க்கலாம். நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து இதுக்கு விடை தேடலாம் என்று சொல்லி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை முகத்தில் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் சொல்லி இந்த கொஷின் இந்த இதுக்கான ஆன்சராக வந்து கடலூர் துறைமுகம் சுரேஷ் வந்து அழகாக சொல்லியிருக்கார். தொடர்ந்து இரவு வணக்கம் சார், அன்னப்பன் பேட்டை ஜோதி அனுப்பியிருக்காங்க. ஃபேன் ஏமா சுற்றுது, அதுக்கு தலை சுத்தாதா அப்படின்னு கேட்பாங்களாம். காக்கா எப்பவும் கருப்பாக இருக்குமாம்மா, அதுக்கு கலர் அடிக்க முடியாதான்னு கேட்பாங்களாம். நிலா ஏன் நடக்கும்போது கூடவே வருது, அதுக்கு கால் இருக்காமா அப்படின்னு கேட்பாங்களாம். இப்படி அடிக்கடி என் மகள் கேட்பாங்க. இப்படி சின்ன வயசில் எப்படிலாம் சிக்கியிருக்கேன் பார்த்தீங்களா சார் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. அடுத்து யாருங்கிறது, கொடிக்கால் பாளையம் திருவாரூர் கொடிக்கால் பாளையம் சாகுல் ரமீதராஜ் அனுப்பியிருக்காங்க. மகிழ்ச்சியான வணக்கத்துடன் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள். எங்கள் வீட்டு குட்டீஸ் 1-2 கேள்வி கேட்குறாங்க. கேட்குற கேள்வி எல்லாம் சாதாரண கேள்வியாக இருக்காது சார், அதுலேயும் கொஞ்சம் குறும்புத்தனம் இருக்கும். சில நேரம் அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறத விட கேள்வியை கேட்டு சிரிக்கிறது தான் அதிகம் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. குழந்தைகளுடைய கேள்விகளில் குறும்பு இருக்கும், அந்த குறும்பில் தான் நம்ம வீட்டில் மகிழ்ச்சி இருக்கும்னு ஒரு பஞ்சு அனுப்பியிருக்காரு. அடுத்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்னு பொன்னியம்மன் மேடு வன்னை கணேசன் அனுப்பியிருக்காங்க. காரைக்கால் புதுத்துறை செல்வகுமார் சொல்லியிருக்காரு, அன்பு தோழனுக்கு அன்பான இரவு வணக்கம். என்னங்க தோழா இப்படி கேட்டுட்டீங்க, எங்கள் பையன், அதான் என் பையன் எனக்கே புரியாத கேள்வியை கேட்டான், எனக்கு தெரியலப்பான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி என்னுடைய அவங்க வீட்டுக்காரங்க ஏதோ ஒரு சொன்ன ஒரு ஐடியா கொடுத்தாங்களாம், அது அழகாக சொல்லியிருக்காரு. அப்புறம் நன்றி வணக்கம்னு அனுப்பியிருக்காரு. அடுத்து ஐயாவடி அசோக்குமார் கனிமொழி அனுப்பியிருக்காங்க, இரவு வணக்கம். என்னுடைய பெண் குழந்தை சுமிதா அவர்கள் கேட்கும் கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது, கேள்வி அந்த மாதிரி கேட்பாங்க, ஆனால் காமெடியாக சிரிச்சுக்கிட்டே போயிடுவேன், நன்றி வணக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து யார் எங்கிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரிவல்லன் அனுப்பியிருக்காரு, அன்புள்ள அறிவிப்பாளருக்கு இனிய வணக்கம். மழலை செல்வங்களின் வார்த்தைகள் அழகோ அழகு, அதில் எங்கிருந்து பதில் சொல்வது அருமையான கேள்வி, புரியாத புதிர் வாழ்த்துக்கள், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு அனுப்பியிருக்கார். அடுத்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் பொன்னமராதி புதுப்பட்டியிலிருந்து யார் அப்படின்னா மகி அனுப்பியிருக்கார். அடுத்து கண்ணாரப்பாளையம் சுரேஷ் ராஜேந்திரன், நிலாவில் பாட்டி வாட்ட சொல்கிறாங்களே ஒரு பொய் சொன்னேன், எப்படி பாட்டி நிலாவுக்கு போனாங்க, எப்போ திரும்புவாங்க, பாட்டி தனியாக இருக்காங்களா, யாராவது கூட இருப்பாங்களா, இப்படிலாம் கேட்டால் எப்படி நான் பதில் சொல்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து யார் ரகுபதி அனுப்பியிருக்கார், பவித்திர மாநிலத்தில் என் மகள் 2 கேள்விகள் கேட்கிறாள், இன்று வரை என்னால் மட்டுமல்ல யாரால் பதில் சொல்ல முடியாது, ஜுரம் வந்தால் மாத்திரைகள் சாப்பிடுவது போல் ஊசியும் உடலில் குத்தாமல் உடம்புல குத்தாமல் வாய் வழியாக உட்கொண்டால் என்ன அப்படின்னு கேட்பாங்களா. கொசுவானது நம்ம தலைமுடி அளவுக்கு மிக மெல்லிய உணவு குழாய் மூலம் எப்படி நம் உடலில் இருந்து ரத்தத்தை உறிஞ்சிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சின்ன வாய் தான் இருக்குது, லிட்டர் கணக்கில் குடிக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்களாம். கும்பகோணம் குமரன் இனி இரவு வணக்கம், நிகழ்ச்சி இருக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு குமரன் அனுப்பியிருக்கார். திருநாகேஸ்வரம் தேனப்பன் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. தங்களுக்கு நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்களை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். காரைக்கால் மேலே ஒருத்தரை சேப்பு விஜயராகவன் அனுப்பியிருக்கார். நன்னில சுப்பிரமணியன், நீங்கள் சின்ன பிள்ளையாக இருந்தபோது ஹோம்ஒர்க்லாம் கம்மியாக கொடுப்பாங்கன்னு சொன்னீங்களே, ஆனால் இப்போ எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்குறாங்களாம். அடுத்து பாருங்கள் ஜெயக்கட்டம் ரித்விகா சொல்கிறாங்க, விநாயகர் சதுர்த்தி விழா விநாயகரை ஆற்றில் கரைத்த பிறகு எங்கள் குட்டீஸ் கேள்வியாக கேட்பாங்க சார், பிள்ளையார் எங்கே, ஏன் தண்ணீரில் போட்டிங்க, திரும்ப எப்போ பிள்ளையார் சாமி வீட்டுக்கு வரும் அப்படின்னு கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி தொடர்ந்து நிறைய நேர்கள் வந்து அவங்களுடைய கமெண்ட்டை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, எல்லாருக்கும் ஒரு நன்றியை சொல்கிறோம். தொடர்ந்து

0: என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: இன்றைய சேமிப்பு, நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இ பாண்ட்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீ பேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608207777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
5: டிவியில் பாடுறாங்க இல்லையா, நடிக்கிறாங்க இல்லையா, எப்படி டிவிக்குள்ளேருந்து வர்றாங்க, ஒயரில் பூந்து வர்றாங்களா அப்படின்னு கேட்பாங்களாம். செங்கல்பட்டு பன்னீர்செல்வம் கமெண்ட் அனுப்பியிருக்காரு. அடுத்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் திருமூலஸ்தான வீரசுந்தரி அனுப்பியிருக்காங்க. இனி இரவு வணக்கம், எங்கள் வீட்டில் ரெண்டு குட்டீஸ் இருக்காங்க, அவங்க வீட்டில் இருக்கிற வரை பிரச்சனை இருக்காதுங்க, வெளியில் அழைச்சிட்டு போயிட்டோம்னா முடிஞ்சு போச்சு. ஏன் இப்படி இருக்குது, இதில் ஏன் இப்படி இருக்குது இல்லைன்னு என்ன சவட்டி சூடுவாங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக தான் சத்யா அவன் சந்தோஷமாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க சத்யா மணக்குடியிலேருந்து. அடுத்து காரைக்கால் நளினி அனுப்பியிருக்காங்க. அடுத்து சிவசண்முகம் சீர்காழியிலிருந்து. அடுத்து பேரளம் செந்தில்கண்ணன் அனுப்பியிருக்காங்க. மின்சார கண்ணன் அப்படிங்கிறவங்க இஞ்சிக்குடியிலேருந்து அனுப்பியிருக்காங்க. அடுத்து ரவிச்சந்திரன் ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன் அனுப்பியிருக்காங்க மயிலாடுதுறையிலேருந்து. பொறையார் லதா, எங்கள் பாப்பா கேட்க கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள், மழை வந்தால் வரும், வானவில் எப்போவுமே வரமாட்டேங்குது, இதுக்கு என்ன பதில் சொல்லுது சொல்லுங்க அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. குயத்துலேருந்து திட்டச்சேரி நிஷால் ஹலிமி அனுப்பியிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சார் அப்படின்னு. எங்கள் வீட்டு குட்டீஸ் படத்துக்கு கூட்டிகிட்டு போவோம், படத்தை பார்க்காம இந்த படம் எப்படி எடுப்பாங்கன்னு கேள்வியெல்லாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கேன். ஜெயங்கொண்டம் கலைவாணன் மிர்சி ராணி அனுப்பியிருக்காங்க. அடுத்து திருக்கண்டபுரம் ஆனந்த் ஒரு கமெண்ட் கொடுத்துருக்காரு. அடுத்து நளினி சங்கர் டிஆர் பட்டணம், தாத்தா எங்கே போகிறீங்க, வீட்டில் யாரும் என்னது, வீட்டில் யாரும் அதிகமாகிடுச்சு போய் இப்படி நிறையா அனுப்பியிருக்காங்க. அப்துல் ரசாக் அனுப்பியிருக்காங்க திட்டச்சேரியிலேருந்து. அடுத்து திருவாலப்புத்தூர் கடக்கம் ஐங்கரன் அவங்க அனுப்பியிருக்காங்க. அடுத்து வாஞ்சூர் ஃபாத்திமா, ஆக்கூர் மடப்புறம் நாஷியா மன்சூர், அடுத்து நந்தகுமார் அனுப்பியிருக்காரு. அடுத்து மீன் சுருட்டி கவிஞர் ராஜா, அடுத்து திருக்கடையூர் சுபா இளங்கோவன், இவங்கெல்லாம் தொடர்ந்து கமெண்ட்டை
6: கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
7: அன்பான விவசாயிகளே, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளை கட்டுப்படுத்த
8: நெல் நடவு செய்த மூன்று நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிக்கோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம். இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களைக்கொல்லியாகும்.
9: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களில் மிக மிக குறைந்த சேதாரத்தில் VIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தர சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் கட் நேச்சுரல் வைர நகைகளுக்கு கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
10: www.pmsuryagat.gov.in
0: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
5: நெல்லை நாளை மாலை 6 மணிக்கு காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் காரைக்கால் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். மேலும் நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை, 24 மணி நேரமும் செயல்படும் மருத்துவமனை, அனைத்து அவசர சிகிச்சையும் அளிக்கப்படுகிறது. நாலு மாலை 6:40 பண்ருட்டி நெய்வேலி டவுன்ஷிப் எஸ்வி ஜுவல்லர்ஸ் வழங்கும் வெற்றிக்கு வழி. வழங்குபவர் எழுத்தாளர் லேனா தமிழ்வாணன் அவர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் எஸ்வி ஜுவல்லர்ஸ் பண்ருட்டி.
11: தரமான தங்க நகைகளை குறைந்த சேதாரத்தில் வாங்கிட எஸ்வி ஜுவல்லரி.
5: நாளை மாலை 6:45 மயிலாடுதுறை ஏஆர்எஸ் நடேசிட்டாரின் கோ ஜுவல்லர்ஸ் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் நலம் தரும் நவராத்திரி சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் ஏஆர்சி நடிகை சிட்டியாரன் கோச் வில்லர்ஸ் மயிலாடுதுறை ஜெயங்கொண்டம் ராமநகை மாளிகை.
10: அழகு கைராசி

0: அனைத்துக்கும் ஏஆசி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: தங்க நகைகள் வெள்ளி கொலுசுகள் சலுகையில் வாங்கிட ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
2: நாளை இரவு 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரத்தின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடையின் ஒரு கதை சொல்லட்டா. இந்நிகழ்ச்சியை வணங்குகிறார்கள் நாகப்பட்டினம் உங்கள் கடை, தார்பாய்கள், கிரீனிட், ஓஸ், நரம்பு வழிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நாளை நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் திருச்சியின் சேலம் மங்களன்
3: மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
2: நாளை நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் கோபால் பல்
4: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
5: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
2: நாளை நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
6: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நிறைவு பெற்றது காற்றில் வரும் கானம். நெல்லி நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3.
1: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.

0: மூன்று கொலைகளை செய்ய திட்டமிட்டிருக்கின்றார்கள் சதிகாரர்கள். இந்த மூன்று கொலைகள் நடக்காமல் சோழ குலத்தை காப்பாற்ற வேண்டும். பழுவூர் குலத்துக்கு ஏற்படவிருக்கின்ற அபகீர்த்தியிலிருந்து அதை காப்பாற்றியாக வேண்டும் என்ற எண்ணம் ஒருபுறம் இருந்தாலும், ஏதோ ஒரு ஓரத்திலே மனத்திலே பழுவேட்டரையரின் உள்ளத்துக்குள்ளே, சதிகாரர்களை இங்கேயே கொன்றுவிட்டால் நந்தினிக்கும் அபகீர்த்தி ஏற்படாது என்ற நப்பாசையும் ஓடிக்கொண்டிருந்தது. இவ்வாறெல்லாம் எண்ணி அந்த வீரக்கிழவர் தம்மையறியாமல் தொண்டையை கனைத்து கொண்டார். சிம்மகர்ஜனை போன்ற அந்த சத்தம் சதிகாரர்கள் இருவரையும் திடுக்கிடச் செய்தது.
1: யாரெங்கே
0: என்றான் தேவராளனாகிய பரமேஸ்வரன். அதற்கு மேல் தாம் மறைந்திருப்பது சாத்தியமில்லை, உசிதமும் ஆகாது என்று கருதி பெரிய பழுவேட்டரையர் வெளிப்பட்டு வந்தார். மழைக்கால இருட்டில் திடீரென்று தோன்றிய அந்த நெடிய பெரிய உருவத்தைக் கண்டு சதிகாரர்கள் இருவரும் திகைத்து நின்றபோது,
2: "நான் தான் யமனுக்கு அண்ணன்" என்று கூறிவிட்டு பழுவேட்டரையர் சிரித்தார்.
0: அந்த கம்பீரமான சிரிப்பின் ஒலி அவ்வனப்பிரதேசம் முழுவதையும் நடுநடுங்கச் செய்தது. வந்தவர் பழுவேட்டரையர் என்று அறிந்ததும் ரவிதாசன் தேவராளன் இருவரும் தப்பியோடப் பார்த்தார்கள். ஆனால் பழுவேட்டரையர் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. தம் நீண்ட கரங்கள் இரண்டையும் நீட்டி இருவரையும் பிடித்து நிறுத்தினார். அவருடைய வலதுகை ரவிதாசனுடைய ஒரு புஜத்தை பற்றியது. வஜ்ராயுதத்தை காட்டிலும் வலிமை பொருந்திய அந்த கரங்களின் பிடிகள் அவ்விருவரையும் திக்குமுக்காடச் செய்தன. எவ்வளவுதான் கையில் வலி இருந்தாலும் இருவரையும் ஏககாலத்தில் சமாளிக்க முடியாது என்று எண்ணி பழுவேட்டரையர் தேவராளனை தலைகுப்புற விழும்படி கீழே

0: தள்ளினார். கீழே விழுந்தவன் முதுகில் ஒரு காலை ஊன்றி வைத்துக் கொண்டு ரவிதாசனுடைய கழுத்தை இரண்டு கைகளாலும் நெரிக்கத் தொடங்கினார். ஆனால் தேவராளன் சும்மா இருக்கவில்லை. அவனுடைய இடுப்பில் செருகியிருந்த கத்தியை சிரமப்பட்டு எடுத்து தன்னை மிதித்து கொண்டிருக்கும் காலில் குத்தப் பார்த்தான். பழுவேட்டரையர் அதை அறிந்து கொண்டார். இன்னொரு காலினால் அவனுடைய மணிக்கட்டை நோக்கி ஒரு பலமான உதை கொடுத்தார். கத்தி வெகு தூரத்தில் போய் விழுந்தது. தேவராளனுடைய ஒரு கையும் அற்று விழுந்து விட்டது போல ஜீவனற்றதாயிற்று. ஆனால் அதே சமயத்தில் அவனை மிதித்திருந்த கால் சிறிது நழுவியது. தேவராளன் சட்டென்று நெளிந்து கொடுத்து வெளியே வந்து குதித்து எழுந்தான். உதைபடாத கையில் முஷ்டியினால் பழுவேட்டரையரை நோக்கி குத்தத் தொடங்கினான். அந்த குத்துக்கள் கருங்கல் பாறை சுவர் மீது விழுவன போல இருந்தன. குத்திய தேவராளுடைய கைதான் வலித்தது. அதுவும் இன்னொரு கையைப் போல ஆகிவிடுமோ என்று தோன்றியது. இதற்கிடையில் ரவிதாசன் தன் கழுத்திலிருந்து பழுவேட்டரையருடைய கரங்களை விலக்க பெருமுயற்சி செய்தான். ஒன்றும் பலிக்கவில்லை. கிழவருடைய இரும்பு பிடி சிறிதும் தளரவில்லை. ரவிதாசனுடைய விழிகள் பிதுங்கத் தொடங்கின. உளறி குளறிக் கொண்டே,
1: தேவராளா, சீக்கிரம் சீக்கிரம் கோயில் மேலே ஏறு, மண்டபத்தை கீழே தள்ளு என்றான்.
0: தேவராளன் உடனே பாய்ந்து சென்று பள்ளிப்படை கோயிலின் மேல் மண்டபத்தின் மீது ஏறினான். அங்கே மண்டபத்தின் ஒரு பகுதியில் பிளவு ஏற்பட்டு இனி சிறிது நகர்ந்தாலும் கீழே விழக்கூடிய நிலையில் இருந்தது. அதை முன்னமே அவர்கள் கவனித்திருந்தார்கள். ரவிதாசன் அதைத்தான் குறிப்பிடுகிறான் என்று தேவராளன் தெரிந்து கொண்டான். மண்டபத்தின் இடிந்த பகுதியை தன் மிச்சமிருந்த வலிவையெல்லாம் பிரயோகித்து நகர்த்தி தள்ளினான். அது விழும்போது அதனுடன் இருந்த மரமுன்றையும் சேர்த்து தள்ளி கொண்டு விழுந்தது. பழுவேட்டரையர் மேலிருந்த மண்டபம் நகர்ந்து விழப்போவதை தெரிந்து கொண்டார். ஒரு கையை ரவிதாசனுடைய கழுத்திலிருந்து எடுத்து மேலே இருந்து விழும் மண்டபத்தை தாங்கிக் கொள்ள முயன்றார். ரவிதாசன் அப்போது பெருமுயற்சி செய்து அவருடைய பிடியிலிருந்து தப்பி அப்பால் நகர்ந்தான். மரமும் மண்டபமும் பழுவேட்டரையர் பேரில் விழுந்தன. பழுவேட்டரையர் தலையில் விழுந்து நினைவு இழந்தார். நெடுநேரத்துக்கு அப்பால் பழுவேட்டரையருக்கு சிறிது நினைவு வந்தபோது அவர் ஒரு பயங்கரமான போர்க்களத்தில் இருப்பதைக் கண்டார். வாள்கள் ஒன்றோடு ஒன்று மோதி ஜன ஜனவென்று ஓங்கார ஒலி கிளப்பின. ஒரு பக்கத்தில் ஜயபேரிகைகள் முழங்கிக் கொண்டிருந்தன. அவற்றுடன் சேர்ந்து ஆயிரக்கணக்கான குரல்கள், மகாராஜாதிராஜ பாண்டிய மன்னர் வாழ்க, பாண்டிய விரோதிகள் வீழ்க என்று கோஷமிட்டன. இன்னொரு பக்கத்தில் ஆயிரக்கணக்கான குரல்கள், கங்கமன்னன் விழுந்து விட்டான், ஓடுங்கள் ஓடுங்கள் என்று கூக்குரல் இட்டன. ஓடுகிறவர்களை தடுத்து நிறுத்தும் குரல்கள் சிலவும் கேட்டன. அப்போது திடீரென்று ஒரு கணம் போர்க்களத்தில் நிசப்தம் நிலவியது. பழுவேட்டரையர் சுற்றும் முற்றும் பார்த்தார். இரண்டு கால்களையும் இழந்த விஜயாலய சோழனை இன்னொரு நெடிதுயர்ந்த ஆஜானுபாகுவான மனிதன் தன் தோள்களிலே தூக்கி கொண்டு வந்தான். தோள் மீது அமர்ந்திருந்தவன் இரண்டு கரங்களிலும் இரண்டு ராட்சத வாள்களை ஏந்தி கொண்டிருந்தான்.
2: சோழ வீரர்களே, நில்லுங்கள். பல்லவர்களே, ஓடாதீர்கள். ஆறிலும் சாவு, நூறிலும் சாவு. என்னை பின்தொடர்ந்து பாருங்கள். எதிரிகளை சின்னாபின்னம் செய்வோம் என்று அவன் கோஷித்தான்.
0: ஓடத் தொடங்கியிருந்த சோழ பல்லவ வீரர்கள் விஜயாலய சோழனை பார்த்துவிட்டு அவன் வார்த்தைகளை கேட்டுவிட்டு நின்றார்கள். அவர்களுடைய முகங்களிலே சோர்வும் பீதியும் நீங்கி மீண்டும் தீரமும் வீரக்கலையும் தோன்றின. பின்வாங்கியவர்கள் முன்னேறத் தொடங்கினார்கள். இந்த அதிசய மாறுதலுக்கு காரணமாயிருந்த விஜயாலய சோழனை மீண்டும் பழுவேட்டரையர் பார்த்தார். அவனை தோளிலே தாங்கிக் கொண்டிருந்த வீரனையும் பார்த்தார்.
3: அதிசயம், அதிசயம்!
0: அப்படி தாங்கிக் கொண்டிருந்த வீரன் தாமேதான் என்பதைக் கண்டார். அந்த பழுவேட்டரையர் ஒரு கையால் தம் தோளின் மீதிருந்த இருகாலும் இல்லாத விஜயாலய சோழனை பிடித்து கொண்டு இன்னொரு கையில் பிடித்திருந்த நீண்ட கத்தியை சுழற்றி கொண்டே எதிரிகளிடையே புகுந்தார். அவர்கள் இருவரும் போன இடமெல்லாம் பாண்டிய வீரர்களின் தலைகள் தரையில் உருண்டு விழுந்தன. போர் நிலைமை அடியோடு மாறிவிட்டது. பாண்டிய சைன்யம் சிதறி ஓடியது. சோழ பல்லவர்கள் வென்றார்கள். எட்டு திக்கும் அதிரும்படி ஜெயபேரிகைகள் முழங்கின. பல்லவ சக்கரவர்த்திக்கு முன்னால் விஜயாலய சோழர் அமர்ந்திருந்தார். அவருக்கு அருகில் பழுவேட்டரையர் நின்றார். பல்லவ சக்கரவர்த்தி சோழ மன்னரை பார்த்து, வீராதி வீரரே, உம்மாலே இன்று தோல்வி வெற்றியாயிற்று. இனி சோழ நாடு சுதந்திர நாடு. நீரும் உமது வீரப்புதல்வன் ஆதித்தனும் உங்கள் சந்த

0: சந்ததிகளும் என்றென்றும் சுதந்திர மன்னர்களாக சோழ நாட்டை ஆளுவீர்கள் என்றார். உடனே விஜயாலய சோழர் தமக்கருகில் நின்ற பழுவேட்டரையரை பார்த்து, அத்தான், தங்களாலேதான் இந்த வெற்றி நமக்கு கிட்டியது. சுதந்திர சோழ நாட்டின் சேனாதிபதியாகவும் தனாதிகாரியாகவும் உம்மை நியமிக்கிறேன். உமது சந்ததிகளும் சோழ குலத்துக்கு உண்மையாயிருக்கும் வரையில் தனாதிகாரிகளாகவும் சேனாதிபதிகளாகவும் இருப்பார்கள் என்றார். பழுவேட்டரையரின் காயங்கள் நிறைந்த முகம் பெருமிதத்தால் மலர்ந்தது. திடீரென்று அந்த முகத்தில் கடும் கோபம் தோன்றியது. அந்த பழைய பழுவேட்டரையர் இந்த புதிய பழுவேட்டரையரை பார்த்தார். அட பாவி, துரோகி, சண்டாளா! என் குலத்தை கெடுக்க வந்த கோடாரி காம்பே! 6 தலைமுறையாகச் சேர்த்த அருமையான வீரப்புகழையெல்லாம் நாசமாக்கி விட்டாயே! சிநேகித துரோகம், எஜமான துரோகம் செய்தாயே! சோழகுலத்தின் பரம்பரை பகைவர்களுக்கு உன்னுடைய வீட்டிலே இடம் கொடுத்தாயே! உன்னுடைய பொக்கிஷத்திலிருந்து பொருள் கொடுத்தாயே! உன்னாலல்லவோ இன்று சோழகுலத்துக்கு இறுதி நேரப்போகிறது. உற்ற படி உலகம் உள்ள அளவும் மாறவே மாறாது என்று சபித்தார். சபித்த பழுவேட்டரையரின் கண்களில் கண்ணீர் தாரை தாரையாகப் பெருகியது. பிறகு மற்றும் பல பழுவேட்டரையர்கள் வந்தார்கள். ஒவ்வொருவரும் தாம் தாம் செய்த வீரச் செயல்களை கூறினார்கள். ஒவ்வொருவரும் பழுவேட்டரையரை சபித்தார்கள். பின்னர் எல்லோரும் சேர்ந்து சபித்தார்கள். சண்டாளா, குலத் துரோகமும் ராஜ துரோகமும் செய்து விட்டாயே! நாங்கள் உயிரை கொடுத்து சம்பாதித்த வீரப் புகழையெல்லாம் நாசமாக்கி விட்டாயே! உன் புத்தி ஏன் இப்படி போயிற்று என்றார்கள். பழுவேட்டரையர்கள் மறைந்தார்கள். கொடும்பாளூர் வேளிர்களும் திருக்கோவலூர் மலையமான்களும் வந்தார்கள். தன்னந்தனியே நின்ற பழுவேட்டரையரை சூழ்ந்து கொண்டார்கள். சீச்சி, நீயும் ஒரு மனிதனா? சோழர் குலத்தை நீயும் உன் பரம்பரையும் தான் தாங்கி வந்தது என்று பெருமையடித்து கொண்டாயே, இப்போது என்ன சொல்லுகிறாய்? சோழ குலத்துக்கு நீ யமனாக மாறிவிட்டாயே! பாதகா, உன் பவிஷ்யங்கே என்று கூறி எக்காலம் கூட்டிச் சிரித்தார்கள்.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: யாருங்கே? நான் தான் யமனுக்கு அண்ணன். இந்த பகுதியில் மற்றதெல்லாம் பாறாங்கல்ல உடைக்க முயன்ற ரெண்டு சுண்டெலிகளின் தவிப்பையும் கனவுல அந்த மாவீரருக்கு எழுந்த கண்டனத்தையும் குறித்த சொற்சித்திரங்கள். தொண்டைய கனைச்சிட்டோம். இனியும் இங்கே மறைஞ்சிருக்க முடியாது, மறைஞ்சிருக்க கூடாது. இந்த கருத்தை மிக நேர்த்தியாக சொல்லல வடிச்சிருக்கார் ஆசிரியர். தற்காப்பும் தாக்குதலும் இணைஞ்சு வர ரெண்டு பேரை ஏக காலத்தில் திணற அடிச்சிட்டார் பெரிய பழுவேட்டரையர். இந்த வியப்பிலிருந்து விடுபட்டு விளக்கத்துக்கான சொற்களை சற்று பார்ப்போம். முஷ்டி, விரல்களை இறுக்கி மூடின கை, முடக்கிய கை, ஒரு பிடின்னு சொல்லலாம், இறுகுபிடி. பழுவேட்டரையர் கொடுத்த உதையில தேவராளனின் கையில் இருந்த கத்தி எகிரி போய் விழுந்துச்சு. பழுவேட்டரையன் தலையில கல்லை போட்டா கல்லுதான் தூள் தூளாகும்னு சொன்னவன் அதை மறந்து இன்னொரு கையினால அவரை குத்தின அசட்டுத்தனத்தை பார்த்தோம். நல்ல காலம், கட்ட விரலை மற்ற விரல்களுக்கு உள்ள வச்சு மூடி குத்தல்ல போல இருக்கு. அப்படி செஞ்சிருந்தா கட்ட விரல் முறிஞ்சே போயிருக்கும். அடுத்து கோடாரி காம்பு என்கிற தொடர். தன் குடும்பத்துக்கோ குலத்துக்கோ நாட்டுக்கோ துரோகம் செய்பவன் கோடாலி, கோடாரி என்றெல்லாம் சொல்லப்படுற கோடரி மரம் வெட்ட பயன்படும் கருவி. இதன் கைப்பிடி, அதாவது காம்பு, மரத்தால ஆனது. ஆக மரமே கோடரியின் காம்பா மாறி நிறைய மரங்களை வெட்டி வீழ்த்த பயன்படுது. இதை துரோகமா உருவகப்படுத்தி மரத்திற்கு கேடு கோடாரி காம்புன்னு சொல்லுவாங்க. சம்பாத்தியம், ஈட்டிய பொருள், சேமிப்பு, தேட்டம், ஈட்டம், வருவாய், இதையெல்லாம் உள்ளடக்கியது. சம்பாதனை என்பதிலிருந்து உருவானது. சம், நன்றாக, பத், அடைதல். ஐஸ்வர்யத்தை சம்பத்துன்னு சொல்றோம். முயற்சியால உழைப்பால ஈட்டினது சம்பாத்தியம். இத செயல்னு கொண்டா சம்பத், இதன் விளைவு பலன். பவிஷி, பவிஷி, பவிஷு, இதெல்லாம் மானம் என்ற பொருள் கொண்ட சொற்கள். அன்றாட வழக்கில் அந்தஸ்து, இடையில வந்த மேல்நிலை என்ற அர்த்தத்தை குறிப்பிடுற சொல் ஆயிட்டது பவிஷு. எக்காலம் கதையின் இந்த பகுதியில் ஏளனம், எகத்தாளம், எள்ளி நகையாடுவது, இப்படி பொருள் கொள்ளணும். யமனுக்கு அண்ணன்னு கேலியா பேசப்பட்ட இந்த கிழவர் பிடியிலிருந்து விடுபட்டா போதும்னு அந்த ரெண்டு பேரும் ஓட்டம் பிடிச்சாகணும். காரணம்,

0: தம்பி காலாந்தக கண்டன் திடீர்னு இதே போல வந்து சேர்ந்துட்டா உயிருக்கே ஆபத்தாச்சே.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

நேர்களை உங்கள் விமான காரைக்கால் பண்பலை 100.3 புகையில்லா புவி படைப்போம், பொழுது பொது போக்குவரத்தை பயன்படுத்துவோம், மின்சாரத்தை சேமிப்போம், இயற்கை வளங்களை காப்போம். உங்கள் நலனில் அக்கறையோடு இது ஆகாஷ்வாணி காரைக்கால். இனிமையானது இரவு பொழுதில் இன்பேசியோடு இனி நாம் இரண்டர கலக்கலாம். இது பாடலோடு பயணம்.

0: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
1: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
3: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
4: HIV பரவும் வழிகளை தெரிந்து கொள்ளுங்கள். பலருடன் பாதுகாப்பற்ற உடலுறவு, பரிசோதிக்கப்படாத ரத்தத்தை செலுத்துதல், சுத்திகரிக்கப்படாத ஊசியை பயன்படுத்துதல், HIV பாதிக்கப்பட்ட கருவுற்ற தாயிடமிருந்து குழந்தைக்கு பரவுதல்.
5: மேலும் விவரங்களுக்கு 1097 என்ற இலவச தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வெளியிடுவோர் பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம், சுகாதாரத்துறை, புதுச்சேரி.

0: அன்பார்ந்த விவசாயிகளை, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலை கலைகளை கட்டுப்படுத்த
1: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
0: ரைசாக்ட் கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலைக்கொல்லி.

0: பொய்யா பொய்யா
1: மீரா ஐயா. நான் தூங்கவில்லை கனவுகளில்லை
0: மீரா பொய்யா
1: மீரா.

0: தீபாவளி ஆரா சிமாட்டியில் ஜோரா. சிமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சிமாட்டி கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
2: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: உங்கள் நெல் வயல்களில் தோன்றும் அனைத்து வகை களைகளுக்குமான ஒரே தீர்வு.
1: களைகளின் மூன்று இலை பருவத்திலிருந்து ஐந்து இலை பருவத்தில் தெளிக்க வேண்டும்.
0: ஒரு ஏக்கருக்கு 500 மில்லி மருந்தை 150 லிட்டர் தண்ணீரில் பயன்படுத்த வேண்டும்.
1: தெளித்த மறுநாளில் இருந்து தண்ணீர் விட்டு 7 நாளில் இருந்து 10 நாள் வரை பராமரிக்க வேண்டும்.
0: நவ்லெக்ட் தெளித்து ஒரு மணி நேரம் கழித்து மழை பெய்தாலும் மருந்தின் செயல்திறன் குறைவதில்லை.
1: பாட்டிலில் பனைமரம் படம் உள்ளதா என பார்த்து வாங்குங்கள்.
0: கோர்டிவா அக்ரி சயின்ஸின் புதிய படைப்பு நவ்லெக்ட்.

0: அன்பார்ந்த விவசாயிகளை, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளை கட்டுப்படுத்த
1: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
0: கிறிஸ்டலின் சிகோசா
1: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களை கொல்லியாகும்.
2: நேர்களுக்கு ஒழுங்கிணைந்த நல் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். திருச்சியின் சேலம் மங்களன் மங்கள் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி
3: மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.

0: இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இபான்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீ பேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608207777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: ஹலோ
4: ஹலோ.

தருகிறது பாடலோடு பயணம். இன்றைய நிகழ்ச்சி நினைத்தாலே இனிக்கும். ஒரு நடை ஒரு ஓடை நதியாகிறது புதுமை பெண், மனிதனின் மறுபக்கம் நிழல் நிஜமாகிறது, உறவை காத்த கிளி, உழவன் மகன், மன்மதலீலை படங்களிலிருந்து ஒரு சில பாடல்களை கேட்டு ரசித்தோம்.

0: என்னை பார்த்தால் காதல் வரக்கூடும். ஆசை வரக்கூடும்.
1: I don't mind.
2: கற்பனை ஓர் ஆயிரம் ஒரு முறை பார்த்தால் என்ன.
0: ஹலோ,
3: நேர்களை நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3.
4: பசுமையான புதுச்சேரியை உருவாக்க அனைவரும் கை கோர்ப்போம்.
5: புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் PM சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேகுறையில் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க மத்திய அரசின் ₹78,000, புதுச்சேரி அரசின் ₹30,000 சேர்த்து 3 கிலோவாட்டுக்கு ₹1,08,000 பெறுங்கள். மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் நிலையம் அமைக்கப்பட வேண்டும்.
4: இன்றே பயன்பெறுவி. மேலும் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
6: சரியான அளவுகளில் தத்ரூபமாக சாமி படங்கள் வாங்கி சந்தோஷமா சாமி கும்பிடணும்னா கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு தான் போகணும். வாங்க கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
7: நாகை மூராசன்ஸின் வேற லெவல் தீபாவளி கலெக்ஷன். கெட் ரெடி ஃபார் எ கிராண்ட் செலிபிரேஷன். ரிச்சா எடுங்க, ரீல்ஸ் போடுங்க. பட்டு மில் ஜவுளி, ரெடிமேட் ஆடைகள், பட்டாசு கிளப்பும் தீபாவளி அறிமுகம். மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
3: நேர்களினை கேட்கலாம். நாகப்பட்டினம் உங்கள் கடையின் ஒரு கதை சொல்லட்டா? இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை, தார்பாய்கள், கிரினேட், ஓசு, நரம்புவெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
8: உங்கள் கடை காரைக்கால்.
9: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
10: ஒரு கதை சொல்லட்டா? ஒரு ஊரில் பொன்னம்மா கண்ணம்மா அப்படின்னு ரெண்டு பேர் இருந்தாங்க. ரெண்டு பேரும் அடுத்தடுத்த வீடுகளில் குடியிருந்தாங்க. ஒரு நாள் நண்பகல் நேரம் தன்னோட வீட்டு கோழி ஒன்று பக்கத்து வீட்டுக்குள்ளே நுழையிறத பார்த்துட்டாங்க பொன்னம்மா. சாயங்காலம் ஆயிடுச்சு, இருட்டவும் தொடங்கிடுச்சு. மற்ற கோழிங்க எல்லாமே வந்துருச்சு, பக்கத்து வீட்டுக்கு போன கோழி மட்டும் வரவே இல்லை. அதை தெரிஞ்சுக்கிட்ட பொன்னம்மா பக்கத்து வீட்டுக்கு போய் நின்றுக்கிட்டு, கண்ணம்மா, என் வீட்டு கோழி உன் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சது, ஆனால் அது வெளியவே வரல, நீ அந்த கோழியை பார்த்தியா அப்படின்னுட்டு கேட்டா. அவ குரலை கேட்டு வெளியே வந்த கண்ணம்மா, எந்த கோழியும் இங்க வரலையே, நான் எதையும் பார்க்கல அப்படின்னுட்டு கோபத்தோட சொன்னான். முகத்துல அரைஞ்சது மாதிரி வீட்டு கதவியும் படீர்னு சாத்திட்டு போயிட்டான். இவையும் இப்படி நடந்துக்கிறா, இப்படி எப்பவும் நடந்துக்க மாட்டாளே, குற்றம் உள்ள நெஞ்சு குறுகுறுக்குன்னு சொல்லுவாங்க. இவ என் கோழிய சமைச்சு சாப்பிட்டுருக்கணும், அதனாலதான் இப்படி நடந்துக்கிறா அப்படின்னு நினைச்சா பொன்னம்மா. நீதிமன்றத்துக்கு போனவங்க நீதிபதி கிட்ட நடந்ததையெல்லாம் சொன்னாங்க. கண்ணம்மாவை நீதிமன்றத்துக்கு வரவழைச்சார் அவரு. அவளை பார்த்து, இந்த பொன்னம்மாவோட கோழிகள்ல ஒண்ணு உன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கு, அது திரும்பி வெளியே வரவே இல்லை, அதை பத்தி உங்ககிட்ட கேட்டதுக்கு நீ சரியா பதிலும் சொல்லல, இப்படிதாமா உன் மேல வழக்கு வந்திருக்கு, அதுக்கு நீ என்ன சொல்ல போற அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு கண்ணம்மா சொன்னாங்க, நீதிபதி அவர்களே, இந்த பொன்னம்மா பொறாமையால என் மேல வழக்கு போட்டிருக்கா, நான் இவ கோழிய பார்க்கவே இல்லை, இவளே அதை கொண்டு சாப்பிட்டுட்டு என் மேல பழி போடுறா, நான் எந்த குத்தமும் செய்யல, என்ன நம்புங்க அப்படின்னு சொன்னாங்க. பார்த்த சாட்சிங்க யாரும் இல்லையே, எப்படி உண்மையை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சிந்திச்சாரு நீதிபதி. அப்பதான் அவருக்கு ஒரு ஐடியா கிடைச்சது. அவங்கள பார்த்து, நீங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு இங்கேயே வந்துருங்க அப்படின்னு சொன்னாரு. அங்கிருந்து புறப்பட்ட அவங்க ரெண்டு பேரும் நீதிமன்ற வாயில நெருங்கினாங்க. நில்லுங்க அப்படின்னு கோபத்தோட கத்துனாரு நீதிபதி. இதை கேட்டு அவங்க ரெண்டு பேரும் தகச்சு போயிட்டாங்க. கோழிய யாரு திருடி தின்னது எனக்கு தெரிஞ்சு போச்சு, அந்த ஆளு சிக்கிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னார் அவரு. உடனே ரெண்டு பேரும் தகச்சு போனாங்க. ஏன்னா அவங்க தலையில இருக்கிற கோழி இறகு அவங்கள காட்டி கொடுத்துருச்சு. கோழிய கொண்ணு தின்னதும் இல்லாம இங்க வந்து பொய் சொல்லி வேற இருக்கீங்க, உங்களுக்கு என்ன துணிச்சல் இருக்கும், உங்க ரெண்டு பேர்ல ஒரு ஆளுக்குதான் அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாரு. உடனே இதை கேட்ட கண்ணம்மா, அச்சோ, தலையில கோழி இறகு இருந்ததை கவனிக்காம வந்துட்டேனே, நான் திருடினதை இது காட்டி கொடுத்துருச்சு, இப்ப என்ன செய்யறது அப்படின்னு பதறினான். கோழி இறக மறைக்க பரபரப்போட தன் தலையையும் தடவுனான். இதை கவனிச்ச அந்த நீதிபதி ரெண்டு பேரையும் கூப்பிட்டாரு. கண்ணம்மாவை பார்த்து, கோழிய தின்னவங்க தலையில கோழி இறகு இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன், குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்குன்னு சொல்லுவாங்க, உடனே நீ உன் தலையை தடவி அந்த இறகு இருக்கிறதா அப்படின்னு பார்த்த. பொன்னம்மாவோ எதுவும் செய்யாம

அமைதியா இருந்தா. அதனால நீ தான் கோழியை திருடியிருக்க. உண்மையை ஒப்புக்கிட்டா குறைவான தண்டனை கிடைக்கும். இல்ல, உண்மையை எப்படி வரவழைக்கணும் அப்படின்றது எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாரு. உண்மையை இனியும் மறைக்க முடியாது அப்படின்றத அறிஞ்சுக்கிட்டு, நீதிபதி அவர்களே, என்னை மன்னிச்சிடுங்க. இவ கோழியை கொண்டு தின்னது நான் தான். இனி எப்பவும் இப்படி நடந்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. நீ பொன்னம்மாவோட கோழிய கொண்டு தின்னதுக்காக அவளுக்கு இழப்பு தொகையா 5 கோழிங்க தரணும். இது நீ செஞ்ச முதல் குற்றம் அப்படின்றதுனால உனக்கு சிறை தண்டனை விதிக்காம விடுறேன் அப்படின்னு சொன்னாரு அவரு. அவங்க ரெண்டு பேரும் அவரை வணங்கிட்டு அங்கிருந்து புறப்பட்டு போயிட்டாங்க. நாளைக்கு இன்னும் ஒரு சூப்பரான கதையோட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் ஏ பிரியா.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் உங்கள் கடையின் ஒரு கதை சொல்லட்டா? இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை, தார்பாய்கள், கிரினேட், ஓஸ் நரம்புவெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்,
1: உங்கள் கடை காரைக்கால்,
2: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர், விரைவில் மயிலாடுதுறை.

நேரடி உங்கள் விமான காரைக்கால் பண்பலை 100.3. கவனம் சாலையில் இருக்கட்டும், கைபேசி பையில் இருக்கட்டும், தலைக்கவசம் சுமையல்ல, உங்களை காக்கும் இமயம். உங்கள் நலனில் அக்கறையோடு இது ஆகாஷ்வாணி காரைக்கால். இனிமையானது இரவு பொழுதில் நேர்களை கேட்டு ரசிக்கலாம். இரவும் மலரும் கடித வழி நேர் விருப்ப கானங்கள் நிகழ்ச்சியின் தொடக்கமாக பார் மகளே பார் படத்திற்காக வரும் இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து கடிதம் எழுதி காத்திருக்கிறார்கள் செமினார் கோவில் என் குணசேகர், திலகவதி, பொன்சை ஆர் ஆறுமுகம், ஜெனனி மற்றும் பாலையூர் செல்வராஜ் செல்வி இவர்களின் விருப்பமாக இதோ

0: நேர்களுக்கு உணமுடிந்து நன் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நேர்லி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். இது இரவு மலரும் கடித வழியை நேரொறுப்ப கானங்களோடு.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நாளை காலை 9 காரைக்கால் ரத்னா ஜுவல்லரி திருவாரூர் அலுவலர் பேசுகிறேன். நலமாய் வாழ கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் ரத்னா ஜுவல்லரி. வைர விழா கண்ட காரைக்காலில் பாரம்பரியம் ட்ரெண்டிங் கலெக்ஷனோடு அழைக்கிறது ரத்னா ஜுவல்லரி திருநள்ளார் ரோட் காரைக்கால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ். செங்கல் சூளை மற்றும் விதை நிமிடத்திற்கான தார்பாய்கள் சல்லு சாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் செய்தியும் கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை.
4: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை
5: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
4: விபிஎன் கண் மருத்துவமனை.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
6: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
7: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். இது இரவு மலரும் நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக இனி குடியிருந்த கோவில் படத்திற்காக ஒழிக்கும் இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து கடிதம் எழுதி காத்திருக்கிறார்கள் ஆண்டிப்பாளையம் மதனசேகர், எழிலரசி, தீபக், வெங்கடேஸ்வரன், விஷ்ணுபிரியா, தீபிகா.

0: நெல்லை நாளை காலை 7:30 மயிலாடுதுறை உங்கள் கடை அணு மருத்துவமனை தஞ்சாவூரின் மனமே நலமா உலக மனநல நாளை ஒட்டிய சிறப்பு தொடர் கேட்கலாம். இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் மயிலாடுதுறை உங்கள் கடை, தரமான தற்பயல் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை மயிலாடுதுறை. மேலும் நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் தஞ்சாவூர் அணு மருத்துவமனை,
1: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
0: நிகழ்ச்சியினி வில்லிவாக்கம் குபேந்திரன், மகேஸ்வரி, வாகையூர் ராமசாமி, திருச்சி முத்தரசன் அல்லூர் நவீன் சுந்தர், திருமலைசை மணிமன்னன், வைத்தியஸ்வரன் கோவில் தாமரை செல்வி, தேவனூர் ஜோதிலட்சுமி, குறுக்காத்தூர் ஞானமுருகன், இவர்கள் விருப்பமாக வருகிறது சின்னஞ்சிறு உலகம் படத்திற்காக இந்த பாடல்கள்.

குட்டி பயம் அவ சொல்லுற சொல்லு கட்டிக்காரும் வாட்டும், உன்னை தட்டி கேட்க ஒரு கெட்டிக்கார பய கச்சிதமா வரட்டும். குட்டி பயம் அவ சொல்லுற சொல்லு கட்டிக்காரும் வாட்டும், உன்னை தட்டி கேட்க ஒரு கெட்டிக்கார பய கச்சிதமா வரட்டும்.

0: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.

0: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியில் பிரீப்ஸின் ஹேஷ்டாக் 100.3 இந்நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் வைக்கிங் பனியில் பிரீப்ஸ். நிகழ்ச்சியில் இனி திருமணி சி ராஜசேகர், அருணாசேகர், தனசேகர், உடையார் தோட்டம் ஏகாந்தம், எழிலரசன், எழிலவன், முகப்பேர் கஜேந்திரன், காஞ்சிபுரம் ஆனந்தன், வில்லிவாக்கம் கபேந்திரன், கொளத்தூர் வண்ணை கணேசன், வெண்கரும்பூர் நேரு, கொள்ளிடம் காமராஜ், திருச்சி முத்தரசநல்லூர் நவீன் சுந்தர், திருவாரூர் கொடிகால் பாளையம் ஜான் ஹாஜா நஜமுதீன், கண்ணகி நகர் அருணாசேகர், திருவாரூர் வடக்கு வீதி செந்தில். இவர்கள் விருப்பமாக வருகிறது பலே பாண்டியா படத்திற்காக இந்த பாடல்.
1: இப்படி பேசுறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்தது? இறங்க நான் இப்ப போய் அந்த குளத்துல விழுந்து தற்கொலை
2: செஞ்சுக்கிறேன். தற்கொலை தற்கொலைங்கிறது விளையாட்டு சமாச்சாரமா இருக்கா? நான் தான் சும்மா ஒரு பேச்சுக்கு ஒரு காரியத்துக்கு அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பேன் ஆயுதமா. நம்மள நீ காப்பி அடிக்க ஆரம்பிச்சுட்டியா? நான் இப்ப என்ன சொன்னேன்?
1: என்ன
2: இப்படி அடிக்கடி என்னால சும்மா வந்துட்டு போக முடியாது. நாளைக்கே உங்க வீட்டுக்கு வந்து உங்க அப்பாவை பார்த்து நம்ம கல்யாணத்தை பத்தி பேசி முடிவு பண்ணிவிடலாம்.

இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இ பான்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீ பேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608208777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.

0: நிகழ்ச்சி நாளை பிற்பகல் 12 மணிக்கு ஜெயங்குண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தலை கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் ஜெயங்குண்டம் ராமு நகை மாளிகை.
1: தங்க நகைகள், வெள்ளி கொலுசுகள் சலுகையில் வாங்கிட ராமு நகை மாளிகை ஜெயங்குண்டம்.
0: நிகழ்ச்சி நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்லர்ஸ் என்று சொல்ல அமைந்த நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்லர்ஸ்.
2: உபயோக பொருட்கள்
3: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
4: மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: காரைக்கால் பண்பலை 100.3 இரவு மலரும் நிகழ்ச்சிக்காக இனி குறுக்கத்தி முகமது இஸ்மாயில், பாண்டியன், பெரியார் நகர் தமிழ், இஞ்சிக்குடி பாலு இவர்கள் விருப்பமாக வருகிறது வானம்பாடி படத்திற்காக இந்த

0: HIV பரவும் வழிகளை தெரிந்து கொள்ளுங்கள். பலருடன் பாதுகாப்பற்ற உடலுறவு, பரிசோதிக்கப்படாத ரத்தத்தை செலுத்துதல், சுத்திகரிக்கப்படாத ஊசியை பயன்படுத்துதல், HIV பாதிக்கப்பட்ட கருவுற்ற தாயிடமிருந்து குழந்தைக்கு பரவுதல்.
1: மேலும் விவரங்களுக்கு 1097 என்ற இலவச தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வெளியிடுவோர் பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம், சுகாதாரத்துறை, புதுச்சேரி.
2: அன்பார்ந்த விவசாயிகளை, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலை களைகளை கட்டுப்படுத்த
3: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
2: ரைசாக்ட் கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன களைக்கொல்லி.
4: தோட்டம் ஜெமுனா ஏகாந்தம், வெண்கரும்பூர் நேரு, லால்குடி ராஜேந்திரன், கொளத்தூர் வண்ணை, கஸ்தூரி கணேசன், முத்தரசனல்லூர் சுந்தர், சந்திரபிரபா, செங்கம் புனிதன், சுகுணா, வேட்டவளம் குமார் விஜயா, காஞ்சிபுரம் ராணி ஆனந்தன், குளப்பாக்கம் பிரேமா கஜேந்திரன், சிறுங்காட்டூர் ராணி ராஜசேகர், இவர்கள் விருப்பமாக புதிய பூமி படத்திற்காக

0: நான் இரவு 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட்டின் உழவர் அரங்கமே நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள். காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட்.
1: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி.

காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம் இரவு மலரும் நிகழ்ச்சியோடு. கடிதவெளி நீர்ப்ப கானங்களாக உருவலா வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சிக்காக இனி

குப்பநத்தம் டி ராமு, காஞ்சிபுரம் கோகிலா ராமு, பிரசன்னா, பெங்களூர் ஹேமபிரியா, துருவா, ரவிக்குமார் இவர்களின் விருப்பமாக வருகிறது கன்னித்தாய் படத்திற்காக இந்த பாடல்கள்.

0: நேரில் நாளை மாலை 6 மணிக்கு காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் நலமாய் வாழ இந்நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் காரைக்கால் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். மேலும் நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை. காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை 24 மணி நேரமும் செயல்படும் மருத்துவமனை. அனைத்து அவசர சிகிச்சையும் அளிக்கப்படுகிறது. நாளை மணி 6:40 பன்ரூட்டி நெய்வேலி டவுன்ஷிப் எஸ்வி ஜுவல்லர்ஸ் வழங்கும் வெற்றிக்கு வழி. வழங்குபவர் எழுத்தாளர் ரேனா தமிழ்வாணன் அவர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் பன்ரூட்டி எஸ்வி ஜுவல்லர்ஸ்.
1: தரமான தங்க நகைகளை குறைந்த சேதாரத்தில் வாங்கிட எஸ்வி ஜுவல்லர்கள்.

நிகழ்ச்சியில் பொன்னியம்மன் வீடு, வண்ணை கணேசன், கஸ்தூரி, சுகன்யா, விஜயசங்கர், சுமலதா, விஷ்ணு, ஆகாஷ், சுமிதாஸ்ரீ இவர்கள் விருப்பமாக ரசி மூலம் படத்திற்காக வருகிறது இந்த பாடல்.

0: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
0: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.

0: நாளை மாலை 6:45 மயிலாடுதுறை ஏஆர்சி நடிகர் சிட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் நலம் தரும் நவராத்திரி சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் ஏஆர்சி நடிகர் சிட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை.
1: அழகு கைராசி அனைத்துக்கும் ஏஆர்சி நடிகர் சிட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
2: தங்க நகைகள் வெள்ளி கொலுசுகள் சலுகையில் வாங்கிட ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளிரவு 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டுரத்தின் உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம். இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் மங்கள்யான் சூப்பர் கோல்டுரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூல் அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டுரம். நெல்லை நாளிரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடையின் ஒரு கதை சொல்லட்டா. இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் நாகப்பட்டினம் உங்கள் கடை, தாரிப்பாய்கள் கிரினேட் ஓசல் அனுபவிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நாளை நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் திருச்சியின் சேலம் மங்களில் மங்கள் கோபால் பல்பொடி.
3: மங்களின் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
4: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்
5: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட் கோபால் வி டூத் பேஸ்ட்.
0: நெல்லின் அலைகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. காரைக்கால் பண்பலை 100.3 அமைந்திருக்கிறோம். இது இரவு மலரும் நிகழ்ச்சிக்காக நீ நரசிங்கன் பேட்டை ஏஜி ஐயப்பன் திருவிடி மிளலை எம் எஸ் சாகுல் ஹமி சிதம்பரம் சிலுவை சந்தனராஜ் வண்டிகேட் உறவினர்கள் நண்பர்கள் இவர்கள் விருப்பமாக தேடி வந்த மாப்பிள்ளை படத்திற்காக

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: மேர்களுக்கு உளமிணைந்து நன் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் திருச்சியின் சேலம் மங்களன் மங்கள் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
3: மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக, தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
4: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: அரசு மற்றும் நர்சிங் கவுன்சில் அங்கீகாரம் பெற்ற டாக்டர் கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் நர்சிங் மயிலாடுதுறை கருவாடக்கரை பிஎஸ்சி நர்சிங் வகுப்புக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. செல் 9751282020.
2: நிகழ்ச்சிகளில் செய்யார் வட்டம் சிறுங்காட்டூர் ராஜேந்திரன், தனலட்சுமி, சந்தியா, மணிகண்டன், கண்ணகி நகர் ராணி, மணிவண்ணன், வில்லிவாக்கம் குபேந்திரன், நவீன், மதுரை மணிகண்டன், காரைக்கால் கணபதி, கூடப்பாக்கம் ராஜேந்திரன், தனலட்சுமி ஒரு விருப்பமாக காத்திருந்த கண்கள் படத்திற்காக.

0: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டும் அல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: அன்பான விவசாயிகளே, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளை கட்டுப்படுத்த
3: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
2: கிறிஸ்டலின் சிகோசா
3: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களை கொல்லியாகும்.
4: நிகழ்ச்சி செமினார் கோவில், குமரகோவில், கீழவீதி, ஜி குணசேகரன், அர்ச்சனா, திலகவதி, வெங்கடேசன், பிரணவ், சென்னை 51 வடிவு, ரேணுகா, அர்ஷியா, குன்றத்தூர் வினோத், சரவணன், விஜய், கமலா, திருச்சம்பள்ளி, பிச்சைமணி இவர்களின் விருப்பமாக வருகிறது தேன் நிலவு படத்திற்கு.

0: நான் நிகழ்ச்சியத்தையும் வழங்குவோர் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நிகழ்ச்சியில் நிறைவாக டிஆர் பட்டினம் சாரதா தட்சிணாமூர்த்தி, பூங்குடி தீபா, மீனா செல்வம், கீதா கண்ணா, சாரதா தட்சிணாமூர்த்தி, நிகிதா, பாலமுருகன், கார்த்திகா, ஆனந்த்ராஜ், அஸ்வின்ராஜ், தர்ணீஸ்வர், கைலாஷ்வர், அனுகாசினி, மோனிஷா, ஹேமா, ரேணு, பழனிவேலு, லக்ஷ்மி, அன்பரசு, இவர்கள் விருப்பமாக வருகிறது மாலையிட்ட மங்கை. பாடலை கேட்பதற்கு முன்,
1: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டும் அல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.

0: நிறைவு பெறுகிறது. இரவும் மலரும் நேர்களை நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3. இனி வருகிறது காற்றலையில் நாளை. நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் திருச்சியின் சீன மங்கள் மங்கள், கோபால் பல்பொடி, விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் வெல்லரி, காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, பேரளம் சரோ சிபிஎஸ்இ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். நாளை காலை 7:30 மயிலாடுதுறை உங்கள் கடை தஞ்சாவூர் அணு மருத்துவமனையின் மனமே நலமா உலக மனநல நாளை ஒட்டிய சிறப்பு தொடர் வழங்குகிறார் காரைக்கால் மனநல ஆலோசகர் எம் ருமிலா அவர்கள். நாளை காலை 8:45 பன்ரூட்டி நெய்வேலி டவுன்ஷிப் எஸ்வி ஜுவல்லர்ஸின் திருமாலின் திருவிழா புரட்டாசி மாத சிறப்பு தொடர் நாளை இடம்பெறுகிறது நாகப்பட்டினம் மாவட்டம் விழுந்தமாவடி அருள்மிகு சவுந்தரராஜ பெருமாள் கோவில். மாலை 6:45 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசிட்டார் கோ ஜுவல்லர்ஸின் நலம் தரும் நவராத்திரி சிறப்பு தொடர் நாளை இடம்பெறும் திருக்கோவில் திருத்துறைப்பூண்டி அருள்மிகு சவுந்தரவழி அம்பாள் திருக்கோவில் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள். நாளை காலை 6 குரலோசை நிகழ்ச்சி குறிப்புகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 இணைத்தானம் நல்லவை கேட்க படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம், 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸின் உள்ளவர்களுக்கு, 6:40 லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்கலூர் எண்ணின் நின்று சொல்லும்போது வழங்குகிறார் காரைக்கால் முனைவர் வாசுகி ஜெயராமன் அவர்கள், 6:55 காரைக்கால் கமர்சியல் ட்ரேடர்ஸ் மேலெண்ணை குழி குடிக்காடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸின் பசுந்தளிர் பங்கேற்கும் தளிர் ஜி யாஷிகா, 7:00 புது பொழுது நிகழ்ச்சியின் முதலில் திரை இசை, 7:25 சைபாலின் தகவல் நேரம் கேட்கலாம், 7:35 புது பொழுது நிகழ்ச்சியிடையே புதரி மினாவிடையும் செய்தி செய்திகளும் இடம்பெற கேட்கலாம், 8:05 கோபால் பல்பொடி வைக்கிங் பனிங் பிரீப்ஸ் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் பாட்டு பட்டாசு, 8:30 பாட்டு பட்டாசு, 9:00 உங்கள் பதிவு எங்கள் குரல் நிகழ்ச்சியின் முதலில் காரைக்கால் ரத்னா ஜுவல்லரி திருவாரூர் அருண்ற பேசின் நலமாய்வாழ் மூட்டுவாதம் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் ஜிப்மன் மருத்துவக் கல்லூரி எலும்பியல் துறை உதவி பேராசிரியர் மற்றும் எலும்பியல் அறுவை சிகிச்சை வல்லுநர் டாக்டர் என் அருள்குமார் அவர்கள், 9:00 திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மகளில் உங்கள் பதிவு எங்கள் குரல், 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா சுஜன் பேக்கரியின் தேதியின் செய்தி, 9:35 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் உங்கள் பதிவு எங்கள் குரல், காலை 10:00 பேரளம் சரோ சிபிஎஸ்இ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலின் இது எங்க ஏரியா, நாளை மயிலாடுதுறை மாவட்ட நேயர்கள் பங்குபெறும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி, 11:00 வணக்கம் தோழி மகளிர் நேயர்கள் பங்குபெறும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:00 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தளிர் பங்கேற்கும் தளிர் ஜி யாஷிகா, 12:10 பரிமாற்றம், 12:50 திருச்சி மற்றும் சேலம் மங்களல் மங்களில் ரிட்ரோ ரிதம்ஸ் பரவச படத்து பாடல்கள் பவனி வரும், 1:30 தரம் என்றும் தாரக மந்திரம் உலக தர நிர்ணய நாள் உரை வழங்குபவர் முனைவர் விஸ்வபாரதி அவர்கள் படைப்பு சென்னை வானொலி நிலையம், 1:55 பாட்டு பெட்டி, 2:00 மெலடி மெட்டுக்கள் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் மெலடி மெட்டுக்கள், 2:30 பேரளம் சரோ சிபிஎஸ்இ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலின் மெலடி மெட்டுகள், 3:00 கோபால் பல்பொடியின் எல்எஸ்சி, 4:00 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் வெலரியின் ஹேஷ்டாக் 100.3 நிகழ்ச்சியில் ஊரும் உணவும், 4:30 தஞ்சாவூர் மாவட்டம் 41 பெரிய கட்டாரம் கிராமத்திலிருந்து மக்கள் கலந்து கொண்ட கலகலப்பான கொண்டாட்டம், 4:30 வைக்கிங் பலிர் பிரீப்ஸின் ஹேஷ்டாக் 100.3, 4:30 வைக்கிங் பலிர் பிரீப்ஸின் ஊரும் உணவும், 5:15 கலை யோசை கேட்கலாம், 4:05 திருச்சி மற்றும் சேலம் மங்களில் விளக்கு ஏற்றும் வேலை, 6:00 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திர மருத்துவமனையின் நலமாய்வாழ மூட்டுவாதம் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் ஜெய்பூன் மருத்துவக் கல்லூரி எலும்பியல் துறை உதவி பேராசிரியர் மற்றும் எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் என் அருள்குமார் அவர்கள், 6:05 லைட் ஹவுஸ் கேட்கலாம். இதுவரை கேட்டது காற்றலையில் நாளை. இன்னும் சில நூல்களில் தொடர்கிறது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து.
1: This is Akashvani, the news read by Navneet Singh.

துயிலும் முன். உங்களுக்கு ஒன்று பிடிக்கவில்லை என்றால் அதை மாற்றுங்கள். மாற்ற முடியவில்லை என்றால் உங்கள் மனப்பான்மையை மாற்றிக்கொள்ளுங்கள். மாயா ஆங்கிலோ அவர்களுடைய இந்த இனிய கருத்துக்களோடு நெற்றியத்துடன் 100.3 MHz வரிசையில் மாலை ஒளிபரப்பின் நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே.

இன்சொல் அமுது வழங்குகிறார் காரைக்கால் முனைவர் வாசுகி ஜெயராமன் அவர்.